0: ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற,
0: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற
1: விளக்கு போன்ற அவ்வசனத்தை,
0: விளக்கு போன்ற அவ்வசனத்தை
1: கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை போல வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். வேதம் மேல பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும். வேதத்தை கவனிக்கணும். அது அன்னிக்காரவே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1 Peter 2:3 சொல்லுது, திருவசனமாகிய ஞானப்பேர் மேல நினைச்சீங்க, வாஞ்சியா இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யுங்க? வளரும்படி.
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதா பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா? அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத, ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும்? வாஞ்சியா இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பச்சி ஏறி அவர் அண்டி கொடுற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்து மேல பிரிய வேணும். தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா? தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு, அதே போல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா? கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானத்தல் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்ச இருக்கணும். வாஞ்ச இருக்கா? பிரிய இருக்கா? தேவனுடைய வசனத்து மேல பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியம் இல்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சி இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்காலல் போல நடப்பட்ட தன் காலத்தில் தன் கடிவந்து இலையுதரார் மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோட நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்க அப்பா, நான் இங்க இருக்க, என்னை காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29-31.
1: தேசத்தின் ஜனங்கள்,
0: தேசத்தின் ஜனங்கள்
1: இடுக்கம் செய்து,
0: இடுக்கம் செய்து
1: கொள்ளை அடித்து,
0: கொள்ளை அடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி,
0: சிறுமையும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க? இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா?
1: கொள்ளை அடித்து,
0: கொள்ளை பாத்தீங்களா? கொள்ளை அடிச்சு மட்டும் மனிதனை கொண்டு போட்டுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க? மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளை அடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி,
0: சிறுமை எளிமையான யாரு நியாயம் செய்ய யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி, அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா? சிறுமி எளிமையான ஒடுக்கி
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி,
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரிமலாத காரியம் பாத்தீங்களா? அதான் சொல்றாரு, இப்படி காரியங்களா இருக்கு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பில் நிற்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாள்தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவி

0: அது இல்ல தேசத்துக்காக, தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு தேசத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற பாத்தீங்களா. நான் தேசத்தை அழிக்காத விடுக்கி
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பிலே நிற்கவும்,
1: சுவரை அடைக்கவும் தக்கதான்,
0: சுவரமே அடைக்கும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை தேடினேன்,
1: ஒருவனையும் காணேன்,
0: ஒருவனையும் காணேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல்,
0: நான் அவர்கள் மேல்
1: என் கோபத்தை ஊற்றி,
0: என் கோபத்தை அவர்கள் ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்கினியால்,
0: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
1: அவர்களை நிருமூலமாக்கி,
0: அவர்கள் நிருமூலமாக்கி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு, இல்ல ஆண்டவர், நான் ஜெபிப்பாண்டவர என் தேசத்துக்காக. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி செபிக்கிறப்ப என் தேசத்துக்காக செபிக்கிறோம். சபைக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும். எல்லாம் நம்ம ஒன்னா கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா செபிக்கணும், சபைக்காக செபிக்கணும், நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் செபிக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்காக செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் செபிக்கணும், தேசத்துக்காக செபிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு வரையே நான் செபிக்கிறப்ப தேசத்துக்காக செபிக்கிறோம், சபைக்காக செபிக்கிறோம், ஊழியர்க்காக நாங்கள் செபிக்கிறோம். முதல்ல என்ன, நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும், வேதத்து மேல பிரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும், தேசத்துக்காக செபிக்கணும். ஆசி 31.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
0: அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி,
0: மூர்க்கத்தின் அக்னியால் அவர் நிர்மூலமாக்கி,
1: அவர்களுடைய வழியின் பலனை,
0: அவர் வழியின் பலனை
1: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
0: அவர் வழியின் பலன் தலைமையில சுமர் பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன், ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போல தியானத்தை கொண்டே இருப்பாண்டவர, வசந்த கவனிப்பாண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பப்ப, என் சபைக்காவை செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன் சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
1: அந்நாட்களில்
0: அந்நாட்களில்
1: கர்ப்பவதிகளுக்கும்
0: கர்ப்பவதிகளுக்கும்
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
1: ஐயோ
0: ஐயோ,
1: பூமியின் மேல்
0: பூமி மேல்
1: மிகுந்த இடுக்கணும்,
0: பூமி மேல் மிகுந்த இடுக்கணும்,
1: இந்த ஜனத்தின் மேல்
0: இந்த ஜனத்தின் மேல்
1: கோபாக்கினையும் உண்டாகும்,
0: கோபாக்கினை உண்டாகும். அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட கோபாக்கினி உண்டாகாது, பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே, நான் செபிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். அதான் என்ன செபிக்கணும், 21:36.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
0: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி,
0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க,
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும், செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த பேதுரு எழுதுறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. 1 பேதுரு 4:7.
1: எல்லாவற்றிற்கும்
0: எல்லாவற்றுக்கும்
1: முடிவு சமீபமாயிற்று.
0: இது எந்த எல்லாச்சும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து,
0: குழம்பிட்டுறாதீங்க, எப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமயமாயிற்று. இந்த காலத்துல நம்ம செபிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு, விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். நம்ம செபிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் செபித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக செபிக்க வேண்டும், சபைக்காக செபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக செபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக திறப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செபிக்கணும், தேசத்துக்காக நம்ம மாநிலத்துக்காக மாவட்டத்துக்காக நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செபிக்கணும், ஊழியக்காரங்களுக்காக செபிக்கணும். எல்லா ஊழியர்க்காவும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான்காவதா பாருங்க, ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: அநியாயத்திற்கும்
1: விரோதமாய்
0: தேவகோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவகோபம்? எங்க இருக்கும்? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்க கூடாது. நம்ம போறப்போ ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய்கறங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு அந்த வசனவாசி,
1: சத்தியத்தை
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற.
0: பாத்தீங்களா, சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறா? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: விரோதமாய்
1: தேவகோபம்
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை இழந்து வையகமா பெறணும். நமக்கு எத்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும். ஐயோ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்ச மேல என்ன செய்வோம்? தேவனுடைய கோபம் வைக்கனே வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 Corinthians 9:16
1: சுவிசேஷத்தை
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட
0: எனக்கு இடமில்லை.
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு.
0: சுவிசேஷ அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
1: நான்
0: பிரசங்காது இருந்தால்
1: எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்,
0: உற்சாகமா சொல்லக்கூடாது.
1: எனக்கு பலன் உண்டு.
0: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம்
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அதை எப்படி சொல்லணுமா? உற்சாகமா, அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. சொல்லாட்டாலும் உக்கிரார் உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில செய்த மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சமாதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசா பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தர் பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா இல்ல, தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 Timothy 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கத்தடி கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அண்டி கொடுற யாவரும் பாக்கியவான்கள். முதல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நம்ம பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவியின் மேல் தேவன் சனம் கொள்கிற தேவன். பாவி ரட்சிக்குதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும். நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கரையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. கத்துக்கலான் பார்ந்தவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க தானப்பா சொன்னீங்க கர்த்த நம்பர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப அந்த டிவி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினிமெல்லாம் காத்துக்கோங்க. தேவ பிரசனத்தெல்லாம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியிறங்க மாற்பு செய்ய முடியாது செபிக்கிறோம். சாபத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை தாங்கப்பா. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கடன்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க அப்பா. அதிசயங்களை அற்புதங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க தானே பச்சை, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கலாம் நீர் ஊற்றால் நிரப்படும் சொன்னீங்களாண்டவரே. அப்படி ஆகும் பிள்ளைகளுடைய வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. அவை பார்க்கக்கூடிய கிருபங்களை தர வேண்டும் செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் மக்களை சுகமாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா நீ கலபா ஷபாலபா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை குணமாக்குங்க, குணமாக்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலி இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனைகள் பெல்லீசரியங்கள் இருந்தாலும் என் தேவனாய் கருத்தர் உடைத்து நிர்மணமாக்க முடியாது செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். எந்த பலவீன இருந்தாலும் குணமாக்க முடியாது செபிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லீசரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் விடுவித்து காத்துக்கோங்க ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க. திருமணமாக அது மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சாமான் இல்லாத மக்கள் சாமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க அப்பா. தகப்பனே தகப்பனே உதவி செய்யுங்க. அப்ப எத்தனையோ குடும்பங்கள் பண கஷ்டத்திலான்னு இருக்காங்களப்பா. பண கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. மன கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. மனநோயோடு இருக்கிற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எஸ்ப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு வேண்டிய உன்னத ஞானத்தை தாங்கப்பா. ஐயாமை தூத்திருந்த டி பாத்துக்கிட்டு ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் ஃபெயில் ஆகக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருபு தர முடியாச்சு வைக்கிற அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. உன்னத ஞானத்தால் நிரப்ப முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. பரத்தில் உண்டான ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம். உண்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நம்மைக்கு பிடிட்டோம். எல்லா துதிக நம்மைக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர். 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
3: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website aslinkaram.com. God bless you.

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்ய போகுது? பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓர் இணைத்திருக்க பாவம் அமலுக்கு வந்துருச்சு. அது மாத்திரல, இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை வெளியே போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விழுப்புரத்துல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள்லாம் நீ வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவன்கள். நம்ம என்ன செய்யணும்? கோபம் கத்தோடைய கோபம் வரதான் செய்யும். நம்ம அவரை அண்டி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை. பரலூர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அவர் கோபம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கிறது என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? முத்துஞ்சியில் அண்டி கொள்ற யாவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையாக அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வரப்போற தேவனுடைய கோவாக்கினுக்கு இது தப்பணும்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்தில் பாருங்க எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும்
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
0: மாறிமையானவங்களே, நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம கர்த்தர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவரோடு இருக்க வேண்டும். எப்போதும் அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போதும் சபத்திலும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லும் ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கோ அவர் அண்டிக் கொள்ளதே நலம். வாசிங்க,
1: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்ப எல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்த பவுல் நமக்கு எழுதுறாரு, என்ன செய்யுங்க? இடம் விடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணில் தூக்க வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க.
0: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோபாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
0: நீங்கள்
1: வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன செய்யணும்? பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்
0: அவரை
1: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்.
0: அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்குமா இல்ல, நம்ம எப்படியோ இருக்கிறோமா? அப்படி இருக்குமானால் இந்த நாள்லயே நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய கோபாக்கிறேன், என் மேல வராது விடிக்கிறோமே, அண்டிக் கொள்ள ஆண்டவரே. எப்போதும் செவ்வாய், துதி, ஸ்தோத்திரம் எப்போதுமே நம்ம வாழ்க்கை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா? கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா? கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கிறோமா? நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 7 பதினொன்னாவது வசனம்,
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்யறாரு? சினம் கொள்கிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நான் பாமா இருந்தாலும் அவர் அன்று அன்று சொல்ற என்ன இடத்துல வருகிற பாவியில ஒருபோதும் தள்ளமாட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37 வசனம்,
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் நினைச்சு புறம்பே தள்ளமாட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்டவர் ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்பி பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேட்பான், என்ன ஆண்டவரு உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களை மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க? அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவிகள் மேல சென்னங்குழு, என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லியுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிற, அப்பதான் அவர் கோவம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதையே நம்ம பழைய காரியங்களை செய்யும் போது கர்த்தர் மேல என்ன செய்யறாரா? சென்னம் கொள்ளுகிறார். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன்னா பாவியை நேசிக்கிறார். உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார் நம்ம மேல? கோப்பனம்னா என்ன? கோபப்படுறாரு. வாசித்து பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் 7:26 வசனம்,
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
0: மாசில்லாதவரும்
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகள் பாருங்க, குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம் பாவம் செய்யும் போது கத்திரனு செஞ்சாரு, நம்மளை விட்டு விலகிடுறாரு. ஆண்டு சொன்னாரு, ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்கல்ல. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுதும் இல்ல உன்னை கைவிடுமதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த உங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிடுறாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு இடம் கொடுக்காத வடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உங்களுடைய கோவாக்கினி நாள் வருதுக்குள்ளாக நம்ம அண்டிக்குள்ளனப்பா, என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்துறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து, கண்ணாடி பார்த்து சோப் போட்டு எப்படிலாம் கழுவுறோம். அப்படியானா ஆண்டவராக இயேசுக்கு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்துவம் பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்யுமா, நமக்கார நன்மைகளை நம்மளே கெடுத்துக்கொள்றோம். பாருங்க, பிரசிங்கின் புத்தகம் 9:18 வசனம் பாருங்க,
1: பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: நமக்கு ஆண்டவர் நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துறோம். அதுக்குதான் நம்ம என்ன செய்ய கலசி பார்க்க வேண்டும், ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்குப்ப என்னை காமிங்க. அதான் இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அந்த பாவிகள் என்ன செய்யறா? என்ன செய்யற? மிகுந்த நன்மைய கெடுக்கிற. நம்மளே நம்ம தப்பு பண்ணு, பாவம் சொன்னா பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்லை. கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரையும் வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்யறோம். பாவி என்ன செய்யற? மிகுந்த நன்மைய கெடுக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே என்னுடைய என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்த என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கு அர்ப்பணிக்கிறது இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நீ மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் வணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் அவர் ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறதுதான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கிறிஸ்தியஸ் உலகத்துக்கு வந்தார். 1 Timothy 1:15 வசனம்,
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்கதான் வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்னையும் சரி பார்த்து நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அதை எவரே 2:4 என்ன சொல்லுது? இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? ரட்சிப்பாக நம்ம போராட வேண்டும். வாசித்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போம்.
0: கவலை அற்றிருப்போம், கவலைப்படாம ரட்சிக்கப்படலாம் அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாம இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதான் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுறனா இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, 41:4
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: என்று நான் சொன்னேன். பாத்தீங்களா, நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடைய வேண்டும். 119:81 பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே ரட்சிப்பு என் ஆத்மா தவிக்க வேண்டும், ரட்சிமை எப்படியாவது ரட்சித்தல் உடைய பிள்ளையான மாத்திக்கோங்க, நான் எப்படியா ரட்சிக்கப்படணும், எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டிக் கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியம் சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு பாருங்க, சகரியன் புஸ்தகம் 7:11-12
1: அவர்களோ
0: கவனிக்க மனதில்லாமல், கவனிக்க மனதில்லாமல்
1: தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி,
0: முரட்டுத்தனமாய் விலக்கி
1: கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள்,
0: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள்
1: வேதத்தையும்,
0: வேதத்தையும்
1: சேனைகளின் கர்த்தர்,
0: சேனைகளின் கர்த்தர்
1: தம்முடைய ஆவியின் மூலமாய்,
0: தம்முடைய ஆவியின் மூலமாய்
1: முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு,
0: முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு
1: சொல்லி அனுப்பின,
0: சொல்லி அனுப்பின
1: வார்த்தைகளையும்,
0: வார்த்தைகளையும்
1: கேளாதபடிக்கு,
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள்,
0: தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: மகா கடுங்கோபம்,
0: கடுங்கோபம்
1: சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கீழ்படியும்போது நம்ம மேல கோபம் வராது. வசந்தத்தை கவனிக்கலைனா தான் நம்ம மேல கர்த்தருடைய கோபம் வரும். வசந்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமாண்டவரே, நான் இந்த வசந்தத்துக்கு செவி கொடுக்கல, இப்படிலாம் செஞ்ச உண்மைதான் சொல்லி ஒத்துக்கொண்டு கர்த்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றார் ஓசியன் புஸ்தகம் 8:12 என் மகத்துவங்கள் எழுதி கொடுத்த அவர்களோ அந்நியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என் வேதத்தின் மகத்துவங்களை,
0: என் வேதத்தின் மகத்துவங்களை
1: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்,
0: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்,
1: அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேதத்தில் மகத்துவத்தை படிக்கிறோமா? படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்தின் நடக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோம்? ஏதோ ஒரு அவசரமா ஒரு அதிகாரம் 2 படிச்சுட்டு விட்டுறோமா? கர்த்தர் சொல்றாரு, என் வேதத்தில் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவர்களோ அந்நிய காரியம் எண்ணினார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லு, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரவு தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கி அவர் எப்படி இருப்பானா? சங்கீதம் 1:3
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து,
0: நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்தருடைய வசனத்தை கவனிக்காம நம்ம செவி அப்படியே விலக்கி நம் இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்,
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்,
1: அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு,
0: அவர் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு
1: தன் காலத்தில் தன் கனியை தந்து,
0: தன் காலத்தில் தன் கனியை தந்து
1: இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான்,
0: இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான்,
1: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்,
0: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹலேலூயா. வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனோட வாசனை செவி கொடுக்காம சட்டிட்டு கேட்காம இருக்கிறோமா? சட்டிட்டு செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள ஒரு வாஞ்சம் இருக்குதா? அறிவியானவர்களை யோசித்து பாருங்க. தேவனோட சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய கரிமை என்றார்கள். வசந்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வசந்த மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய வசந்தத்து மேல என்னை பிரியமா இருக்க உதவி செய்யமாண்டவரே. கர்த்தருடைய வேதத்து மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உறவு நடப்பட்டு தம் காலத்துல தம் கணிதந்து இலவுகிற மரத்தை பெருக்கான் செய்வதெல்லாம் வைக்கும். வசந்தத்துக்கு அதே நேரம் கொடுக்கணும், சத்திய வசந்த கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கண்ணன்சன் போனாலும் எதைய பார்த்துட்டு வரக்கூடாது, வசந்த வேலை கவனமா இருக்க வேண்டும். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 2 பேதுரு புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பிக்க முடியும். 2வது, வேதத்தை கபடிக்கணும். வேதங்கள் பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். அது அந்நீக்காரமே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1 பேதுரு 2:3 சொல்லுது. திருவசனமாகிய ஞானப்பெயர் மேல நினைச்சிங்க, வாஞ்சியா இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யும், வளரும்படி.
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும், பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா, அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சியிருங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும், வாஞ்சிய இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி ஏறி அவர் அண்டிக்கொள்ற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது என்ன செய்யணும், 2வது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்து மேல பிரிய வேணும், தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா, தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கு, அதே போல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா, கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பெயல் மேல எப்படி இருக்கணும், வாஞ்சி இருக்கணும். வாஞ்சி இருக்கா, பிரிய இருக்கா, தேவனுடைய வசனத்து மேல பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சி இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்கால போல நடப்பட்ட தன் காலத்தில் கண்கடிந்து இலையுதிரார் மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற. 2வது, தேவனுடைய வசனத்தோட நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும், கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்கப்பா, நான் இங்க இருக்கேன், காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். 3வதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29 30-31.
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி,
0: சிறுமியும் எளிமையுமான, பாருங்க என்ன செய்யறாங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க, இடுக்கம் செய்யறாங்க. 2வது என்ன செய்யறாங்களா,
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க, மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி,
0: சிறுமை எளிமையான யாரு, நியாயம் செய்ய யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி, அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா, சிறுமி எளிமையான ஒடுக்கி,
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரியமில்லாத காரியம் பாத்தீங்களா? அதை சொல்றாரு, இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிக்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாலு தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிற அது இல்ல, தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு தேசத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற பாத்தீங்களா? நான் தேசத்தை அழிக்காத வெடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பிலே நிற்கவும்,
1: சுவரை அடைக்கவும் தக்கதான்,
0: சுவரை அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை தேடினேன்,
1: ஒருவனையும் காணேன்,
0: ஒருவனையும் காணே.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல்,
0: நான் அவர்கள் மேல்
1: என் கோபத்தை ஊற்றி,
0: என் கோபத்தை அவர்கள் ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்கினியால்,
0: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
1: அவர்களை நிருமூலமாக்கி,
0: அவர்கள் நிருமூலமாக்கி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு, இல்ல ஆண்டவரே, நான் ஜீவிப்பாண்டவரே, என் தேசத்துக்காக ஒரு நாளைக்கு நான் ஒரு மணி நேரம் மாதிரி செபிக்கிறப்ப, என் தேசத்துக்காக செபிக்கிறோம். சபைக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும். எல்லாம் நம்ம ஒன்னா கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா செபிக்கணும், சபைக்காக செபிக்கணும், நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் செபிக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்காக செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் செபிக்கணும், தேசத்துக்காக செபிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு வரையை நான் செபிக்கிறப்ப, தேசத்துக்காக செபிக்கிறோம், சபைக்காக செபிக்கிறோம், ஊழியர்க்காக நாங்கள் செபிக்கிறோம். முதல்ல என்ன, நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும், வேதத்தை மேல திரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும், தேசத்துக்காக செபிக்கணும். வசனம் 31.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
0: அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி,
0: மூர்க்கத்தின் அக்னியால் அவர் நிர்மூலமாக்கி,
1: அவர்களுடைய வழியின் பலனை,
0: அவர்கள் வழியின் பலனை
1: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவேன், ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போலும் தியானத்தை கொண்டே இருப்பாண்டவர், வசந்த கவனிப்பாண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக, என் தேசத்துக்காக நான் செவிப்பேன், என் சபைக்காக செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன் சொல்லி நம்ம ஒருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
1: அந்நாட்களில்
0: அந்நாட்களில்
1: கர்ப்பவதிகளுக்கும்
0: கர்ப்பவதிகளுக்கும்
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
1: ஐயோ
0: ஐயோ,
1: பூமியின் மேல்
0: பூமி மேல்
1: மிகுந்த இடுக்கணும்,
0: பூமி மேல் மிகுந்த இடுக்கணும்,
1: இந்த ஜனத்தின் மேல்
0: இந்த ஜனத்தின் மேல்
1: கோபாக்கினையும் உண்டாகும்,
0: கோபாக்கினை உண்டாகும். அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட கோபாக்கினை உண்டாகாத பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே, நான் செபிக்கிறேன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். அதான் என்ன செபிக்கணும், 21:36.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
0: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி,
0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க,
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த பேதுரு எழுதுறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. 1 பேதுரு 4:7.
1: எல்லாவற்றிற்கும்
0: எல்லாவற்றுக்கும்
1: முடிவு சமீபமாயிற்று.
0: இது எந்த எல்லாச்சும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து,
0: குழம்பிட்டுறாதீங்க, எப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமயமாயிற்று. இந்த காலத்துல நம்ம செபிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு, விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். நம்ம செபிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் செபித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக செபிக்க வேண்டும், சபைக்காக செபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக செபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செவிக்கணும். தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செவிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும், எல்லா ஊழியர்க்காகவும் செவிக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதா பாருங்க, ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவ கோபம்? எங்க இருக்கும்? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்க கூடாது. நம்ம போறப்போ ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய்கறங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு அந்த வசனவாசி,
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற.
0: பாத்தீங்களா, சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை இழந்து வையவுமா பெறணும். நமக்கு எத்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லணும். ஐயா சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு அத்தனை பத்தி சொல்லணும், அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்ச மேலே என்ன செய்வோம்? கோபாக்கினே வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 Cor 9:16
1: சுவிசேஷத்தை
0: சுவிசேஷத்தை
1: நான் பிரசங்கித்து வந்தும்
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட
0: மேன்மை பாராட்ட
1: எனக்கு இடமில்லை
0: எனக்கு இடமில்லை
1: அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
0: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷ அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
1: நான் பிரசங்கியாது இருந்தால்
0: பிரசங்கியாது இருந்தால்
1: எனக்கு ஐயோ
0: எனக்கு ஐயோ.
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்
0: உற்சாகமா எப்படி சொல்லணுமா பாருங்க, உற்சாகமா அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு.
0: எனக்கு பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
0: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம்
0: உத்தியோகம்
1: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அதை எப்படி சொல்லணுமா? உற்சாகமா சொன்ன அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. இல்லாட்டி சொல்லாட்டாலும் உக்கரார் உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என்ன என் வாழ்க்கையில செய்த மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சமாதம் இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசா பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 Timothy 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: சமயம் வாய்த்தாலும்
1: வாய்க்காவிட்டாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய்
0: சாக்கிரதையாய்
1: திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கத்துடி கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அண்டி கொடுற யாவரும் பாக்கிய வேண்டும். முதல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நான் பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கத்துடி கோபம் நம்ம மேல வரும். பாவியின் மேல் தேவன் சரணம் கொள்கிற தேவன். பாவியை வச்சுக்கிதான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும், கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக திறப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமாண்டவர், இதுவரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9
1: பின்பு அவர்கள்
0: ஒருவரை ஒருவர் நோக்கி
1: நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள்? நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாய் இருந்து
0: பொழுது
1: விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்.
0: பாத்தீங்களா, குற்றம் நம்மேல சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். கடைசி வினாடியில் இருக்க அருமையானவர்களே, இந்த நாட்கள் அரிசி அறிவிக்காம நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் அந்த குற்றம் நம்ம மேல சுமரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த அப்புறம் சொல்லலையான்னு சொல்லி கலங்கினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த ரச்சனை நாள் நச்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா கத்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவாரு. மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவியின் மேல் தேவன் சினம் கொள்கிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கதான் கர்த்தராக இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கித கரைச்சர் ரட்சிப்பாய் ஆத்மா தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை கவனிக்க வேண்டும். அது வசன் பால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சு, அந்த குடும்பத்துக்காக செபிக்கனாலும் போடி போடி போயிடுச்சு. பெரியமானவர்களே, மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம் இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்
0: விசனப்பட்டு
1: கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து
0: கோபத்துடன் என்ன செஞ்சார்? சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். நம்ம இதயத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம்? இதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானால் கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7-8
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும்
1: சோதனை நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தவே கூடாது. அன்னைக்கு தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து செவமண்ணுன்னு சொல்லுவாரு. இறுதியை கடிகளை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கணும், இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு சொல்லக்கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத இல்ல அப்படிதான் பேசணும் சொல்லி இறுதியத்தை கடினப்பட்டு பேசிட்டே இருக்காதிங்க. இறுதியத்தை கடினப்படுத்தும்னால் ஆண்டவர் ராஜ்யத்திலும் போக முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இறுதியத்தை கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவர் இறுதிய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இறுதிய கடின நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 3:13
1: உங்களில் ஒருவனாகிலும்
0: பாவத்தின் வஞ்சனையினாலே
1: கடினப்பட்டு போகாதபடிக்கு
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம இறுதியம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்ல கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இறுதி கடினமாயிரும். நம்மளுக்கு பாவம் இருந்தா யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யார் சொன்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். பாண்டவரே பாண்டவரே என் இறுதிய கடினத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, நான் இறுதிய மிக்க கடினமா இருக்க ஆண்டவர், நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறதில்லப்பா, செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல, நான் நீங்க எங்கூட எதோ இது விட்டு விட்டுன்னு சொன்னாக்கெல்லாம் விடுறதில்ல ஆண்டவர், அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவர, என்னை மாற்று, என் இதயத்தை கடினத்தை எடுத்து போடுங்க, என் பாவத்தில் நீர் விடுதலை தரணும் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும், காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனினால இறுதியும் கடினப்பட்டிருக்காருமையானவங்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க, என் பாவத்தினால இறுதியும் கடினப்பட்டிருக்கப்பா.

0: இருக்கிறப்பா, என் வாழ்க்கை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்துல எப்படி நடந்து அதே போல நம்ம தேசத்தை நடக்குது. இப்படி நடந்துருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே நீ மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற பாக்கியவன்னு சொன்னீரே, நம்ம அண்டிக் கொள்ளணப்பா. என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவி என்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா, என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துக்கு பிரியமெல்லாம் போட்டேன், ஏதோ கடமைக்காக வாசித்தேன் ஆண்டவரே, ஆனா அந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அறியாது ஆறு அதிகாரோட வாசித்தேன், ஆனா அந்த வசனத்து மேல கவனம் இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்ச இல்ல, பிரியமெல்லாம் போயிருச்சேப்பா. இதை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவர், என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன். ஆண்டவரே மன்னியும்ப்பா, என் தேசத்துக்கு செவிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செவிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்கான செவிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்கான செவிக்கலப்பா, ஊழியக்காருக்கு செவிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செவிக்கிறது இல்ல ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமையானவர்களே. சபைக்கு எந்த செவி பாருங்க, அந்த சபை உங்க கையில தான் கத்துரு கேட்பாரு. செபிக்காம இருந்த உங்கள்ட்ட தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடைக்க வச்சேன், நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்த ஆண்டவரே. சுசேவித்து அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா, என்ன மன்னியும்னு சொல்லுங்க. எனக்கு இதயம் கடினமா இருக்குப்பா, என் கடினத்தை எடுத்து போடுங்க. பாவத்தின் வஞ்சினால இதயம் கடினப்பட்டிருக்கு, என்ன மன்னிங்கப்பா, என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சினால் இன்றைய அனுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு எப்படி இருக்குமா நமக்கு தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டு அருமையானவர்களே. இன்னும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
1: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து ஜெபங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கர்த்தருடைய கோபம் பற்றியிலே போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். மேல எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்க. எப்போ கர்த்தருடைய கோபம் இந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள் இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகின தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணலாம், அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க. நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும் பொழுது அவனுடைய தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லாம, ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது. எல்லாம் கேட்க போற, என் மீது கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கடந்து வரட்டும் இப்பொழுது. ஆண்டவரே இந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே, கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது, வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? போல் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்வோமா? அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காதிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க

அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார், ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே. தேங்க்யூ லார், நன்றி நன்றி. வாய் திறந்து எல்லாரும் கேட்போம், உங்க வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவ்வியானவரே நீ மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க நீ அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உடைய கிருபையை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயான சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் உடைய வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு கிருபை தார். கேட்போமா. ஐந்தாவதாய், ஒரு மனிதன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது இயேசுவின் கோபம் அவர் மீது வெளிப்படும். கேட்போமா, பாவத்தின் வஞ்சனையினால இறுதியை கடினப்பட்டு போகிறதாம். கத்திட்டு கேட்போம், எனக்கு எந்த இறுதியை கடினம் வராதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையை

0: எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா, பாவியில ரட்சிக்க கிறிஸ்தே சொந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும், ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பு குறித்து கவலைட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும், எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் நிற்க மறந்தோமே, எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே, மன்னியும் ஆண்டவரே. இன்றைய திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமயம் வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்றிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் இந்த வசனத்தை கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியன் ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா, என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்த்தன எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்திய ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்து செல்வதற்கு ஆவியன துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே, யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரை கேட்போமாலோ.
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். மழை ஊற்றும் ஐயா, பின்மாறி காலத்து மழை ஊற்றும் ஆண்டவரே. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி, அக்கினி, அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான காரியத்துக்காய் செபிக்கிறவையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ரீ கலவா, ரீ கலவா, ரீ கலவா. மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இறங்கமப்பா, இறங்கமப்பா, இறங்கமப்பா, இறங்குங்காய் சப்பா, எசப்பா, எசப்பா. எங்களை அன்பின் தகப்பனை இறங்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க. தேவ அக்கினி, தேவ அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்த தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை. பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவன தேவனுடைய மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை, செக்கின மகிமை, செக்கின மகிமை, செக்கின மகிமை, செக்கின மகிமை. இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஹல்லேலூயா, பரிசுத்தாவியனரை இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா, கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும், செக்கின மகிமை இறங்க. தொடும், தொடும், தொடும், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இருதய கடினை எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. அக்கினி, அக்கினி, ரட்சிக்கப்பட மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. வசந்த மேல கவனத்தை தாரு, வசந்த மேல வாஞ்சை தாரு. ஹல்லேலூயா, வசந்தமா தேவன வசந்தமா பிரியமா இருக்கட்டும், தேவன வசந்தம் பிரியமா இருக்கட்டும், செவிக்க ஒப்பு கொடுக்கட்டும். செவ்வாவியல் விண்ணப்பத்தில் ஊற்று மாண்டவர், விண்ணப்பங்கள் ஆவில் ஊற்று மாண்டவர், கிருவினால் ஊற்றுங்க, சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாங்க உண்டாக்கு மாண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இப்ப இப்ப இப்ப தொடுங்காண்டவர், இப்ப தொடுங்காண்டவர். இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. ஆளிகை இறங்கட்டும், தேவனுடைய ஆளிகை இறங்கட்டும், கர்த்தருடைய ஆளிகை இறங்கட்டும், சீவுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆளிகை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு வீசை தொடு, தொடு, தொடு, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. வல்லமை இறங்கட்டும், உள்ளத்தில் வெளியிறங்க அற்பது செய்யுங்காண்டவரே. உள்ளத்தில் அற்பது நடக்கட்டும், வெளியிறங்க அற்பது நடக்கட்டும். உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர். வெளியிறங்க அற்பது நடக்கணும், உள்ளத்தில் அற்பது நடக்கணும். மக்கள் உள்ளத்தில் அற்பம் நடக்கும், உள்ள முக்கியமான உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும். ஐயா, உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் எழுப்புல உண்டாக்கும். உள்ள அப்பா சீர்படுத்தும். ஐயா, சோத்தரிக்கிற, சோத்தரிக்கிற, சோத்தரிக்கிற. உள்ளத்தை தொடும், தொடும், தொடும், தொடும். தேவன் அபிஷேகம் உள்ளத்தில் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரே. உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா, ஒவ்வொரு உள்ளங்களை உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி, திறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம். வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உள்ளத்துல முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா, வெளியிறங்க அற்புதம் நடக்கணும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க. அன்றுவரை வந்திருக்க மக்களை ஆசீர் பலப்படுத்துங்க. கட்டி குணமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா முகத்தை கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஆட்ட புதிய ஆட்டை வாங்க ஆண்டவரே. புதிய ஆட்டை வைக்க முடியாது செபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, தொடும், தொடும், தொடும், தொடும் ஐயா. கிட்னி பலவீனத்தை குணமாக்கும் பலவீனம். ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கற்பத்தை தொடு, குழந்தை உண்டாக்க உருவாயிச்சும் ஐயா. குழந்தை உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் தொடங்க. ஆத்தம கண்களை திறந்து விடுங்க. அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிரகாசம் மனக்கண்ணில தந்திரலும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மனக்கண்ணில திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்ணில திறந்து விடுங்க ஆண்டவரே. உணர்வு இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. உணர்வு இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிரியங்க. வாலிபர்களை ஆசிரியங்க. சிறு பிள்ளைகளை ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அக்கினமானதை காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்க அக்கினமானதை காத்துக்கொள்ளும். தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசனம் மூடி கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாம மகிப்படட்டும். எல்லா துதி கன மகி முக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கோம் பரப்பிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431 நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: நிர்வாகம் புஸ்தகம் 5:32 உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் கற்பித்தபடியே செய்ய சமாதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறமா சாயக்கூடாது. தேவன் நம்ம எது களைத்தரோ அதுல என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாத சுகந்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுகந்திரத்துக்குள்ள அறிந்து மற்றவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆபிரகாமும் சாரால் ஒருவராக இருக்கிற அழைத்து என்ன செய்ய ஆசீர்வத்தை என்ன செஞ்சாரு பண்ணிடுறாரு. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வத்தை அறிவிச்சு கலாத்தியர்ல 3:9 கலாத்தியர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகமுடனே பத்தீங்களா, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகமுடனே என்ன செஞ்சாங்களா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வதம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம தேவன் என்ன செஞ்சாரா, சகல ஆசீர்வாதத்தினாலையும் சகல காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சார், அவரை ஆசீர்வாதம் நிறைய இருக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்விக்க வல்லவராக இருக்கார். நம்ம அழைத்த அழைப்புல மாத்திரம் என்ன செய்யணும், அது பாத்திரம் இருக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம நிச்சயமா ஆசீர்விப்போம். முத எதுக்கு அழைச்சார் நம்மள, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இல்லையா. நம்ம என்னெல்லாம் ஆண்டு ஆசீர்விப்பானா அப்படின்னு நம்ம சொன்னா ஆசீர்வம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு என்ன ஆயிரும் வேலைக்கு போயிரும். பாருங்க நம்ம கர்த்த நிச்சயமே ஆசீர்விப்பா நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். சங்கீத புஸ்தகம் 109:17 பாருங்க, சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது அவனுக்கு பார்த்தீங்களா. ஆசீர்வாதம் என்ன செய்யணும், விரும்பணும், என்ன ஆசிரிக்கணும், என் குடும்பம் ஆசிரியக்கும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப நம்ம ஆசிரியப்பாரு. ஆசிரியத்து விரும்பாம போனா எங்க பெருமை, அந்த ஆசீர்வாதம் தூரமா விளைகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்போம், ஆண்டவர் ஆபரகமோடு விசுவாச மார்க்கத்தார் ஆசிரியப்படுவார்னு சொன்னீரப்பா, நானும் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆண்டவர், என்ன ஆபரகமோடு என்னையும் ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒருவர் கேட்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது என்ன செய்யறோம், தூரமா போயிருமா. நம்ம இன்னைக்கு விரும்பணும், ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லி முத பார்த்து தேவன் எதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு, சமாதானமா இருக்க. ரெண்டாவது ஆசீர்வதிக்க, யாரை விட சமாதானம் இருக்கணும், முதல்ல உள்ளத்துல சமாதானம் இருக்கணும், ரெண்டாவது மற்றவங்க எல்லாருடைய சமாதானம் இருக்கணும், மூணாவது தேவனோடு நம்ம சமாதானம் இருக்கணும். சரி, மூன்றாவது தேவன் எதுக்கு அழைச்சாரு பாருங்க, வாசிங்க 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மூன்றாவது எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு, தேவனிடத்துல என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் எந்த இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது, அப்பதான் நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். தேவன் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்கணும். அப்ப தேவன் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் அதை கட்டாயம் நமக்கு கொடுப்பாரு, அப்பதான் ஐக்கியம். பாருங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, நன்மையா இருந்தாலும் தீமை இருந்தாலும் என்ன செய்யறாங்க, பகுந்து கொள்வாங்க இல்லையா. சொல்லுவாங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியம், நிறைய சமாதானம். அப்ப சொல்லுவாங்க அப்ப நம்ம தேவனிடத்துல ஐக்கியம் இருக்கணும், அவர் என்ன சொல்ற அதை கேட்கணும். அப்ப நம்ம ஆண்டு நம்ம ஏசப்பாட்டை என்ன கேட்கிறோமோ அதை நம்ம கட்டாயம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டு ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம செய்யணும். இதை விடு இதை செய்யும் சொல்லுவாரு, இந்த நேரத்துல இந்த செவம் ஒண்ணுன்னு சொல்லுவாரு. வாசிங்க என்ன இருக்க, நீங்களோ எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு எழுதுறோம். பாத்தீங்களா, நம்ம தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவது அப்பதான் பிதாவாகி தேவனோடு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஐக்கியம் இருக்கும். அப்பதான் சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். கர்த்தர் அறியாத மக்களோட ஐக்கியம் வச்சிருந்தானா, நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, சந்தோஷம் எப்படி இருக்கும், சந்தோஷமே இருக்காது. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவனோடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்க இல்லைன்னு சொன்னா கத்திரி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரின் ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும், அப்பா அவருக்குமான இயேசுகத்தோட ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு எனக்கு உதவிச்சு, அப்பதான் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும், சமாதானமா இருக்கிறதுக்காக தேவன் அழைச்சிருக்காரு. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுகந்திரித்துக் கொள்றதுக்காக, மூன்றாவது தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறதுக்காக. நான்காவது பாருங்க, உன்னித்தேசலின் புஸ்தகம் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கார்? 4வது பரிசுத்தமா இருக்குது, தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். அசுத்தமா ஏதோ மனம் போல வாழறதுக்காக தேவன் அழைக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழணும், அதான் சொல்றாரு. அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்துக்குன்றே அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை தேவன் பில்லுக்கு தான் ஒப்பிட்டிருக்காரு. நல்ல பூ பூத்து மறுநாள் உளுந்து போற அந்த பூக்கு தான் தேவன் நம்மளை ஒப்பிட்டிருக்கிறார். ஆனா இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும்? அசுத்தத்துக்கெல்லாம் எதுக்கு அழைச்சிருக்காரு? நம்மள பரிசுத்துக்கு அழைச்சிருக்கார். ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா இருக்கிறாரா? வாசித்து பாருங்க, 1 Peter 1:15-16 பாத்தீங்க. நம்ம அழைத்தவர் எப்படி இருக்கிறா? பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களோ உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா என்று எழுதியிருக்கிறது. நம்ம உருவாக்கின தேவன், நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அப்படியானா நீங்கள் நான் கூட என்ன செய்யணும்? பரிசுத்தமா தான் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான சகோதரிய சகோதரியே, தாய்மார்களே, நமது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை பேசி ஏதோ ஒரு வாய் பேசி எப்படியும் வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்தோம்னு சொன்னா இங்க நம்ம எப்படி வேணாலும் செஞ்சிடலாம், இங்க என்ன நான் பண்ணிடலாம், பரலோகத்துக்கு போக முடியாம போயிடும். நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயந்து ஆண்டிட்டு உப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்கும் முன் போல மாற்றின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கேட்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், இப்போ உண்மை போல என்னை மாற்றுங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் அவற்றை கேட்கணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவங்களை பார்த்தா என்ன செய்ய வேண்டாம், கோபப்பட வேண்டாம், பொறாப்பட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அநியாயம் செய்யற இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோட கூட வருது. பாத்தீங்களா, அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கு. அவங்களை பார்த்து போராடப்பட வேண்டாம், உண்டு போட வேண்டாம், இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி கோப்படும். அவங்களுக்காக நம்ம ஆண்டு விட்டு போகிறனாலும் நம்ம செவிக்க வேண்டும். அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கு. அணியஞ்சறவன் இன்னும் அணியஞ்சிட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்யறவன் இன்னும் நீதி. அது எங்க வர, எங்க வருதா? அவன் அவனுக்கு அழிக்கும் போல வாசிங்க, அது 12 வாசிங்க. ஆண்டவரா இயேசுக்கு சொல்றேன், இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அழிக்கும் பலன். பாத்தீங்களா, அவங்க நமக்கு அழிக்கிற பலன் எப்போ கருத்து வரும்போது, நமக்கு அவருடைய ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது, நம்ம செய்த நன்மைக்காச்சும் தீமைக்காலும் பரிசுத்தத்துக்காகவும் அசுத்தின கிரியை தேவை நடத்துல வரும். நம்ம இன்றைக்கு நம்ம அசதியா இருந்தோம்னு சொன்னா கர்த்தராக இயேசுக்கு வரும்போது நம்ம எங்க போவோம் யோசித்து பாருங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம பரிசுத்தமா வாழ ஆண்டு கருத்தை நம்ம ஒப்படைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். இறக்கும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்படை, கொடா குடி ஸ்தோத்திரம் ஐயாமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பலப்படுத்த முடிய செபிக்கிறோம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆறுதலின் தேர்வு தர முடிய செபிக்கிறோம். நீர் இறக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இழந்தத அப்பா அமை ஸ்தோத்திரம். போர்கள் இழந்திருக்கலாம், அவர் பிரியமானவர்கள் இழந்திருக்கலாம். அவங்களை ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, இப்போ ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொன்னீங்களே, நீங்க தேற்றி ஆட்டி அரவணைக்க முடியா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியா செவிக்கிறோம். உள்ளம் உடைந்த உள்ளத்தை நீர் காயத்தை கட்டுகிற தேவனடி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அவங்களை காயத்தை கட்டி அரவணைத்துக் கொள்ள முடியா செவிக்கிறோம். மகிமுள்ள தேவனை கட்டாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இறங்குமப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக இறக்கத்துக்காக கொடா கூடிய நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இறங்குங்க, இறங்க உன்னத பலத்தில் இடக்கட்டுங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, பரிசுத்தாவில் நிரம்புவது பரலிருந்து எருசலேமிலும் யூதியம் முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடை சிறந்து சாட்சியா இருப்பேன் சொன்னீங்களா? அப்படியாக இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொருவனையும் தேவாவில் நிரப்ப முடிய செபிக்கிறோம். அன்பின் தகப்பனை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. யாராவது என்னென்ன பலவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு பலவீனத்தையும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. சொல்ல முடியாத துயரத்தினால ஐயோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி எனக்கு பலனே இல்ல, என்னால கஷ்டப்பட முடியல, தலைவலி வயிறு வலி கால்வலி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி கலங்குற அருமையான சகோதரின் சகோதரியும் கண்ணுக்கி பாருங்க, உங்களுக்கு சுகமாக்குங்க. அருமையான தாய்மார்கள் வயசான போது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா, ஐயோ என் பக்கத்துல யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க கூட இருந்து பயப்படாத உன்னோட இருக்கிற உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணு, நீதி பலதுக்கத்தை தாங்க சொல்லி உங்களுடைய பிள்ளைல அப்பா பேசி ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவர. உலகத்துல யார் ஆறுதல் சொன்னாலும் ஆக இருக்க முடியாது தகப்பனே, நீங்க உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்த உங்களை பாத்திரம் மன்றாடி செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க எசப்பா, பலத்த காரியத்தை செய்ய எசப்பா, அற்புதங்களை செய்யப்பா, அதிசயங்களை செய்ய ஆண்டவரைப்படுத்துங்க அப்பா. அமை துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கலங்கியிருக்கிற அருமையான குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. ஐயோ நான் ரெண்டு நாளைக்குள்ளாக பணம் கட்டணுமே, இந்த பணத்துக்கு என்ன செய்யறது, கடங்காரம் வந்து தொந்தரப்படுத்துறாங்க, கலங்கியிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. சொன்னீங்க தானப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணின்னு சொன்னீரு அப்பா, வெள்ளும் பொண்ணும் பெருக பண்ணி உங்களை கண்ணீர் துடைக்க முடியாது கெஞ்சூரப்பா. நீராதிசயங்களை செய்கிறவர் ஐயா அப்பா, அமை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துமுள்ள சாட்சியாவை உண்மை போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் கர்த்தாவே அப்பா, அமை ஸ்தோத்திரம். மந்திரக்கட்டுகள் செய்வன கட்டிலிருந்து விடுதலை செய்யுங்க எசப்பா. குடும்பத்துல எத்தனை தடைகள் ஆண்டவர், வேலை போனால் தடை, திருமணமாக தடை, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. மீக 2:13 படி தடையில் அகற்ற முன் சொல்லுறான்னு சொன்னீங்களே, தடையில் அகற்றி போடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க எசப்பா. குழந்தை பாக்கியில் சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்கு வேலை பிரமோசம் கிடைக்கணும், வேலை கண்தாமாக மக்களுக்கு வேலை கண்தாமாக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை செய்யணும் ஐயா. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, ஆசிரியத்து பெருக பண்ணுங்கிறாச்சா. வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்குற வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். ஆசீர்வத்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா பேரும் சீப்பா செலுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமை மதத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரேசப்பா நாமத்துல தாழ்மையா கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்டுவிட்டா இவர் கலங்காதீங்க.
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்துரிக்கிறது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்திருக்கிறது. இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தரிக்கிறவேல் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க, இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கும் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்த நமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே ஸ்தோத்திர ஆண்டவரே. இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயிலையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் எடுத்து செல்வீராக, மகிமையை அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையும் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் இந்த ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்த நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வெள்ளிக்கிழமை பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை இயேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை மாச கூட்டத்தை எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும் சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்கும் மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கரன் பத்திரிகை ஒளித்தின் மூலமாய் பெரிய அறுவடையை கத்த உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்கப்படும் ஜபங்கள் அனை விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும் ஆண்டவரே. வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தேவை சந்திப்பீராக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையில்லாமல் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களில் ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏடுக்கப்படுற ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்பணும். அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குள்ள பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. ரூபாய் எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே. தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா. சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்க, பாரு, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடான குடி சோத்து யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்கு ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காக கோடான குடி சோத்துறோம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்லாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியன் கர மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: ஆதியாம் புஸ்தகம் 17:1
1: நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
0: நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது. வியாதியை குணமாக்குற வல்லமை மாத்திரல, நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரல, நம்மளுக்கு எந்த பலவீனாலும் குணமாக்குறது மாத்திரல, நமக்கு ஆறுதல் படுத்துற தேவன், நமக்கு எல்லா உதவியும் அவரால் செய்ய முடியாது. அதான் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையால் மாற்ற முடியும், திருமணமாக மக்கள் திருமணம் நடத்த முடியும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தர முடியும், சமான சந்தோஷம் தர முடியும், மகிழ்ச்சியை தர முடியும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கண்ணி தெரியாத என்னை கூட தேவன் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எளிமையானவர்களே, அது மாத்திர இறைமையான் புஸ்தகம் 10:6
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
0: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
1: நீரே பெரியவர்,
0: நீரே பெரியவர்,
1: உமது நாமமே வல்லமையில் பெரியது.
0: கர்த்தருடைய நாமம்தான் வல்லமையில பெரியது. ஆமா அருமையான, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஜீசஸ் எஸ்வே எஸ்வே என்னை குணமாக்கும், எஸ்வே நீ குணமாக்குன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு வல்லமை உங்களை குணமாக்கும். அவர் வல்லமையில பெரியவர், வல்லமையில உயர்ந்தவர். அவர் வல்லமை உயர்ந்தது, வல்லமையில அவர் நாமம் உயர்ந்தது. நீங்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களை குணமாக்குவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மாற்றுவார். குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தருவார். அவர் நாமம் வல்லமையில உயர்ந்தது. இயேசுவின் நாமம் வல்லமையில உயர்ந்தாருமையார்களே, நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, லட்டு இன்னைக்குன்னு சொன்னா அந்த லட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் தெரியும். அதே போல நீங்க இயேசுகிட்ட கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரா இல்லையா நீங்களே பாப்பீங்க. இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, அவர் நாம வல்லமையில உயர்ந்தது. கூப்பிட்டு பாருங்க அருமையானவர்களே. சரி, என்னெல்லாம் அற்புதம் செய்யறதுதான் நம்ம சுருக்கமே தியானிக்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் செப்பனியன் புஸ்தகம் 3:17
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன் நடுவில் இருக்கிறார்,
0: நடுவில் இருக்கிறார்,
1: அவர் வல்லமை உள்ளவர்,
0: அவர் வல்லமை உள்ளவர்,
1: அவர் ரட்சிப்பார்,
0: ரட்சிப்பார்,
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
1: தம்முடைய அன்பின் நிமித்தமும்,
0: தம்முடைய அன்பின் நிமித்தமும்
1: அமர்ந்திருப்பார்,
0: அமர்ந்திருப்பார்,
1: அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்,
0: அவர் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் ரட்சிக்கிறவர், நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பார். அருமையானவர்களே, ரட்சிப்பு என்றால் விடுதலை, உங்களுக்கு விடுதலை தருவார். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவர். அவர் உங்களுக்கு ரட்சிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Timothy 1:15
1: பாவிகளை ரட்சிக்க,
0: பாவிகளை ரட்சிக்க
1: கிறிஸ்து இயேசு,
0: கிறிஸ்து இயேசு
1: உலகத்தில் வந்தார்,
0: உலகத்தில் வந்தார். பாத்தீங்களா, ஐயோ நான் பாவத்தில் விடுதலை இல்லையே, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, எத்தனை பேர் உள்ளத்துல போராட்டம், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு ஆறுதல் இல்ல, இந்த பாவத்துக்கு எங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனா நல்ல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவராக இயேசுகிறது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாக தேவாதி தேவன், வானாதி வானவர், எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால கன்னி மறைய வயிற்றுல பிறந்து இந்த உலகத்தில் வந்தார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்குள்ள வாரி என் பாவங்களை மன்னி, எனக்கு சமாளத்தை கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ரட்சிப்பார், சமாதானத்தை தருவார், சந்தோஷம் தருவார், உங்கள் பாவத்தில் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அதுதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மதம் மாறு அப்படின்னு யாரையுமே அவர் சொல்லல. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அவசியம் இல்ல. உங்க மனதில அவர் நோக்கி கூப்பிடுங்க. நீங்க எந்த மதம் மாறு ஒரு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உங்க உள்ளத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு பெரிய சமாந்தி சந்தோஷத்தை தார அவர் வல்லவரா இருக்கிறார். அதான் பாவி ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வெளிப்பட்டான்னு வேதத்துல வாசிக்கிறோம். நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். இரண்டாவதாக எழுந்து ரட்சிக்கிறாரா நம்மள, சங்கீத புஸ்தகம் 34:6
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை,
0: அவனை
1: அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம்,
0: அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம்
1: நீங்களாக்கி ரட்சித்தார்,
0: நீங்களாக்கி ரட்சித்தார். பாத்தீங்களா, உங்களுக்கு இடுக்கமா, பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, எல்லா இடுக்குங்களும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார். எல்லா இடுக்குங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். அருமையானவர்களே, முதலாவது பார்த்தோம் பாவத்தில் நம்ம பாவத்திற்கு நம்மளை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து நிம்மதி இல்லாமல், சமாதம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா? இயேசுவேன் உள்ளத்தில் வாங்க, பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். உள்ளத்தில் பெரிய சமாதான சந்தோஷத்தை தருவார். இரண்டாவதாக உங்கள் இடுக்கம் என்ன இடுக்கம், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசுகிறது எல்லா இடுக்குங்களிலிருந்து ரட்சிப்பார். எல்லா இடுக்குங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவராக இருக்கார். இன்னொரு வாசிக்க கேட்கலாமா? 34 ஆறாவது வசனம்.
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை
0: அவன்
1: இடுக்கணுங்களுக்கெல்லாம்
0: அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம்
1: நீங்களாக்கி ரச்சி

0: கேட்டுருவார். உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தொல்லைகளிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். முதலாவது பார்த்தோம் நம்ம ரட்சிக்கிற தேவன். இரண்டாவதாக யூதா, அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு, 24வது வசனம்.
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட,
0: மிகுந்த மகிழ்ச்சியோட
1: உங்களை மாசற்றவர்களாய்,
0: உங்களை மாசற்றவர்களாய்
1: நிறுத்தவும்,
0: நிறுத்தவும்
1: வல்லமை உள்ளவரும்,
0: வல்லமை உள்ளவரும் பாத்தீங்களா, உங்களை வழுகாதபடி காக்கவும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், சர்வல்லமுள்ளவர், முதல்ல நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவளை நிறுத்த நம்மளை வல்லமுள்ளவர், மகிமுள்ள சன்னிதானத்துல நம்மளை கொண்டு நிறுத்த வல்லமுள்ளவர். பிலிப்பியர் புஸ்தகம் 2:15 வசனம்.
1: கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே,
0: சந்ததியின் நடுவிலே
1: குற்றமற்றவர்களும்,
0: குற்றமற்றவர்களும்
1: கபடற்றவர்களும்,
0: கபடற்றவர்களும்
1: தேவனுடைய,
0: தேவனுடைய
1: மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு,
0: பாத்தீங்களா, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நம்மள மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்ம மாற்றவர் வல்லவரா இருக்கிறாரு. யூதா 1:24,
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட,
0: மிகுந்த மகிழ்ச்சியோட
1: உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்,
0: பாத்தீங்களா, நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்
1: வல்லமை உள்ளவரும்,
0: வல்லமுள்ளவர் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், நம்மளை மாசற்றால் நிறுத்த வல்லமுள்ளவர். அதன் பிலிப்பியர் மாஸ்கி கேட்டோம் 2:15 வசனம், மாசற்றவர்களாய் நிறுத்துறதுதான் தேவனாய் கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. அத சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார், முதல் நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவர்களாய் அவர் சன்னிதானத்தை நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது மாத்தல 2 பேதுரு புஸ்தகம் 3:14 வசனம்.
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்களும்,
0: எப்படி இருக்கணும் பாருங்க, இவ வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்,
0: பிழை இல்லாதவர்களுமாய்
1: சமாதானத்தோட,
0: சமாதானத்தோட
1: அவர் சந்நிதியில் காணப்படும்படி,
0: அவர் சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாயிருங்கள்,
0: ஜாக்கிரதையா இருக்கும் சன்னதியில் காணப்படும், எப்படி இருக்கணும், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் அவர் சன்னிதானத்தில் என்ன செய்யணும், கரை இல்லாம பிழை இல்லாம இருக்கிறதுக்கு சமானத்தோடு அவர் சன்னிதானத்தை காணப்படுங்க, எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், நம்மளை மாசற்றவளை நிறுத்த தான் அவர் வல்லமுள்ளவர். நம்ம கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது, தேவ சன்னிதானத்தில் சமானத்தோடு காணப்படுறதுக்கு நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும், தேவனோடு சமானமா இருக்கணும், மற்றவங்களோட சமானமா இருக்கணும், நம்ம உள்ளத்துல நம்ம சமானம் இருக்கணும், அப்பதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம நினைச்சவர மாசற்றல் நிறுத்த அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வல்லமுள்ள தேவன் முதல் நம்ம ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது மாசற்றவர்களா சன்னிதானத்தை நிறுத்த அவர் வல்லமுள்ளவர். மூன்றாவதாக வேதத்துல வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:14 வசனம்.
1: தேவன் கர்த்தரை எழுப்பினாரே,
0: கர்த்தரை எழுப்பினாரே
1: நம்மையும்,
0: நம்மையும்
1: தமது வல்லமையினாலே,
0: நம்முடைய வல்லமையினாலே
1: எழுப்புவார்,
0: எழுப்புவார், நம்மளை எழுப்புவார். ஆண்டவரே இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எப்படி எழுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் எழுப்பார், நம்மளை எழுப்பவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளை அவதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார், உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் பிதாவாகிய தேவன் எழுப்பினாரு, உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார், நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அவரால் எல்லாமே செய்ய முடியும், அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நம்மளை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். எதுல இருந்து எழுப்புறாரம் பாருங்க, ரோமருக்கு நிறுவம் 8:11 வசனம்.
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினருடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்,
0: உங்களில் வாசமாயிருந்தால்
1: கிறிஸ்துவை
0: மரித்தோரிலிருந்து
1: எழுப்பினவர்
0: உங்களில் வாசமாயிருக்கிற,
1: தம்முடைய ஆவியினாலே,
0: சாவுக்கேதுவான
1: உங்கள் சரீரங்களையும்,
0: உங்கள் சரீரங்களையும்
1: உயிர்ப்பிப்பார்,
0: உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா, ஒரு வேளைக்கு டாக்டர் கைவிட்டிருக்கலாம், இது இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிருக்கலாம், கேன்சர் இருந்திருக்கலாம், உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உங்களை எரிச்சி உயிர்ப்பிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உங்க சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார், கலங்க வேண்டாம், உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. உங்க சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், சுகரா இருக்கலாம், அல்லாட்டி டயர்டா இருக்கலாம்,

0: கொலஸ்ட்ரால் இருக்கலாம், பிபி அதிகமாயிருச்சா, உங்கள் வாழ்க்கையில என்ன வியாதிகள் பலவீனம் அதிகமா இருக்கோ, கர்த்தர் சாவுக்கு வேதான வியாதியும் வியாதியில கஷ்டப்படுத்தாலும் உங்கள் ஆத்மா உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உயிர்ப்பிக்கிறது உறுதி. அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா உயிர்ப்பிப்பார். ஐயோ நான் சோர்வா இருக்கிறேன், என் சோர்விலிருந்து விடுதலை தர முடியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் வாழ்க்கையில அதிகமான சோர்வு சோர்வு, என்னால செவிக்க முடியல, என்னால துதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் சோர்விலிருந்து உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். நீங்க என்னென்ன எதை குறிச்சி சோர்ந்திருக்கீங்களோ ஆண்டவராக இயேசுக்குத்து உங்களை நிச்சயமா உயிர்ப்பிப்பார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். சோர்வில் இருந்திருக்கிறவங்களை எழுப்பி செவிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், உங்களை தேவனை ஆராதிக்க வைப்பார். ஆகாயின் புஸ்தகம் 1:14.
1: பின்பு கர்த்தர்
0: செயல்திலேயின் குமாரனாகிய
1: செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும்
0: பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும்
1: ஜனத்தில் மீதியான
0: எல்லாருடைய ஆவியையும்
1: எழுப்பினார்.
0: அவர்கள் வந்து
1: தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய
0: கர்த்தருடைய ஆலயத்திலே
1: வேலை செய்தார்கள்.
0: உங்களுடைய ஆவியையும் எழுப்புவார். சோர்வா, உங்கள் வாழ்க்கையில கவலையா, துக்கமா, பாரமா, இவனுக்கு செவிக்க முடியல, துதிக்க முடியல, இனிமேல எந்திரிப்பனா, இனிமேல் நான் ஊழியம் செய்ய முடியுமா, இனிமேல் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா, உங்களோட ஆவி எழுப்புவார். சோர்வபேல் ஆவி எழுப்பின தேவன் மாறாதவர், யோசுவா ஆவி எழுப்பினவர் மாறாதவர். அது மாத்திரல்ல, மிகுதியான சனத்தினுடைய ஆவி எழுப்பினவர் மாறாதவர், உங்க ஆவி எழுப்பார். ஊழியம் செய்யற சகோதர சகோதரியே சோர்ந்து போயிருக்கீங்களா, கலக்கத்தினால ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா, திரும்ப உங்களை தேவனாய் கர்த்தர் உள்ளத்துல வல்லமையாய் பயன்படுத்துவார். செவிக்கு முன்னே தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்க தடையில மாற்றி உங்களை வல்லமையாய் செவிக்க வைப்பார். உங்களை தேவனை ஆராதிக்க தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கலங்கவே வேண்டாம். பிதாவாகி தேவன் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவனை சொன்னார். முதலாவது பார்த்த ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், ரெண்டாவது மாசற்றால் அவர் சரீரம் நிறுத்த வல்லவர், மூன்றாவதாக எழுப்பு வல்லவர். சாவுக்கு ஏதான சரீரமா இருந்தாலும் உங்களை உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உங்களை செவிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஒளிஞ்சிய முடியாத தடை இருக்கா, எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு உங்களை ஆவியை எழுப்பி உங்களை திரும்பவும் ஒளிஞ்சை வைக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க. கடைசியாக லூக்கான் சுவிசேஷம் 1:49.
1: வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
0: வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார்.
1: அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது.
0: பார்த்தீங்களா, வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அது உங்களால அது எண்ணி பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில வல்லமையுள்ளவர் மகிமையான காரியத்தை செய்வார். நீங்க கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதை யோபின் புஸ்தகம் 9:10 ஆராய்ந்து முடி பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, அவங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. தேவனாய் கர்த்தர் சொன்ன, நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, உங்களை மாசற்றால் அவர் சனிதனை நிறுத்த வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வர வல்லவரா இருக்கிறார். உங்கள் சோர்விலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, அவர் வல்லம் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, அதிசயங்களையும் பெரிய காரியங்களை ஒரு வாழ்க்கையில செய்வார். நம்ம அவரை நோக்கி நம்ம செவம் பண்ணுமா? எங்களான் பாரியை சித்து வழி நடத்துறீங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தியும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்கிறவங்கள சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோடு வந்து உட்கார்ந்துருக்கவங்களும் சன்னிதானத்துல ஆண்டவரே அவங்க தேவைகளாம் சந்திங்கப்பா, நிறைவேற்றி தர முடியாது. செவிக்கிற மனிதன் முகத்தை பார்க்கிறா, நீங்க இறுதித்து அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களே, அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். தேவ கிருவை அவங்களை சூழ்ந்து வழி நடத்த முடியாது செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அப்பாமை ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சித்தொள்ளும் அப்பாவும், அறியாத மக்களும் அறிந்து கொள்ளணும், தெரியாத மக்களை தெரிஞ்சு கொள்ளணும்ப்பா, உண்மை தேடாத மக்கள் தேடணும், கர்த்தருடைய கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளணும். ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நானே நல்ல மெய்ப்பன் சொன்னீரே அன்பின் ஆண்டவரே, நீங்க நல்ல மைப்பனாக இருந்து அவங்களை கரம் பிடித்து நடத்து மாண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொன்னீரப்பா. நீர் ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதிகதிகமா அவங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையில என்ன தேவையோ இருக்கப்பா, அந்த தேவையெல்லாம் நீ சந்தித்து நிறைவேற்றி தர முடியாது செவிக்கிறோம் அப்பா. அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அதிகதிகமான அப்பா போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், வாழ்க்கையில காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க. எல்லா கஷ்டங்களையும் மாற்றுங்க. எல்லா கண்ணீரையும் தொடங்க, கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்கப்பா. குடிக்கிற குடும்பத்தை விடுதலையாக்குங்க. வேலை உயர்வை தாரு. வேலை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க. கஷ்டங்களை மாற்றுங்க. கண்ணீரை தொடங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகோதரி குழந்தை பாக்கத்தை தாரு. நீங்க தானப்பா சொன்னீங்க அப்பாமி ஸ்தோத்திரம் கற்பத்தின் கனியோ கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரண்டி சொன்னீங்கிறே. நீங்க குழந்தை பாக்கத்தை தாங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பாமை நோக்கி. கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனை உள்ள உடைஞ்சிருக்காங்கப்பா. ஐயா நீங்க சொன்னீங்களே மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றி குடியிருக்க பண்ணுகிறேன்னு சொன்னீங்க தானே. நீங்க செய்ய முடிக்காய் மன்றாடி கெஞ்சுறோம் ஐயா. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். தகப்பரே இறங்குங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். வெளிநாட்டு போக முடியலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வெளிநாட்டு போறது கொண்டு வழிவாசலை உருவாக்கி தரங்க. தேவையில்லாம் சந்திங்க சப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை, கெஞ்சுகிறோம் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழிற்சிற மக்களை ஆசிர்வீங்க சப்பா. வியாபாரஞ்சிற மக்களை ஆசிர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. தகப்பனையமை நோக்கி கெஞ்சுகிறோம். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க. எல்லா குடும்பத்திலும் சமாந்த சந்தோஷத்தை தாரும் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். டைவேஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் வாழ்க்கையை கண்ணுக்கி பாருங்க ஆண்டவரே. டைவேஸ் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பம் ஒன்னு சேர்ந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அருமை ரட்சகராய தெய்வமே மே துதிக்கிறோம். டைவேஸ் பண்ணலாம்னு நினைச்சு கொண்டிருக்கிற சகோதரனே, நீ மனம் திரும்பி குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழ வேணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறான்னு சொல்லுறீங்க ஆண்டவரே. சகோதரன் மனம் திரும்பி அந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழத்தக்கதாக தேவனை கர்த்தர் அனுக்கிற மனம் வெடியாச்சு வைக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை கொடுங்கப்பா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியலையும் ஆற்றலையும் தேவ பலத்திலையும் தேவ கிருவிலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நீ நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம்.
1: முடிவு பரியந்தம்
0: நிலை நிற்பவனே
1: ரட்சிக்கப்படுவான்
0: முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கிறவங்க தான். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்மள வந்து என்ன சும்மா நீ பைப்ல வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா. உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம், உலகத்துல தான் இருக்கிறோம், அது மேல உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா. அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்ப விட்டுருவே கூடாது சொல்லுவாங்க. இன்னும் நீ அங்க செவத்து போடல இருந்துதான் என்ன உனக்கு பார்க்க கூட முடியறதில்ல, ஜபமும் பண்ணணும், நம்ம எல்லாரும் விட ஐக்கியமா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்றது முடிபெருந்த நிலை நிலைப்பவனோ ரட்சிக்கப்படும். முடிபெருந்த நிலை நிக்கல என்ன செய்யணும், முதல்ல என்ன தேவை, முதல்ல வேத வசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கர்த்தர் வேதம் கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும், ஜபம் பரிசுத்தவன் அபிஷேகம் ஐக்கியம் எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிபெருந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமா நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும், வாரத்துல ரெண்டு நாளாவது இருக்கணும். மத்தியான நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17 அதிகாரம் 21 வசனம்.
1: இந்த ஜாதி பிசாசு,
0: இந்த ஜாதி பிசாசு
1: ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி,
0: ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி
1: எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான் தெரியுமா. உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு வந்து உள்ளத்துல பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான், உள்ளத்துல கொண்டு வந்து குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்ய அப்படி செய்ய, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டு வர யாரு, பிசாசு. ஜெபத்தினாலும் உபாசத்தினாலும் இந்த ஜாதி பிசாச,
1: இந்த ஜாதி பிசாசு,
0: இந்த ஜாதி பிசாசு
1: ஜெபத்தினாலும்
0: உபவாசத்தினாலுமே
1: அன்றி
0: மற்ற
1: விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதுலையும் என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திர தெரியுமா, மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்குவா, யோசனை உண்டாக்குவா, நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த பீஸ், இந்த சாதி பீசாசு என்ன செய்யணும், முத செவ்வாய், ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பரிசுத்தவான் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருந்தான். கத்திரி வேதம் சொல்றது முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்ல உலகமும் வேணும், ஏசுவாமி வேணும் நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு இடத்திலும் வேதனையும் துன்பம் நிறைஞ்ச காலங்கள். அதான் ஆண்டு சொன்னார், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான் சுவிசேஷம் 22 அதிகாரம் 28 வசனம்.
1: மேலும் எனக்கு நேரிட்ட
0: சோதனைகளில்
1: என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க, சோதனைகள்ல கத்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு, அவர் சீசரில் பார்த்து அன்றை சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தவங்க நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை, சீசர்களுக்கா நம்ம மாதிரியே தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். ஆனா ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்லை அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த சோதனையில் நிலைச்சிருக்கணும் சொன்னா நம்ம அதிக நேரம் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும். தானே சோதனையில் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யாரை பத்தி சொல்றாரு, சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்காக வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்காக வந்தாங்க, நிலைச்சிருந்தா ஆண்டவுடைய சீசர்கள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கர்த்தருத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்கள் தான் ஆண்டவரின் வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லையா எங்க நடக்கிறோம் என்ன நடக்கிறோம் நமக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது முடிவிறந்து நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கெட்டி சேர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பாரு. ரட்சிக்கப்பட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யணும், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சைக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டவர் பிரியாம ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நிறைய நான் எப்பயும் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்க விட வேண்டும். அதான் கர்த்தர் வேதம்னு சொல்லுது. நம்ம தொண்ணூத்தன சங்கம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாளுக்கு அவளை திருப்தி ஆக்கின் ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கம் கடைசி வசனம், நீடித்த நாளுக்குள்ள அவனை திருப்தி ஆக்கி ரட்சிப்பான். நீடித்த நாளுக்குள்ள ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தி ஆக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பார்த்தா சரியா ரைட்டா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை வாழ்த்து பாருங்க. பிலிப்பேர் வாழ்த்து பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 4 ஏழாவசனம் வாசித்து பாருங்க, 6-7.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் 2:4.
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமாறிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா பரப்பர தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பேரு எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிற கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சைக்கு போற வர வந்துடுற அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை இயேசுகிறது பரிசுத்த பவுலையும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கும் கவலைப்பட. இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கள. என்ன தண்டனை, அரகத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படாட்டம் பரலோகத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பரலோகத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திர அதான் கத்தடி பேத நமக்கு வாசித்தோம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படாட்டா அதான் கத்தடி வேண்டியது. ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24:3-4.
1: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
0: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
1: இருதயத்தில் மாஸ் இல்லாதவனுமாய் இருந்து.
0: முதல் என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாஸ் இல்லாமல் இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்து மனுஷி கூட ஒப்புக்கூடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கர்த்தருடைய பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், இங்கேயோ போறோம், அங்க போறோம். அதனால நம்ம கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் என்ன, கை கழுவாம இருக்கிறதால சுத்தம் அது இல்ல. கை கழுவும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவணுமா, அந்த சுத்தத்தான்ற சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்க பக்தர்ல பாப்போம். கையில மற்றவங்க பொருள், ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்கள, இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னா கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட, ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்தும் இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களை சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 கூட மற்றவங்க வீட்டு நம்ம பத்தவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஹலேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்ற பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நடச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நடச்சிருப்பான், அதை சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க, உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம யாராட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடியா பேனா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடி அவர் சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18 சங்கீதம் 24 வசனம். அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்,
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன்னிருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்ன இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். யோவு சொல்றாரு பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் அவங்கவுங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, கொடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9 வசனம்.
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேல் மேல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பழத்து போவீங்க. பழத்து போன என்ன ஆசீர்வாதம், வெண்மையில உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமெல்லாம் வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடுவோம், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்ற, முத என்ன சொல்ற, கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இதயத்த
1: மாசில்லாதவனும்,
0: இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவன் அவன் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 5:8 வசனம்.
1: இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நம்ம செய்தி கேட்டோம், இப்ப சேவம் பண்ணுவோம். எங்கள் அன்பாக இயேசித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னியை தொடுங்காண்டவரை, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசின் அழித்து போடுங்க ஆண்டவரை, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் தடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும், கடன் பரிசில் மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க, ஆசிரியத்து உயர்த்துங்க, ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்க மாறுப்பதை செய்யுங்க ஏசப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, கஷ்டப்படலாம் மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும் ஏசப்பா. ஆண்டவரையும் துதிக்கிற ஹார்ட் பலவீன குணமாக்குங்க, தகப்பனையும் துதிக்கிறோம், ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், பலவீன என்னென்ன பலவீன சரீரத்தில் இருக்கோ அத்தனை பலவீனத்தை நீக்கி போடுங்க, நான் மட்டும் மங்கிப்படட்டும், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க, தொழிற்சிறப்படுங்க, ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் சிறப்படுங்க, ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க மகத்துவம்ல நான் மாத்திரம் மங்கிப்படட்டும், வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி போட்டு ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்கப்படணும், சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தடைகளாக நீக்கி போடுங்க ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மாத்திரம் ஐக்கியப்படட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க, நானே எல்லாவற்றையும் கத்தனு சொன்னீங்க தானே, நீங்க செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா, உங்க மகத்துவம்ல நாம மாத்திரம் மகிழப்படட்டுங்க. தகப்பிரே எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுத போறாங்க, ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க, எல்லாரும் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும். உங்க நாம மாத்திரம் மகிழப்படட்டும், அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தரை விசாரித்து கேட்டா சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asinkaram@gmail.com. Our website, andofjesus.com. God bless you.

0: நான் பாடமாட்டேன்.
1: கற்றுக்கலாம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராய் இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்,
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
2: நான் உங்களை தேற்றுவேன்,
1: நான் உங்களை தேற்றுவேன். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதமா இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராய் இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்றுறோம், அவன் தாய் தேற்று போல நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும், இரக்கங்களின் பிதாவும், சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலையில அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்,
1: ஆறுதல் அளிப்பேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல் நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமான்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்.
1: தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பாரு இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டு வீடு வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனோட வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர்தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனால் நல்லா இருக்குமா, இங்கே போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கே ஓடுறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர்தான் ஆறுதல். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வசனத்துல என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
1: பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியார் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையில விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியனுக்காக
1: நினைத்தருளும்.
2: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: அதான் பாத்தீங்களா, சிறுமையில எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வசனம் தான். நான்லாம் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசுகிறது என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுக்கு கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய பாஷையினாலும்
2: இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
1: ஆமா அருமையானவர்களே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம். நமக்கு நல்ல பரிசு நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். நம்ம கவலையெல்லாம் மறந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னை உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தவை கொடுப்பது அதிக நிச்சயம். நிச்சயமா பரிசுத்தவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையாலும் என் ஆவியே ஊற்றுவேன். குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
2: அப்பொழுது உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமார்த்திகளும்
2: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
2: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உங்களுடைய ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை, மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 கேட்போமா?
2: பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது
1: அவர்கள் எல்லாரும்
2: ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
1: அப்பொழுது
2: பலத்த காற்று அடிக்கிற
1: முழக்கம் போல
2: வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
1: அல்லாமலும்
2: அக்கினி மயமான
1: நாவுகள் போல
2: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
2: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேச தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமாறும் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக ரெண்டு கரிந்தியர் புஸ்தகம் 7:6
2: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்,
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பாத்தீங்களா, சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம நொறுங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு
1: என் வசனத்துக்கு
2: நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
1: பாத்தீங்களா, எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க, வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்குறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார், நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடைய கிருபங்களை ஆளிகை செய்யட்டும். ஹக்கினாலும் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தான அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும்படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தாய் உள்ளக்காரங்களை வைப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா, தொடுங்க ஆண்டவரே.

விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம் கட்டாவே, கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்ய சப்பா, சாபத்திலையும் பாவத்தில் இருக்கும் மக்கள் விடுதலை செய்ய தேவை கிருவா உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்கள் கண்ணுக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க. தகப்பனே, தகப்பனே, எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு என் பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணுக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது. செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை, குழப்பங்கள், பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க. சமாளித்து கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே, இறங்க முடியா கெஞ்சுகிறமே. எங்கள் மேல மனம் இறங்குங்கப்பா, மனைவி இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே, நானும் அவங்கள தாங்க வேண்டுமப்பா. ஐயா, படிச்சு வேலை இல்லையின்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது. செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலை கன்ஃபார்ம் ஆகணும். ஐயா, கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்க. ஆசீர்வதிங்க, தகப்பனே பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்துடைய கிருவை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாருமையா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கற்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ, கெஞ்சிரோ அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வண்டாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும் தேவக்கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்கள் வேலையில கன்ஃபார்ம் ஆகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உண்மை அறியக்கூடிய கிருவை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர் நிறப்புங்க. தேவாவில் நிறப்புங்க. தேவக்கில் நிறப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா, படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அந்நியான காரியத்தை செய்யப்பா. தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்கப்பா, தொடுங்க. அப்பாவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா இருப்பது செய்யுங்க. செவுள சாட்சியாய் மாற்றும். ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு. கலங்காதீங்க.

0: possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவான 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது. யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும். ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும். பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும். இல்லைன்னா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல. என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன். அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா, இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்ட்ட வந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க. பிரதர் எனக்கு என்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க, அவங்க வந்து சொன்னாங்க நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் டீடைல் கேட்டாங்க. நான் 5 டைம் அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்க கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்ப மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th மாதம் அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th மாதத்துல எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asminkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தனால நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தெழுந்தனால தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:4
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின் படி
0: மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து நம் ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால்தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால்தான் பெரிய மகிழ்ச்சி நமக்கு. தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி
0: முதலாவது
1: உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்.
0: எதற்காகனா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகிய இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்கு, நம்ம பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் உழந்து இருந்தோம், அதில் விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா, நம்மளாம் ஆசீர்வதிக்கு தான் கர்த்தருக்கு பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒருவரும் கடீர் வெடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் இல்லை. நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிக்கு தான் கர்த்தர் பிரியும். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேட்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அறிவியானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கு தான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்கு தான் அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழியின் புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன்
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில் உண்மை இருப்போமானால் நிச்சயமா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வார்த்தையில, பேச்சில், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடுக்கல் வாங்கல்ல, எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தராரு, ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திர நீதிமொழியின் புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ண ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாக்கம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு
1: சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உன்னை
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு
1: சொன்னபடி
0: உன்னை
1: ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை.
0: பார்த்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தவங்களை ஆசிரியர் மெம்மேல ஆசிரியப்பார். அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறது இல்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை பொல்லாங்கிறது விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுக்கு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: ரெண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமானை மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
0: ஆமா அருமையானவர்களே, நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், ரெண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறினால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்.
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்றுமத்துல நமக்கு என்ன கொடுக்கறா? நன்மை உண்டாகும். 1:12
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு
0: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற அற்புதமான நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமா இருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்ட நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார், ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு விசேஷம் 13:43
1: அப்பொழுது
0: நீதிமான்கள்
1: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். இதுக்குத்தான் கர்த்தராகிய தேவன் நம்மளை நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகிய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமணி புஸ்தகம் 10:30
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை
0: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாளிலும் அசைக்கப்பட மாட்டோம். நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீதிமானுக்கு நம்ம செவத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமானா இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3 உயிர் வழிந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நம்ம கிடைக்கும் பாக்கியம் கர்த்தரத்தில் சேரும் சிலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒன்னு பேதின் புஸ்தகம் 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும் நம்மை
1: தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர்
0: மாம்சத்திலே கொலையுண்டு
1: ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம அணிந்து உள்ள நமக்காக என்ன செஞ்சாரு, நம்மளை பிதாவிடத்தில் சேர்க்கிறதுக்காக தேவனாய் கர்த்தர் நமக்காக மாம்சத்தில் கொலை உள்ளப்பட்டு 3 உயிரோடு எழுந்திருச்சிருக்கிறார். அணிந்து உள்ள நமக்காக அவரே நீதிபராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா, உங்களை என்னையும் பிதாவாகி தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 3 உயிரோடு எழுந்தார். அது மாத்திரல்ல, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: மேலும் தமது மூலமாய்
0: தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
1: வேண்டுதல் செய்யும்படிக்கு
0: அவர் எப்பொழுதும்
1: உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய
0: ரட்சிக்க
1: வல்லவராயும் இருக்கிறார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் வழியா தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அதனாலதான் அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான், நம்மளை எப்படி ரட்சிக்கிறாரா, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எப்போது உயிர் உள்ளவராக இருக்கிறார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளை முற்றுமுடிய ரட்சிப்பார், கலங்கே வேண்டாம். அது ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சொன்னார், மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்குன்னு சொன்னார். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:18 நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனாய் இருக்கிறார், கலங்காதீங்க. அவர் உயிரோடு இருப்பதனாலதான் நம்மளும் இந்த உலகத்துல இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷமோடு இருக்கிறோம். அது மாத்திரல்ல, எபிரேயன் புஸ்தகம் 4:16
1: ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
0: ஏற்ற சமயத்தில்
1: சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய்
1: கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம்.
0: ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யவும் நம்ம கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. அதனாலதான் பழமொழி 3:22 வாசிக்கிறோம், நம் நிர்மலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை. நம்ம நிர்மலமாக இருக்குதான் தேவனை கத்த நமக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாசன தண்டை சேர்றதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். கலங்காதீங்க,

0: நான்காவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால நமக்கு கிடைக்கிற சில ஆக்கியம் குலோசியர் புஸ்தகம் 2:15.
1: துரைத்தனங்களையும்
0: அதிகாரங்களையும்
1: உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
0: அவைகளின் மேல்
1: சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
0: அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். பிசாசு அதிகாரத்தை எல்லாவற்றையும் தேவனை கேத்த வெற்றி சிறந்துட்டாரு. ஆனால் பிசாசு நம்மளை ஒண்ணுமே மேற்கொள்ளவே முடியாது. எபிரேயன் புஸ்தகம் 2:14.
1: ஆதலால்
0: பிள்ளைகள்
1: மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
0: அவரும்
1: அவர்களைப் போல
0: மாம்சத்தையும்
1: ரத்தத்தையும்
0: உடையவரானார்
1: மரணத்திற்கு அதிகாரியாகிய
0: பிசாசானவனை
1: தம்முடைய மரணத்தினாலே
0: அழிக்கும்படிக்கும். அவர் மரணத்தால் பிசாசு அழிச்சிட்டாரு பிசாசின் கிரியை அழிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க. அதனால்தான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சொன்னார். லூக்கான் சுவிசேஷம் 10:19. சர்ப்பங்களின் தேலும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க ஒன்றவங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. சாஸ்கி கேப்போமா?
1: இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும்
0: மிதிக்கவும்
1: சத்துருவினுடைய சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது
0: இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களின் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒன்று நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க கலங்க வேண்டாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12:11.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி
0: தங்கள் ஜீவனையும் பாராமல்
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் விசுவாசம் நம்ம ஜெயித்திருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார்.

0: ஐந்தாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தந்ததுனால நமக்கு என்ன சிலாக்கியம் தெரியுமா? ஒன்னு பேதுரு புஸ்தகம் 1:4
1: அவர்
0: அவர்
1: இயேசு கிறிஸ்து
0: இயேசு கிறிஸ்து
1: மரித்தோரிலிருந்து
0: எழுந்ததினாலே
1: அழியாததும்
0: மாசற்றதும்
1: வாடாததுமாகிய
0: சுதந்திரத்திற்கு ஏதுவாக
1: ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: ஆமா, அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நம்ம நினைச்சார், மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய மனுஷனாக மாத்துகிறார். நம்ம பழைய சுபாவெல்லாம் நம்ம வீட்டை அப்புறப்படுத்தி ஒரு புதிய சுபாவமா தந்துடுறாரு. நம்ம மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய சிருஷ்டியா மாத்துகிறார். எப்படி மாத்துறாரா? யாக்கோபின் புஸ்தகம் 1:18
1: அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில்
0: நாம் முதல் பலன் ஆவதற்கு
1: நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
0: சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். தேவனுடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாள் வாசித்து நம்ம உள்ள தலைசி பார்க்கும் போது நம்ம சத்திய வசனத்தால நம்ம நினைச்சாரு, மறுபடியும் நம்மளை ஜெனிப்பித்திருக்காரு, புது சிருஷ்டியா மாத்தி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாத்தீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், வாசித்து நம்ம உள்ள தலசி பார்க்கணும். நம்ம மறுபடியுமா ஜெனிப்பிக்கிறாரு, ஒரு புது சிருஷ்டியார் மாத்துறாரு. அது மாத்திரல, 1:23
1: அழிவுள்ள வித்தினாலே அல்ல
0: என்றென்றைக்கும் நிற்கிறதும்
1: ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய
0: அழிவில்லாத
1: வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
0: பாத்தீங்களா, தேவனுடைய வசனத்தினால நம்மளை கர்த்தர் திரும்பவும் நம்மளை புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தராகி தேவன் உயிர் தெழுந்தனால்தான் அவர் வசனத்தினால நம்மளை முழுமையா புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். கலங்காதீங்க, பெரிய பாக்கியத்தை நம்ம தந்திருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1:21
1: ஆகையால்
0: நீங்கள்
1: எல்லாவித அழுக்கையும்
0: கூடிய துர்க்குணத்தையும்
1: ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில்
0: நாட்டப்பட்டதாயும்
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: ரட்சிக்க
1: வல்லமை உள்ளதாயும் இருக்கிற
0: வசனத்தை
1: சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
0: வசனத்தை வேணுச்சின் உள்ளத்துல சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிச்சயமா புது சிருஷ்டிய தேவன் மாத்திருக்காரு, மறுபடியும் செழிப்பித்திருக்கிறாரு. நம் பழைய சுவா நம்மளை விட்டு ஒளிஞ்சிச்சு, புது சிருஷ்டிய கர்த்தர் மாத்திருக்கிறாரு, கர்த்தர் உயிர்த்ததுனால. நம்ம இது வரைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டோம், இப்ப செய்ப்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம், சமாதான சந்தோஷத்தை நிரப்ப முடியா செபிக்கிறோம், ஆசீர்வாதத்தினால் அளவுலாம் நிரப்ப முடியா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை வாழ்க்கையில செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியா செபிக்கிறோம், அதிசயங்களை செய்யுங்க, சப்பா அற்புதங்களை செய்யுங்க, என்ன வியாதியோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க சப்பா, என்ன நோயோடு இருக்காங்களோ அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எந்த வியாதி இருந்தாலும் சுகமாக்க உம்மால முடியுமா ஆண்டவரே. இதோ மாம்சமணி யாருக்கும் நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரப்பா. ஒவ்வொருவரையும் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செய்விக்கிறோம், நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன், ஆசீர்வித்து உயர்த்துங்க, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா. பரலோக பிதாவே, இவை நோக்கி பாக்குறமாண்டவரே, மந்திரம் செய்வினைகள் வெள்ளிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிற சப்பா, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்க, சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் கண்ணீரை தொடங்க சப்பா. அப்பா அம்மை ஸ்தோத்திரம், சாமான் இல்லாத குடும்பத்தில் சாமான் தாரும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாரும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, பாவத்திலும் சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு வேந்தரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். உங்க நாம மகிழ்படட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க நாம மகிழ்படட்டும் ஐயா. பரலோக பிதாவே, சிறு பிள்ளைகளையும் வாலி பிள்ளைகளையும் கல்வார் ரத்தத்தினால் மூடி மறைச்சுக்கோங்க. அக்கினால் மூடிக்கோங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. உலகம் தொடாதபடி காத்துக்கோங்க. பிசாஸ் தொடாதபடி காத்துக்கோங்க. அப்பா ஒன்னியாவா ரெண்டாவதுல வாசிக்கிறமே கத்தாவே. அப்பா உலகத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க. பொல்லாமலை ஜெயிக்க கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கி செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டார். கலங்காதீங்க.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களை எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: நடத்தும் உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெட்ஃபோர்ட் அருகில் அமைந்துள்ள ஆல் செயின்ட்ஸ் பாரிஷில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்குபெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை எடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்திற்கு செல்ல அன்புடன் அழைக்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி.

0: நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களை எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள்.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andlovejesus.in. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை என்ன செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கலாம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட,
0: அவர் ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்,
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோட எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லிக்காலுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது, நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: நம்முடைய தேவனாய் கர்த்தர்
1: நமக்கு கட்டளையிட்டபடியே,
0: நம்மளுக்கு கட்டளையிட்டபடியே
1: நாம் அவர் சமூகத்தில்,
0: நாம் அவர் சமூகத்தில்
1: இந்த எல்லா கட்டளைகளின் படியும்,
0: எல்லா கட்டளையின் படியும்
1: செய்ய சாவதானமாயிருந்தால்,
0: செய்ய சாவதானமாயிருந்தால்
1: நமக்கு நீதியாயிருக்கும்,
0: நமக்கு நீதியா இருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
0: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்.
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே என்ன வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை. அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றுவா படம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முதல் யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது, நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது, யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளவங்களை உயர்த்துறார். அன்று சொன்னாரு, தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாரா. பிலிப்பியன் புஸ்தகம் 2:6-9 கேட்போமா. அவர்
1: தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
1: தேவனுக்கு சமமாயிருப்பதை,
0: தேவனுக்கு சமமாயிருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷ ரூபம் நம்ம சாயலாக காணப்பட்டு
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் வேண்டிக் கொடுத்தா எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாத்திருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார்.
1: ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சார், ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா? நம்ம தாழ்த்தப்பட, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நம்மளுக்கு கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம என்ன நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் 4 யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குணம் இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனம்,
1: மோசையானவர்
0: பூமியில் உள்ள
1: சகல மனிதரிலும்
0: மிகுந்த
1: சாந்த குணமுள்ளவனாயிருந்தாரா,
0: மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே தப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. மோசி சாந்த குணமா இருந்தாரு, யாஸ்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும், என் சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு அது சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல அருமையானவர்களே, உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேசவர்னாலே கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 3:4 வசனம்,
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேற பெற்றது. சாந்தம், அமைதி, நம்ம இதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறுபட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தமும் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தமும் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை கேசுகிறது, நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மறித்து 3 உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவையான ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அது சொல்லி என் முகத்தை உங்களுக்கு ஏற்றுக்கணும், இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே, எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே, தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி பூப்புறங்களை உயர்த்துகிறார், இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார், மூன்றாவது தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துகிறார், நான்காவதாக யாரை உயர்த்துகிறார், சாந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏசுகிறது சாந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்கு சாந்த குணம் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும் கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறாரு பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3:30.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28 தானியேல் புஸ்தகம் 3:28.
1: அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு விடுவித்தார்.
0: ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும், நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கீல தூக்கி போட்டாங்க, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திருந்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம், என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில, கத்திர மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுகிட்ட மாத்திரமே சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே நம்பிக்கை.
0: ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டேன்னா, ஆண்டவராக இயேசுகிறது நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்திர ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கர்த்துடைய கிருவ, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பாவி ஸ்தோத்திரம், சத்தியமும் கிருவையும் அவளை விட்டு விலகாது இருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கத்திரது இறங்குவதும் சொல்லிடுறப்பா. அன்றைய வாழ்க்கையில் அதிசயங்களை அர்த்தம் எங்களுக்கு செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்கிறச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யப்பா. அப்பா மீ ஸ்தோத்திரம், உமா பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாத செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீர் ஓடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பாவை நோக்கி கெஞ்சிரும், டைராய்டை குணமாக்குங்க சப்பா, நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே மே நோக்கி கெஞ்சிரும், பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருபை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்கள் செய்யுங்க, உள்ளத்திலையும் வெளிரங்கமா செய்யுங்க சப்பா. ஆண்டவரே சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. பந்தரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மணமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சாமான் இல்லாத மக்கள் சாமான் தரணும். கடன் பிரச்சனை மாத்தணும். குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலேன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பெரிய குடும்பம் அணைக்கணும் அப்பா. அமை ஸ்தோத்திர குழந்தை பாக்கிலா சகுலு குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்படி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க எப்படி செய்யப்பருக்கா ஸ்தோத்திரம். எல்லாரும் பேரும் சீஃபஸ்ல எழுதிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: asinkaram@gmail.com. Our website: handofjesus.com. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையின் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்த நீர் தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வெள்ளிக்கிழம மாசத்தில் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழம மாச கொடுத்து எழுப்பலை என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்கும் மக்கள் உறுதியாய் உமையிலே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்குரிய ஜபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ஆகுறது. அதன் பணத்தை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவர் சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையில்லாமல் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் ஒரு 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக 7 ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவர. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்படணும். அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குல பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. தயார்வாக எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்க, பாரு, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களையும் மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காய் கொடான குடி சோத்து யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தெல்லான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.

0: அதான் சொல்ற உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க, பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வானா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாத குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனையை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்கள் எப்படி காத்துக்கொள்ளணும், பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். அதுதான் கீ சொல்றாரு. எபிரேயன் புஸ்தகம் 10:36-37.
1: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் பணி செய்து,
0: நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார். பத்திக்கலாம் என்ன செய்ய, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்படித்தான் வாஸ்தவம். எப்படியா வாழ்ந்துட்டோம், எப்படியா பரலோகத்துக்கு போயிடலாம், நம்ம யோசித்து நம்ம செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் நமக்கு என்ன சொல்ற, உங்களுக்கு ராஜ்யத்தை நானே ஆயத்தம் பண்ண போறேன் என்று சொன்னார். அது பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிற எப்ப வருவாரு, கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார், கட்டாயம் வரப்போறார், சொன்ன ஒரு கட்டாயம் வருவார். நம்ம என்ன செய்யணும், ஆத்மா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் சொல்லி நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். பிசாசு அந்த நம்ம பொறுமை இருக்காத வடிக்கு குழப்பம் சோர்வுகள்லாம் கொண்டு வரும். அதை பார்த்து நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும். ஆண்டவர் வருவார், அவர் வருகைக்கு நம்ம போய் அவர் மடியில் உட்காருவேன், அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:12.
1: தேவனுடைய நாள்,
0: தேவனுடைய நாள்
1: சீக்கிரமாய் வரும்படிக்கு,
0: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: ரெண்டாவது என்ன செய்யணும், முத எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இப்ப நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம சகோதரர்களோ இல்ல யாராச்சும் வெளியே இருந்தாங்கன்னா என்ன செய்வோம், எப்ப வருவாங்கன்னு சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருப்போம். யாராவது நடந்து போனா வந்துட்டாங்களா, ஐயா அவங்க குரல் மாதிரி கேட்டுச்சு எப்படி சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி கத்தராக இயேசுக்கு வருகைக்கு முதல்ல பொறுமையோடு காத்திருக்கணும், ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய மடியில வந்து உட்காருங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல பாடுகள் எல்லா ஒத்தரங்களும் முடிஞ்சு உங்களுடைய மடியில வந்து நான் சந்தோஷம் உட்காருங்க ஆண்டவரே சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். ஆண்டவராக இயேசுக்கு சீக்கிரம் வரப்போறார். அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அவர் வருகை நமக்கு எப்பன்னு தெரியாட்டாலோ அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. மாவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமார் வரும்போது நடக்கும் சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னாரு, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படியே மனசுக்குமாரின் காலத்தில் நடக்கும்னு சொன்னாரு. கடைசி காலத்தில் கொடிய காலம் வருவின்றி அறிவாயாக சொன்னார். அது நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. 8 வயசு குழந்தைய பாருங்க, எவ்வளவு பால் பண்ணி அப்படி கொண்டு போட்டிருக்காங்கன்னா மனசாட்சி. அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா அந்த மாதிரி செய்ய முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு கொடிய மனிதர்கள் தான் அப்படி செய்ய முடியும். இதான் பாருங்க, இதெல்லாம் சொல்லும் போது கத்தர் பாருங்க ரொம்ப சமீபம். மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஆவலோடு வாஞ்சோடு காத்திருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்திற்கு. பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது,
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர,
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவார் சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தாபதம் பண்ணார், வருவார். இந்த உலகத்துல வீடு மேல வீடு வாங்கினாலும், நிறைய காடு நல்லா நிறைய நிலம் எல்லாம் இருந்தாலும், இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இல்லவே இல்லை. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த உலகம் நம்ம சொந்தமே இல்லை. இந்த உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழக்கூடாது. இயேசு நம்பிதான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நம்பி வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1:10.
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரச்சிக்கிறவருமாயிருக்கிற
0: கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரச்சிக்கிறவராய் இருக்கிற
1: அவருடைய குமாரனாகிய இயேசு
0: பரலோகத்திலிருந்து
1: வருவதை
0: நீங்கள்
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே.
0: எதுக்கு கோவாக்கில் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்க நம்ம என்ன கூட்டிட்டு போவ வரப்போறாரு. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஹலேலூயா. ஆயத்தத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். என்னைக்கும் ஆயத்தம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம கவலை நம்ம ஏற்கொள்ளக்கூடாது. அதான் ஆண்டு சொன்னார், உங்க கவலை இல்ல கத்திர மேல வச்சது. என் கவலை இதான் ஆண்டவர், என் பிரச்சனை இதான் ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு கவலையும் அவர் இடத்துல சொல்லிடணும். நம்ம கவலை எல்லாம் அவர் இடத்துல வச்சிடணும். அதா ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு என்ன செய்யணும் தெரியப்படுத்தணும். அவ்வளவுதான். நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம கவலைப்பட்டாலும் ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம விடிய விடிய உட்கார்ந்து அழுதாலும் ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம உடம்புதான் கெட்டு போயிடும். நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு. எங்க இருப்போம் நம்ம அவர் மடியில இருக்க போறோம். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 11 அதிகாரம் 16 வசனம்.
1: அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: அது அல்ல, அதில் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள்.
1: ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரம தேசத்தையே விரும்புவது தேவன் நம்மளுக்கு தேவன் சொல்ல அவர் என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிருக்காரு. அந்த நகரத்துக்கு தான் போக போறோம். இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் மாய எல்லாம் போயிரு. உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்து உலகத்துல ஒண்ணு கொண்டு போறதும் இல்ல. அவர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யோபான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 24 வசனம். இப்படி எல்லாம் இருக்குமா இருக்க முடியுமா நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்க முடியும்.
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அவர்கள் என்னுடனே கூட
1: இருக்க விரும்புகிறேன்.
0: கர்த்தர் எங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறோம் நம்ம என்ன செய்ய போறோம்? அங்கதான் இருக்க போறோம். அல்லேலூயா. முதல் எனக்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவளோடு கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அவளோடு காத்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் 1 வசனம்.
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
0: தேவனால்
1: கட்டப்பட்ட
0: கைவேலையில்லாத
1: நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
0: கர்த்தரத்துல குடியிருக்க எப்படி விரும்புறோமா? அதிகமா விரும்புகிறோம். அல்லேலூயா. அந்த வாஞ்சையெல்லாம் இருக்கா? கட்டாய விரும்பின அந்த பாக்கியத்தை தேவன் கட்டாய நமக்கு தருவார். கத்தர் வர போறார். அல்லேலூயா. பாம் இல்லாம தரிசனி ஆவார் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. முத என்ன எப்படி காத்திருக்கணும்? பொறுமை. ரெண்டாவது அவளோடு காத்திருக்கணும். மூன்றாவதாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:7 வசனம்.
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வரத்துல குறையில்லாதவர்களா இருக்க வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்ளணும். 9 வரங்கள், 9 கனிகள், தேவனுடைய வல்லமை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளதான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் இல்லைன்னா ஆத்மக்களை ஆதாயப்படுத்த முடியாது. அதனாலதான் யாதொரு வரத்திலும் குறைவில்லாம அவர் வெளிப்படுறதுக்காக எப்படி காத்திருக்கணுமா?
1: யாதொரு வரத்திலும்
0: குறைவில்லாதவர்களா
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு
0: காத்திருக்கிறீர்கள். எப்ப கத்திருவாருன்னு சொல்லி வெளிப்படுறது காத்திருக்க. வரங்களை வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே 9 வரங்களை தாங்கப்பா, 9 கனிகளை தாங்க, தேவ வல்லமை களவு இல்லாம கொடுங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்ட ஆண்டு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கணும். கேட்கணும். ஆண்டவரே 9 வரங்களை தாங்க, 9 கனிகளை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு தருவார். ரோமர் 1 அதிகாரம் 10 வசனம் வாசிப்போம். ரோமர் 1:10.
1: நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக, ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும்.
0: ஆவிக்குரிய வரங்களை சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும். நம்ம ஆண்டுகள் ஸ்திரப்படணும் சொன்னா என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்கள் வேணும். கற்றுக்குள்ள ஸ்திரப்படணும் சொன்னா ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் ஆத்மாக்களை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும். இப்ப நீங்க ஆண்டவருக்கு யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்காங்க, நீங்க போய் ஆண்டவர் பத்தி சொல்றீங்க, சொல்லிட்டு அவங்களுக்காக செபிக்கும் போது அவங்க சொகன ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். வரங்கள் வேணும், வல்லமை வேணும். நாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நம்ம இருக்கக்கூடாது. வரங்களை பெற்றுக் கொள்ளணும். நான் ஒரு கால வரங்களை பெற்றிருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? கத்த நிச்சயமா நமக்கு உங்க இழந்து போன வரங்களை கட்டாயம் கத்த தருவார். ரோமர்கள் நிறுவம் 11 அதிகாரம் 29 வசனம்.
1: தேவனுடைய கிருபை

0: கிருபையின் வரங்களையும்
1: அவர்களை அழைத்த அழைப்பும்
0: அவர் அழைத்த அழைப்பும்
1: மாறாதவைகளே
0: மாறாதவைகளே அவர் கொடுத்த வரங்கள் நம்ம அழைத்த அழைப்பு மாறாதவைகள் தான். எத்தனையோ தூரம் கத்தர் இப்படி பின்வாங்கியிருக்கோம், எத்தனையோ பேர் அவரை விட்டு தூரம் போயிருக்கோம், அவர் விட்டு விலகி இருக்கோம். எனக்கு கத்தரே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பழைய வழிக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனாலும் கத்தர் என்ன செய்யறாரு, நம்மளை அழைத்த அழைப்போ கிருபையின் வரங்களும் மாறாதவைகள். கத்தர் திரும்ப உங்களுக்கு வரங்களை தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. கேட்கணும், கேட்டாதான் தருவார், கேட்காட்டி தரமாட்டாரு, கேட்கணும். எலிசா என்ன செஞ்சாரு, எலியப பின்பற்றியே வந்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டுக்கு வரணும்னா கொஞ்சம் தடை வரத்தான் செய்யும். எரிக வரும் தண்ணி நமக்கு தடை வரும். இன்னைக்கு உங்க எஜமான எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க, நீங்க என்ன செய்ய போற அப்படின்றங்க. அதெல்லாம் தாண்டிட்டு தான் இவர் வந்தாரு. அதனாலதான் அவருக்கு அந்த வரங்களை கிடைச்சது. வாஸ்து பாருங்க, ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2:9.
1: அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு
0: எலியா எலிசாவை நோக்கி
1: நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன
0: கேள்
1: என்றான்.
0: அதற்கு
1: எலிசா
0: உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம்
1: எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார்.
0: அல்லேலூயா. பாத்தீங்களா எத்தனை தடைகளை தாண்டி வந்தாரு. அந்த தடைகள்லாம் தாண்டி வந்த போது அப்ப எலியா சொல்றாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போனா என்ன வேணும் கேளுன்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற வரத்தை எனக்கு எப்படி வேணும், ரெட்டிப்பா வேணும். நமக்கு அந்த வரத்து மேல வாஞ்சிருந்ததா, வரத்து மேல தாகம் இருந்துச்சா, வரங்களை பெற்றுக்கொள்ள வர வாஞ்ச தாகம் இருக்கா? இருந்தா கத்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவாரு. அல்லேலூயா அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டு வருகைக்கு எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு. ரெண்டாவது மிகுந்த அவரோடு. மூணாவது வரங்களை பெற்று ஆண்டு வருகைக்காக காத்திருக்கணும். கடைசியாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 12:35-36.
1: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்
0: உங்கள்
1: விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனசிற்கு ஒப்பாகவும் விருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா, எப்பொழுது வருவார் எஜமான், எப்பொழுது வருவார் காத்திருக்கிற மனுஷனுக்கும் ஒப்பாயிருங்கள் சொல்றார். முதல் பொறுமையோடு, ரெண்டாவது மிகுந்த அவரோட, மூணாவது வரங்களை பெற்றுக்கணும், நாலாவது அவர் எப்பொழுது வருவார்னு சொல்லி அறைகளை முதல் அறைகளை கட்டியிருக்கணும், ரெண்டாவது நமக்குள்ள இருக்க விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், எஜமான் எப்போ வருவான்னு சொல்லி காத்திருக்க ஒப்பான மனிதரை போல நீங்க காத்திருக்கணும். எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்னு சொல்லி. எது அற 1:13
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்தவர்களாயிருந்து தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருந்து.
0: பாத்தீங்களா, மனதின் அறையை கட்டணும். மனசுதான் அங்க இங்க அங்க இங்க உட்கார்ந்துருப்போம். வீட்டுல எப்ப ஐயோ என்ன முடியலையே, எப்ப போறது வீட்டுக்கு, எப்படி போய் தண்ணி எடுக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அங்க இங்க அங்க அப்படியே அலமோதிட்டு இருக்கும். மனதுதான் மனதின் அறையை கட்டணும். அறையை கட்டப்பட்டிருக்கணும். எந்த அறை, மனதின் அறை. மனிதனார கட்டப்பட்டிருக்கணும், கட்டப்பட்டிருக்கா பாருங்க. இல்லட்டு அங்க அங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறோமா, யோசிச்சுட்டு உட்காந்து அந்த வாசனை நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எழுதுவீங்க ஆனா வீட்டுல போய் வாசிப்பீங்களான்னு தெரியல. மனிதனார கட்டப்பட்டிருக்கணும். மனிதனார எப்படி கட்டணும் வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:14.
1: சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் நமக்குள்ள வசனம். சத்தியம் என்னது, வசனமே. பாசிப்பாரு யோவான் சுவிசேஷம் 17:17.
1: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்.
0: வசனமே சத்தியம். வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை மனசுல வச்சு கட்டணும். இல்லாண்டவரே நான் யோசிக்க மாட்டேன், தேவையில்லாத சிந்தனை வேண்டாம், வீணான சிந்தனையை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம், எல்லாம் என்ன பாத்துக்கோங்க, கஷ்டம்தான் மனசுல வாழ்க்கையில் கஷ்டம்தான், எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை என்ன மனதில் அறையில கட்டணும். வசனம் நமக்குள்ள இருக்கணும்.
2: இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். கூட சேர்ந்து சேவம் பண்ணுங்க. எங்களை அன்பை நேசித்து வழி நிறுத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே நன்றியோடு நம்பியோடு துதிக்கிறோம்.

உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கீ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, தண்ணீரை தொடங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பதுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் சேவனைகள் உடைத்துப்படுங்க, பிசாசுங்களை அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க சப்பா. மந்திரம் சேவனைகள் உடைத்துப்படுங்க சப்பா. கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்குங்க சப்பா. கண்ணீரோடு வேதனோடு மக்களை விடுதலையாக்குங்க சப்பா. கடன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாத்திருங்க சப்பா. உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க சப்பா. அப்பா அம்மை ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பேசல இருக்கிற மக்களை விடுதலை தாங்க. தகப்பனையும் இங்கே துதிக்கிறோம் அப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க தகப்பனையா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. வாலிபர்களாம் ஜெபிக்கணுமையா, சிறு பிள்ளைகளாம் ஜெபிக்கணும், பெரியவங்களும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. உங்களை துதிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, சந்திக்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க தகப்பனையும். இப்படி கிருவை தாங்கட்டும், ஆசீர்வதிங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. யேசுப்பா நம்ம சிவத்தை கேட்டிருக்கா, கலங்காதீங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.com. God bless you.

0: சரி மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாத சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அன்று ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு வாஞ்சியோடு இருக்கிறாரு, பிரியமா இருக்காரு. நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு கத்துடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டு ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு. ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கத்தர் என்ன செய்யறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்றாரு. கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. அன்று ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35,
1: பசியா இருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா, கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: அவன் கொடுத்ததை
1: அவர் திரும்ப கொடுப்பார்.
0: ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சுருவார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க, எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்.
0: யார் சொல்ற இது, பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா, அவங்க பெரிய மூலிகாரலா அது சொல்ற. நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்ச, கருத்துக்குள்ளவர்களா இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, முதல் ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்ய, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை ஊழியத்தை செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு கொடுத்ததை நீங்க எனக்கு கொடுத்ததை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல எத்தனையோ பெரிய ஆள் எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்மட்டு கணக்கு கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்கறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளியங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும், கர்த்தர்த்தர் அன்பு கொரணும், உயிரியத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தர்த்தர் அன்பு கொரணும். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்துல நமக்கு பங்கு இருக்கு. பெற்றுக்குள்ள நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்துல இருக்கும் போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது, நம்ம எப்ப பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது, நம்ம எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க, திடீர்னு ஆயத்தப்பட முடியாது, நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

வைக்கிறது சொன்னார். இதோ உங்களுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என் இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோர் ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னார். நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்க வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனோம், ஆனால் பரலோகத்தை மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரை கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவில் விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குரியோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு தரித்திரருக்கு ஏழை எளியவர்களுக்கு யார் எல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினெல்லாம் சிதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனக்கு தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில் வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோரி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்க அப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சையை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும் அந்த அன்பை என் உள்ளத்துல ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சையோடு நம்ம கேட்போமா. Praise the Lord.

0: அச்சரியை போடுங்க ஆண்டவரே, அச்சரியை போடுங்க ஆண்டவரே, அச்சரியை போடுங்க ஆண்டவரே, அச்சரியை போடுங்க ஆண்டவரே. வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாக, அகிலா நிரப்புகிறாக, தேவ பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அகிலா நிரப்புகிறாக. அன்னை கண்களை திறந்துருங்க ஆண்டவரே, திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்க கிட்ட அன்பு கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ சீச சீச சீச சீச சீச சீச. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், அணுகிறமையா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராச்சா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்கள் திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துடும். அன்னி கண்கள் திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்கள் கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகாசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மலா காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி வல்லமை எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும்ப்பா, நோய் குணமாக்கும், பலன் குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க, பிசாசிங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளு ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுல திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. சீமனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில நாம மாத்திரம் மகிழ்படட்டுமே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாம மகிழ்படுவதாக கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் யாரும் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம மகிழ்படணும். யாருமே பயிலாக கூடாது ராஜா, அவங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவே
0: நீ
1: ஆசீர்வாதமாயிருப்பார்
0: யாரை பார்த்து ஆண்டவரை கேத்துக்கிட்டு சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12:1.
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யாரை பத்தி சொன்னார்? ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வரலவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் மாறணும் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன்
0: இருதயத்தை
1: உமக்கு
0: முன்பாக
1: உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் உள்ள ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா? உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையுள்ளவராக இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிற கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளாக இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா என் மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவராக இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்க வாழ்க்கையில உண்மையா இருக்கா அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மையிலன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர். உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதான் வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையிலாம் வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாம புஸ்தகம் 26:12 வசனம், 13 வசனம்.
1: ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்.
0: கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால்
1: அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி
0: வர
1: வர விருத்தி அடைந்து.
0: ஈசாக்கு என்ன செஞ்சார்? ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யற, ஈசாக்கு விதைப்பித்தார், கர்த்தரை செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு வச்சுச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம், அவர் சொல்லுவான் சாங்கியால் வழி தேவனை பத்தியே தியானிப்பார், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்லி விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார் ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வித்தார், ஆசீர்வித்தார் 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றியும் தியானிக்க வேண்டார் மேனவளே, இயேசுக்கு பற்றி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு 119:97
1: உமது வேதத்தில்,
0: நான்
1: எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வப்பது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு, ஆசீர்வச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு, கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார், தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம், ஆதியம் புஸ்தகம் 32:29
1: அப்பொழுது
0: யாக்கோபு
1: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான், அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி, அங்கே அவனை ஆசீர்வதித்தார்,
0: யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்து தெரியுமா, செவிக்க கூடிய குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவர் போராடி செவித்தார். நம்ம ஏதோ எனதோ நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26
1: அவர் நான் போகட்டும்
0: பொழுது விடுகிறது என்றார்.
1: அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை போகவிடேன் என்றார்,
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுக்கு நோக்கி போராடி செவிக்க வேண்டும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செவிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4
1: அவன் தூதனானவரோடு,
0: போராடி
1: மேற்கொண்டார், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்,
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தர் நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபு தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்த பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்திட்ட போராடி செவிக்க வேண்டும். அது மாத்திர வாழ்க்கையில் உண்மை, அவர்களை போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும், வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திர யாக்கோபை போல போராடி செவிக்க வேண்டும், அழுது கெஞ்சணும். நம்ம செய்ப்புமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீ நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியாது, செவிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரே அப்பாமை ஸ்தோத்திர. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ளும் அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலையும் வெளியரங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனைகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசனிகள் அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியா கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியா கெஞ்சுகிறார் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடும்பத்துல சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாரும் அப்பா. அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையான்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும் ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்து இறங்கிறது மாறுதல்கள் வேற்றுமான எந்த நிலநிலை நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா ஒட்டி சிற கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. அவங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம் ஐயா. அம்மை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்னு சேர்க்க வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே அம்மை ஸ்தோத்திர. எங்க பிள்ளைகள்லாம் கண்ணோக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அவங்கள பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவைக்குருவாங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலேயே அறிவிலேயே ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தளவங்களை விடுவதில்லை ஆண்டவரை. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன், ஆபரேஷன் பண்ணிட்டு குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதெல்லாம் சொல்றாங்க. அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகம் 23:18
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
0: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
1: உன் நம்பிக்கை வீண் போகாது,
0: நம்பிக்கை வீண் போகாது. அம்மாறிமையானவர்களே, நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதற்கெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஒரு வேளைக்கு என் வாழ்க்கையில ஏன் எப்ப அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் வாழ்நாள் முழுதும் கண்ணீர் தானே வடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கத்தடி வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக உனக்கு முடிவு, நம்பிக்கை இன்போகுது. கத்தட்ட நீங்க நம்பளை நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. எதற்கெல்லாம் நினைச்சிருக்கலாம், ஒரு வேலை கடனுக்காக நினைச்சிருக்கலாம், ஒரு வேலைக்கு குடும்பத்துல திருமணம் நடக்கணும், அப்படி எத்தனையோ காரியங்கள் நினைச்சிருக்கலாம். உங்க காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. உங்க கத்தமல நம்பிக்கை வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீணா போகவே போகாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமர்த்தத்தை படைச்சவர், நீரூற்ற படைச்சவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் தான். அவர்னால அவர் மேல வச்சு நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. உங்க நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. உங்களுக்கு முடிவு நிச்சயமா, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அதுக்கு முடிவு நிச்சயம் உண்டு. கலங்காதீங்க, கண்ணீர் துளசிக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 21:7
1: ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
0: கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
1: உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார்.
0: உன்னதமான தயவினால் என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படாதிருப்பார். அதனால் உன்னதமான தயவு அவ்வளவு. அதனால ராஜா நம்பிக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் ராஜா என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படுவதில்லை. நிறைய பேர் சொல்ல, நாங்க நம்பி நம்பி வெக்கப்பட்டு போயிட்டோங்க. எவ்வளவோ அந்த மனிதரை நம்பணும், இவங்களை நம்பணும், அவங்க குடும்பத்தாரை நம்பணும், என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பணும், எவ்வளவோ வெக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க சொல்றாரு ராஜா என்ன, யாரை நம்பியிருந்தாரா, கத்தரை நம்பியிருந்தாரா. அவர் தயவினால என்ன செய்யல, அசைக்கப்படவே இல்லை. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அசைந்து போகல. அதே போல அருமையானவர்களே, இயேசுவை நம்பினீங்க, ஒரு நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கைக்கு நிச்சயம் உங்களுக்கு உங்க முடிவு நிச்சயம், உங்க முடிவுக்கு ஒரு அற்புதம் கத்தர் செய்வார். கலங்கே வேண்டாம், கத்தர் நம்புங்க, ஒரு வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். கத்தர் நம்பளுங்க, யாரும் எடுத்து மாட்டார், வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். கலங்காதீங்க. சங்கீத புஸ்தகம் 22:4
1: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
0: உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
1: நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்.
0: பாருங்க, அவங்க பிதா சங்கீதக்காரர் சொல்றாரு, எங்க பிதாக்கள் நம்பினார்கள், என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சார் ஆண்டவர், நம்பினவங்களை விடுவிச்சார். நீங்க நம்பியிருக்கீங்களா, யாருமே விடுவிக்கலன்னு நினைச்சிருக்கீங்களா, எத்தனையோ மனிதர் நம்பி நம்பி மோசம் போன அவங்க நம்பின இவங்க நம்பின எனக்கு விடுவிக்கார் யாருமே இல்லை. நம்பியே கஷ்டத்துல பண கஷ்டத்துல கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சினாலும் கஷ்டப்படுறேன், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா. சங்கீதக்காரர் சொல்றேன், பிதாக்கள் அவர் கர்த்தர் மேல நம்பி இருந்தாங்களா, அவர் என்ன செஞ்சாரு, நம்பினவங்கள விடுவித்தார். உங்கள் வாழ்க்கையில் விடுவிப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரா இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க வல்லவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், நிச்சயமா உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா உங்களை விடுவிப்பார், கைவிடவே மாட்டார். நம் வானத்தையும் பூமியை படைத்தவர் நம்பி இருக்கிறோம், வானாதி வானவர் நம்பிக்கை, நம்மளை படைச்சவர் நம்பி இருக்கிறோம். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், கலங்காதீங்க. 23:21
1: அவருடைய பரிசுத்த நாமத்தை,
0: அவர் பரிசுத்த நாமத்தை
1: நாம் நம்பியிருக்கிறபடியால்,
0: நம்முடைய
1: இருதயம்,
0: நம்முடைய இருதயம்
1: அவருக்குள் களி கூறும்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பியிருக்கலாம், இருதயம் என்ன செய்யும், கர்த்தருக்குள்ள களி கூறும். கலங்காதீங்க, கர்த்தர் முழுமையா நம்புங்க. அவர் தான் நம்பத்தக்கவர். இந்த உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர் இல்ல, உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பத்தக்கவர். அவர் நம்பிருந்தா என்ன செய்வோம், களி நம்ம இருந்தா என்ன செய்யும், களி கூறும். நிச்சயமா நம்ம அவர் நம்பினோம், நம்ம இருந்த ஒரு நாள் களி கூறும். அல்லேலூயா. ஏற்பாடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, எனக்கு எல்லாமே நீங்க தான். 71:5
1: கர்த்தராகி ஆண்டவரே,
0: கர்த்தராகி ஆண்டவரே,
1: நீரே என் நோக்கமும்,
0: நீரே நோக்கமும்,
1: என் சிறு வயது தொடங்கி,
0: என் சிறு வயது தொடங்கி
1: என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர்,
0: என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பாத்தீங்களா, தாவீது பாருங்க, சிறு வயது தொடங்கி யார நம்பினாரா, யார நம்பினாரு, கர்த்தர் நம்புறார். அதனால என்ன செய்யறார் பாரு, நீரே நம்பி நீரே நோக்கமும் திருவயத்தும் உண்மையை நம்பி இருக்கிறேன்னு சொன்னார். அதனால அவர் என்ன செஞ்சாரு, ஆடு மேய்ச்சி தாவித எப்படி மாத்திட்டாரு, பெரிய ராஜாவா மாத்தினாரு. அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் கர்த்தர் உண்மையா நம்பிருந்தீங்கன்னா உங்க வாழ்வுக்கு பெரிய உயர்வு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் முழுமையா நம்பணும், உங்க வாழ்வில் பெரிய உயர்வு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்பினவங்களை யாரும் வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. சரி, நான் கர்த்தர் நம்பின பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் கர்த்தர் நம்புறவங்க யாரெல்லாம் எப்படிலாம் ஆசீர்வாதம் தெரிஞ்சாங்க, எப்படிலாம் கர்த்தர் நம்புறவங்க ஆசீர்விக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 37:5.
1: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து,
0: கர்த்தருக்கு ஒப்புவித்து
1: அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
0: அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
1: அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்,
0: அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம் வழி அவற்றை ஒப்புரச்சு. ஆண்டவரே, எனக்கு நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா அவர் கர்த்தரை ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க பாதியும் உலகத்துல பாதியும் இருக்கக்கூடாது. உன் வழியோ கர்த்தரத்துல போய், என் வழி இல்ல ஆண்டவரே, நீங்கதான் நடத்தணும், நீங்க தான் ஒவ்வொரு நாள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தரை நம்ம வழியை ஒப்புவிக்க வேண்டும். எப்படி வைக்கணும், மனப்பூர்வமா ஒப்புவிக்க வேண்டுமா. நியாயாதீதியின் புஸ்தகம் 5:9.
1: ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்க இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இதயம் நாடுகிறது.
0: பார்த்தீங்களா, மனப்பூர்வமான ஒப்பு கொடுக்கணுமா. கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பு கொடுக்கணும், மனப்பூர்வமா. இயேசு நீர் தான் எனக்கு, நீர் தான் குடும்பத்தை ஆசீர்விக்கும், நீங்க தான் குடும்பத்தை நடத்தணும், நீங்க தான் குடும்பத்திற்கு தடைகளை மாற்றணும், நீங்க தான் கடன் அடைச்சி தரணும், நீங்க தான் கண்ணீர் துடைக்கணும், நீங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல மேரேஜ் நடக்கணும், எங்களுக்கு குழந்தை பாக்கி நீங்க தான் தரணும், எல்லாமே நீங்க தான். என்னால முடியாது, உங்களால தான் முடியும். என் பிள்ளைகள் நல்ல மதிப்புறாங்க பாஸ் பண்ணணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகளை நீங்க தான் வளர்த்து தரணும், எனக்கு ஒன்னும் ஞானம் இல்லை, என் பிள்ளைகள் நல்லா வளர்த்து தரணும் ஆண்டவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா கர்த்தர் கர்த்தர் நம்மள என்ன செய்யணும், ஒப்பிட்டு அவர் மேல என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரே நம்பணும், நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் எனக்கு, நீங்க தான் ஏசப்பா என்ன உலகத்துல ஒப்பு கொடுக்குற, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற எந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 12:1.
1: அப்படி இருக்க சகோதரரே
0: நீங்கள்
1: உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று,
0: தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
1: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நம்ம சரீரங்களை ஆண்டவர் கர்த்தரில் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், கட்டாயம் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய்க்க பண்ண மாட்டாரா? நிச்சயமா வாய்ப்பு. எங்க அப்படி சொல்றவங்களா, அலையிலே சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்கீங்க. அலையிலூயா. உங்க வழிகளை கர்த்தரத்துல ஒப்புவித்தார், நம்பிக்கையா இருங்க. அவருக்கு அப்ப என்ன செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரீரத்தை நினைச்சு ஜீவபலியா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, என் சரீரத்தை உங்களை கர்த்தரை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்க காரியங்களை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி மாத்துவார், என்ன தடை இருந்தாலும் மாத்துவார், என்ன பிரச்சனை மாத்துவார். அவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதி உலகத்துல பாதி கர்த்தருக்குல, முழுமையா கர்த்தருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 6:19.
1: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம்,
0: மனுஷர் பேசுகிற பிரகாரமாய்
1: பேசுகிறேன் அக்கிரமத்தை
0: நடப்பிக்கும்படி
1: முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும்
0: அக்கிரமத்திற்கும்
1: அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது
0: பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி
1: உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள்.
0: அவயங்களை முழுமையா கர்த்தரத்துல நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். கர்த்தரத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கணும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாலும் மாத்துவார், என்ன கஷ்டம் இருந்தாலும் மாத்துவார். அவர்கிட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முழுமனதோடு நம்பிக்கை இருக்கணும், மனப்பூர்வமா ஒருத்தர் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு, உங்க கஷ்டங்களை மாத்தி உங்க வாழ்க்கையில செழிப்பை தருவார். கர்த்தர் நம்புறவங்க செழிப்பாங்க. ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு, வாசித்து பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 28:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: செழிப்பான்
0: செழிப்பான். கர்த்தரை நம்பினே எப்படி இருப்பீங்க சொல்லுங்க, செழிப்பா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீரே என் நம்பிக்கை. அதனாலதான் அவர் ராஜாவா மாத்தினார், வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினார். நீங்க கர்த்தர் முழு மனதோட நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருப்பீங்க. சங்கீதத்து நீதிமொழி 29:25 வாசித்து பாருங்க. அது சொல்லு, கர்த்தர் நம்பர் உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படுவார் சொல்லி.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படும். கர்த்தர் உங்களை எப்படி வைப்பாரு, உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி வைக்க போறாரு, உயர்ந்த அடைக்கலத்துல. ரெண்டாவதாக கர்த்தர் நம்புறவங்க எப்படி இருப்பாங்களா பாருங்க, சங்கீத புஸ்தகம் 4:5 வசனம்.
1: நீதியின் பழிகளை செலுத்தி,
0: நீதியின் பழிகளை செலுத்தி
1: கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்.
0: கர்த்தர் மேல் நம்பிக்கை. நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணும், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நீதியின் பழி ஒவ்வொரு நாளும் செலுத்தணும். கர்த்தர்கிட்ட நீதியின் பழியை செலுத்தணும். ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, நிறைய பேர் பார்க்க, நிறைய மக்களை பார்க்கிறோம், குடிக்கிறாங்க வெறுக்கிறாங்க. அவங்க கேட்டு பாருங்க, கர்த்தர் தாங்க நம்பி இருக்கிறேன் அப்படின்னு தான் அற்புதம் நடக்காது. பாருங்க, நிறைய பேர் பாவம்லாம் செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் தான் நம்பியிருக்கங்க, அவர்னா எனக்கு கண்ணை முழிச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு என்ன கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு, வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்லாம் சொல்றாங்களா. அதங்க ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்யணுமா, நீதியின் பழியை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுங்க, என்ன கர்த்தர், எனக்கு கண்ணை முழிக்கவே இல்லை, நான் அவர் தாங்க இறம் போல் நம்புறேன், அவர் தாங்க நான் கும்பிட்றேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே காணப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதான் சொல்றாரு, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணுமா, கத்துற அவர்களால் என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செவிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரையுமே துதிக்கிறோம், மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம், மகிமின் தேவனையுமே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையுமே துதிக்கிறோம். ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. மந்திரம் செவனைகள், பெல்லிசனைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க. ஆண்டவரையும் துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புத செங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும் ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் குணமாக்கும், என்ன பலவீன இருந்தாலும் குணமாக்கும் ஏசப்பா. மந்திரம் செவனைகளை உடைத்து போடுங்க, பிசாசுகள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்ய, கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை நீக்கிற முடியா செவிக்கிறோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்கப்பா. உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புத செய்ய, ஆசீர்வச்சு உயர்த்த முடியா செவிக்கிறோம் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, சமாதானம் சந்தோஷம் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய கரம் தாங்கட்டும் அப்பா. வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு அப்பா, வெளிநாட்டு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்க. காலேஜ் சேர்ற மக்களுக்கு காலேஜுக்கு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்க அப்பா. நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு ஃபீஸ் கட்ட கிருபை தாரும். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடிய ஆதிசயங்களை செய்யுங்கன்றவரே அப்பாமை ஸ்தோத்திரம். கர்த்தடத்தில் மன மகிழ்ச்சியாரு, இருதயத்தில் வேண்டிய ஒன்று கருளட்சியமே அவர் இடத்துல ஒப்புவித்து காரியத்தை அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளிரங்கமா அற்புதம் செய்யப்பா. பலத்த அற்புதங்களை ஆசீர்வத்தை நீர் கட்டளட முடியா செபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய்க்கிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மாய்க்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு, சோர்ந்து போகாதீங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவர் இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம், யாராலும் இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராலும் யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு 6 அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா 6 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும் இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அவங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acmkaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.in. God bless you.

0: ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற,
0: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற
1: விளக்கு போன்ற அவ்வசனத்தை,
0: விளக்கு போன்ற அவ்வசனத்தை
1: கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை போல வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். வேதம் மேல பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும். வேதத்தை கவனிக்கணும். அது அன்னிக்காரவே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1 Peter 2:3 சொல்லுது, திருவசனமாகிய ஞானப்பேர் மேல நினைச்சீங்க, வாஞ்சியா இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யும், வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும், பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா, அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத, ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பச்சி ஏறி அவர் அண்டி கொடுற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும், ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திரல வேதத்து மேல பிரிய வேணும். தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா, தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சி இருக்கு, அதே போல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா, கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பேல் மேல எப்படி இருக்கணும், வாஞ்ச இருக்கணும். வாஞ்ச இருக்கா, பிரிய இருக்கா, தேவனுடைய வசனத்து மேல பிரிய இருக்கா? இல்லைன்னா கேளுங்க, ஆண்டவரே ஆமா ஆண்டவரே, நான் பிரியம் இல்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சி இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்காலர் போல நடப்பட்ட தன் காலத்தில் தன் கடிந்து இலையுதரார் மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோட நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும், கவனிக்கணும். கவனிக்கணும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்க, அப்ப நான் இங்க இருக்கேன், நீ காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29-30:31.
1: தேசத்தின் ஜனங்கள்,
0: தேசத்தின் ஜனங்கள்
1: இடுக்கம் செய்து,
0: இடுக்கம் செய்து
1: கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி,
0: சிறுமியும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க, இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா,
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க, மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி,
0: சிறுமை எளிமையான யாரு நியாயம் செய்ய யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி, அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா, சிறுமை எளிமையான ஒடுக்கி
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க, அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி,
0: இப்படி காரியங்கள தேவனுக்கு என்ன செய்த பிரிமலாத காரியம் பாத்தீங்களா, அதான் சொல்றாரு. இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிற்கிறோமா, ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம், நாலு தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம், நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு தேசத்துல எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் பாத்தீங்களா. நான் தேசத்தை அழிக்காத வெடிக்கி
1: திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி
0: இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு இல்ல ஆண்டவரே நான் ஜெபிப்பாண்டவரே என் தேசத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி ஜெபிக்கிறப்ப என் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சபைக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் எல்லாம் நம்ம ஒன்ன கலந்துடக்கூடாது தேசத்துக்காக தனியா ஜெபிக்கணும் சபைக்காக ஜெபிக்கணும் நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கணும் நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா ஆண்டு வரையே நான் ஜெபிக்கிறப்ப தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஊழியர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முதல்ல என்ன நம்ம ரட்சிக்கப்படணும் ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும் வேதத்து மேல பிரிய வரணும் மூணாவது என்ன செய்யணும் தேசத்துக்காக செபிக்கணும் அசிவன் 31
1: ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன் ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போலும் தியானத்தை கொண்டே இருப்பாண்டவரே வசந்த கவனிப்பாண்டவர் சொல்லி ஒப்பு கொடுப்போம் மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பேன் என் சபைக்காக செவிப்பேன் என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஹல்லேலூயா லூக்கான் சுவிசேஷம் 21:23
1: அந்நாட்களில்
0: கர்ப்பவதிகளுக்கும்
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: ஐயோ
1: பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும்
0: அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கோபாக்கினி உண்டாகாது பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே நான் செவிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் செவிக்க வேண்டும் அதான் என்ன செவிக்கணும் 21:36
1: ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்
0: என்ன செய்யணுமா ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பசுத்த பேதர் எழுதுறார் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று 1 Peter 4:7
1: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று
0: இது எந்த எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
0: குழம்பிட்டுறாதீங்க எப்ப என்ன செய்யணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் சமயமாயிற்று இந்த காலத்துல செவிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம் ஆச்சரியப்பட்டார் ஏசாயின் புத்தகம் 59:16
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா ஆச்சரியப்பட்டார் நம்ம செவிக்க வேண்டும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் நமக்கு நேரம் போதாது தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் சபைக்காக ஜெபிக்க வேண்டும் நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் நீங்க பாக்குறீங்க எத்தனையோ பேர் பார்ப்பீங்க நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க எத்தனை குடும்பங்கள் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா முதலாவது என்ன செய்யணும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும் வேதத்தை கவனிக்கணும் மூன்றாவதாக திறப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செவிக்கணும் தேசத்துக்காக நம்ம மாநிலத்துக்காக மாவட்டத்துக்காக நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செவிக்கணும் ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும் எல்லா ஊழியர்களுக்காகவும் செவிக்கணும் அல்லேலூயா நான்காவதாக பாருங்க ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவ கோபம் எங்க இருக்கும்? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்கக்கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டில் இருக்கீங்க, யாராவது காய் கரங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு அந்த வசனவாசி,
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: பாத்தீங்களா. சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா. சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை இணைஞ்சி வையவுமா பெறணும். நம்ம கர்த்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும் சொல்லணும். ஐயோ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயம் அடைக்க வச்ச மேல என்ன கோபம் வைக்கிறேன் வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் புத்தகம் 9 அதிகாரம் 16-17,
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட
0: மேன்மை பாராட்ட
1: எனக்கு இடமில்லை
0: எனக்கு இடமில்லை
1: அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
0: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
1: நான் பிரசங்கியாது இருந்தால்
0: பிரசங்கியாது இருந்தால்
1: எனக்கு ஐயோ
0: எனக்கு ஐயோ.
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்
0: உற்சாகமா சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணுமா பாருங்க, உற்சாகமா அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு.
0: எனக்கு பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
0: உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம்
0: உத்தியோகம்
1: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா. சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அது எப்படி சொல்லணுமா? உற்சாகமா சொன்ன அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. இல்லாட்டி சொல்லாட்டாலும் உக்கிற உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என்ன என் வாழ்க்கையில் செய்த மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சாமா இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏச பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாது நினைச்சா என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம இருந்த நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: சமயம் வாய்த்தாலும்
1: வாய்க்காவிட்டாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய்
0: ஜாக்கிரதையாய்
1: திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அண்டி கொடுற யாவரும் பாக்கியவன்கள். முதல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நம்ம பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவியின் மேல் தேவன் சின்னம் கொள்கிற தேவன். பாவி ரட்சிக்குதான் கிறிஸ்தேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரம்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்க வைட்டன் திருவசனத்தை சாக்கரையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. கத்துக்கலான் பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க தானப்பா சொன்னீங்க கர்த்த நம்பர்களை கிருவை சூழ்ந்து கொள்ளும்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப அந்த டிவி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினுமெல்லாம் அது காத்துக்கோங்க. தேவ பிரசனத்தெல்லாம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலேயே வெளியிறங்கமா இருப்பது செய்ய முடியாது செபிக்கிறோம். சாபத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை தாங்கப்பா. பாவத்தில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கடன்ல இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. அதிசயங்களா இருப்பது எங்களுக்கு வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க தானே பச்சை, நீங்க காட்டையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கலாம் நீர் ஊற்றால் நிரப்படும் சொன்னீங்களாண்டவரே. அப்படியாகும் பிள்ளைகளுடைய வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆத்தம கண்களை திறந்து விடுங்க. அவை பார்க்கக்கூடிய கிருபங்களை தர வேண்டும் செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் மக்களை சுகமாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா நீ கலபா ஷபாலபா ஆண்டவரையும் பிள்ளைகளை குணமாக்குங்க. குணமாக்க என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனைகள் பெல்லீசரியங்கள் இருந்தாலும் என் தேவனாய் கருத்தர் உடைத்து நிர்மணமாக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எந்த பலவீனம் இருந்தாலும் குணமாக்க முடியாது செபிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லீசரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் விடுவித்து காத்துக்கோங்க ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க. திருமணமாக அது மக்களுக்கு திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சாமான் இல்லாத மக்கள் சாமான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க அப்பா. தகப்பனை உதவி செய்யுங்க அப்ப. எத்தனையோ குடும்பங்கள் பண கஷ்டத்திலாம் இருக்காங்களப்பா. பண கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. மன கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. மனநோயோடு இருக்க மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு வேண்டிய உன்னத ஞானத்தை தாங்கப்பா. ஐயாமை தூத்திருந்த டீ பாத்துக்கணும். ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் ஃபெயில் ஆகக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருபு தர முடியாது செபிக்கிற. அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்கப்பா. உன்னத ஞானத்தால் நிரப்ப முடியாது செபிக்கிறோம் ஐயா. பரத்தில் உண்டான ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம். உண்மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நம்மைக்கு பிடட்டும். எல்லா துதிக்க நம்ம மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-333-10-00-00-00 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
3: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது ஏசியன் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி ஏசியன் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-1

என்ரிச் கூனு 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asmilkaram@gmail.com. அவர் வெப்சைட் angelpieces.com. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம்.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா
0: விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் எழுந்திருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்போ வருவாரு, எப்போ நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும் நம்ம சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல, நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: என்
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நித்திரை பண்ணினா இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள், சோர்வுகள், குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குற நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்ற தேவன் என்ன நாளையில வருவார் என்று அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கு சொல்ற. நீ நான் இத்திரை செய்தேன், இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்து நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்னங்கிறது அவர் குரல் மேல கேட்க முடியாது. அதான் ஆத்மத்துல எப்போது நம்ம இதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம இத்திரை செய்யாம இருக்க முடியும். இத்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டு சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அதில் லூக்கான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21:36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புறன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போன பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை, இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்மளை கூட்டிகிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனையெல்லாம் யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகணும்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கர்த்தர் வரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யற விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேந்தி பார்த்தா செபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து போகும்போது நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்துல ஒரு பலவீனம் இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர் நம்மளை பார்த்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்களை என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணி, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், நம்ம பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், வண்டியில் போனாலும், பைக்கில் போனாலும், எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போதான் அவருக்கு வரும்போது எக்கால சத்தம் கேட்டால் தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கிறா இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்போறாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தானே வந்தாரு. எப்படி வந்தார் முதல் வரும்போது? ஒரு குழந்தையா அந்த உலகத்துல வந்தாரு. இப்போ வரும்போது என்ன செய்ய போறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. எப்படி இருப்பாராம் பாருங்க. 50வது சங்கீதத்துலதான் திட்டமா சொல்றாரு. 50வது சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம் 50வது சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும்? அக்கினி பச்சிக்கம் வருங்க. அவருக்கு முன்னால அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னால என்ன செய்யும்? அக்கினி, அக்கினி பச்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும்,
0: உயர இருக்கும் வானங்களையும்
1: பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, நியாயாதி வருப்பார். நியாயம் தீர்க்கிறதுக்கு யார் சாட்சியா கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறன் பாரு. மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம்னா என்ன படணும்னு சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்துக்கு போனா நல்லா பட்டு படம்லாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13:33
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: அக்காலத்தை நீங்க அறியாத எந்த காலம்? இயேசுக்கிறது வருகிற காலத்தை நீங்க அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையா இருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து ஜெபிக்காவிட்டா ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஜெபத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியலா கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதாவது யாரா இருக்கலாம்னு ஜெபிக்கணும் தான் வேதம் சொல்லுது பாருங்க. எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயம்
1: சகல விதமான வேண்டுதலோடு,
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடு
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால ஜெபம் பண்ணி, பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கணும். அதான் ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருள்
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கணும். இப்படியா அப்படியா இல்ல, மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காக,
0: சகல பரிசுத்தவான்களுக்காக
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவன் நிறைஞ்சி செபிக்கணும். அன்னி பாசு நிறைஞ்சி செபிக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும்? விழித்துருங்கள். எல்லா ஊழியர்க்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர் நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி பேர் சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும்? செம்பம் பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருந்தாதான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் ஜெபம்மான்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:1-2
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
0: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்
1: அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியிலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரம்
0: ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படி எல்லாம் போனா போக முடியாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தியில் சுவிசேஷம் 46:40-41
1: பின்பு இயேசு,
0: பின்பு இயேசு
1: சீசரிடத்தில் வந்து,
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
1: பேதுருவை நோக்கி,
0: பேதுரு நோக்கி,
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது,
0: நீங்க ஒரு மணி நேரமாவது
1: என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா,
0: என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா,
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
0: சோதனைக்கு உட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம் வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வரு, அது மேற்கொள்ளக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம எப்ப என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனையை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரை இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன செஞ்சிட்டாப்புல பேதுரு? ஜெபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு ஜெபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினால தான் என்ன செஞ்சு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் செவமெண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வருவான், கொண்டு வரான். பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனையை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும் என்ன செய்ய நம்ம சோர்ந்து போவோம்? எப்போதும் செவமெண்ணும் செவமெண்ணி விழித்திருக்கணும். கிருபி நாபி விண்ணப்பத்தை நாம தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தவர் நிறைஞ்சி அன்னி பாசு நிறைஞ்சி எனக்கு செபிக்கணாண்டவரே, அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தங்க, நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு.
0: நம்ம என்ன செய்யணும்? நீதி கேட்க என்ன செய்யணும்? விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குள்ள நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வே என்ன வரும்னு சொல்லி தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் தருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் தருது இல்லையா? அந்த பாவம் செய்யாது இருக்கணும். நீதிக்கு இருக்க என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும்? ஆண்டோட வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம இருதயத்துல வைத்து வைக்கணும். நம்ம ஆண்டோட வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டு வார்த்தை நமக்குள்ளேயே வச்சுக்கோங்களேன், நம்மளை அந்த பிசாசு நம்மளை மேற்கொண்டுறோம். அதனாலதான் வசனம் நிறைய, பைபிள் நிறைய வாசிக்கணும். அவர் ஆண்டு வார்த்தை நம்ம இதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டுறான். வசனத்தோடு தான் வசனம் இருந்தால் தான் என்ன செய்யணும்? பிசாசை மேற்கொண்டு நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் விழித்திருக்க முடியும். 1 Corinthians 15:33
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்.
1: ஆகாத சம்பாசனைகள்,
0: ஆகாத சம்பாசனைகள்
1: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்,
0: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம பேசி பேசி பேசி என்ன பண்ணிடுவோம்? நம்ம பேசி பேசி அப்படியே பேசி என்ன செஞ்சிருவோம்? ஆகாத சம்பாசனை எதையோ பேசுவோம். அதனால நம்ம நல் ஒழுக்கத்தை அது கெடுத்துரும். அதனாலதான் வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தியில் சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள்,
0: வீணான வார்த்தைகள்
1: யாவையும் குறித்து,
0: யாவையும் குறித்து
1: நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்
1: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்,
0: அல்லது
1: உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்,
0: அதுதான் வேணவர்களே. நல்ல நம்ம பேசுற வார்த்தைகளால நம்ம அதிகமா பாவம் செய்விக்கிறது. அதங்க சொல்ற 1 Corinthians 15:33 வாசிக்கலாம்.
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்.
1: ஆகாத சம்பாசனை,
0: ஆகாத சம்பாசனை
1: நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
0: ஆகாம எதையோ ஒன்று பேசுறோம். அதனால நம்ம ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்மள அப்படியே கெடுத்துரும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்ல அப்படி பேசி நம்ம பேசி பேசி பேசி நம்ம ஒழுக்கமா இருக்கவே முடியாது. பிசாசன் அப்படியே நம்ம உள்ளத்தை குழப்பிடுவான். அதனால்தான் ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்யறாரு? உன் வசனத்தை என்ன செய்ய? இருதயத்துல பதித்து வைத்து வாசிக்கலாம். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உடைய வாக்கை என்ன செய்ய? இருதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும். இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய முடியாது. ஆண்டு நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய வாசனை நம்மளோட இடைப்படும். ஏன் இப்படி பேசிட்டே? நீ பேசியிருக்க கூடாதுல்ல, பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டு வாசனம் நம்மளை பாவத்தில் விழாத படிக்க நம்மளை தடுத்து ஆட்கொள்ளும். அதுக்குத்தான் கர்த்தருடைய வசனம் மிக மிக அவசியம். ஒன்னு யோவான் 3:9
1: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
0: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
1: ஏனெனில்
0: அவருடைய வித்து
1: அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
0: ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறக்கணும் சுவாமி, உம்மால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் பாவம் செய்யாதபடியே காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம தனிய பிரேயர்ல நம்ம எங்களை நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டே போன. ஆண்டவர் உம்மால பிறந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. ஆண்டவரே நானும் பாவம் செய்யாவது இருக்கிறேன், உங்களுடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் உம்மால பிறந்தவளா என்னை மாற்றுமாண்டவரே. நான் எப்படியாவது உலகத்துல பேசிட்டு கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டு என் ஆத்மனை கெடுத்துக்கொள்ள கூடாது. ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அதுக்குன்னு பேசாம இருக்கல, தேவையானதை பேசணும். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையா இருக்கு, அதுக்குன்னு பேசாம இருக்க முடியாது, பேசணும். அந்த வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேச்சு நமக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது எப்போ காத்துக்கொள்ளணும்னா தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருந்தா தான் காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, நம்ம ஆத்மா கெடுத்துரும். அப்புறம் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாம நம்மளை அதிகமா நம்ம தடுத்து ஆள்கொள்ளும். அதனாலதான் என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆத்மா தேவன் பாதுகாப்பார். வசனம் இல்லைன்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் பிசாசன் நம்ம மேற்கொண்டோம். வசன நம்ம அதுக்கு தான் அதிகமா தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும். ஆண்டவரே வசனத்தை வாசிக்கும் போது கருத்தா வாசிக்கணும். ஏதோ ஒரு வசனம் வாசிட்டா 2 வாசிட்ட 3 வாசிட்டா அது இல்ல, கருத்தாய் வாசிக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், ஆண்டவர் முன்னால நிக்கணும்னு சொன்னா எப்பொழுதும் செவமண்ணி விழுத்துக்கு. ரெண்டாவது பாவ ஜேவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். பாவம் செய்யாவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வராம காத்துக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா மாத்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, பாவம் செய்யாவடிக்கு நம்மளுக்கு அந்த வசனம் நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும். அது மாத்திரல தேவனால் நம்ம பிறந்திருக்குமான ஆண்டு கேட்கணும். ஆண்டவரே உம்மால பிறந்திருக்கணும் அப்பா, நம்ம பாவம் செய்யாவடிக்கு உங்களுடைய வித்து எனக்குள்ள இருக்கணும், பாவம் செய்யாவடி காத்துக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். 3 மார்க்கு சுவிசேஷம் 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு
0: விழித்திருங்கள். எப்ப நம்ம சரீரத்துல தூங்கலாம், ஆத்மத்தில் செஞ்சிடக்கூடாது. தூங்குறவர்களா ஆண்டவராக இயேசுக்கு வந்து கண்டுபிடியாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருக்கணும், ஆத்மத்தில் விழிப்பு இருக்கணும். நம்ம அதுதான் நம்ம எந்த படுக்கும் போது நல்ல தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டும் படுக்கணும். நம்ம தேவையில்லாம குழம்பிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு அப்படியே படுத்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கர்த்தர் வரும்போது நம்மளால விழித்திருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம விழிப்புதிராவிட்டா பிரயோஜனமே இல்லாம போயிடும். நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கா வாழ்ந்தாலும் நம்ம விழிப்பு இல்லாவிட்டா விழித்திருக்கா விட்டால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அத சொல்றாரு அவரு ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். சரீரத்துல தூங்கினாலும் ஆத்மாத்திர என்ன செய்யணும், விழிப்பு வேணும், விழிப்பு இருக்கணும். எப்ப ஆண்டவர் வந்தாலும் டப்பு நம்ம எந்திரிச்சு ஆண்டவரோட பறந்து போகணும். அதுக்கு எப்பொழுதுமே நம்ம விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விழித்திருக்கணும். ஆண்டவர் என் விழிப்பை தாரு, ஆண்டவரே விழிப்பை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விழிப்பை தாரு ஆண்டவரே. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எபேசியர் புஸ்தகம் 5:14
1: அதெல்லாம் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குறவன் நீ என்ன செய்ய விழித்து,
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத மக்கள் பேசுறாங்க, தேவையில்லாத மக்கள் அதை இதுன்னு சொல்றாங்க, அவங்களை விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம எழுந்திருக்கணும். மரித்தோர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா நம்ம மரித்தோர் இல்ல, ஆத்மத்துல மரித்தவங்க. அது சொல்றாரு பாத்தீங்களா, சங்கீத புஸ்தகம் 15:17
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்,
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: கர்த்தரை துதி. மரித்தவன் யாரு? கர்த்தரை துதிக்காதவங்க அவங்க விட்டு என்ன செஞ்சிரு எழுந்துரு. அதுதான் இங்க சொல்லுது கர்த்தரி வேதம். இப்ப வாசிக்கலாமா? பேசும் புஸ்தகம் 5:14
1: அதனால்
0: தூங்குற
1: நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோரை விட்டு எழுந்து துதிக்காம செவிக்காம உலக காரியத்துல பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும் எழுந்திருக்கணும். அவங்களுக்கு இருந்தா நம்மளும் பேசுவோம், நம்மளும் அப்படியே நம்ம ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம நம்ம சரீரம் தூங்குறோம் இல்லையா, ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம ஆத்மாத்துல விழிப்பு எல்லாம் போயிரும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 19:15 சோம்பல் தூங்கி விட பண்ணும். அப்ப சோம்பல் இல்லாதபடிக்கு வாழ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் கேட்ட சோம்பை திறத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சோம்பலா இருக்கக்கூடாது, நம்ம எப்பொழுதும் தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம சிவம் பண்றவங்களாக நம்ம காணப்படணும், விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா. தூங்குற கண்டுபிடியாதடிக்கு என்ன செய்ய விழித்திருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம விழிப்பா இருக்கணும் ஆண்டவரே, ஒரு நாளும் கேட்கணும் ஆண்டவரே இந்த விழிப்பை எனக்கு தாங்க, ஆண்டவரே விழிப்பை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 22:45
1: அவர் ஜபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து
0: அவர்கள்
1: துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: அவர்கள் என்ன நமக்கு ரொம்ப துக்கம் இருந்தாலும் என்ன செய்யறது நமக்கு தூக்கம் வந்துடும். நிறைய துக்கம் மனசுல, துக்கம் துக்கம். அதனால துக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யறோம் தூக்கம் வந்துடும். அதனால துக்கத்தினால நம்ம துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னு கவலை இல்ல. பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு? பிலிப்பியர் புஸ்தகம் 4:6
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இதுக்கு மட்டும் கவலைப்படுங்க, அதுக்குள்ள கவலைப்படும் சொல்லல. ஆண்டவர் இயேசுக்கு என்ன சொன்னாரு? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும் குறித்து
0: உங்கள் விண்ணப்பங்களை
1: ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும்
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்த
0: ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. நம்ம ஆட்கள் துக்கம் இருந்தா கூட நமக்குள்ள தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது துக்கத்தை கொண்டு வர காரியம் எத்தனையோ பிசாசு கொண்டு வரா, ஆனாலும் என்ன செய்யப்படுது நம்ம துக்கம் வராதபடிக்கு நம்ம ஆட்கைய காத்துக்கொள்ள. ஆண்டவர் சொன்னார்ல, உன் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் செபத்தோடும் தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்திருங்க சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மொதல் என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாபம் செய்ய வேண்டிக்கு நீதிக்கேற்க விழித்திருக்கணும். மூணாவது, ஆண்டவர் இருந்து தூங்குறவங்களா நம்ம கண்டுபிடிக்காத வேண்டிக்கு விழித்திருக்கணும். கர்த்தர் வந்து பார்க்கும்போது தூங்குறவங்களா நம்மள கண்டுபிடிக்க கூடாது. அதான் சொல்லுங்க வாசித்தல மார்க்கு 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில்,
0: நீங்க நினையாத கர்த்தர் நம்ம நினையாத வேளையில தான் வருவாரு. நீங்க நினையாத வேளையில்
1: அவன் வந்து,
0: அவர் வந்து
1: உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: கர்த்தர் ஒரு நாள் வருவாரு. நினையாத நேரத்துல வருவாரு. நம்மளை தூங்குறவர்கள் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். நம்ம எப்பொழுதும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அவர் வரும்போது அவர் எப்ப வருவார்னு போட்டிருக்கு, காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவல் கூப்புறத்துல வருவாரு. அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும், தூங்குறவளா காணப்படாத வடிக்க என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். மத்த செவமண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்கணும். மூன்றாவது, தூங்குறவளா நம்ம காணப்படாத வடிக்கு நம்மளை விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக, மார்க்கு சுவிசேஷம் 13:34-35
1: ஒரு மனுஷன்
0: தன் வீட்டை விட்டு
1: புறதேசத்திற்கு பிரயாணம் போக
0: எத்தனிக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு
0: என்ன கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுத்து
1: அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பார்.
0: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஆண்டவரை இயேசுக்கு புறதேசத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போது என்ன செய்ய கூடாது, தூங்குறவெல்லாம் இல்லாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்து நம்ம கையில கொடுத்த பொறுப்ப கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்த முடிக்க நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது
0: தன் ஊழியக்காரருக்கு இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தில் யார்ட்டையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: அப்படி நீங்களும் என்ன செய்யுங்க? விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்திர வருகு ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க நமக்கு ஊழியம் தானே, ஏதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க? சந்தோஷப்படுவாங்களா? பரவாயில்ல, நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க, சந்தோஷம், பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஊழியத்தில் இருந்து நம்ம எவ்வளவு கரெக்டாக செய்கிறோமா யோசித்து பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில் கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பாக இருக்கணும். நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாகவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமாக வாசிங்க. பைபிள் வாசாக தான் உங்களுக்கும் தெரியும். பைபிள் வாசிக்காதனால சரியாக இருக்க தெரியறதில்ல, எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வந்து ஒரு நாள் நம்மகிட்ட ஒரு நாள் கேட்பார், நம்ம விழிப்பா இருக்கோமா, கொடுத்த வேலையை செய்திருக்கோமா, செய்யாமல் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், இப்போதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:13
1: ஆகையால்
0: தீங்கு நாளிலே
1: அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்ப நம்ம செய்யலன்னு சொன்னா கத்தர் பொருளாளி கட்டாயம் என்ன செய்வாரு? கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரார் தானே, உன்ன உணவு கொடுக்கிறாரு, உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன்? யாரு கொடுக்கறா? கத்தர் தான் பலன் கொடு. கத்தர் பலன் கொடுக்காட்டா நம்ம சம்பாதிக்க முடியுமா? அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா? நம்மளால எல்லாம் முடியாது. அதான் கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறோ அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிற மாத்துல விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22
1: நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, நோவா என்ன செஞ்சாராம்? கத்தரு என்னென்ன அவருக்கு செய்ய வேண்டிய கட்டளை கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சாரு? செய்து முடித்தார். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீ வரும்போது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? செய்து முடிக்கணுமே சப்பா. இதுதான் தீங்கன் காலம். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்கு நாட்கள் இதுதான். நம்ம கத்தர் வரும்போது எப்பவுமே என்ன செய்யணும்? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கத்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார். உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா? நீ செய்து முடிச்சியா? செவம் பண்ணியா? எவ்வளவு நேரம் எனக்காக செவம் பண்ண, எவ்வளவு நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கத்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா என்ன செய்வாங்க? கரெக்டா வந்து செய்யலன்னு சொன்ன பெரிய பெரிய வேலையில் பணக்காரங்க வீட்டுல பொறுப்பு கொடுத்துட்டு போவாங்க. வரும்போது கணக்கு வந்து கேட்பாங்க, நான் கொடுத்துட்டு போனேன்னே நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கணக்கு கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவராக இயேசுகிறது கட்டாயம் நம்ம இடத்துல ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பார். நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கத்திற்காக என்ன செஞ்சிருக்கோம்? கத்திருக்கிட்ட கத்துட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாது. கத்துட்டு நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா? ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம், அப்படி அதோட இல்லை. கத்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பை கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ கத்தர் ஒவ்வொருத்தருக்கு செபிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கு நல்லா தேவனை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு. அதில் எங்கே அசதியாக இருந்தீங்க? கத்தர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் நம்ம பக்கத்தில் கண்ணீரோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்கான என்ன செஞ்சேன்னு சொல்லி ஒரு நாள் கத்தர் கேட்பார். அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு நாள் கேட்பார். கணக்கு அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அருமையானவர்களே, தீங்கு நாள் இதுதான். தீங்கு நாள், தீங்கு நாள் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவராக இருக்கணும். இல்லை பா, பிசாசை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்பான். கத்தர்களை கொடுத்தாரு செஞ்சியா அப்படின்னு பிசாசை நம்மளை கேள்வி கேட்பான். கரெக்டாக நம்ம செய்யணும். நம்ம கையில் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் நான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பினேன், நான் வந்து வெறுமையாக நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து தான் தேவன் அனுப்பியிருக்கிறார். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, நம்ம அம்மாக்காக என்ன செஞ்சுருக்கேன் கேளுங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டு உங்களோட பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வமா நம்ம தெய்வம், பேசுகிறவர். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? நான் இதுவரைக்கும் எதை செஞ்சுருக்கேன், நான் செய்யலையே ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவிச்சிங்க. நீ ஒரு நாள் கணக்கு வைப்பீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன். அது நோபா என்ன செஞ்சார், சகலத்தையும் செய்து முடித்தார். நீங்கள் நாளை என்ன செஞ்சுருக்கிறோம் யோசித்து பாருங்க. கத்துட்டு கேட்கணும், செய்ய கரெக்டான செய்ய முடிக்கணும் அப்பா. இதுதான் தீங்கு நாள். இதுவரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும். கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்றாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 40:33.
1: இவ்விதமாய்
0: மோசே
1: வேலையை முடித்தான்.
0: வேலையை முடித்தான் பார்த்தீங்களா? அவர் கொடுத்த பொறுப்பை என்ன செஞ்சிட்டாரு, செய்து முடித்தாரு. நமக்கு செய்து முடித்திருக்கிறோமா? கர்த்தர் நம்ம ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதங்க சொல்ற கொலோசியர் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: நீ
1: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை, நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பாத்தீங்களா, நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற என்ன செய்யணும், கவனமாயிருப்பா. ஊழியத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம், போகலினா இல்ல நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதான் சொல்றாரு. அர்ப்பிக்க பெண்டு என்ன சொல்றாரு, நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு, கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஒரு நிலைக்கு நானா வந்துட்டானா நானாத ஊழியத்துக்கு வந்து, அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா, கவனமாயிரு. அந்த பரிசுத்த பவுல் தான் அங்க சொல்றாரு, நம்ம ஆசிக்க கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்.
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்,
0: என் பிராணனையும் அருமையாக எண்ணேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
1: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை,
0: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை
1: பிரசங்கம் பண்ணும்படிக்கு,
0: பிரசங்கம் பண்ணும்படிக்கு
1: நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில்,
0: நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில்
1: பெற்ற ஊழியத்தை,
0: பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
0: நிறைவேற்ற விரும்புறோமா, அதை பத்தி நம்ம வாழ்க்கையில் பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க. அதை பற்றி நம்ம பொறுப்பாக செய்கிறோமா? கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தில் அனுப்புனீங்க ஆண்டவரை, நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது, பாவம் செய்ய வெடிக்கு நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கூடாது. நான்காவதாக கத்திரமுகத்துல கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா? மோசை செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடித்தாரு, அப்புறம் யார் செய்து முடிச்சா? நாவா செய்து முடித்தார். நம்ம செய்திருக்கிறோமா? ஆண்டவரை செய்ய உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக என்ன அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்றின ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. பேசுறா பேச மாட்டாரா? கட்டாயம் பேசலாம். அவர் பேசுகிற தெய்வன். கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமான சொல்லி நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20:29-30-31.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள்
0: உங்களுக்குள்ளே வரும்.
1: உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: ஆனபடியால்
1: நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும்
0: கண்ணீரோடே
1: இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து என்ன செய்யுங்க விழித்திருங்க. வசனம் எத்தனையோ வசனம் கத்துருங்க சொல்லியிருக்கிறாரு, அதை நினைத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்துல ஆராதனை வந்துருச்சு, கல் ஆராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கோம். வச போல சொல்றாரு, ஓனாய் வரும்.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: ஆனபடியால்
1: நான் மூன்று வருஷ காலமாய்
0: இரவும் பகலும்
1: கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: விழிப்பு தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்ய, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். அல்லேலூயா. ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க சீல் எழுப்பி கொண்டிருக்கிறான், அதிகமா பிசாசு எழுப்பி கொண்டிருக்கேன் கள்ளத்தீர்க்க சீல. ஆனா கள்ளத்தீர்க்கிறது செவி கொடுக்கவே கூடாது. கத்தோடைய வசனத்தை வாசிக்கணும், வாசிக்கிற மாத்திரம் இங்க கேட்ட வசனத்தை திருப்பி இங்க எடுத்து வாசிக்கணும். கத்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும், விழித்து கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கத்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், இப்போ ஏதோ போயிட்டு வந்துட்டு அப்படி இல்ல, கேட்ட வசனத்தை கேட்டு வந்து நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24-25.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ
1: முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, கள்ளத்திற்கு என்ன செய்வாங்க, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறாரு, நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொன்னா ஓடிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு, தீர்க்கத்தை நாங்கெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்க இங்க ஓடிட்டு இருக்கோம், ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்கே இது நடக்குது அது நடக்கு சொல்லுவாங்க, அங்க நான் போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், கள்ளத்தீர்க்க தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வாங்க, அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, வெளியேறப்பட்டது. அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசனம் வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள், ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்கி வாசித்தரக்கூடாது. நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள் உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து அதை சோதித்து பார்க்க வேண்டும், இதை படிக்கலாமா இதை படிக்கக்கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மாவே நம்ம அந்த வசனத்தை என்ன செய்ய நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ நிறைய கள்ளத்திற்கு வந்துருச்சு, அதனால் நம்ம என்ன செய்யக்கூடிய ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹலேலூயா ஹலேலூயா. நாங்கள் விழிப்பாக இருக்கணும், விழிப்பாக இல்லாத இருந்தேன்னா அவன் நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பாக இருக்கணும். பிலிப்பியன் புஸ்தகம் 3:16
1: ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ
0: அது முதல்
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
0: நம்ம கத்து இப்ப வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, பிள்ளைகள் தேர்ச்சி அடைகிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு தேறிக்கோங்க அதை பார்த்து தான் அவங்களை வந்து பாஸ் பண்றது ஃபெயில் பண்றது இல்லையா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேறி இருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரே தேர்தலை நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேறிக்கோ அதுல என்ன செய்யணும்,
1: ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒழுங்க அந்த நம்ம எந்த வசனத்துல எதுவரை தேறிக்கோ அதுல என்ன செய்யணும், ஒழுங்காய் நடந்து கொண்டு
1: ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
0: நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம் வஞ்சிக்கிருக்குமே யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வரப்போறார். நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். முதல் எப்படி விழித்திருக்கணும், செபமண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கத்தர் வரும்போது தூங்குறவளா காணாது விழிக்க நம்ம விழித்திருக்கணும். நான்காவதாக நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவர். அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த வசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ளத்தீர்க்க அங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, இங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனம் திருநாள் துராசி மத்தேயு 24:24-25 அற்புதம் நடக்கும். நல்ல மனசுல வச்சுக்கோங்க, அற்புதம் நடக்கும். நடக்கிறது பார்த்து ஏமாந்துடாதீங்க.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
0: தெரிந்து கொள்ளப்பட்டப்பறம் அதுல என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். சரி அங்க அற்புதம் நடக்கு, அங்க போன அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்ற நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனத்துக்காக போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
1: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: பெரிய பிசாஸ் கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: இதோ முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தேடிக்கும் அதுல அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு காசி பிலிப்பியர் 3:16 ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ,
0: எதுவரை ஆண்டவருக்குள்ள தேறியிருக்கிறோமோ
1: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒரே சிந்தையாயிருப்போமாக. அப்படி இருந்தால்தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:13
1: மனுஷகுமாரன்
0: வரும் நாளையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா,
0: விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கணும், மத பத்தன் செவமண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கத்தர் வரும்போது தூங்குறவங்களா காணப்படாத விழிக்கு விழித்திருக்கணும். நான்காவது கத்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்து முடித்திருக்கணும். ஐந்தாவதாக என்ன செய்யணும், கேட்ட வசனத்தின்படி நம்ம விழித்திருந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் என்ன செய்யணும், மாறுபாடுகள் போசி விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்காத விடிக்க நம்ம விழித்திருக்கணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாரா.

0: நம் கர்த்தரை நோக்கி பார்த்து
1: ஜெபிப்போமா.
0: கர்த்தருடைய வேதம் சொன்னது நாம் எப்படியெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆம் மனிதகுமாரன் வருகின்ற நாளைக்கு யாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எப்படியெல்லாம் விழித்திருக்கணும் என்பதை குறித்து தெளிவாக ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்பொழுதும் ஜபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். அதனால் நாம் பாடினோம், ஆண்டவரே ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜப ஆவியாலினை நிறைத்திடும். ஆண்டவரே எப்பொழுதுமே நான் ஜபிக்கணும். எல்லாம் கேட்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? முதலாவதாக ஜெபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். பேதரை பார்த்து கர்த்தர் கேட்டார், பேதருவே ஒரு மணி நேரமாவது நீ என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இன்னைக்கு சொல்லுவோமா, அப்பா நான் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்க இந்த ஜெபத்தின் ஆவி இப்பொழுது என் மீது ஊற்றும் ஆண்டவரே. இரண்டாவதாக பாவம் செய்யாமல் நாம் விழித்திருக்க வேண்டுமா? யார் பாவம் செய்யாமல் இருப்பார்கள்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம் அவருடைய வித்து, அவருடைய வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை வார்த்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னான். இன்றைக்கு சொல்லாமா? அப்பா வேத வசனத்தை அதிகமான வாசிக்கணும், தியானிக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், தேவ வசன பாலின் மேல் எனக்கு தேற்றம் உண்டாகணும், வாஞ்சை உண்டாகணும். ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று சொன்னீரே. பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து செபிக்கலாமா? மூன்றாவதாக கர்த்தர் வரும் பொழுது நாம் தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டுமா? எப்பொழுது தூக்கம் வரும்? ஒரு மனிதனுக்கு சோம்பேறி தன வரும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூக்கமயமாய் மாறிவிடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமான நிலையிலே வந்துவிடும். துக்கம் வரும் பொழுதும் அவன் வாழ்க்கை சோர்வடைந்து விடும், தூக்கம் வந்துவிடும். இன்றைக்கு சொல்லாம, ஆண்டவரே நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாய் நான் காணப்படக்கூடாது. ஆண்டவரே விழிப்புள்ள இருதயம் உடையவனாக நான் இருக்கணும். ஆண்டவரே ஐயா நான் தூக்கத்தை விரும்பாதபடிக்கு, அப்ப தூக்கத்தை அதிகமாய் நாடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்து அவன் பாதத்தில் உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ள அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாய் கண்டுபிடிக்காதபடிக்கு என்னை நான் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? நான்காவது இடத்துல விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த பொறுப்புகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த அவனவனுக்கு கொடுத்த வேலை என்று சொல்லி வாஸ்தவம். கர்த்தர் தன் ஊழியருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து புறதேசத்திற்கு புறப்பட்டு போனாராம். ஆம் இயேசுவின் வருகை நெருங்கி விட்டது. பரலோகம் சென்ற இயேசு, வானங்கள் வழியாய் சென்ற இயேசு மீண்டும் அதே வானத்தின் வழி இறங்கி வரப்போகிறார். நம்முடைய நம் ஒவ்வொருக்கும் கொடுத்த பொறுப்புகளை கணக்கு கேட்கும்படிக்கு, நம்முடைய கொடுத்த அதிகாரங்களை வரங்கள் வல்லமை குறித்து கணக்கு கேட்கும்படிக்கு இதோ கர்த்தர் வருகிறார். ஆக விழித்திருந்து

0: இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போமா. ஐந்தாவதாக, மாறுபாடான உபதேசங்கள் கிளம்பி விட்டது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள வேலையாட்களும் கள்ள ஆடுகளும் எழும்பி விட்டார்கள். ஒரு மத்தியிலே தேவன் நமக்கு இடைவிடாமல் போதித்த, ஆமீன், அவரை கொண்டு இடைவிடாமல் போதித்த, தமது ஊழியர்களை கொண்டு இடைவிடாமல் போதித்த வசனத்தை நினைத்துக் கொண்டு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. அப்பா, நான் ஒருபோதும் மாறுபாடான உபதேசங்களை பார்த்து வழிவிலகி போய்விடக் கூடாது. அற்புதங்கள், பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை கண்டு நான் ஏமாந்து போய்விடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார் என்று சொல்லி கேட்டேனே. நான் ஒருபோது வஞ்சிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நான் எதையெல்லாம் நான் கேட்டு தேடியிருக்கிறேனோ அதில் ஒரே ஒழுங்காய் நடந்து கிறிஸ்துவின் சிந்தையிலே நிலைத்திருக்க எனக்கு அருள்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா. எதெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்கப்போ கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் ஒருபோதும் விழிப்பில்லாம போயிடக்கூடாதப்பா, விழித்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிப்போமா. தேங்க்யூ லார்ட். அப்பா, அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, மனுஷகுமாரன் வரும் வேலையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடி நான் விழித்தீர்கள் என்று சொன்னீரே. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜெபத்துல மந்தம் உடையவர்களாக இருக்கிறோமே. சகல பரிசுத்தவான்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, அழிந்து போய் கொண்டிருக்க மக்களுக்காய் நாங்கள் ஜெபித்து எல்லா மனிதர்களுக்காக சோத்திரங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அது குருவை கொடுங்கப்பா. பாவம் செய்யாமல் நாங்கள் விழிப்பா இருக்கணும் ஆண்டவரே. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானே. நாங்கள் தேவனால் பிறந்திருக்கணும். உங்க வசனம் எங்க உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்கணும் ஆண்டவரே. வசனத்தின் மீது அதிக தோகத்தை வாஞ்சி எங்களுக்கு தாரும். பாவம் செய்யாமல் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் வரும் பொழுது நீர் தூங்குறவர்களாக நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு, நீர் வரும் பொழுது நாங்கள் தூங்குறவர்களாய் நீங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்கள் கையில் கொடுத்த அதிகாரங்கள், பொறுப்புகள், எங்களுக்கு கொடுத்த தாளுந்துகள், வரங்கள், எங்களுக்கு கொடுத்த அப்பா குடும்பம், எங்களுக்கு கொடுத்த ஆசி, எங்களுக்கு கொடுத்த பணம், எங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், எங்களுக்கு நீர் கொடுத்த மதிப்பு, எங்களுக்கு நீர் கொடுத்த வேலை, எங்களுக்கு நீர் கொடுத்த தொழில், எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்து காரியங்களிலும் நாங்கள் உண்மைகளெல்லாம் இருக்கு ஆண்டவரே. அதெல்லாம் மட்டும் கணக்கு கேட்பீரே. அதை குறித்தெல்லாம் நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க கூடியவர்களாக விழிப்பா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீர் கொடுத்த அத்தனை பொறுப்புகளை குறித்து நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் அதில் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு போதும் நீர் கொடுத்த பொறுப்புகளில் அசதியாயிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நீர் கொடுத்த காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருந்த நாட்கள் போதும். இனி ஒரு நாட்களில் நாங்கள் ஜாக்கிரதையா விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறுபாடான உபதேசங்கள் தேசமைகளும் சுற்றி கொண்டிருக்கிறதப்பா. கள்ள தீர்க்க தரிசி எழும்பி விட்டார்கள். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு, தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடிவிடாதபடிக்கு வசனம் என்ன சொல்கிறேன்னு சொல்லி இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவரு கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவர் கூட வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் தயவாயி பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற குடும்பங்களை பொறுப்படுத்தி கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. நீ செய்ய போவதற்காய் கூட ஆனக்கூட நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் இப்படி ஜெபிப்பார்கள். எல்லாரும் அவளோடு இணைந்து
1: நன்றியோடுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி அதை சொல்லித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா. எல்லா மக்களும் வசந்த கேட்டு தியானித்துக் கொண்டிருக்க கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புத செய்யப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. கத்துடைய வசனம் எல்லாரு உள்ளத்திலும் எழுதி கொடுக்க முடியா கொடுக்க எஞ்சுகிறோம் ரச்சா. அப்பா அமை தோத்துரு ஒவ்வொருவரும் இடைபட முடியாது ஜெபிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க தகப்பனே. இறக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க சப்பா. ஒரு வாழ்க்கையில உள்ளத்திலும் வெளியிறங்குமா இருப்பீங்க தகப்பனே. வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா ஆசீர்வித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றுங்க. பரிசுத்தம் நிறைச்சிருங்க, அக்கினால் நிறைச்சிருங்க, தேவல்லமில நிறைச்சிருங்க. தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே இறங்குமப்பா, இறங்குறாச்சா தகப்பரே. இறங்க முடியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனம் நீங்கி போட்டு ஆண்டவர் யாருமே பலவீனத்தோடு இருக்கவே கூடாது எசப்பா. அப்பா மை ஸ்தோத்திரம். மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனைகள் யாரையும் தொடவே கூடாதப்பா. சாத்தானே இயேசுக்கு நாமத்துல முறியடித்து போடுகிறோம். பல்லாதாவி எரித்து போடுகிறோம். ஐயா மந்திரம் செய்வனு யாரையும் தொடவே கூடாதப்ப. பொல்லதை கிரிகளை இயேசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி செவிக்கிற, அழித்து போடுகிற, அர்த்தமாக்கி போடுகிற.

0: பெரிய காரியத்தை செய்ய சப்பா, மகத்தான காரியத்தை செய்ய, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்ய. கற்பத்தின் கடி கத்திரால கடிக்கு சுகந்திரனு சென்னீரே அப்பா, அப்பா குழந்தை பயத்தை தாரும் அப்பா. குடிக்கிற குடும்பத்துல இயேசுவே இயேசுவே குடிக்க ஆதுபடி மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவர அப்பா. கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்க மக்களை விடுதலை செய்ய சப்பா, விடுதலை செய்ய. வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடைய சொன்னீங்கள் ஆண்டவர, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்ய. அங்க ஓடுறது இங்க ஓடுறது இராதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருவை செய்யப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தார்கள், வெக்கப்பட்டு போடுதலு சொன்னீரே. நாங்கள் அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு இயேசு நோக்கி பார்க்கக்கூடிய கிருவை தாங்க ஆண்டவர. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய முடியும் ஆட்சி வைக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா இறங்குமா நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்திரதலும் உண்டாகி சோதியின் வெள்ளத்தை இறங்கிவிருந்து மாறுதல் வெளியே வேற்றுமையான எந்த நிலையிலே சொன்னீரேப்பா ஆண்டவரே. அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க என் சனங்கள். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியோரே சொன்னீரே. எல்லார் வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசிரியத்தை உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நாங்கள் உமக்குள்ள நெருங்கி ஜீவிக்கமை சார்ந்து கொள்ளமை அண்டிக் கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவச்சி மாமாண்டவரை கோபம் பற்றியறியும் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியோனே சொன்னீரே கத்தாவே. நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த மையம் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும். இயேசுவே அண்டிக் கொள்ளட்டும். சிவுள்ள பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும். தேவனே கெஞ்சிரப்பா கெஞ்சிர. ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும்,
1: இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்த யாராவது வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடிய பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and

0: இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, தகப்பனே இந்த கூடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை, இந்த கூடுகையை நீர் எங்களுக்காக வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பின் தகப்பனே. இந்த கூடுகையிலே தேவனாய் கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பாடுகளும் போராட்டங்களும் வேதனைக்குள்ள மக்கள் எல்லாரையும் நீர் அந்த நாளில் ஆறுதல் படுத்தி இங்கே வருகிறதான மக்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் உம்முடைய கிருபையின் வழிநடத்திலே தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படி இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கெஞ்சுகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே இயேசுவின் கரம் ஊழியத்தின் வழியாக வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளையும் நாங்கள் இந்த வேளையில வாழ்த்தி வரவேற்கிறோம். துதி கனமகமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மலச்சபங்கள் தகப்பனே. ஆமென். ஒசெட்டி சபையின் சார்பாக, ஒசெட்டி வெஸ்லி ஜூப்ளி ஆலயத்தின் சார்பாக இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒசெட்டியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று இந்த வழியில் உங்களை இருக்கிறம் கூப்பி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த கூடுகையை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம்.
1: தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே பிரசன்னம்.

ஹல்லேலூயா. அவர் நம்மை வந்து அனைத்து காக்க ரொம்ப ஆவலா இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அதற்கு? ஆசை கொள் நீ மனமே. ஹல்லேலூயா. ஆசைகளமானவன் நீ மனமே, நீ ஆசைப்படு. அந்த பக்தன் அவர் சௌரியமித்த ஐயா சொல்றார், நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்லி தன் மனசை பார்த்து சொல்றார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா நமக்கு என்ன இருக்கணும் சொல்லு, என்ன இருக்கணும் நமக்கு? நமக்கு ஆசை இருக்கணும். பாருங்க, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இதெல்லாம் பைபிள் இருக்குதான் நினைக்கலாம். ஒரு அருமையான வசனம் இப்படியே சொல்கிறது பாருங்க. 109 சங்கீதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 17 வசனத்தை வாசிப்போம். பாருங்க, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் என்ன ஆகுமா? அது அவனுக்கு பாத்தீங்களா. அப்ப ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றாலும் நமக்கு என்ன வேணும்? முதலாவது ஒரு என்ன வேணும்? ஒரு விருப்பம் முதல்ல இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணுங்க. இந்த மாலை நேரத்தில் இதில் எந்த காலம் கொடுத்தாலும் ஏன் திருச்சபலை இவ்வளோ நமக்கு ஏன் அவங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நமக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்க. இந்த 40 நாட்களில் எப்படி ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் எல்லாம் வைத்து ஏன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் கர்த்தர்கள் ஒருபடி வளர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு படி தேவனே நான் இன்னும் என்ன உம்மண்டை சேர ஒரு ஆவல் நமக்கு வேண்டும். அதான் இந்த பாடல் நம்ம கேட்டோம், ஆசைக்குள் நீ நமக்கு ஒரு ஆசை வேணும். இந்த அருமையான நேரத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு என்ன ஆகுமா? தூரமாய். அப்ப இன்னைக்கு நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், கர்த்தாவே உண்மை தேடி வந்திருக்கேன், நீ என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால்தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென்.

0: அல்லேலூயா.
1: 113 சங்கீதம் 7 வசனமும் 8 வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவராய் கர்த்தர் சிறியவனை எளியவனை புளிதிலிருந்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா, வாசிக்க கேட்போமா. பார்த்தீங்களா, எளியவனை சிறியவனை பாருங்க, கர்த்தர் சாதாரண நிலையிலிருந்து அவனை மேலான நிலைக்கு கொண்டு போக கர்த்தரால முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? மகிழ்ச்சியோடு தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்கள் காயத்தோடு கண்ணீரோடு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஆனா நம்ம ஒன்று செய்யணும். வேதம் சொல்லுகிறது, 81 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, வசனம் தான் நமக்கு, வசனம் தான் தீர்க்க தரிசனம். வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் வாயை விரிவாய் தர நிரப்புவே. நம்ம திறக்கணும் வாயை திறந்து, அதுக்கு ஆன் திறக்கிறதா இல்ல, கர்த்தர்கிட்ட பேசுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் இங்க இருக்கிறாரு, கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் நமத்தில் இருக்கிறார். தேவாலயம் முழுது வஸ்திரத்தொங்களால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நான் சொல்லவில்லை, யார் சொல்றா? பெரிய தீர்க்கதரிசி யாரு? ஏசையா சொல்ற. ஏசையோட பெரிய தீர்க்கதரிசி வேணும் அந்த உலகத்துல. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்ப்பு, அவருடைய ரகசிய வருக, இரண்டாம் வருக, 1000 வருட அரசாட்சி, நியாய தீர்ப்பு முதல் கொண்டு மிக துல்லியமாக தெளிவாக உலகிற்கு வெளிக்கொண்டு வந்த தீர்க்கதரிசி தான் ஏசாயா. அந்த ஏசாயா சொல்கிறார், அந்த தேவாலயம் முழுவதும் இருந்ததான் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருந்தது. எனவே என்ன, கர்த்தர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. தகப்பனே, என் கண்ணீர் உமக்கு தெரியும், என் பாரம் உமக்கு தெரியும், என் பிரச்சனை உமக்கு தெரியும், என் கடன் பிரச்சனை உமக்கு தெரியும் ஆண்டவர், என் பலவீனம் உமக்கு தெரியும். இந்த பலவீனத்துக்கு எங்கெங்கயோ நான் போய் செலவு பண்ணி பார்க்கிறேன், எதையோ நான் செய்து பார்க்கிறேன், எவ்வளவு மாத்திரை எடுத்து பார்க்கிறேன், மருந்து கொடித்து பார்க்கிறேன், எதுவும் எனக்கு தூக்கம் வரல, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியம், நீங்க இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்களேன். கர்த்தர் நம்ம கேட்கணும்னு தான் விரும்புறேன். பாருங்க, 38 வருஷம் ஒருத்தன் வியாதியா இருந்தான், ஓடி போய் ஆண்டவன் தலைமையில கைவிக்க அவர் தெரியாதா? சிந்திச்சு பாருங்க. ஆனா அவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று அவன் வாயில அந்த விருப்பம் வருதான்னு பாக்குறாரு. அப்ப கூட அவன் பழைய சாக்கு போக்க சொல்றான், ஆண்டவரே என்ன யாரும் கொண்டு விட மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் கூட ஒருவேளை எல்லாரும் உங்களை கைவிடப்பட்டு கைவிட்டுருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்த நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு ஊழியக்காரர் அல்ல, யாரு? இயேசு. ஹல்லேலூயா. நாம் பிரச்சனை மாத்திரம் அப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், உங்களை அப்படி பார்த்துருவோம், அதெல்லாம் வந்து சும்மா. உங்க பிரச்சனையை மாற்றக்கூடியவர் யாரு? இயேசு ஒருவர் தான் உங்க பிரச்சனைக்கு தீர்வு. ஹல்லேலூயா. இயேசு ஒருத்தர் தான் வெற்றி, இயேசு ஒருத்தர் தான் ஜெயம், அவர் தான் உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வர முடியும். ஆமென்.

பக்தன் சொல்கிறார், தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் இல்லையா, என்னதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், என்னதான் மீட்டிங்ஸ்க்கு வந்தாலும், என்னதான் ஆவியான நிறைஞ்சிருந்தாலும், பல நேரங்களிலே தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. அவர் சொல்கிறார் பாருங்க, திருக்கு நெஞ்சமே என் மருள் தீர்க்கும் தஞ்சம். எத்தனை இருள், எத்தனை நமக்குள்ள இருக்குது, அதெல்லாம் என்னை விட்டு நீங்க தீர்த்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த பக்தன் எவ்வளவு கேட்கிறார். இன்றைக்கு இந்த பழைய கீர்த்தனை பாடல்கள் சமுதாயத்திலே மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதுதான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது. ஹலேலூயா. அவ்வளவு ஆழமான கருத்துகள் இந்த பாடலுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. இன்றைக்கு எல்லாம் இதை மறந்துடுறாங்க. நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஹலேலூயா. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பக்தனுடைய பின்னணி வாழ்க்கையின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் அப்படி ஜபத்துல ஊறி கர்த்தருக்குள் ஒன்றரை கலந்து அவங்க வாழ்க்கையின் கண்ணீர், வாழ்க்கையின் அனுபவம் தான் பாடலாக வந்திருக்கிறது. ஹலேலூயா. அவர் சொல்ற பரத்தை நோக்க மனம் அற்றேனே பதடி தானையா. பல நேரத்தில ஜோமனம் மறந்துட்டேன், பரத்தை நோக்க உங்களை நோக்கி பார்க்க நான் மனமற்று போயிட்டேன். ஆண்டவரே அவர் சொல்ற பாருங்க, பதடி தானையா, ஒரு பாவி நானையா. இன்றைக்கு திருச்சபை தான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே பல நேரங்களில் பரத்தை நோக்க என்ன இல்லை, எனக்கு மனம் இல்லாம போயிட்டேன். ஆண்டவரே நோக்கி பார்க்க மனம் இல்லாம போயிட்டேன். இளைய குமாரன் என்ன செய்தான், அவன் பரத்தை நோக்கி பார்த்தான். அவன் சொன்னான், பரத்தை நோக்கி என்ன செய்யணும், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் பாவம் செய்யலா. அதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக, இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது, இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா, ஒன்னு வேற யாருக்கு வருது, ரெண்டு மூன்று நான்கு பேருக்கு வருகிறது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தரிக்கிறவேல் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா, ஒன்று ரெண்டு மூணு எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைலில் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க, இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோவில் அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ஸில் போகும் பொழுது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல் சில எனக்கு இல்லைங்க கேட்குறேன், எனக்கு படிக்க தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியாக இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கிறது. பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிளை பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க.
நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே இதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: ஏசாயின் புஸ்தகம் 41:13 வசனம்.
1: உன் தேவனாய் இருக்கிற
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: எத்தனையோ பயங்கள், பயம் எங்க பார்த்தாலும் பயம். வெளியே போறேன்னு சரி, பைக்கில் போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, எந்த வண்டியில போனாலும் பயம். ஐயோ அவத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி பயம். அது மாத்திரம் இல்ல, குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா, எக்ஸாம் வந்துருச்சு, பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணாங்களா பண்ண மாட்டாங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், பிள்ளைகள் எப்படி படிப்பாங்களே பயம். படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா எப்படி ஸ்கூலு பணம் கட்டுறதுங்கிற பயம். இன்னும் பலவிதமான பயம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பயம் நிறைந்த காலத்துல தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். இந்த உலகத்துல மனிதர் யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்ய மாட்டோம், நம்புவோம், துணை நிற்பார். அவங்க ஆனா அவங்க துணை நிற்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இது உங்களையும் என்னையும் படைத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுகிறார். அதேதான் ஏசாயின் புஸ்தகம் 41:14 வசனம்.
1: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: என்று
1: கர்த்தரும்
0: இஸ்ரவேலின்
1: பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார்.
0: நமக்கு என்ன பயப்பட வேண்டாம், எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். கடனை பார்த்து பயப்படுறீங்களா, பண கஷ்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா, குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கலங்கிருக்கீங்களா, எந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம சொன்னவர் யாரு தெரியுமா, உங்களை என்னையும் படைச்சவர். ஹல்லேலூயா, நம்மளை படைச்சவர் தான் சொல்றாரு, பயப்படாதீங்க. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 44:2 வசனம்.
1: உன்னை உண்டாக்கினவரும்,
0: பாருங்க யார் சொல்றா, உன்னை உண்டாக்கினவரும்,
1: தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்,
0: தெளிவா சொல்றாரு, தாயின் கர்ப்பத்துல உன்ன உருவாக்கினவரும்,
1: உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது.
0: துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, பாத்தீங்களா, யார் நம்மளை பத்தி சொல்ற, பயப்படாதுன்னு சொல்லி உரிமையோடு சொல்றது யாரு, நம்மள உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்துல உருவாக்கின தேவன் சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றார். உலகத்துல வேற யார் சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவராகி நம்மளை படைச்ச பிதாவாகி தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. நம்ம யாரும் கலங்க வேண்டாம், எதை குறிச்சு பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், கலங்கே வேண்டாம். ஒரு காலத்துல எங்க அம்மா ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, எனக்கு 2 வயசுல கண் பார்வை போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கூட பிறந்தவங்க எனக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான், பின்னால யாரும் பார்க்க மாட்டாங்க, எப்படி கஷ்டப்பட போதோ அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்ப, ஒண்ணுமே எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், எங்க அம்மா இருந்துட்டா கூட எங்க சித்தப்பா இருக்காங்க, பிள்ளைங்களாம் பாத்துக்குவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன் நானு. ஆனா யாரு என்ன பாக்கல. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்மளை உண்டாக்கினவரும் நம்மளை உருவாக்கினவரும் என்ன சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு
1: துணை
0: நிற்கிறேன் சொல்றாரு. அவர் துணை நிற்கிறேன்னு சொன்னா அவர் நிச்சயமா கட்டாயம் துணை நின்று நம்மளை ஒவ்வொரு நாள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஜீவன நாளெல்லாம் நம்மளை வழி நடத்தும் இந்த தேவன் என்றைக்கும் இல்ல, சதா காலமும் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நடத்துறாரா, மரண வரியந்தமும். வாசித்து பாருங்க 48:14 வசனம்.
1: இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள
0: சதா காலங்களிலும்
1: நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
0: எது வரைக்கும் நடத்துறாரா, மரண பரியந்தம் நடத்துற. துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுற தேவன் அல்ல நம்ம தேவன், எப்படிப்பட்டவர், மரண பரியந்தமும் நடத்துகிறவர் நம்ம தேவன். மரித்தேன் ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம எதை குறிச்சு நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டாம், கலங்கே வேண்டாம், எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. நம்ம தேவனை கர்த்த மறித்து தேவன இல்ல, மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொல்லி, சதா காலமும் நம்ம சீவல நாளெல்லாம் உலகத்தின் முடிவெறிந்த உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. ஹல்லேலூயா, நம்ம கலங்கே வேண்டாம். எந்தெந்த பக்தர்களுக்கெல்லாம் கர்த்தர் துணை நின்றாதான் நம்ம சுருக்கமா நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யாத்ரா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் 25வது வசனம்.
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று
0: எகிப்திற்கு விரோதமாய்
1: யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள்.
0: பாருங்க, யாத்திரம் புத்தகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனா எகிப்தியர் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்களை துரத்திட்டு வர்றாங்க. 10 வாதை அனுப்பிதான் ஆண்டவர் இந்த மக்களை என்ன செஞ்சாரு, விடுவிச்சாரு. விடுவிச்சு வந்தா கூட அவங்க என்ன செய்யல, இவங்களை எப்படியாவது என்ன செய்யக்கூடாது, கானான் தேச போக கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை எகிப்தியர் துரத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இவங்களுக்கு என்ன செஞ்சாரு, துணை நின்றுக்கிறாரு. அது எகிப்தியர் பார்த்தாங்க. இஸ்ரேலுக்கு யாரு யுத்தம் செய்கிறாரு, கத்தர் யுத்தம் செய்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ மந்திரம் செய்வனே பிசாசு போராட்டம் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ இருக்கலாம். அதை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இஸ்ரேலுக்கு யுத்தம் செஞ்ச கர்த்தர் நம்முடைய தேவன் தானே. உங்களுக்கு எனக்கு யுத்தம் செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வாரு. இன்னொரு அந்த வசவாசியமா,
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: அப்ப நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எந்த மந்திரத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த கட்டுகளை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த இதையும் நம்ம வந்து அதை பார்த்து பயப்படணும். நம்ம கர்த்தராகி தேவன் என்ன செய்வார், கட்டாயம் நமக்காக யுத்தம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம், எதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரேல் மக்கள் செய்தது என்ன செஞ்சாங்க பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 14:10 வசனம்.
1: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
0: பாத்தீங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றதை குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றதை குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசு நோக்கி ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணதுனாலதான் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். நம்மளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ண வேண்டும். நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கோம், கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கோம். இப்ப நம்ம கடைசி நாட்கள் வாழ்ற நம்ம என்ன செய்யணும், ஆண்ட பரிசுத்த பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, இடம் விடாம ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணுமா, இடமே விடக்கூடாது, அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்காக யுத்த கட்டாயம் செய்வார். எந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, எந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. மனிதர் மூலமா எந்த சத்துரு வந்தாலும் நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது. நம்மளை அவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எரேமியன் புஸ்தகம் 33:3 வசனம்.
1: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும்
0: உனக்கு எட்டாததுமான
1: பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்.
0: பாத்தீங்களா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்ன, நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் சொல்லுறாரு. அப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அது மாத்திர நமக்கு அறியாத காரியம் தெரியாதெல்லாம் நமக்கு எடுத்துறாரா, நமக்கு அறிவிக்கிறார். அது எதை குறிக்கிறது, நமக்கு எல்லாமே இந்த உலகத்துல என்ன நடக்குது எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனம் தரிசனத்து மூலமா உங்களுக்கு சொல்லி தர்றாரு. ஆனா நம்ம என்ன செய்ய, அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும். அதான் நம்ம செபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் மத்தியில் பிந்திலாம் செபிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செபிக்கலாம். இப்ப எல்லாம் அவ்வளவு நேரம்லாம் பத்தாது. இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர், பரிசுத்த பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: என்ன செய்யணுமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சரி, பரிசுத்த பவுல் தான் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, லூக்கான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 18:1
1: சோர்ந்து போகாமல்,
0: சோர்ந்து பிசாசு கொண்டு வர, அதான் ஆண்டு சொல்லிட்டாரு, சோர்ந்து போகாம
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ண,
0: எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்வு நிறைய உலகத்துல பிசாசு எத்தனையோ விதத்தில் பிசாசு கொண்டு வர சோர்வு. அதங்க சொல்ற சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணணும். அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு தான் யுத்தம் செய்யறது. எகிப்தர் பார்த்தாங்க, சொல்றாங்க நம்ம இஸ்ரேல் மக்கள் விட்டு என்ன செஞ்சிடலாம், ஓடி போவாங்க, கத்துற அவங்களுக்காக யுத்தம் செய்யறன்னு சொல்லி யார் பார்த்தா, எதிரியா இருக்கிற எகிப்து மக்கள் பார்த்தாங்க. அருமையானவர்களே, நீங்கள் நானும் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும், செப அதிகமாக செபிக்க வேண்டும், கர்த்தரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நெருங்கி செபிக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை இணைந்து வாழ வேண்டும். அப்ப நமக்கு நமக்கு எந்த மந்திரமும் எந்த செய்வனே நமக்கு ரோதம் எந்த சனை எழும்பினாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 88:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நேத்தனங்க செவிச்சிருக்கோம், நேத்து புல்லா செவிச்சிருக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் கிரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி இல்ல. இரவும் கூப்பிட வேண்டும், பகலும் கூப்பிட வேண்டும். நம்ம அவரை நோக்கி செவிக்க வேண்டும், அவரை நோக்கி நம்ம அன்றாடிக்கு இஞ்சணும். ஆண்டவரே, எப்படியாவது என் தேச ரட்சிக்க பண்ணும், என் தேச சனங்களை மனம் திரும்பணும், எங்க பக்கத்துட்டு மக்கள் மனம் திரும்பணும், என் குடும்பத்தின் சனங்கள் மனம் திரும்பணும், உறவினர் மனம் திரும்பணும். என் சனத்துக்கு என் சொந்தக்காரங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படல, ஆண்டவர் அவங்களுக்காக நான் செபிக்கணும் சொல்லி இரவும் பவளம் கூப்பிட வேண்டும். நம்ம அரசாங்கத்துக்காக செபிக்க வேண்டும், ராஜாக்களுக்காக செபிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் அப்படிதான் சொல்லுது, ராஜாக்களுக்காக நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கிறவங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். எப்படி செபிக்கணுமா பாருங்க, 145:18
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறார், உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு, சமீபமா இருக்க நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. நம்ம உண்மையாய் கூப்பிட்டா நம்ம சமீபமா இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் இறங்கினார். எகிப்தர்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, இஸ்ரேல் மக்களோட யுத்தம் செய்யக்கூடாது, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்யறான்னு சொல்லி எல்லாம் பயந்து ஓடினாங்க. வாசிங்க, இப்ப வாசிக்க கேட்கலாமா, யாத்திரா புஸ்தகம் 14:25
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று என்ன செய்யறாரா, எகிப்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். அதே போல அருமையானவர், ஆம அருமையானவர், கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். காரணம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, நம்ம இரவும் பகலும் செபிக்க வேண்டும். இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட வேண்டும். அது மாத்திரல, அவரை நோக்கி என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் அவரை நோக்கி நம்ம செபித்துக் கொண்டே இருப்போமானா கர்த்தர் துணை நிற்பார். துணை நின்று என்ன செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. முத பத்த யாருக்கு தேவன் துணை இருந்தாரு, இஸ்ரேல் மக்களுக்கு இல்லையா, துணை நின்று அவங்களுக்காக என்ன செஞ்சாரு, எகிப்து மக்களோட கர்த்தர் என்ன செஞ்சாரு, யுத்தம் பண்ணினார். இஸ்ரேல் மக்களை பார்த்து அவங்க பாய்ந்து போடுறாங்க, ஐயோ வேண்டா, இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்று அவங்களுக்காக நம்மோட யுத்தம் செய்யறேன்னு சொல்லி எகிப்து மக்களை என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து ஓடி போனாங்க. இரண்டாவதாக கர்த்தர் யாருக்கு துணை நின்றாராம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 18:4
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார்.
0: பாத்தீங்க, இங்க சொல்றது யாரு, மோசே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று என்ன செய்யறாரா, பார்வோனின் பட்டயத்துக்கு
1: என்னை
0: தப்புவித்தார். மோசைக்கு கர்த்தர் இரண்டாவது துணை நிற்கிறார், மத இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்றாரு, இரண்டாவது யாருக்கு துணை நிற்கிறார், மோசைக்கு துணை நிற்கிறார். மோசைக்கு துணை நின்று என்ன செய்ய, எனக்கு துணை நின்று பார்வன் பட்டயத்துக்கு என்ன தப்புவித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் துணை நிற்பார். மோசைக்கு துணை நின்று பார்வன் பட்டயத்திற்கு தப்புவிச்ச தேவன், நம்மளுக்கு எத்தனை பட்டயம் விரோதம் வந்தாலும், ஒரு வழிக்கு உங்களுக்கு எத்தனையோ எதிர்ப்பு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எத்தனையோ போன் வந்து உங்களை மிரட்டல் கடியில வந்திருக்கலாம், பத்திர பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று என்ன செய்வாரு, உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதபடி தேவன் கிருபை செய்வார். நமக்கு துணை நிற்கிற தேவன் வானாதி வானவர், வானம் கொள்ள நம்மளை படைச்சவர், தாயின் கற்பத்தில் நம்மளை உருவாக்குற தேவன், அவர் தான் உங்களுக்கு துணை நிற்க போற. எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எந்த பிசாச பார்த்து பயப்படாதீங்க, எந்த மந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க, எந்த கட்டுகளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று எல்லா பட்டயங்களுக்கும் தப்பு வச்ச தேவன், இப்ப எப்படி மோசே பார்வனுடைய பட்டங்களை தப்பு வச்சாரோ அதே போல உங்களையும் தப்பு வைக்கிறார், வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, கலங்கவே வேண்டாம், கர்த்தர் உங்க கூட இருப்பார். அது மாத்திர கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாரா, முகமுகமாய் பேசினாராம். யாத்திரா புஸ்தகம் 33:11
1: ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல,
0: ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல
1: கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாரா, முகமுகமாய். சிநேகிதன் செய்வாங்க, ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுவாங்க இல்லையா, அதே போலதான் நீங்களும் அப்படித்தான செய்வீங்க. உங்க ஃப்ரெண்டுகளை பேசினா அவங்க முகத்தை நீங்க பாப்பீங்க, அவங்க உங்க முகத்தை பார்ப்பாங்க. அதே போலதான் கர்த்தராகி தேவன் நினைச்சார், மோசையோட முகமுகமாய் பேசினாராம். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்ம கலங்க வேண்டாம். அந்த தேவன் நமக்கு எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கிறாரு, துணை நிற்கிற தேவன், முகமுகமாய் பேசுகிற தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்முடைய பேசுறாரா பேச மாட்டாரா, கட்டாயம் பேசுவார். அது பேசுகிற தெய்வம், கட்டாயம் பேசுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர்லாம் கத்திரி சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை அவற்றை சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் அவற்றை சொல்லுங்க. எண்ணாகம புஸ்தகம் 12:7
1: என் தாசனாகிய மோசேயோ,
0: என் தாசனாக மோசேயோ
1: அப்படிப்பட்டவன் அல்ல,
0: அப்படிப்பட்டவன் அல்ல,
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: அவர் எப்படி இருந்தார் மோசே, எப்படி இருந்தாரா, வீட்டு எங்கும் உண்மையுள்ளதா இருந்திருக்கிறார். நம்ம தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். முத அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக மோசே எப்படி உண்மையுள்ளவரா இருந்தாரோ அதே போல நம்மளும் அவரா நம்மளை இந்த உலகத்துல உண்டாக்கி தாயின் கற்பத்தில் உருவாக்கி இந்த உலகத்துல நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளோட ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே மோசே உம்முடைய பார்வைக்கு உண்மையுள்ளவரா இருந்தாரு, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு நான் உண்மையுள்ள வாழ வாஞ்சிக்கிற ஆண்டவரே, எனக்கு உண்மையா தாரும், நான் உண்மையா மாறுறேன், என்னை கடங்களில் ஒப்பு கொடுக்குறாப்பா. இந்த லெந்து காலங்களில ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேன், அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றும் சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். மோசையோட தேவன் ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினார். காரணம் அவர் எப்படிப்பட்டவர் இருந்தார், மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். நம்மளும் உண்மையுள்ளவரா இருக்க வேண்டும். மோசைக்கு தேவன் கூட இருந்து பார்வன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சாரா, தப்பு வைத்தார். அது வாசிமா,
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வனின் பட்டயத்திற்கு என்னை தப்பு வைத்தார்.
0: பார்வன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சாரா, மோசைய தப்பு வச்சாரு. அது மாத்திரல அவர் என்ன செய்யறார், முகமுகமா ஒரு சிநேகிதனோடு பேசுற போல அவர் என்ன பண்ணார், தேவனாய் கேட்ட முகமுகமா பேசினார். அப்ப உங்க கூடயும் பேசுவார், என்னோடையும் பேசுவார். ஆனா மோசை வாழ்க்கையில் என்ன இருந்தது, உண்மையுள்ளவரா இருந்தாராம். நம்ம வாழ்க்கையில் உண்மையுள்ளவரா இருக்கணும். கத்துட்டு கேப்போம், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே, ஒரே வாழ்க்கை ஏசப்பா, நம்ம காலங்கள் எவ்வளவோ கழிஞ்சிச்சு ஏசப்பா, என்னை உண்மையுள்ளலாய் மாற்றும் ஆண்டவரே, உண்மையுள்ளவராய் என்னை மாற்றும் சொல்லி நம்ம கேட்கணும். ஏன் உண்மையுள்ள இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்,
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா என்ன செய்யுமா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். அப்ப நம்ம ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளராய் மாற்றும். மத்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றாரு. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. நம்மளும் கூப்பிடணும், இரவு போலும் கூப்பிடணும், சோர்ந்து போகாம கூப்பிடணும், இடைவிடாம கூப்பிடணும். கத்துட்டு எப்போது நம்ம கூப்பிட வேண்டும், உண்மையாய் கூப்பிட வேண்டும். இரண்டாவது பார்த்தோம், மோசே என்ன செஞ்சாரா, மோசே எப்படி இருந்தாரு, உண்மையுள்ளாரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மையுள்ளாரா இருக்கணும். உண்மையுள்ள இருந்த தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்க போறார். இந்த வசதி மக்களுக்கு நிச்சயமா உண்மையுள்ளவர்களாய் மாற்றப்படுறார். உங்கள் வாழ்க்கையிலும் பரி

0: என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக நீ விரும்பியிருக்கலாம், அத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் தரப்போறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஆசீர்வாதம் தான் கர்த்தருக்கு பிரியும். நீ உங்களை எண்ணி ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியும். எண்ணாகம் புஸ்தகம் 24:1.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்,
0: கர்த்தர் பிரியம். நம்மளே தான் ஆண்டவர் இப்ப என்ன மாத்திட்டு, நம்மள இஸ்ரவேல் மக்களா மாத்தி விட்டார். நம்மளை ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமா நீதிமொழிகள் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே,
0: கர்த்தருடைய ஆசீர்வாதமே
1: ஐஸ்வர்யத்தை தரும்,
0: ஐஸ்வர்யத்தை தரும்.
1: அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனைய கூட்டவே மாட்டார். உங்களை ஆசீர்வதிதான் கர்த்தர் பிரியும். உங்களுக்கு துணை நிக்கிற மாத்திரல, நம்ம உண்மையாளராய் மாறும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். முத கர்த்தர் யாருக்கு துணை நின்றாரு, முதல்ல இஸ்ரேல் மக்களுக்கு, ரெண்டாவது மோசேக்கு, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை நிற்கிறார் பாருங்க. 40:17.
1: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
0: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
1: கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார்,
0: கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார்,
1: தேவரீர் என் துணையும்,
0: தேவரீர் என் துணையும்,
1: என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன்,
0: என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை இருக்கிறாரு, தாவீதுக்கு. அல்லேலூயா. மூணாவது யாருக்கு தேவன் துணை நிற்கிறாரு, தாவீதுக்கு. முத இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், ரெண்டாவது மோசை துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது யாருக்கு துணை நிற்கிறார், தாவீதுக்கு. தாவீது என்ன செஞ்சார் பாருங்க, 63:6-7.
1: என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது,
0: என் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன்.
1: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
0: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
1: உம் செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன்.
0: கத்தர் துணையா இருந்து என்ன செய்வோம், கத்தடி செட்டைகளின் நிழலில களி கூறுவோம். அவர் என்ன செஞ்சார், மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரா, ராஜாமங்களில கத்தர் பத்தி என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டிருந்தாரா. நம்ம பைபிள் வாசித்துட்டு என்ன செஞ்சோம், உடனே மூடிடுவோம். ஆனா தாவீது என்ன செஞ்சிருக்கா, அந்த வாசித்த வசனத்தெல்லாம் என்ன செஞ்சாரா, ராஜாமத்துல என்ன செஞ்சாரா, தியானித்து கொண்டிருந்தார். அருமையான சகோதரன் சகோதரிகளே, சபை மக்களே, நம்மளும் வாசிக்கிறோமா, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமா தெரியல, தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய வசனத்தை தியானித்தார். அதனால்தான் சொல்றாரு, அவர் துணை நிற்கிறார் என்று சொல்லி. தேவனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்க வேண்டுமானால் முதல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், இரண்டாவதாக நம்ம உண்மையுள்ள இருக்க வேண்டும், மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிச்சு கொண்டே இருக்க வேண்டும், வசனத்தை தியானிக்கணும். வாசிக்கிற மாத்திர நிறைய பேர் வாசிப்போம், பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம், ஆனா தியானிக்கிறது ரொம்ப பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். தாவி ராஜாமங்களில் கர்த்தர் என்ன, கர்த்தரை நோக்கி அவர் என்ன செஞ்சாரா, தியானித்துக் கொண்டே இருந்து வாசிக்கலாம்னு ஒரு கருத்து கேட்கலாம்.
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உண்மை நினைக்கும் போது,
0: நான் படுக்கையில் உண்மை நான் உண்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்
0: ராஜாமங்களில்
1: உண்மை தியானிக்கிறேன்,
0: உண்மை தியானிக்கிறேன். பாத்தீங்களா, நம்மளும் எப்பெல்லாம் முழிப்போர்வ என்னெல்லாம் செய்வோம், அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி தியானிக்க வேண்டும், சிலுவை பத்தி தியானிக்க வேண்டும். உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆடி கால்கள் ஆடி அவர் பட்ட பாடுகளை, எனக்காய் உங்களுக்காய் பட்ட பாடுகளை நினைத்துமே தியானிக்க வேண்டாரு மாணவர்களே. ஒவ்வொரு நிமிஷம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும், கர்த்தர் நிச்சயமா நமக்கு எப்படி இருப்பார், கட்டாயம் துணை நிற்பார். வாசிப்ப பைபிள் எல்லாருமே வசனத்தை தியானிக்கணும். எப்பெல்லாம் அவர் நினைக்கிறோம் அப்பெல்லாம் வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசே என்ன செஞ்சாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரு, வசனத்தை
1: இனிதா
0: இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவரின் வசனத்தை ஒவ்வொரு நாள் நம்ம வாசித்து தியானிக்கும் போது இனிதா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 119:97.
1: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
0: உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுதும் அது என் தியானம்.

0: பாத்தீங்களா, நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். பாத்தீங்களா, வேத்து வழி எவ்வளவு பிரியமா இருக்கிற அது நாள் முழுது என்னுடைய தியானம். நம்ம எப்படி இருக்காரு மியானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாக்கலாமா? இந்த எந்த காலத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை சிந்தித்து பார்க்கிறதான் தேவனை கர்த்தர் நாளை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, மோசே உண்மையுள்ளரா இருந்தாரு, தாவீது என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார், தேவனை பற்றி தியானித்துக் கொண்டே இருந்தார். அவர் சொல்ற நாள் முழுது எனக்கு வசனம் தான் தியானம், வசனம் தான் தியானம். நிறைய பேர் பைபிள் வாசிக்கிற இல்லைன்னு இல்ல, சரிய பேர் என்ன சொல்ற, அந்த கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும்ல, அதை வாசிட்டு போயிருவோம். ஐயோ நீ வேலை ஸ்தலத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்ன வசனம் தான் இருக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டு போயிருவோம். சில பேர் பைபிள் வாசிப்போம், தியானிக்கிறோமான்னு சரியில்ல. நம்ம தியானிக்கணும், கத்துட்ட ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே வசனத்தை தியானிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும், உண்மை பற்றி தியானிக்கணும், கல்வாரி அன்பை பற்றி தியானிக்கணும். ஆண்டவரே எனக்காகத்தானே அந்த கடை அடைந்தீங்க, எனக்காகத்தானே ரத்தத்தை சிந்தினீங்களே, ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்கலையப்பா, எனக்காகத்தானே ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுகணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். வேதத்து மேல வாஞ்சி வரணும், வேதத்து மேல தாக வரணும், வேதத்து மேல வாஞ்ச தாக இருக்கணும். சொல்றாரு பாருங்க, ஒன்னு பேதுரு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீ வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: நீங்க புதிதாய் வளர்ந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய,
0: திருவசனமாகிய
1: கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்,
0: கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்
1: வாஞ்சையாயிருங்கள்,
0: வாஞ்சையாயிருங்கள். நம்ம கர்த்தருக்குள் வளரணும்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத வசனத்துல என்ன எப்படி இருக்கணுமா, வாஞ்சையா இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாள் வளர வேண்டும். சரீரம் சரீரம் வளருது உண்மைதான், ஆசீர்வாதத்துல வளர்ற உண்மைதான். ஆனா உங்களுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, நம்ம ஒவ்வொருடைய ஆத்மா வளர வேண்டும் சொன்னா என்ன செய்யணும், கலங்கமில்லாத ஞானப்பழமை தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருந்தா தான் நம்ம ஆத்மா வளரும், நம்ம ஆவி வளரும், அப்பதான் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம உலக பிரகாரமா வளரணும், ஐயோ அவங்க நாளுக்கு நாள் மிந்தினாங்களா, அப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கோம் அப்படின்றோம். நம்ம சரீர வளர்னா எத்தனையோ டாடிக்கே என்னென்னமோ நம்ம சாப்பிட்றோம். ஆனா நீங்கள் நானும் வளர ஆவிக்குரிய காரியத்தில் வளர்னா என்ன செய்ய வேண்டும், இன்னொரு காசிக்கலாம் ஒன்னு பேத்திர ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத,
0: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத
1: ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள்.
0: பாத்தீங்களா, வளரணும் என்ன செய்யணும், திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்சு உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு வசனம் கூட மறந்து போக கூடாது, நீங்க வளரணும், இந்த ஆத்மத்துல வளரணும், உங்க ஆத்மா வளரணும், உங்க ஆவி வளரணும், கத்திற்குள்ள வளரணும் அப்படின்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்து மேல எப்படி இருக்கு, நம்ம வாஞ்சா இருக்கணும், தாகமா இருக்கணும், பசியா இருக்கு, எப்ப வசனம் வச்சுக்கணும், எப்ப ஆண்டு தியானிக்கணுமே சொல்லி இந்த வசனத்து மேல் வாஞ்சா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமா உங்களை துணை இருப்பார். அல்லேலூயா. தாவீது அப்படித்தான் வசனத்தை தியானித்தார், தேவன் அவருக்கு துணை நின்றார். முதல் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், ரெண்டாவது மோசைக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், நாலாவது பக்தனுக்கு கர்த்தர் துணை நின்று பார்ப்போம். ரெண்டு தீமியத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனம்,
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
0: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
1: ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை,
0: ஒருவன் என்னோடு கூட இருக்கவில்லை,
1: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
0: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
1: அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக,
0: அந்த குற்றம் அவர் மேல் சுமராது இருப்பதாக,
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
0: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று,
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும்,
0: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும்,
1: புற ஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும்,
0: புற ஜாதிகள் எல்லாரும் கேட்கறதுக்காகவும்,
1: என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்,
0: சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான்காவது யாருக்கு துணை நின்றாரு, பரிசுத்த பவுலுக்கு. எதுக்காக சொன்னா, பிரசங்கம் நிறைவேறதுக்காக, தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாராம், பவுலுக்கு துணையா நின்றார். அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்ய, உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, முதல் இஸ்ரேல் மக்கள் துணை நின்றாரு, அவங்க கூப்பிட்டாங்க, ரெண்டாவது மோசைக்கு மோசை துணை நின்றார், அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், அவர் தாவீதை தியானிச்சு கொண்டே இருந்தாரு, நான்காவதாக யாருக்கு துணை இருக்கிறார், பரிசுத்த பவுலுக்கு. ஏன்னா பிரசங்க நிறைவேறதுக்காக கர்த்தர் பிரசங்க நிறைவேறதுக்கும் புரட்சியாதி ஜனங்கள் ஆண்டு வர அறிந்து கொள்றதுக்காக தேவன் என்ன செஞ்சாரு, பரிசுத்த பவுலோடு தேவன் துணை நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். கடைசி நாளில் வாழ்றாரு மேனவர்களே. இன்னொரு கிடந்த வசனம் வாசிக்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 தீமோத்தேயு 4:16
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
0: முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
1: ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை,
0: ஒருவனும் என்னோடு கூட நிற்கவில்லை,
1: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
0: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
1: அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக,
0: அந்த குற்றம் அவர் மேல் சுமராதிருப்பதாக,
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று.
0: எதுக்கு பாரு, இனிமேல்தான் நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தரோ எனக்கு துணையா நின்று
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக,
0: அவளால பிரசங்க நிறைவேறதுக்காக,
1: புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காக,
0: பிரசங்கம் நிறைவேறினா யார் கேட்கணும், புறஜாதிகளாம் கேட்கறதுக்காக
1: என்னை
0: பலப்படுத்தினார். நம்மளும் கடைசி நாட்கள் வாழ்றோம், கடைசி நாளிலோட கடைசி வினாடியில வாழ்றோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க நியூஸ் எல்லாம் கேட்கும் போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவர் சொன்னார், ஆவா காலத்தில் எப்படி நடந்தோ அதே போல மனுஷகுமார் வரும் காலங்களிலோ நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம கடைசி நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். எத்தனையோ பேரு சமாதம் இல்லாம இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல, இயேசுவை நம்பி பாருங்க. நம்ம பெரிய பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை, இயேசுவை நம்பி பாருங்க. இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உள்ளத்துல உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். இது நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டும். நீங்க இப்படியாக இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு, துணையா இருப்பார். எப்படி பரிசுத்த பவுலுக்கு துணையா நின்றாரோ, பிரஜாதிகள் கேட்கறதுக்காக பிரசங்கம் பண்ணும் போது துணையா நின்றார். அதே போல நீங்களும் சொல்லணும், ஏங்க காலப்படுறீங்க, இயேசு கிறிஸ்து அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க, அவரை நம்பி பாருங்க. வியாதிஸ்தரை பாக்கீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசு நம்ம உங்க வியாதி சுகமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கடமை. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 4:2.
1: சமயம் வாய்த்தாலும்,
0: சமயம் வாய்த்தாலும்,
1: வாய்க்காவிட்டாலும்,
0: வாய்க்காவிட்டாலும்,
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, ஜாக்கிரதை என்ன செய்யணும், திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். வேற வேணும் இல்லங்க, சுவிசேஷம் எதை குறிக்குது, இயேசு கிறிஸ்து குறிக்குது. அவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், இயேசு நம்புங்க, இயேசு நம்புங்க, இயேசு உங்க கண்ணீர் துடைப்பார், இயேசு உங்க கவலை மாற்றுவார், உங்க வியாதி சுகமாக்க அவரால் முடியும். நீங்க அவர் நம்பி பாருங்க, அவர் உள்ளத்துல கூப்பிட்டு பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் இயேசு பத்தி தெரியாத எவ்வளவு பேர் இருக்காங்க, அது சொல்ல வேண்டிய கடமை, உங்களுடைய கடமை. கட்டாயம் நம்ம சொல்லணும், அல்லேலூயா, கட்டாயம் நம்ம சொல்லணும். ரோமருக்கு நிறுவோம், 15:21.
1: நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
0: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
1: கிறிஸ்துவினுடைய நாமம்,
0: கிறிஸ்துவின் நாமம்
1: சொல்லப்பட்டிராத இடங்களில்,
0: சொல்லப்பட்டிராத இடங்களில்
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்,
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பாத்தீங்களா, மற்றவங்க தேவனை பத்தி அறியாத இடத்துல இயேசு நாமம், இயேச பத்தி தான் சொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து, இயேசு கும்பிடுங்க, இயேசு தேடுங்க, ஏசிட்ட வந்து பாருங்க, உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அதான் பரிசுத்த பவுல் இங்க சொல்றார், 1 கொரிந்தியர் 9:16.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
0: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
0: சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம ஒவ்வொரு நாள் விழுந்த கடமை. நம்மளா இயேசுக்கு தெரிஞ்சு கொண்டார், நம்ம எங்கேயோ இருந்தோம் நம்மள தெரிஞ்சிட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை, இயேசுவை பத்தி நம்ம சொல்ல வேண்டும். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் யாரு, இயேசு கிறிஸ்து தான். அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பரிசுத்த பவுலுக்கு துணை நின்றார். என்ன செய்ய, எப்ப சார் துணை நின்றாரு, ஊழியத்தை செய்யும் போது அவர் கர்த்தர் அவருக்கு துணை நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். ஏசாயின் புஸ்தகம் 61:1.
1: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
0: மேல் இருக்கிறார்,
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு,
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு
1: சுவிசேஷத்தை அறிவிக்க,
0: சுவிசேஷத்தை அறிவிக்க
1: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்,
0: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தரே ஆவியானவர், வேற யாரும் இல்லை, கர்த்தர் தான் ஆவியானவர். அவர் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா மற்றவங்களுக்கு நம்ம சொல்றது நம்ம அறியாம நம்ம குள்ளத்துல பாறை வரும். அவங்களை பார்த்தோன்னே மனது உருக்கு வரும். கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லலாம். கர்த்தர் வேற யாருமே இல்லை, கர்த்தர் தான் ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17.
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தர் யாரு? கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம யாருன்னு நினைக்க வேண்டாம், கர்த்தர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அதான் கர்த்தருடைய ஆவியை நம்ம ஏற்றுக்கொள்ள, உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்துக்குள்ள எனக்குள்ள வரணும், எனக்குள்ள தங்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள விட்டோம்னா அவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யும், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும். வியாதிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, எத்தனையோ குடும்பங்கள் குடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி நம்ம சொல்ல வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்குன்னு கர்த்தர் வேதம் சொல்லுறது, நம்ம சொல்லும்போது அவங்க கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. முத பார்த்தா யார், இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ரெண்டாவது மோசைக்கு, மோச என்ன செஞ்சாரு, உண்மையுள்ள இருந்தாரு, அவருக்கு துணை நின்றார். மூன்றாவது தாவீதுக்கு தேவன் துணை நின்றார், அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, வசனத்தை தியானிச்சார். நான்காவதாக பரிசுத்த பவுலுக்கு துணை நின்றார், ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு இருந்தார், புறஜாதி ஜனங்களுக்கு கர்த்தர் பத்தி சொன்னாரு, அதனால கர்த்தர் துணை இருந்தார். இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுமா, இந்த லென்த் காலத்துல ஒரு தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே நானும் இப்படி புளித்து செய்வாண்டவரே, உண்மைப்பட்டவர்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரே. எனக்கு நான் வேலை செய்யறதுல எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்க, நான் சொல்லாம விட்டுட்டப்பா, என்னை மன்னியும். அதான் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் இல்லை, கர்த்தரை பத்தி நம்ம சொல்லணும், இயேசியை பத்தி நம்ம சொல்லணும். நான் சொல்றாண்டவர் என ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிச்சு செவம் போடணுமா. அதான் ஆண்டு பயப்படாது, நமக்கு துணை நிற்கிறேன். வாசித்து முடிச்சிடலாமா, ஏசாயின் புத்தகம் 41:13.
1: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்,
0: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: நான் உனக்கு துணை இருக்கேன். பாத்தீங்களா, மற்றவங்க யாராவது நம்ம கையை பிடிச்சு ஆறுதல் படுத்தணும்னா, ஐயோ அங்க சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு ஆறுதல், கையை பிடிச்சு பேசுறாங்க, என் கையை பிடிச்சு எனக்கு எவ்வளவு ஆறுதல் படுத்துறான்னு சொல்றோம். உங்களை என்னை உண்டாக்கிறவர் சொல்லுவோம், உங்க கையை பிடித்து, வலது கையை பிடித்து பயப்பட நானும் துணையை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு கட்டாயம் இந்த நாளிலிருந்து நம்ம அருமையான ஒவ்வொரு சபை மக்களுக்கும் கர்த்தர் துணையா இருப்பார். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் இஸ்ரேல் மக்களை போல அவங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், மோசையை போல உண்மையுள்ளா இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும், தாவீதை போல தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். நான்காவதாக பரிசுத்த பவுலை போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் கர்த்தர் அர்ப்பணிப்போமா,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் அல்லாஹ். இந்த நாளில் கூட அன்புக்குரியவர்களே, நான்கு விதமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். இஸ்ரவேல் என்ற தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் துணையாய் இருந்தார். காரணம், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நாமும் கூட இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் துணையாய் இருப்பார். இரண்டாவது, மோசேக்கு கர்த்தர் துணையாக நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு மோசேயை தப்புவித்தார். அதற்கு காரணம், மோசே தன் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கும் உண்மையுள்ள ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவரே எல்லாம் சிறு ஜபம் செய்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு உண்மையை தாரும், உண்மை உள்ளவனாக என்னை மாற்றும் ராஜா, உண்மை உள்ளவளாக என்னை மாற்றும் ஐயா, எனக்கு நீர் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமா. மூன்றாவதாக, தாவீதுக்கு கர்த்தர் துணை நின்றார். காரணம் என்ன, தாவீது இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானம் செய்தார். படுக்கையில் கூட கர்த்தரை அவர் தியானம் செய்தார். நாம் கர்த்தருடைய வசனத்தை விருப்பத்தோடு வாஞ்சியோடு தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். இறுதியாக ஊழியம் செய்த பரிசுத்த பவுலடிகளுக்கு ஆண்டவர் துணை நின்றார். பிரசங்கம் நிறைவேறுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அவர் துணை நின்றார். இன்றைக்கு யாரெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை ஜனங்களுக்கு எடுத்துச் செல்கிறோமோ கர்த்தர் நமக்கு நிச்சயம் துணையாக இருப்பார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோமா, ஆண்டவரே என்னால் முடிந்த அளவுக்கு உம்மை பற்றி கேள்விப்படாத ஜனங்களுக்கு, உம்மை பற்றி தெரியாத மக்களுக்கு நான் இருக்கின்ற சூழ்நிலையிலே உம்மை அறிவிக்க என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஏக குரல் இன்றைக்கும் துணித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ என்னை அனுப்பும் ஆண்டவரே, உம்மை பற்றி ஜனங்களுக்கு சகல சிருஷ்டிகளுக்கு உம்மை பற்றி அறிவிக்க என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஆய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? வேலை செய்து கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், படித்துக் கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், பகுதி நேரமாய் நான் ஊழியத்தை செய்கிறேன், முழு நேரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்பா என்னை அதற்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்க்க போகிறோம்.

எல்லாரும் படுமா? தேங்க்யூ லார்ட். ஆமென். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே. ஆமென். ஆவியானவரே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே. எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுது நடுவில் இருக்கிறீர் ஐயா. சனங்களை தொடுவீரான், அன்பான திருச்சபையாரை தொடுவீரான். யாரெல்லாம் இப்ப எனக்கு நீ துணையை வர வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே,

0: கர்த்தருடைய வல்லமை நம் நடுவில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுமாக எல்லாரும் இணைந்து நாம் கேட்க போறோம், ஆண்டவரே நீர் என்னை தொட வேண்டும் ராஜா. எல்லாம் கேட்கலாம், உங்களுக்காக அருமையான சிஸ்டர்களை ஜாம் பண்ண போறாங்க. தகப்பனே என்னை தொடும், எசப்பா என்னை ஆசீர்வதி என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து நம்ம ஜாம் பண்ண போறோம். ஆண்டவராய் கர்த்தர் நம்மை தொட போகிறார்.
1: ஸ்தோத்திராண்டவரையுமே துதிக்கிறோம் தகப்பரையுமே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, பரிசுத்தாமே அபிஷேகம் கர்த்தர் ஆவியானவர் ஆவியானவர் எங்க உண்டா விடுதலை உண்டு சொன்னீரே ராஜா. எல்லாருமே வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும் ஆண்டவர். அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா நிரப்புங்க. கர்த்தரே ஆவியானவர் எங்க உள்ளத்துல வர வேண்டும், எங்க உள்ளத்துக்குள்ள வர வேண்டும், எங்க உள்ளத்துல நீங்க தங்க வேண்டும் ஆண்டவர. அபிஷேகத்தில் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தேவ கிருபையில நிரப்புங்கப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கண்ணீரை துடைங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனையெல்லாம் நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்ய தரும் சொன்னீரு, ஐஸ்வர்யத்தால் நிரப்பி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். அக்கினை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் செபிக்கிறோம். என்ன பலவீனத்தில் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவர், குணமாக்குங்க ஆண்டவர். மந்திரம் செய்மணிகள் பெலிசனிகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. கர்த்தருடைய வல்லக்கரம் தொட வேண்டும், தொட வேண்டும், தொட வேண்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும், தேவ ஞானத்தை தாரும் ஆண்டவர. அப்பாமே ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல அப்ப எக்ஸாம் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ணும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கவங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையில் வேலை தர முடியாது செபிக்கிறோம். திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அப்பா குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவர. கர்ப்பத்தின் கனியை கற்றால கிடைக்கும் சுகந்திரம் சொன்னீரே, நீங்க தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்க இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. நீயோ கடன் வாங்காம அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை தர முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கிப்பட வேண்டுமா செபிக்கிறோம். சாவக்கட்டுகள் பாவக்கட்டுகள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, யாவரஞ்சர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், சொந்த வீடு தாங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு பேரை நீங்க வைத்திருக்க சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க. எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்களே, கோடி கோடி நன்றி ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை இந்த இடத்துல செய்யத்தக்கதாகவும் மக்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் அந்த நாளிலே உம்முடைய ஊழியத்தை வழிநடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த மக்களையும் ஆண்டவரே, இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படும்படியாக இந்த நாளில குறித்த ஆலோசனையின்படி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல் உம்முடைய ஆவியானுடைய வழி நடத்தல் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுத்த மன்றாடுகிறோம் பிதாவே.
3: அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acmkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: திரும்பி இருக்கு. மது எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற? இன்னைக்கு தேவர இடத்துல திரும்பு. ஆண்டு நம்ம அவர் இடத்துல வரணும் தான் விரும்புறாரு, வேற ஒண்ணு விரும்பல. மகளே எங்கிட்ட வா, மகனே எங்கிட்ட வா. ஏன் என்னை விட்டு தூரமா இருக்கிற? எத்தனை நாள் நீ என்னை விட்டு தூரமா இருப்ப? என்னிடத்துல வா. அந்த தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு திரும்பு. தாயவையும் நாயத்தையும் கை கொண்டு விடவிடாம நம்பிட்டு விட்டுறாத. என்னை விட்டு தூரம் போயிடாத. என் மகனே மகளே, என்னை விட்டு நீ தூரம் போயிடாத. என்ன திரும்பி வா. திரும்பி உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். நமக்காக ஆண்டவராக இயேசுகித்து காத்துட்டு இருக்கிறாரு. அவர் நம்மளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர்கிட்ட ஓடி வருவோம்மா. இயேசு நீர் எனக்கு போதும் ஐயா. நாயத்தையும் தாய்வையும் கை கொண்டு நான் இடவிடாம நம்புறதுக்கு எனக்கு உதவி செய்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவரை தான் அவர்கிட்ட ஓடி வரணும். அவர்கிட்ட ஓடி வரணும். இயேசுவே எனக்கு நீர் போதும், இயேசுவே நீர் போதும். நான் இதுவரைக்கும் மீறி மீறி எத்தனையோ பாவங்கள் செஞ்சிட்டப்பா. நீங்க செய்ய வேண்டாம்னு சொன்ன காரியத்தை நான் திருப்பி திருப்பி அதே தான் நான் செஞ்சேன். எசேக்கியேல் 18:30.
1: ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே,
0: இஸ்ரவேல் வம்சத்தாரே,
1: நான் உங்களில்
0: அவனவனை
1: அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயந்தீர்ப்பேன் என்று
0: கர்த்தராகிய
1: ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம்
0: அக்கிரமம்
1: உங்கள் கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை.
0: உங்களுக்கு அக்கிரமம் என்ன சொல்லுங்க? கேட்டுக்கு காரணமா இருப்பதில்லை. மீறுதல் மீறி மீறி செய்யறோம் இல்லையா? கோபப்படக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப அதே கோபப்படுறோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், திரும்ப திரும்ப பொய் சொல்றோம். கசப்படக்கூடாதுன்னு தெரியும், கசப்ப திரும்பி திரும்பி வருது. அதுதான் மீறுதல். தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்ச பாவத்தை திருப்பி திருப்பி செய்யறோம் பார்த்தீங்களா? அதுதான் மீறுதல். மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். மீறல் என்னென்ன மீறல் நமக்குள்ள இருக்கு? நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். ஆண்டவர் நீ திரும்பமா. இயேசுவே எனக்குள்ள கோபம் இருக்குப்பா, எனக்குள்ள மீறுதல் இருக்குது. அந்த மீறுதல்னா கோபம் தெரியும், தெரியாது யாருக்கும் இல்லை, தெரியும். அது திரும்பி திரும்பி கோபப்படுறோம். கசப்பு வெறுப்பு வரக்கூடாதுன்னு தெரியும், திரும்பி திரும்பி அந்த கசப்பு என்னதான் அறிக்கிட்ட அறிக்கிடுவோம். அதைத்தான் திரும்பி சொல்லுவோம். அவங்க இப்படி சொல்லியிருக்க சொல்லிட்டாங்கல்ல, நான் எப்படி அவங்ககிட்ட சமாளிக்க முடியும்? சொல்லிடுவோம், நல்ல கசப்பெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே, நான் இதை செய்யக்கூடாது, நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். திரும்ப கொஞ்ச நேரம் அவங்க நீ இப்படி சொல்லிட்டா நான் எப்படி இப்படி செய்ய முடியும்? அதுதான் மீறுதல். தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யறதுதான் மீறுதல். பொய் சொல்லான்னு தெரியும், பொய் சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவரே பொய் கூடாதுன்னு செபிச்சுட்டு போவோம். கொஞ்ச நேரத்தில் நம்மள அறியாமே தாராளம் பொய் சொல்றோம். அதான் ஆண்டவர் சொல்லுங்க, உள்ளது உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால உண்டாயிருக்கும். அதுதான் மீறுதல் விட்டு திரும்ப வேண்டும். கர்த்தர்தல் திரும்ப வேண்டும். கர்த்தர் உங்களை என்னை அதுதான் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை விட்டு திரும்ப வேண்டும். ஓசியல சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்க, தயையும் நாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம நம்பிக்கையா தேவன் மேல என்ன செய்யுங்க? நம்பிக்கையா இருங்க. தய என்ன? மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதே தயை. வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 19:22.
1: நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை.
0: நன்மை செய்யணும் மனசுக்குள்ள கொண்டிருக்கிற ஆசைதான் தயை. தயன ஒரு ஒண்ணு இல்ல. நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், என்னால முடிஞ்சிருக்கிற முடிஞ்ச உதவி செய்யணும். உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் தயை. அல்லேலூயா. தயன என்ன? தயன என்ன சொல்லுங்க? என்ன தயனா? நன்மை செய்ய ஆசை இருக்குதா? தயை. இங்க சொல்றாரு, தேவனிடத்தில் திரும்புங்க. எப்படி திரும்பணுமா? தயையும் நியாயத்தையும் கை கொண்டு தேவன் என்ன செய்யுங்க? இடைவிடாம நம்பிக்கை. நான் என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 19:9.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்,
0: சுத்தமும்
1: என்றைக்கும் நிலைத்திருக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய
0: நியாயங்கள்
1: உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
0: கர்த்தர் நான் என்னதான்? உண்மையும் அனைத்து நீதிதான். நம்ம உண்மையா இருந்தாவே அதுதான் நியாயம். நம்ம பேசையில சொல்ல போனா கர்த்தர் திரும்பி என்ன செய்யணும்? நமக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும். உள்ளத்துல ஒரு ஆசை, ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருந்தா உண்மையா இருந்து கத்திர என்ன இடப்படாம நம்பினீங்கன்னா கத்திர உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்திர சொன்னார், ஒரு நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் உனக்கு முடிவுண்டு. முத என்ன செய்யணும், உன் வழிய கத்திரத்துல ஒப்பிவித்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் முழுமையா ஒப்பிட்டு அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அவர் எப்படி நம்பணும், மனப்பூர்வமா நம்பணும். நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம அவைங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும், நீதியின் பள்ளியில செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்டாவே என்ன தாங்கன்னு கேட்கணும். நீங்க நொறுங்குண்ட இருதயமும் பண்ணிந்த ஆவி உங்களுக்கு இருக்கா, கத்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்பதான் கத்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிற நொறுங்குண்டு வசனத்தில் நடுங்கிறவங்கள கத்தர் என்ன செய்வார், நோக்கி பார்ப்பார். கத்தர் நம்ம சொல்ற நான் படுற கஷ்டம் கத்தருக்கு தெரியுதா, அவர் கண்ணே தெரியல. எத்தனை பேர் சொல்ற இல்லையா, அவர் சொல்றாரு என் நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. நொறுங்குண்டு உள்ளவங்களுக்கு இருக்கா, கத்தர் கேளுங்க, ஆண்டவரே நொறுங்குண்டு உள்ளத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. கடைசியாக சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரியும்,
0: என்னை நியாயம் விசாரியும்,
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்,
0: நான் உத்தமத்திலே நடக்கிறேன்,
1: நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
0: அப்ப சங்கீதர் சொல்றார், உத்தமத்தில் நடக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் தள்ளாடுவதில்லை.
0: நான் தள்ளாடுவது உத்தமத்தை நடக்கிறேன், ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கேன். என்ன செய்ய மாட்டேன், தள்ளாடுவதில்லை. என்னைக்கு அவங்க விழுந்து போவாங்க, என்னைக்கு தான் அவங்க விழுந்து கட்டாயம் ஒரு நாள் விழுந்துருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. சங்கீதக்காரர் சொல்றாரு, தள்ளாடவே மாட்டேன், என்ன பிரச்சனை நான் விழமாட்டேன், என்ன பிரச்சனை கத்தரையே கைவிட மாட்டாரு, நான் உத்தமத்திலேயே நடக்கிறேன். அதனாலதான் சங்கீதக்காரருக்கு செவிக்கிறார் பாருங்க, 25:21
1: உத்தமமும்
0: உத்தமமும்
1: நேர்மையும்
0: நேர்மையும்
1: என்னை காக்க கடவுது,
0: என்னை காக்க கடவுது,
1: நான் உமக்கு காத்திருக்கிறேன்,
0: நான் உமக்கு காத்திருக்கேன். உத்தமம் நேர்மையும் காக்க செபத்தை பார்த்தீங்களா, நம்ம ஆண்டுட்டு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கேட்போம். ஆனா சங்கீதக்காரர் செவிக்கிறாரு, கத்தாவே உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம ஒவ்வொரு நாளும் உத்தமத்தில் நடக்கணும் ஆண்டவரே, நேர்மையா இருக்கணும் ஆண்டவரே, உத்தம நேர்மையை காக்க கடவுள்னு சொல்லி செவிக்கிறார். நம்ம அப்படித்தான் செவிக்கணும், நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்,
0: என் கேடகமாயிருக்கிறார்,
1: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
0: என் இருதயம் அவரை நம்பி இருந்தது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: நான் சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்பி இருந்தா என்ன பண்ணுவார், சகாயம் என்னது, உதவி பெற்றேன். சகாயம் சகாயம் என்ன, உதவி கிடைக்கும், சகாயம் பெற்ற உதவி கிடைக்கும்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறோம்னா நமக்கு சகாயம் கிடைக்கும், நம்ம இருதயம் களி கூறும், பாட்டினால் தேவனை துதிக்க முடியும். அவர் முழுமையா நம்பினீங்கன்னா தான் பாட்டினால் அவர் துதிக்க முடியும். நிறைய பேர் முழுமையா நம்பாதனால்தான் அவர் பாட்டினால் துதிக்க முடியல, செவிக்க முடியல, அப்படியே தள்ளாடிடுறோம். கர்த்தர் முழுமையை நம்புங்க. கர்த்தர் தாவி சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் உத்தமத்திலே இருக்கேன், என் காலை தள்ளாட மாட்டா விட மாட்டாரு, அவர் நம்புறதுனால தள்ளாட மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம அவரே நம்பணும், நம்ம அவர் நம்பி இருந்தேன்னா நமக்கு நமக்கு என்ன கிடைக்கும், சகாயம் உதவி கிடைக்கும். அதனால என்ன செய்யுமா, என் இறுதியும் மகிழ்ந்தது பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பாட முடியல, அருமையானவர்கள யோசித்து பாருங்க, பாடின குழப்பம் சோர்வு எத்தனை பேருக்கு வருது, எத்தனை பேர் முழு மனதோட பாட முடியல. சங்கீதக்காரனும் இருக்கு வாசித்தரலாம், சங்கீதம் 28:7
1: கர்த்தர் என் பலனும்,
0: கர்த்தர் என் பலனும்,
1: என் கேடகமாயிருக்கிறார்.
0: கர்த்தர் தான் நம்ம பலன், இந்த உலகத்துல என்ன மாத்திரை மருந்து என்ன சாப்பிட்டாலும் அது பலன் இல்ல, கர்த்தர் என் பலன், அவர் கேடகமாயிருக்கிறார்.
1: என் இருதயம்,
0: என் இருதயம்
1: அவரை நம்பி இருந்தது,
0: அவரை நம்பி இருக்கிறது,
1: நான் சகாயம் பெற்றேன்,
0: நான் சகாயம் பெற்றேன்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் இருதயம் களி கூறுகிறது,
0: என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் பாட்டினால் அவரை துதிப்பேன்,
0: பாட்டினால் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா, அவர் நம்பணும், உங்களுக்கு இருதயம் களி கூறு, உங்களுக்கு சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், அவர் தான் உதவிச்சு. அதனாலதான் சங்கீதக்கார சொல்ல, என் கொத்தாசு பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிற வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரத்தின் கொத்தாசை வரும், அவர்தான் நமக்கு சகாயம் கொடுக்கிற தேவன், அவரையும் நம்ப வேண்டும். 119 சங்கீதம் 66 வசனம்.
1: உத்தம நிதானிப்பையும்
0: அறிவையும்
1: எனக்கு போதித்தருளும்
0: உம்முடைய
1: கட்பணிகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன்.
0: விசுவாசமாயிருக்கிறேன் என்ன சொல்றாரு? நம்ம ஆண்டவர்ட்ட தான் கேட்கணும். சங்கீதக்கார் எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா? உத்தம நிதானிப்பை அறிவு எனக்கு போதித்தருளும். அவர் நம்ம உத்தம நிதானிப்பை அறிவை போதிப்பார். உண்மை நேர்வை நம்மளை காக்கும். நம்ம கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ப வேண்டும். நீதிமொழிகள் 23:18
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு.
0: நிச்சயமா வாழ்க்கைக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. நம்பிக்கை
1: வீண் போகாது.
0: கர்த்தர் நம்புற அவரை முழுமையா நம்பி வழிய கர்த்தர் ஒப்பித்தவர்கள் நம்பிக்கை காரியத்தை வாழ்க்கை பண்ணுவார். உங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துவார். மனப்பூர்வமா அவரை நம்புங்க. மனப்பூர்வமா அவரை உங்க சரீரத்தை முழுமையா அர்ப்பணித்து செவிச்சு பாருங்க. நீதியின் பழி அவருக்கு செலுத்துங்க. நொறுங்குண்டுள்ளத்தோடு அவர் இதில் வாங்க. உங்களுக்கு தந்து அவர் வாசம் பண்ணுவார். உங்களுக்கு நோக்கி பார்ப்பார். அலையிலுயா. மூணாவது என்ன பார்த்தோம்? இடவிடாம அவரை நம்பணும். அலையிலுயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அலையிலுயா. திரும்ப மன கத்திரனுக்கு என்ன தர்றாரு? நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை தேவன் செய்வார். நாலாவது கத்த நம்பறது என்ன செய்யும்? சகாயம் பெற்றேன்னு சொல்றாரு சங்கீதக்காரர். உதவி பெற்றேன்னு சொல்றாரு. நம் இறுதியும் கழி பெற முடியும். அவர் பாட்டினால் துதிக்க முடியும். அன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? அன்றைக்கு அர்ப்பணித்து செவப்படுவோம்.
2: நிச்சயம் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எப்படியெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு நல்ல அழகாக பேசினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆம். எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்? நாம் எப்படி நாம் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். மனப்பூர்வமாய் நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும். மனப்பூர்வமாக நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு ஏற்ற வழியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய சரீரங்களை நம்முடைய அவயங்களை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படியானது எனக்கு அவர் சொன்னார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தவர்கள் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம். நம்மை நாமே முழுமையாக நம்முடைய வழிகளை மனப்பூர்வமாய் நம்மை நாமே தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். மனப்பூர்வமாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக நீதியின் பலிகளை செலுத்தி நாம் அவர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். எது நீதியின் பலி? நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் கர்த்தர் சமூகத்திலே நொறுங்கிய உள்ளத்தோடு கூட நாம் ஜெபித்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவரத்தை நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம் நம்பிக்கையை கனம் பண்ணி நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். மூன்றாவதாக என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். மீறுதலை விட்டு திரும்பி மற்றவர்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து உண்மையாய் இந்த உலகத்திலே நடப்போம் என்று சொன்னார். எந்த நிலையில் விழுந்தோம் என்பது நினைவு கூர்ந்து அவரிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் கர்த்தரை நம்புவோம் என்றால் நிச்சயமாய் நம் நம்பிக்கைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். கடைசியாக உமக்கு உண்மை உத்தமமாய் நடந்து நான் உம்மை நம்பியிருக்கிறேன். நான் தள்ளாடுவதில்லை. என் இதயம் உம்மை நம்பியிருந்தது. சகாயம் பெற்றேன். அர்ப்பணம் செய்வோமா? தகப்பனே, உத்தமம் நேர்மை என்னை காக்கணும். உமக்கு என்பதை உத்தமமான நடக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை அதிகமாய் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் யாவரும் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கேட்போமா? அந்த நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. உமை நம்பக்கூடிய நம்பிக்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. இந்த நேரத்திலும் கொடுக்க தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உண்மை நம்பி வந்திருக்கிறாளோ இந்த பிள்ளைகளோட நம்பிக்கையில இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நாங்கள் எங்களை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து உண்மையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. மனப்பூர்வமாய் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்க அப்பா நீ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீதியின் பலிகளை செலுத்தி தேவனுக்கு ஏற்கும் பொலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று சொன்னீரே. நொறுங்குண்டது நறுங்குண்டமான இருதயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் அப்ப நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பா உண்மை நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரு ஆண்டவரே. அதே போல உம்மிடத்தில் திரும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்து உண்மையா இருந்து இடைவிடாமல் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரு ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடந்தும் நம்பக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வசந்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ராஜா உங்க குருபையின் கரம் இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற பிள்ளை எல்லாரையும் தயவாய் கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தின் நம்பிக்கை பெருக பண்ணுங்க இப்பொழுது கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளத்தின் நம்பிக்கை தயவாய் நீ தருமடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை எப்படி உள்ளத்தில் வரும் என்று சொல்லி ரோமர் 15:13 சொல்லுகிறது. உங்களுக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். இறுதியாக கடைசியாக நம்ம எல்லாம் ஜெபமான போறோம். பரிசுத்தாவியானவரே என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும் ஐயா, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாம் பரிசுத்தாவினுடைய வருகைக்காக வாஞ்சியோடு கேட்போமா.
0: அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பலத்தால் நடக்கட்டுங்க, மகிமையில மூடுங்க, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனை பலமாய் கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்தால் எங்களால் என்னப்பா முடியும், ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. எங்க பலத்தினால் அல்ல, பராக்கிரத்தினால் அல்ல, தேவாதியில முடியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் ஒரு நாள் ஊற்றும் ஆண்டவரே. அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுமையா, அபிஷேகம் பண்ணுமையா. வல்லமேல் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அக்கினால் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஆண்டவரே. உங்க வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பசுத்தா நிரப்புங்க, பக்தி வேறத்தை தாங்க, வியாதியை நீக்குங்க, நோய் நீக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. திருமணமாக குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாளம் மக்கள் சமாளி தரணும், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம் நீக்கிருங்க ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதி உயர்த்துங்க, சிவில சாட்சியில எழுப்புங்க ஆண்டவரே. தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரச்சனை மூடி கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்க, நோயை குணமாக்க, பலியண்ட குணமாக்க, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க, வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குழந்தை பாய் தரணும், சமாதான மக்கள் சமாதானம், கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவர. அப்பா மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தொழில் செய்ய குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெட்டித்தாங்க, வாகனம் வச்சிரு மக்களை ஆசிரியங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண் பாஸ் பண்ண ஆண்டவர, ஒருத்தர் கூட பெயிலா கூட நல்ல மதிப்பெண் ஆண்டவர. கத்தாவே மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பிரிந்து குடும்பம் இணைக்கணும், சமாளா குடும்பத்தில் சமான் தரணும், ஆசீர்வாதத்தை அளவு இல்லாம கொடுத்துருங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andathesis.com. God bless you.

0: கற்றுக்கலாம் பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
1: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதானமா இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்றுற, அவன் தாய் தேற்று போல நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறார். காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
1: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
0: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
1: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மள ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
1: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டு வீடு வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர் தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரி சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல. அருமையானவர்களே, அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர் தான் ஆறுதல். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வசனத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
0: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்கு.

0: அதனால்தான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியர் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவரை நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியின் ஜீவனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119 சங்கீதம் 49 வசனம் 50 வசனம்.
1: நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியேனுக்காக
0: நினைத்தருளும்.
1: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
0: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
1: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
0: அதான் பாத்தீங்களா, சிறுமையில் எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வசனம் தான். நான் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசுகிறது என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. உங்களுக்கு கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல்.
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: ஆமா, அருமையானவளே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம். நமக்கு நல்ல பரிசு நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். நம்ம கவலையெல்லாம் மறந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம். நிச்சயமா பரிசுத்தவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமணி யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமணி யாவையாலையும் ஆவியே ஊற்றுவேன். குமாரரும் குமார்த்தியின் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமார்த்திகளும்
1: தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
0: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
1: என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமணி யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உங்களுடைய ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை, மாம்சமணி யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் வாசிக்க கேட்போமா?
1: பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும்
0: ஒருமனப்பட்டு
1: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
0: அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
0: வானத்திலிருந்து
1: சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி
0: அவர்கள்
1: உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு
0: அல்லாமலும்
1: அக்கினி மயமான
0: நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
0: அவர்கள் எல்லாரும்
1: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
0: பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
1: வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவிய ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்றுன்னு சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமான அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7:6
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்.
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பாத்தீங்களா, சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம ஒருங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கேட்டு நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
1: சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
0: பாத்தீங்களா, எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க. வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்களும் ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ, நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்குறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார். நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார், கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது, பசுத்தல் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக, என்ன செய்யணும், வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடி கிருபங்களை ஆளிகை செய்யட்டும். அக்கினால மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். பரிசுத்தவான் அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கினால் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும் படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது, செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தீற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. முடிவு தாய் உள்ள கரங்களை வைப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா? தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்க தாவே, கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுரம் கெஞ்சுரம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கிருக்கிற குடும்பங்கள் கண்ணுக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே, தகப்பனே. எவ்வளவோ செலவு பண்ணி படிக்க வச்சு பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணுக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது, செவிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கு. குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளித்து கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா, கெஞ்சுகிறமே எங்கள் மேல மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே நானும் அவங்களை தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது, செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா? கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கற்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ கெஞ்சிரோ அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வண்டாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்கள் வேலையில கன்ஃபார்ம் ஆகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்கும் மக்களை வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வீட்டு உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்கும் மக்களை வெற்றி தாங்க. உம் அறியக்கூடிய கிருபை தர முடியா செவிக்கிறோம், பலப்படுத்த முடியா செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க, தேவாவில் நிரப்புங்க, தேவக்கில் நிரப்புங்க, தேவபலத்தில் இடக்கட்டுங்க. ஆண்டவர் ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அந்நியான காரியத்தை செய்யப்பா. தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க. அப்பாவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. செவுள சாட்சியாய் மாற்றும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பானாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமேன். கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது. யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும். ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும். பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும். இல்லைன்னா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லைன்னா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல. என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு இது ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்கிட்ட வந்து செபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கா எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்ட டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்க கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்ப மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th month அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோன்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 days தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th month எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவளே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமல்,
0: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
0: நீங்க வழியிலே அழியாம இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்,
0: அவரை முத்த செய்யுங்கள்.
1: கொஞ்சம் காலத்திலே,
0: கொஞ்ச காலத்திலே
1: அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: அவர் கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்,
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்யப்போகுது, பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓரியனித்திருக்க பாவம் அமலுக்கு வந்துருச்சு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை வெளி போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, முந்தா 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விழுப்புரத்துல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள்லாம் நீ வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவன்கள். நம்ம என்ன செய்யணும், கோபம் கத்தோடைய கோபம் வரதான் செய்யும், நம்ம அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலக நம்ம சொந்த இல்ல, பரலூர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அவர் கோபம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், அவர் என்ன செய்யணும், முத்தஞ்சொல் அண்டிக் கொள்ற அவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையாக அவர் அண்டிக் கொள்ள வேண்டும், அவர் பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்துக் கொள்ளணும், வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் சீவர், அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வர வர தேவனுடைய கோவாக்கினிக்கு இது தப்பணும்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்துல பாருங்க எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது, எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது, பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்றது. அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு வினாடி நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். எப்போது அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போது ஜெபத்திலும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லும் ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கும் அவர் அண்டிக் கொள்ளதே நலம். வாசிங்க,
1: எனக்கோ,
0: எனக்கோ
1: தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம், இப்பெல்லாம் என்ன செய்யணும், பரிசுத்த பவுல் நமக்கு எழுதுறாரு, என்ன செய்யுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க,
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜெபம் பண்ணணுமா, இடைவிடாமல் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணில் தூக்க வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க,
0: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோவாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்,
0: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன செய்யறோம், பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்,
0: அவரை முத்தம் செய்யுங்கள்.
1: கொஞ்சம் காலத்திலே,
0: கொஞ்ச காலத்திலே
1: அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்,
0: அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்கமா, இல்ல நம்ம எப்படியோ இருக்கிறோமா, அப்படி இருக்குமா? இந்த நாள்லயே நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உடைய கோபாக்கினு என் மேல வராது விடிக்கணும், அண்டிக் கொள்ள ஆண்டவரே. எப்போதும் செவ்வாய் துதி ஸ்தோத்திரம் எப்போதுமே நம்ம வாழ்க்கையை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா, கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா, கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கிறோமா நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 7 பதினொன்னாவது வசனம்,
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்கிறாரு? சினம் கொள்ளுகிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நம்ம பாவமா இருந்தாலும் அவர் அன்று அன்று சொல்ற என்ன இடத்துல வருகிற பாவியில ஒருபோதும் தள்ள மாட்டோம். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37 வசனம்,
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் நினைச்சுக்கிறாரு, புறம்பே தள்ளமாட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்டவர் ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்பி திருப்பி திருப்பி பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவரு? நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேட்பான், என்ன ஆண்டவர் உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களுக்கு மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க போல. அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவிகள் மேல சென்னங்குழு, என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிறோம். அப்பதான் அவர் கோவம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதையே நம்ம பழைய காரியங்களை செய்யும்போது கர்த்தர் மேல என்ன செய்யறாரா? சென்னம் கொள்ளுகிறார். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா பாவியை நேசிக்கிறார் உண்மைதான். நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார்? நம்ம கோப்ப சனம்ல என்ன கோபப்படுறாரு? வாசித்து பாருங்க, எபிரேயின் புஸ்தகம் 7:26 வசனம்,
1: பரிசுத்தரும்
0: பரிசுத்தரும்
1: குற்றமற்றவரும்
0: குற்றமற்றவரும்
1: மாசில்லாதவரும்
0: மாசில்லாதவரும்
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகள் பாருங்க, குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம் பாவம் செய்யும் போது கத்திரன்னு செஞ்சாரு, நம்மளை விட்டு விலகிடுறாரு. ஆண்டு சொன்னாரு, ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்கல்ல. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுதும் இல்ல உன்னை கைவிடுமதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த உங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம் பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிடுறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு இடம் கொடுக்காத ஒடிக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்து கருத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, நம்முடைய கோவாக்கினி நாள் வருதுக்குள்ளாக நம்ம அண்டிக்குள்ளனப்பா, என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்திரப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து கண்ணாடி பார்த்து சோப் போட்டு எப்படிலாம் கழுவுறோம். அப்படியான ஆண்டவராக இயேசுக்கு திரு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்துவம் பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்யுமா, நமக்கு வர நன்மைகள் நம்மளே கெடுத்துக்கொள்றோம். பாருங்க, பிரசிங்க புத்தகம் 9:18 வசனம் பாருங்க,
1: பாவியான ஒருவன்
0: பாவியாக ஒருவன்
1: மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: பத்தி நம்ம காண்ட நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துறோம். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்ய அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்கப்ப என்னை காமிங்க. அதான் சக இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அதான் பாவிகள் என்ன செய்யறானா, என்ன செய்யற மிகுந்த நன்மைய கெடுக்கிற. நம்மளே நம்ம தப்பு பண்ணு பாவம் சொன்ன பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்ல. கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரையும் வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்யறோம். பாவி என்ன செய்யற மிகுந்த நன்மைய கெடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே என்னுடைய என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்தா என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கருத்துல அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கும் அர்ப்பணிக்கிறது இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் மணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் அவர் ரத்தத்தில நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறது தான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரா? கிறிஸ்தே உலகத்துக்கு வந்தார். 1 Timothy 1:15 வசனம்,
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்கதான் வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஆண்டு விட்டு அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அது எவரே 2:4 என்ன சொல்லுது? இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? ரட்சிப்பாக நாம் போராட வேண்டும். வாஸ்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போம்.
0: கவலை அற்றிருப்போம், கவலைப்படாமல் ரட்சிக்கப்பட அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லு, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுடுறனா இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கலாம். நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, 41:4
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: பாத்தீங்களா? ஆத்மா குணமடை வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடை வேண்டும். 119:81 பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீர் நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்க வேண்டும். ரட்சிமையை எப்படியாவது ரட்சித்தல், உடைய பிள்ளையானே மாத்திக்கோங்க. நான் எப்படியாவது ரட்சிக்கப்படணும். எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் என் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியும் சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு பாருங்க, சகரியான் புஸ்தகம் 7:11-12
1: அவர்களோ
0: கவனிக்க மனதில்லாமல்
1: தங்கள் தோலை முரட்டுத்தனமாக விலக்கி
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள் வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும்
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கடுங்கோபம் கீழ்படியும் போது நம்ம மேல கோபம் வராது. வசந்த கவனிக்கலைன்னா நம்ம மேல கத்துடைய கோபம் வரும். வசந்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமா ஆண்டவரே, நான் இந்த வசந்தத்துக்கு செவி கொடுக்கல, இப்படிலாம் செஞ்ச உண்மைதான் ஆண்டவர்னு சொல்லி ஒத்துக்கொண்டு கத்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றாரு, ஓசியன் புஸ்தகம் 8:12 என் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அவர்களோ அந்நியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என்
0: வேதத்தின் மகத்துவங்களை
1: அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேதத்தில் மகத்துவத்தை படிக்கிறோமா? படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்தின் நடக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோம்? ஏதோ ஒரு அவசரமா ஒரு அதிகாரம் 2 படிச்சுட்டு விட்டுறோமா? கர்த்தர் சொல்றாரு, என் வேதத்தில் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவர்களோ அந்நிய காரியமா எண்ணினார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லு, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரவு மாலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்க அவர் எப்படி இருப்பானா? சங்கீதம் 1:3
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து
0: நம்ம கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்தருடைய வசனத்தை கவனிக்காம நம்ம செவி அப்படியே விலக்கி நம்ம இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்
0: வாய்க்கும் ஹலேலூயா. வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காம சத்தியத்தை கேட்காம இருக்கிறோமா? சத்தியத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள வாஞ்சா இருக்குதா? அறிவியான யோசித்து பாருங்க. தேவனுடைய சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய கரிமை என்றார்கள். வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவரே, வசனத்து மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்து மேல என்னை பிரியமா இருக்க உதவி செய்யுமா? ஆண்டவரே, கர்த்தர் வேதத்து மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உறவு நடப்பட்டு தம் காலத்துல தன் கணிதந்து இலையுதிரன் மரத்தை பெருக்கம் செய்வதெல்லாம் வைக்கும். வசனத்துக்கு அதிக நேரம் கொடுக்கணும், சத்திய வசனத்தை கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கன்வென்ஷன் போனாலும் எதையோ பார்த்துட்டு வரக்கூடாது, வசந்த வேலை கவனமா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, 2 பேதுரு 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஊர் மக்களை ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்போதும் மோடு இருக்க கிருவை தாரும் அப்பா. பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம். நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன எங்க தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவையை நீங்க சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமே, எல்லா ஞானத்திலும் தேவ கிருவியிலும் தேவ பிரசனத்திலும் தேவையோட மகிமையிலும் உங்களுடைய பிள்ளைகள் சிறந்து வழங்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசிரியத்து உயர்த்த முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, என்ன வியாதியோடு இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. எல்லா மாயம் வந்த சக்திகள் பொல்லாத அபிகளும் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பாமே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் அப்பா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்பாவோட வல்லமை மகத்துவம் அவங்களுக்கு உணரத்தக்கதாக ஒரு பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்ய முடியாது கெஞ்சி செவிக்கிறேன் அப்பா. அப்பா, அப்படி டிவி பார்க்கும் போதே தேவனையும் பிள்ளைகள் உள்ளத்துல பழத்த கிரியை நீங்க செய்யணும் ஆண்டவரே. இல்லாட்டா யார் நம்புவாங்க ஆண்டவரே? நீர் அற்புதத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம், ஆசீர்வதிக்க முடியாது செவிக்கிறோம், பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு பலன் கொடுத்து சமான் தெரியல ஆசீர்வதிக்கிறான்னு சொல்ல வாக்குபடி உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்தாலும் பலன் கொடுங்க, சமாத்தி சந்தோஷத்தை தந்துடலும் ஆண்டவர. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க எஸ்அப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தாரணும். கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடை குதிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தாரணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிற தேவனை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வங்க, அவரஜர குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில் இருக்கும் மக்களை வெட்டி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. கர்த்தாவே, தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காத இருக்க கடவுள் சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த குடும்பம் பிரிஞ்சிருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒன்றி சேர கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது கொடுக்க எஞ்சுகிற ஐயா. அப்பா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அப்ப குழந்தைகளுக்கு நல்ல உன்னத ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிற ஐயா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய வல்லக்காரன் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறேன் பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலையும் கர்த்தாவே, நீ உள்ளத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும். காண ஒரு கல்யாணத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்தீரே, அதே போல ஒவ்வொரு உள்ளத்திலேயும் அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. அப்பா, அமை ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் செவிக்கணும் துதிக்கணும், பைபிள் வாசித்து இயேசுவை அறிந்து கொள்ள கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க எஸ்அப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம் எங்களை அன்புரட்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோப்பார் பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்கார், கலகாதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நீதியின் பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நீதியின் பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அவர் முழு மனதோடு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நீதியின் பலி என்ன பலி பாருங்க, சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் 19 வசனம்.
1: அப்பொழுது
0: தகனப்பலியும்
1: சர்வாங்க தகனப்பலியும் ஆகிய
0: நீதியின் பலிகளில்
1: பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள்.
0: காளைகளை பலியிடுவார். சர்வாங்க தகனப்பலி முழுமையா நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீ தான் நம்பிக்கை, நீங்க தான் உண்மையை நம்பியிருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா ஒப்பு கொடுத்து அவற்றை நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்த கர்த்த நிச்சயம் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். கர்த்த நம்பருங்க எப்படி இருப்பாங்க, உயரந்தளத்தில் வைப்பார். ஹலேலூயா. அதான் நிச்சயமா உனக்கு முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு நீங்க உங்கள் வாழ்க்கையில வீண் போகவே போகாது. உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹலேலூயா. அதான் நீதியின் பலியை செலுத்த வேண்டுமா, செலுத்தினீங்க உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். 51 சங்கீதம் 17 வசனம்.
1: தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான்.
0: நம்ம நொறுங்குண்ட உள்ளத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு கர்த்தரோடு கண்ணீரோடு நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே நம்ம நிறைய எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. சிலர் சொல்லி என் பாவங்கள், சிலர் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. அப்படி இல்ல, கர்த்தர் நொறுங்குண்ட இதயத்தோடு, அது சரி, நொறுங்குண்ட இதயத்தின் நறுங்குண்ட ஆவி

0: பேசிட்டேனே, இப்படி நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி உள்ள நொறுங்கி கேட்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? பரக்கன்னியர் வாசிப்பன்னர் சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் 17 வசனம்.
1: தேவனை கேட்கும் பழிகள்,
0: தேவனை கேட்கும் பழிகள்
1: நொறுங்குண்ட ஆவிதான்,
0: நொறுங்குண்ட ஆவிதான்.
1: தேவனே,
0: தேவனே
1: நொறுங்குண்டதும்,
0: நொறுங்குண்டதும்,
1: நறுங்குண்டதுமான,
0: நறுங்குண்டதுமான
1: இருதயத்தை நீர் புறக்கணீர்.
0: நொறுங்குண்டோடு நறுங்குண்ட ஆவியோடு கண்ணீரோடு கர்த்தோடு கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை புறக்கணிக்கவே மாட்டார். கண்ணீரோடு செவிக்கணும், அழுது புலம்பி செவிக்கணும். ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாப்பா, செஞ்சிட்டேனே, நான் ஏன் இப்படி செஞ்சேன் எனக்கே தெரியல, நான் செய்யக்கூடாது இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி தன்னைத்தானே உணர்ந்து கண்ணீரோடு கர்த்தத்தில் கேட்கும்போது கர்த்தர் நம்ம கண்ணீர் என்ன செய்வார்? கட்டாயம் துடைப்பார். துடைப்பாரா துடைக்க மாட்டாரா? கடைச்சி துடைப்பார். ஆண்டவரே, நான் இப்படி இப்படி செஞ்சிட்டேன்ப்பா, ஏன் இப்படி செஞ்சேன் எனக்கே தெரியல, நான் செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சிட்டேன். மற்றவங்களே குறை சொல்ற விட இன்னைத்தானே உணர்ந்து பார்த்தா நிச்சயமா கர்த்தர் நம்ம செவத்தை கேப்பா. மற்றவங்களே சொல்லக்கூடாது, ஆமா அவங்க செஞ்ச தப்பு, நான் ரெண்டாவது தானே சொன்னேன், அவங்க தானே பழுத்து செஞ்சாங்க, அப்படி சொல்றது இல்ல. ஆமா, நான் இப்படி பேசிருக்கணும், தன்னைத்தானே உணர வேண்டும், நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி உணர்வுமானால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்வார்? பெரிய காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். அவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். நான் உள்ளத்தை நொறுங்கி உள்ளத்தை உடைஞ்ச உள்ளத்தோடு கர்த்தர் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமா அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. யெசாயா புஸ்தகம் 57:15 வசனம்.
1: நித்தியவாசியும்
0: பரிசுத்தர் என்கிற
1: நாமம் உள்ளவருமாகிய
0: மகத்துவமும்
1: உன்னதமானவர் சொல்லுகிறார்
0: உன்னதத்தில்
1: பரிசுத்தலத்திலும்
0: வாசம் பண்ணுகிற நான்
1: பணிந்தவர்களின் ஆவியை
0: பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, நொறுங்குண்ட இருதயத்தையும் பணிந்த ஆவியை கர்த்தர் இழைச்சிறாரு.
1: பணிந்தவர்களின் ஆவியை
0: உயிர்ப்பிக்கிறதற்கும்
1: நொறுங்கினவர்களின் இருதயத்தை
0: உயிர்ப்பிக்கிறதற்கும்
1: நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன்.
0: அல்லேலூயா. கர்த்தர் யாருக்குள்ள வாசம் பண்ணுவாரு? நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளதான் கர்த்தர் என்ன செய்யறாரா? வாசம் பண்றாரு. அதங்க சொன்னாரு, நொறுங்குண்டு இதயத்தை நறுங்குண்டாவி என்ன செய்ய மாட்டாரு, கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். இங்க சொல்றாரு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுறார். ஆமை அருமையானுகளை, நான் அவங்களாலதான், அவங்க பேசாம தான் பேசாம தான் இருப்பேன், அவங்களாலதான் பிரச்சனை, அவங்களாலதான், அவங்க தான் இப்படி சொல்ற. அப்படிறாதவன் தன்னைத்தானே நம்ம உணர்ந்து நம்ம கர்த்தரிடத்துல நொறுங்குண்டு உள்ளத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு ஆண்டவர் சன்னிதானத்துல வந்து நம்ம கண்ணீரோடு பேப்போம்னா அதங்க ஆண்டவர் சொல்ற, நொறுங்குண்டு உள்ளத்திலையும் நறுங்குண்ட ஆவியில கர்த்தர் இழைச்சாரு வாசம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்குல கர்த்தர் வாசம் பண்ணணுமா? உங்களுக்குள்ள இயேசுகிட்ட தங்கி இருக்கணுமா? அப்ப நம்ம இல்லை, நம்ம இறுதியா எப்படி மாற வேண்டும்? நொறுங்குண்டு பணிந்த உள்ளத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? வாசம். நொறுங்குண்ட இறுதியம் பணியன தாழ்மை பணிந்து தாழ்மை பணிந்தர என்ன தாழ்மை உள்ளவர்களுக்குதான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள நொறுங்குண்ட உள்ள வேணும், ரெண்டாவது என்ன வேணும்? பணிந்த உள்ளம், தாழ்மை இருந்தா கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார், பெரிய ஆசீர்வாதம். முதல் நம்ம பார்த்தோம் கர்த்தர், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? மனப்பூர்வமா நம்ம கர்த்தரத்துல ஒப்பு கொடுக்கணும், நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நம்பர்கள் என்ன செய்வாங்க? செழிப்பாங்க. கர்த்தர் நம்புறவங்க உயர்ந்த அடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டீங்களே, எப்படி நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களே, மறக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன, ஆண்டவர்ட்ட நீதியின் பழியை செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அதே மாதிரி வேதத்தில் வாசிக்க கேட்டோம், நீதிமொழி புஸ்தகம் 23:18 வசனம். நிச்சயமா முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டு? முடிவுண்டு, நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகவே போகாது. நீங்க நொறுகுண்ட உள்ள

0: தோடு இருப்பீங்கன்னா, பனிந்தாவியோடு இருப்பீங்கன்னா, மனத்தால் நொறுங்கொண்டு இருந்தீங்க, கண்ணீரோடு நான் தான் இந்த பாவத்தை செஞ்ச, என்னாலதான் உணர்ந்து தன்னைத்தானே உணர்ந்து கத்திர மனத்தாழ்மையோடு தாழ்மையோடு இருப்போமானால் கத்த நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அலையிலூயா, அவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது கத்த நமக்குள்ள வாசம் பண்ணுவார். நமக்கு தாழ்மை வேணும். அப்ப என்ன செய்யணும் நம்ம? கர்த்தர் உன் வழியை கர்த்தரத்தில் ஒப்புவித்து அவர் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை இருக்கும். எப்படி ஒப்பிக்கணும்? மனப்பூர்வமா எப்படி ஒப்பிக்கணும்? மனப்பூர்வமா ஒப்பிக்க வேண்டும். சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்கள் காரியங்கள் வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்புறவங்க செழிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்புறவங்க என்ன செய்வாங்க? செழிப்பாங்க, உயர்ந்த தடத்தில் வைப்பாங்க, உங்க காரியங்களை வாழ்க்கை பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது, நீதியின் பழியை செலுத்தி கர்த்தரத்துல நம்பி இருக்கணும். சும்மா நம்ம ஏதாவது எல்லாம் பாவம் எல்லாம் செஞ்சுட்டு நான் கர்த்தர் தாங்க நம்புறோம், இறம் போல அவர் தாங்க நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம சர்வாங்க தானப்பிள்ளி அவருக்கு செலுத்தணும். நொறுங்குண்டியதை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர் நமக்குள்ள வாசமா நமக்குள்ள வந்துட்டார்னா, அவர் நம்ம உள்ளத்தில் வந்துட்டார்னா, எந்த குறை நமக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்காது. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 66 அதிகாரம் 2 வசனம்.
1: என்னுடைய கரம்,
0: என்னுடைய கரம்
1: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
0: என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
1: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று,
0: இவைகள் எல்லாம்
1: உண்டாயின
0: என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்,
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: ஆனாலும்
0: சிறுமைப்பட்டு
1: ஆவியில் நொறுங்குண்டு,
0: ஆவியில் நொறுங்குண்டு
1: என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
0: சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிறவங்களை, வசனத்துக்கு நடுங்குறவங்களைத்தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நம்ம எல்லா பாவமையும் செஞ்சுட்டு ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொன்னா செய்ய முடியாது. அதுங்க இன்னொரு காசு, அந்த அவசரவாசி.
1: என்னுடைய கரம்,
0: என்னுடைய கரம்
1: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
0: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
1: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று,
0: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார்,
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: ஆனாலும் சிறுமைப்பட்டு,
0: சிறுமைப்பட்டு
1: ஆவியில் நொறுங்குண்டு,
0: ஆவியில் நொறுங்குண்டு
1: என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே,
0: என் வசனத்துக்கு நடுங்குறவனையே
1: நோக்கி பார்ப்பேன்,
0: நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. கத்துக்கு வசனத்துக்கு யாரெல்லாம் நடுங்குறாங்களோ நோக்கி பார்ப்பார். அது மாத்திர நொறுங்குண்டு பந்த உள்ளத்துல கத்திரிச்சு நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஓசியான் புஸ்தகம் 12 அதிகாரம் 6 வசனம்.
1: இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு,
0: இப்பொழுதும் தேவனிடத்தில் திரும்பு,
1: தயவையும்
0: நியாயத்தையும்
1: கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு.
0: உன் தேவன் என்ன செய்யுங்க? இடைவிடாம நம்பிக்கொண்டிருங்க. என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தயையையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம கத்துற நம்பிக்கை கர்த்தர் திரும்பணும். எங்கேயோ நம்பி வாழ்ந்துட்டு, எப்படியோ வாழ்ந்துட்டு நான் கர்த்தர்தான் நம்பிக்கை இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இப்பொழுதே கர்த்தர்தல் திரும்பு. தயையும் அவரு நியாயத்தை என்ன செய்யணுமா? கை கொண்டு அவர் என்ன செய்யணும்? இடைவிடாம நம்பிக்கையாரு. அவர் தயையும் நம்பிக்கையும் தயையும் நியாயத்தையும் கை கொண்டு கர்த்தர்தல நம்பிக்கை இருக்கணும். நம்ம திரும்பணும், கர்த்தர்தல் திரும்பணும். எப்படி திரும்பணும்? அன்று சொல்றாருல, வெளிப்படுத்துற விசேஷத்துல 2 அதிகாரம் 5 வசனம்.
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து,
0: நீ இன்ன நிலைமையில் இருந்து
1: விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக,
0: ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. போதும், இன்ன நிலையில் விழுந்தாள் சொல்லி விழுந்தன. என்ன இந்த நிலையில கருத்தர் விட்டு பின்வாங்கணும்? ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுங்க, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தர் விட்டு பின்வாங்கிட்டேன்னு சொல்லலாம். சிலர் என்ன ரொம்ப சோர்ந்துட்டாங்க, அப்ப கர்த்தர் விட்டு பின்வாங்கிட்டேன்னு சொல்லலாம். சிலர் சொல்ல ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை, கர்த்தர் விட்டு பின்வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்றாரு, இந்த நிலையில விழுந்தா என்ன, இந்த நிலையை கர்த்தர் விட்டு தூரமா போயிட்ட, அந்த நிலையிலிருந்து என்ன மணந்துருவோம், ஆமாண்டவரே நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவரே. சிலர்ல என்ன செய்வாங்கன்னா, அவங்கள மற்றவங்களேதான் குறை சொல்லுவாங்க, முடிஞ்சு தன்னுடைய தப்ப உணரவே மாட்டாங்க. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நல்லதா இருந்தாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசுறதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்களால தான் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு ஆண்டவரே எந்த நிலையில உங்களுக்கு தூரம் போயிட்டேன், எந்த நிலையில ஆண்டவரே செவிக்காம அப்படியே சோர்ந்து போய் உங்களுக்கு தூரத்தில் இருக்காண்டவரே என்னை மன்னியும், உங்க உள்ளத்துல பரிசுத்தவரை கேட்டவங்களுக்கு திட்டமா சொல்லி தருவார். பரிசுத்தாவியர் எந்த இடத்துல கத்தர் விட்டு தூரமா போயிருந்தாண்டவரே காமிங்கன்னு சொன்னா கட்டாயம் காமிப்பார். அந்த எந்திரன் விழுந்தா என்று சொல்லி ஆண்டுவிட்டு நம்ம திரும்ப வேண்டும். ஏசுட்டு முழுமையா நீங்க திரும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா குறைகளும் நிறைவாக்குவார். அல்லேலூயா. மனதிற்குள்ள கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்வார். நம்ம ஆண்டவர் வந்து உலகத்திலையும் கர்த்தட்டி இருக்கிற ஆண்டவர் விரும்புறதுல அதான் சொல்றாரு, இன்ன நேரில் விருந்தா என்று நினைத்து என்ன செய்ய கர்த்தரத்துல மனம் திரும்பு. நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்து அவருடைய விருப்பம் தாகம் எல்லாம் நம்ம கர்த்தரோடு இருக்குன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிள்ளை வந்துட்டு என்னதான் பெரியமா பெரியமா கூட போய் ரொம்ப அன்பா இருந்தா தாய்க்கு பிடிக்காது. என்ன அங்கேயே போயிடுறா, நான் தாயும் தாப்பு இங்க இருக்கிறோம், என்னை விட்டு அங்கேயே போயிடுறா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுகிறது நம்மளை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உருவாக்கினார், நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காதபடிக்கு அத்தனையும் அவர் நமக்காக ஊட்டி கொடுத்தார். உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார், சகல நன்மையை சம்பூர்ணமா கொடுத்து நம்மளை பாதி நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நம்ம வழிநடத்தி எல்லா சிறுவத்தையும் தந்து வருகிறார். அதுதான் அவர் சொல்றாரு, இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைத்த நினைச்சையே மனம் திரும்பு. கத்திரத்துல நம்ம வர வேண்டும் சொல்லி விரும்புறார். இன்னைக்கு நம்ம உள்ள தலைசி பார்ப்போம், எங்க நான் கத்தருடைய பிரிஞ்சிருக்கேன், எங்க எனக்கும் கத்திருக்கு பிரிவுன்னு உண்டாயிடுச்சு நினைச்சு நீங்க உங்களை உள்ள தலைசி பார்த்தீங்கன்னா பரிசுத்தவர்கிட்ட கேட்டீங்கன்னா பரிசுத்த உங்களுக்கு அழகா சொல்லி தருவார். யோசியா 12:6
1: இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு.
0: அதான் விரும்புறாரு, நீ உன் தேவனிடத்தில் திரும்பு,
1: தயவையும்
0: நியாயத்தையும் கைக்கொண்டு
1: இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு.
0: தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் நம்பியிருக்கு. தேவனிடத்துல மத திரும்பியிருக்கு. மத எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற, இன்னைக்கு தேவனிடத்தில் திரும்பு. ஆண்டு நம்ம அவரிடத்துல வரணும் தான் விரும்புறாரு, வேற ஒண்ணு விரும்பல. இந்த வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செபிக்க போறோம். என் கூட சஞ்சயம் பண்ணுங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குறோன்றவரு. இந்த நாள் நீங்க கூட கத்தாவே அப்பா மெய் ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களோடு இங்க பேச வேண்டும் செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவை நீர் அறிந்திருக்கிறாண்டவரு அப்பா மெய் ஸ்தோத்திரம். உன் வாயிலிருந்து சொல் பிறக்கிறதுக்கு முடியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்குன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவர். கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. என்னென்ன வியாதியோடு வந்திருக்கவங்களும் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ராஜா. கண் பார்வை குறைவுள்ள மக்களை தொட்டு சுகமாக்குங்க, காது கேட்காத மக்களை காதை கேட்க உதவிச்சிங்க, காதை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க. அன்பின் தகப்பனே, பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குங்கப்பா. கிட்னி பலவீனத்தை சுகமாக்குங்க ஆண்டு, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க. அன்பின் தகப்பனே உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். எத்தனையோ தேவைகளோடு உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க ஆண்டவரை, ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தரணும் ஐயா, வேலை கன்ஃபார்மாக்காத மக்களுக்கு வேலை கன்ஃபார்மாக்கணும், கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறான்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நீ செய்து முடிக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரின் தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. அதிசயங்களா அற்புதங்களை ஒருவர் தான் செய்ய முடியும் ஐயா. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் பொறுப்படுத்திக்கோங்கப்பா, நன்மையான காரியத்தர் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாளத்தை இறங்கி வருகிறது. மார்தன்மல்ல வேற்றுமையான எந்த நிழலில் சொன்னீரே, நீங்க தான் செய்யணும், அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. கத்துடி கிருவ, கத்துடி பிரசரம், கத்துடி மகிழ் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறவையா. அன்பின் தகப்பனே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம்.
2: எங்கள் அன்பு ரட்சகர் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு மூன்று நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்திருக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறோம், நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கும் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும் ரட்சகர்
1: உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாய் கர்த்தர் நம்மளுக்காக வானத்தின் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்ச ஏற்றுக்கொள்ளுமானா நம் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தான் நம்ம பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 1:15
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் ஜெயத்தான நமக்கு தெரியும், அழிந்து விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனை நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நம்ம விட்டுறலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மள பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
0: அவருக்கு
1: இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது
0: ஜனங்களின் பாவங்களை
1: நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மாணவர்களே, இவர் யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம், நினைக்கிற நான் என்ன பாவம் செஞ்சேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 விரல்ட்டு ஒருத்தர் கூட சின்ன பாவங்களை செய்யலன்னு சொல்லி இல்லாருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேசினால எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தில் விடுதலையாக்கணும்னு சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லி. 1 யோவான் 1:7
1: அவருடைய
0: குமாரனாகிய
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவர் ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்டு ஒவ்வொரு நாளும், இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, என்னைக்காகத்தான் ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினாலும்
0: நம்மை ரட்சித்தார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டாருனா நம்மளை புதி தாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருனா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால்,
0: ஆண்டவராகிய இயேசுக்கு எப்போது உயிரோடு இருக்கிறாகையால்,
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவான் உள்ளத்தில் வந்துட்டாருன்னா நம்மளை கழுவி நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா,

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும்
0: வருகிறானே அன்றி
1: வேறொன்றுக்கு வரான்.
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
0: அது பரிபூர்ண படவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வர? அந்த உலகத்துல திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்மளை எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறது தான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ண படம் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா, ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ண படம் இது. ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கத்த அவருடைய ஒரே பிறன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேப்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16.
1: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
0: விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் கெட்டு போகாமல்
0: நித்திய ஜீவனை
1: அடையும்படிக்கு
0: அவரை தந்தருளி
1: இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனா அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மள அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி. 1 Yohan 4:8.
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன் என்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் விழாவில குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கத்திரியதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக எனக்காக நம்ம ஒருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போக நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. நீங்க விசுவாசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகக்கூடாதுன்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினார்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது 1 Yohan 5:12.
1: குமாரனை உடையவன்
0: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாளும் நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோர் ராஜ்யத்து போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும் அவைகளை
0: என்
1: கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகி தேவன் நம்ம கெட்டு போக கூடாதுதான் நித்திய சிவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையில இருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சிவனையோ வெள்ளிய சுனியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய சிவன் கர்த்தராகி இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நமக்கு ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அருமையானவர்களே, எனக்கெல்லாம் பாருங்க கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சி வாழணும்னா ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதுனால தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்களும் முழுமையா ஆண்டவர் என் உள்ளத்துல வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ளே நீங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவர், எனக்குள்ளே நீங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராக இயேசுக்கு உலகத்துக்கு எதுக்கு வந்ததுக்கு தெரியுமா? ஒன்னு யோவான் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவரை இயேசுக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கிரியில் அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறா. எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேர் இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதி நாளும் கஷ்டப்படுறாங்க, நோய் நாள் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கிரி அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமார இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து
0: அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராய் இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராய் இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டாருனா எந்த பிசாசும் எந்த சாத்தானும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராய் இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும்
0: தேவ வசனம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும்
0: நீங்கள்
1: பொல்லாங்கானவனை
0: ஜெயித்ததினாலும்
1: உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவனாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து, அவர் பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம செபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட பலப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடை முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையே ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் இறங்கியிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனம் என் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கானு சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகலன்னு பிசாசு தான், அவனை மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேளை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோ தோட பாம்பை மீச்சிருக்கிறேன், எத்தனையோ தோட தேளெல்லாம் மீச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுக்கு எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களின் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார், நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால்
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க, தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்க. போ பிசாசு, இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிருவான், உங்களை விட்டு ஓடியே போயிருவான். நம்ம தேவன் கீழ்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிருவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கத்து கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துலுங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிருவான்.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: நான்காவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்கொள்ளத்துக்கு வந்தார் தெரியுமா? லூக்காலின் சுவிசேஷம் 12:49.
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்.
0: அது இப்பொழுதே
1: பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாரி மாணவர்களே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க நம் இப்பொழுது பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39.
1: அவர்
0: மேகத்தை
1: மறைவுக்காக விரித்து
0: இரவை
1: வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: ஆமாரி மாணவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியும் இருள்கள், பிரச்சனையும் இருள்கள், பிசாசனும் இருள்கள், எத்தனையோ இருள்கள் இருக்கிறது. அது வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றி எறி விரும்புறேன்னு சொல்லி.

0: நம்ம ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லிதான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய அக்கினியினால் என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 13:21
1: அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை
0: வழி நடத்த
1: மேகஸ்தம்பத்திலும் இரவில்
0: அவர்களுக்கு
1: வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்தை நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின் ஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவிலே அக்கின் ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமா அருமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும் ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் அவங்க தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம், நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த சனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இழைத்தவனை
1: இளைப்பாறப்பண்ணத்தக்க இளைப்பாறுதல்
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, அதனாலதான் தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாம் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள் பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமி உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். இழந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்கள், எவ்வளவு அன்புள்ள தேவன் பாத்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு என ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்ம அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: ஆமா அருமையானவர்களே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிடுச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமுத்துவாங்க. அமுத்தும் போது ஆடு ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கரெக்டா கவனிச்சிருக்கிறேன். அதே போல அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு குறை, என்ன செய்ய நாங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு போற, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திரு. எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க, அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயோ தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலையை மாற்றிடுவார். கவலைப்படாதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிற, மக ஏன் கண்ணீரோடு இருக்கிற, நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மக ஏன் கலங்கணும், ஏன் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது, நிறைய பேர் சொல்ற நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது, ஆனா எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்ல, எல்லாம் இருக்குது எனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்ல, எல்லாம் இருக்கு ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிற. எத்தனை பேர் சொல்றோம் அருமையானவர்களை, உங்களை தாண்டவராக இயேசுக்கு தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனர் வருத்தப்பட்டு பார சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் கிளைப்பார்கள் தருவேன் சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க, உங்களுக்கு கிளைப்பார்கள் தருவார். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்தவற்றை சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நம்ம செவம் பண்ணுமா? எங்களை அன்பான் இயேசுவித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, முடிச்சியுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கிருபையை அழிக்கும்படி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர். அன்பின் தகப்பனையும் என் நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்காக வழி வெளிப்பட்டீங்க ஆண்டவர. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொன்னீர். ஒவ்வொருவர் வீட்டுக்கொள்ளுங்க, ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டி கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தர முடிக்காய் செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் அரிய அறிவுனால் நிரப்பப்படட்டும், அண்டி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழணும். தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்களெல்லாம் நிற்குங்க ஆண்டவர. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்ப காது கேட்கலையா? நீங்க குணமாக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கும்பேமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனை மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாரும், அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. செவுள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்தை தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடனடைக்கு உதவிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க அப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தல் கொடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபார சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை தொடங்க அப்பாமி. ஸ்தோத்திரம் பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரும் நீங்க வைத்துக்க சீஃப் ஆஃப் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address: asinkaram@gmail.com. Our website:

0: உங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை இயேசுகிறித்து இன்னைக்கு நம்ம தந்த வாக்கு தத்தம் ஏசாயின் புஸ்தகம் 26:15.
1: இந்த ஜாதி
0: பெருக பண்ணினீர், பெருக பண்ணினீர். ஆண்டவரை இயேசுகிறித்து சொல்றேன், உங்களை பெருக பண்ணேன்னு சொல்லி, இந்த ஜாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில பெருகும், ஒரு காரியங்களுக்கு குறை வராது, பெருகும். நீங்க நினைக்கிறீங்க, இதை கொஞ்சம் தான் இருக்குது, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி திருமணம் நடக்கணும், இந்த குடும்ப இந்த பணத்தை வச்சு எப்படி கடை நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை இயேசுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த சாதியை பெருக பண்ணினேன்னு சொல்லி. கத்தர் நிச்சயமா உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை பெருக பண்ணுவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவார், உங்க கண்ணிலிருந்து விடுதலையாக்குவார், உங்க குடும்பத்தின் எல்லையை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வாதத்தினால பெருக பண்ணுவார், சமாதத்தினால பெருக பண்ணுவார், சந்தோஷத்தினால பெருக பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில பெருக பண்ணுவார். ஏசாயின் புஸ்தகம் 54:3.
1: நீ வலதுபுறத்திலும்
0: இடதுபுறத்திலும்
1: இடங்கொண்டு பெருகுவாய்.
0: இடங்கொண்டு பெருகுவீங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருகும், எல்லாமே உங்க வாழ்க்கையில பெருகும். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார் வாழ்க்கையில. ஏசாயின் புஸ்தகம் 9:2-3.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள்,
0: இருளில் நடக்கிற ஜனங்கள்
1: பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்,
0: பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
1: மரண இருளின் தேசத்தில்,
0: மரண இருளின் தேசத்தில்
1: குடியிருக்கிறவர்களின் மேல்,
0: குடியிருக்கிறவர்கள் மேல்
1: வெளிச்சம் பிரகாசித்தது,
0: வெளிச்சம் பிரகாசித்தது.
1: அந்த ஜாதியை திரளாக்கி,
0: அந்த ஜாதியை திரளாக்கி
1: அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர்,
0: அதுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணீரு. ஆண்டவரே, இயேசுக்கு வெளிச்சம் உங்கள் மேல என் மேல பிரகாசிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக பண்ணுவார். இந்த உலகத்துல என்ன பழம் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வர்றது. கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் போது நம் மகிழ்ச்சி பெருக பண்ணுகிற தேவன். அப்படியானா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 60:1.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது.
0: எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீங்க எழும்ப வேண்டும். நம்ம எதில் விட்டா எழும்பணும் சொல்லி நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கே தெரியும், எது எதுல இருந்து எழும்ப வேண்டும், எதுல இருந்தா நம்ம எழும்ப வேண்டும் சொல்லி நமக்கே தெரியும். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. எதை இருந்து முதலாவது எழும்ப வேண்டுமா? முதலாவது பார்க்கிறோம் எபேசியர் புஸ்தகம் 5:14.
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குகிற நீ விழித்து
1: மரித்தோரை விட்டு எழுந்து,
0: மரித்தோரை விட்டு எழும்பு. ஆமா அருமையானவர்களே, மரித்தோரை விட்டு எழும்பண்டும். மரித்தோனை யாரு தெரியுமா? நீங்க நினைக்கலாம் மரித்தோர் மத்தியில் நான் இருக்கிறானா, ஏன் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மரித்தோர் யாரு தெரியுமா? 116:17.
1: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்,
0: மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்,
0: கர்த்தரை துதியார்கள். பாத்தீங்களா, மரித்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தர் துதிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம எவ்வளவு நாளும் பேசுவாங்க, எவ்வளவு நேரம் வீணா பேசுவாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதான் மரித்தவர் என்ன செய்ய, மரித்தவரும் மௌனத்தில் இறங்கும், கர்த்தர் துதிக்க மாட்டாங்க. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தவரை விட்டு எழும்பு. எபேசியர் புஸ்தகம் 5:14 வாசிக்கிறாமா?
1: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குகிற நீ விழித்து
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். மரித்தவங்க யாருன்னு பார்த்தோம், மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம மரித்தோர் விட்டு நம்ம எழும்பிடணும். அவங்களோட நம்மள இருந்தா நம்மளும் துதிக்க மாட்டோம், அவங்க வரையும் நம்மளும் இருப்போம். அதுக்குத்தான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மரித்தோர் விட்டு எழும்பிரு, அவங்க மத்தியில் இருக்காத, துதிக்காத மத்தியில் இருக்காத, துதிக்க மாட்டாங்க, செவிக்க மாட்டாங்க, தேவரை தேட மாட்டாங்க. அவங்க மத்தியில் இருந்தீங்கன்னா நீங்களும் துதிக்க மாட்டீங்க, செவிக்க மாட்டீங்க. அதான் கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுறது, மரித்தோர் விட்டு எழுந்துரு. மரித்தோர் எழும்போது கர்த்தர் நம்மள என்ன செய்ய, பிரகாசிப்பார். மரித்தோர் விட்டு எழும்ப வேண்டும். ஏசாயின் புஸ்தகம் 52:2.
1: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு,
0: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. ஆமா பாருங்க, நீங்க ஒரு வெள்ளை சட்டை போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூசியோட வெளியே போவீங்களா? உங்க வெள்ளை சட்டை எதுலயோ ஒரு சாஞ்சிட்டீங்க, உங்க மேல நல்லா தூசியெல்லாம் நல்லா ஒட்டி இருக்குது. போட கேட்க மாட்டாங்க, என்னங்க சட்டையெல்லாம் என்னமோ ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், நம்ம பாவம்னு தூசி, நம்ம தேவையில்லாத தூசிகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். பாவம் வேண்டான்னு சொல்லி நம்ம வெறுத்து தள்ள வேண்டும். பாவம் எனக்கு வேண்டாம், பாவமான எண்ணங்கள் வேண்டாம், பாவமான சிந்தனைகள் வேண்டான்னு சொல்லி அதை விட்டு மெனசினும் உதறிவிட்டு எனக்கு பாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை ஒதுரி விட்டு எழும்ப வேண்டும். அதன் தூசி விட்டு எழும்பி அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. வாசிக்கலாமா ஏசாய 60:1.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது.
1: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம முதலாவது எதுக்கு தூக்கத்திட்டு எழுந்திருக்கணும், ரெண்டாவது தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பெருகப்பட என்ன செய்ய வேண்டுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 36:37.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
0: அனுக்கிரகம் செய்யும்படி
1: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்,
0: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
1: மந்தை பெருகுகிறது போல,
0: மந்தை பெருகிறது போல
1: அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன்,
0: அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமா அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருக பண்ணுறதால மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி, எங்களை சந்ததியில மக்களே இல்லையே, என் சந்ததி பெருகாம இருக்குதே, எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையே, கண்ணீர் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இருக்கீங்களா, கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ண பாருங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பம் பெருகும், உங்க வாழ்க்கையில ஒரு குறையுமே இருக்காது. நாளுக்கு நாள் உங்க குடும்பம் பெருகி நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் பெருகுவாங்க, உங்க பிள்ளைகள் உங்க பேரமைத்து எல்லாம் பெருக பண்ணுவார் தேவன். அதான் மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய பேர் விண்ணப்பம் பண்றது இல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஏசாயின் புஸ்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ணுகிற இல்லை என்று ஆச்சரியப்பட்ட நிறைய பேர் விண்ணப்பம் பண்ண கஷ்டம். ஐயோ என் குடும்பத்துல எப்படி இருக்குதே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெருக்க இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறோம். கர்த்தராகி தேவன் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பம் பண்ணும் போது மந்தையை பெருக பண்ணுகிற மனிதரை பெருக பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். உங்க குடும்பம் பெருகும், உங்க பிள்ளைகள் விருத்தி அடைவாங்க, உங்க பேரம்பேத்தி வர்த்திக்க பண்ணுவார் கர்த்தர். ஒரு நன்மையும் குறைபடாது, உங்க வாழ்க்கை நாளுக்கான பெருகும். நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எரேமியன் புஸ்தகம் 29:12.
1: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து,
0: நீங்க கூடி வந்து
1: என்னை தொழுது கொண்டு,
0: என்னை தொழுது கொண்டு
1: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
0: என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள்,
1: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்,
0: நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாத்தீங்களா, நம்ம கூடி வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம செவி கொடுத்து நிச்சயமா பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையில மந்தை பெருக பண்ணுவது போல மனிதர் பெருக பண்ணுவார். நீங்க கலங்காதீங்க அருமையான சகோதரி சகோதரி. ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லையே, ஊழியத்துல ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கலங்குறீங்களா, நீங்க கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க ஊழியத்துல சவ பெருகும், ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும், பெருக பண்ணுவார் நிச்சயம். உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், ஊழியம் பெருகும், உங்க சவ பெருகும், பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டு செய்வார் நிச்சயமா, உங்களுக்கு பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, முதல் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரத்துல நம்ம எழும்பி வரணும், மகிழ்ச்சியை நம்ம பெருக பண்ணுகிறார். ரெண்டாவதாக என்ன செய்யறாரு, மந்தை பெருக பண்ணுவார், மனிதரை பெருக பண்ணுவேன் ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எபிரேயன் புஸ்தகம் 16:15.
1: நிச்சயமாக,
0: நிச்சயமாக
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து
1: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
0: பெருகவே பெருகப்படுவேன் என்றார்.
1: அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்,
0: வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அபிரகாம் 25 காத்திருந்தார். கர்த்தர் சொன்னார் பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி, அவர் 25 பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாம் நிமித்தம் அந்த சந்தை தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்தார், பெருக பண்ணினார். அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையிலும் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், உங்களுடைய குடும்பத்துல சமானத்தை பெருக பண்ணுவார், சந்தோஷத்தை பெருக பண்ணுவார், ஆசீர்வாதம் அளவில்லாம உங்க வாழ்க்கையில கொடுப்பார், உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். கலங்கவே வேண்டாம், நிச்சயம் உங்களை பெருக பண்ணுவார், கலங்காதீங்க. வாக்குத்தத்தை இதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு நாளும் என் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாரு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு அற்புதம் கூட நடக்கலையே நீங்க கலங்கலாம். ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தார், வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல் நீங்களும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 10:36. நீங்கள்
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை
0: பெறும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
0: வாக்குத்தத்தம் பண்ணிருக்கா பெற்றுக்கொண்டு கிடைச்சு நமக்கு பொறுமை தேவை. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவார். நீங்க அதை என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் நிறைவேற்ற வரைக்கும் அவர் கரத்தையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தையும் பெருக பண்ணுவார். யோசுவான் புஸ்தகம் 21:45
1: கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
0: சொல்லியிருந்த
1: நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும்
0: தவறி போகவில்லை
1: எல்லாம் நிறைவேறிச்சு.
0: பாத்தீங்களா, அதே போல ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினான். அந்த தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதனை நிறைவேற்றி உங்களை பெருக பண்ணுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, பெரிய காரியத்தை செய்வார். 4:71
1: என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்.
0: தாவீதராஜா சொல்றாரு, என் மேன்மை பெருக பண்ணினீர்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில் மேன்மை பெருக பண்ணுவார். இது வரைக்கும் தாழ்மையா இருந்தீங்களா, கண்ணீரோடு இருந்தீங்களா, எல்லார் மத்தியிலும் கண்ணீர் வடிச்சிருந்தீங்களா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார், மேன்மை பெருக பண்ணுவார். அவர் என்ன செஞ்சார தாவீது பாருங்க, 71:14
1: நானும் எப்பொழுதும்
0: நம்பிக்கை கொண்டிருந்தேன். பாத்தீங்களா, தாவீது எப்பொழுதும் கர்த்தரே நம்பியிருந்தாரு. அதனால அவர் மேன்மை பெருக பண்ணினார். உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். முதலாவது பார்த்தோம், அவர் என்ன செய்யறாரா, மகிழ்ச்சியை பெருக பண்ணுறார். அப்படியானா என்ன செய்யணும், தூசி விட்டு எழுந்திருக்க வேண்டும், மரித்தவரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்ன பெருக பண்ணுவார் நம் வாழ்க்கையில, நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வோம், மந்தை பெருக பண்ணுறது போல மனிதரை பெருக பண்ணின்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் மனிதரை பெருக பண்ண வல்லவரா இருக்காரு. குழந்தை இல்லையே, எங்க குடும்பம் எப்படி பெருகும், என் குடும்பத்துல பெருக்கம் இல்லாம இருக்குதுன்னு கலங்குறீங்களா, உங்களுக்கு மனிதரை பெருக பண்ணின்னு வாக்கு பண்ணியிருக்கார். குழந்தை பாக்கியத்தை தருவார், உங்க கண்ணீர் துடைப்பார். மூன்றாவதாக ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பொறுமையோடு காத்திருந்தார். நீங்களும் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசுக்கு எத்தனை வாக்குத்தத்தை கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்களை ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவார். கலங்கே வேண்டாம். 4வதாக உங்க மேன்மைப்படுத்துன்னு சொன்னா நீங்க கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில மேன்மை பெருக பண்ணுவார். என்னோட சேர்ந்து கண்களை மூடி செய்விப்பீங்களா? எங்களை அன்பார் இயேசித்து வழி நடத்த பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மக்களை ஆசீர்வத்திலும் தகப்பனே உங்க வாழ்க்கையிலும் ஆசீர்வத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. சமானத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். சந்தோஷத்தை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம். ஆத்ம நேசரையும் அண்டி குலட்டும், மே சார்ந்து குலட்டும், உம்மோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உங்க வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும் தகப்பனே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்துங்க. அப்பாமை ஸ்தோத்திரம், நீங்க சொன்னீங்களே சப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்களே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. அவங்க மகிழ்ச்சியாவால இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவர் சுகர் வேதியினால கஷ்டப்படுறாங்களே, அவங்கள குணமாக்குங்க ஆண்டவரே. குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரே தகப்பனே, உங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மந்திரம் சேவனில் கஷ்டப்படுற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க. கை கால் வராதிருக்க மக்களுக்கு கை கால் சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க. அதிசயங்களை செய்யுங்க சப்பா. அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போயிருச்சேன்னு சொல்லி கலங்குறாங்களே, அவங்களுக்கு அப்பாமை ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை உயிரடி செய்கிற தேவனாய் கர்த்தர், இப்பொழுது அவங்களால் வல்லம் இறங்கட்டும், அவங்க எலும்புகளா உயிரடிட்டும் தகப்பனே. உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே ஊழிக்கிற வார்த்தை நிறைவேறப்படுத்துன்னு சொன்னீங்க தானே சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அன்பின் ஆண்டவரை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். அப்பா கேன்சர் வியாதியை சுகமாக்குங்க, அப்பா கேன்சரை குணமாக்குங்க. அப்பா மை ஸ்தோத்திரம், கற்பப்பையில கட்டியை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஏசப்பா. அன்பின் தகப்பனே, அற்புதை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா மை ஸ்தோத்திரம், வயிறு வலியினாலும் குணமாக்குங்க அப்பா, வயிறு வலி இருந்தாலும் குணமாக்குங்க. சிவுள்ள பிதாவே, மந்திரத்தினால் சிக்கி தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. இயேசுக்கு திராமத்துல மந்திர கட்ட உடைத்தெறிகிறேன் தகப்பரே. உங்களுடைய அக்கிரி இறங்கட்டாங்க மேல ஆண்டவரு, இப்ப கட்டு உடையதாங்க பார்க்கட்டும் ஆண்டவரு. கட்டுகளை இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிற, உடைத்து போடுகிற, இயேசுக்கு திறன் உடைத்து போடுகிறோம் ஐயா. கட்டுகளாம் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரு. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக அந்த குடும்பங்களை திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தாரணும். சாபத்திரி பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யணும். கடன் கண்ணீர் வேதனையிலிருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே. கடனால தவிக்கிற மக்கள் நீ சொன்னீங்களப்பா, கடன் நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வித்து உயர்த்துங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற சிறு பிள்ளைகளுக்கு முன்னத ஞானத்தை தரணும் ஆண்டவரே. அப்பா ஞானத்திலையும் ஞாபகத்திலையும் உடைய பிள்ளைகள் சிறந்து வழங்க கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம். உளிஞ்சிற மக்களை ஆசீர்வச்சு வரங்களால வல்லமையால் நிரப்புங்க, பக்கில் நிரப்புங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உளிக்கார ஒவ்வொருவர் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின் சுவாலையா மாத்துங்க. அவங்க சபை பெரிய சபையா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நீங்க ஆராய்ந்த முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்கிற தேவனையுமே துதிக்கிறோம். பழத்த காரியத்தை செய்யுங்க. கடை வச்சிருக்க கடை நல்லா செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. வியாபாரம் செழிக்கணும் ஐயா. தொழில் செய்யற மக்களை தொழில் நாளுக்கு நாள் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நாம் மகிப்பிடட்டும். சீமுள்ள பிதாவாகிய தேவன் பழத்த காரியத்தை செய்யுங்க. உள்ளத்திலே வெளிரங்கமா இருப்பீங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 6431 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தந்த நாள்ல நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தந்த நாள் தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:4
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து
0: நம் ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால்தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால பெரிய மகிழ்ச்சி நமக்கு. கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து
0: விலக்கி
1: உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்.
0: எதற்காகனா பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகி இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்கு நம்ம பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் உழந்து இருந்தோம், அதில் விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீர் வடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் இல்லை. நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியும். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேட்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரின் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்குதா அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழியின் புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: வாழ்க்கையில் உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையில, பேச்சில், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடுக்கல் வாங்கல்ல, எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாராம்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தாராரு, ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நீதிமொழியின் புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ண ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனைய கூட்டமாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாகம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடம் மென்மேல் ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறதில்ல, அவங்க உங்களை

ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காக ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை கொள்ளாங்கிறது விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுக்கு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக
1: எழுப்பப்பட்டும்
0: இருக்கிறார்
1: ஆமா அருமையானவர்களே, நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகி தேவன் நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகி தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறுறதுனால என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10
0: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்.
1: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்றுமத்துல நமக்கு என்ன கொடுக்கறான்? நன்மை உண்டாகும். 1 Peter 3:12
0: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு
1: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற இருப்போமான நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமா இருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்க நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43
0: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
1: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். அதுக்குத்தான் கர்த்தராகி தேவன் நம்மளை நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகி ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 10:30
0: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை.
1: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாள்லயும் அசைக்கப்பட மாட்டோம். நம்ம கர்த்தர் என்ன செய்ய முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு நீதிமானுக்கு? நம்ம செபத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமான இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தான் தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து மூன்ற நாள் உயிர் வழிந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சாம் போடுமா?

ரெண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமானை மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4 அதிகாரம் 25 வசனம்.

0: அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 1:5
1: ஆகையால்
0: நீங்கள்
1: எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில்
0: கேள்விப்பட்ட
1: பிதாவின்
0: வாக்குத்தத்தம் நிறைவேற
1: காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: ஆம் அருமையானவர்களே, பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய்கூடாது. நான் சர்ச்சைக்கு தானே போயிட்டு இருக்கேன், அங்க போறேனே இங்க போறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலங்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம் பாருங்க. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருந்தோம்னா, ஏசாயின் புஸ்தகம் 40:31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
0: புது பலன் அடைந்து கழுகுகளை போல
1: செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
0: பத்தில் நடந்தாலும் சோர்ந்து மாட்டாங்க, ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. அது நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தர் காத்திருக்கும் போது பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அதுக்கு தான் பரிசுத்தவனை பெற்றுக்கொள்ளும். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், உயிர் தெழுந்த உடனேயும் என் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னார். நம்ம ஒரு நாள் காத்திருந்து தேவனிடத்துல பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக காத்திருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அருமையானவர்களே, நம்ம காத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, காத்திருக்கிறோமா இல்லையே? நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா? எவ்வளவு நேரம் காத்திருக்கோம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், திடீர்னு தோசை, திடீர்னு பரோட்டா, எல்லாம் திடீர்னு அதை மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதா பரிசுத்தவன் அபிஷேகத்தை கொடுப்பார். அது மாத்திர பரிசுத்தவனர் வந்துட்டாருன்னா நம்ம நடந்தா ஓடினாலும் இழைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:1
1: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தே அவர் என்னிடமாய் சாய்ந்து
0: என் கூப்பிடுதலை கேட்டார். என் செவத்து பதிலே இல்லையே, நான் செவிச்சுதானே பாக்குறேன், எனக்கு மட்டும் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்டார். நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது பொறுமையோடு காத்திருக்கீங்களா? 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? அந்த ஜெபம் இல்ல. அருமையானவர்களே, நீங்க பொறுமையோடு கர்த்தரை பார்த்து அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். உங்களிடமா சாய்ந்த உங்களுக்கு கூப்பிடுற கட்டாயம் கேட்டு கட்டாயம் பதில் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, 37:34
1: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்,
0: அப்பொழுது
1: நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்.
0: கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க, நீ பூமி சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். என் வாழ்க்கையில் இவ்வளவுதானா? என் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் கஷ்டமா? என் வாழ்க்கையில வேதனையா இருக்குதே, எனக்கு ஒரு நிம்மதி கூட இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? நிச்சயமா கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க. அவர் என்ன உங்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு உங்களை உயர்த்துவார், கட்டாயங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கலங்காதீங்க. அது மாத்திரல்ல, 33:20
1: நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர்.
0: நம்ம ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்கு துணையும் கேடகமா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை அழி நடத்தி செல்வார். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. இந்த உலகத்துல யார் துணை இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் துணையும் கேடகமா இருந்து நம்மளை வழி நடத்துவார்.

0: நான்காவதாக மார்க்கன் சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 வசனம்.
1: பின்பு அவர்
0: அவர்களை நோக்கி
1: நீங்கள்
0: உலகம் எங்கும் போய்
1: சர்வ சிருஷ்டிக்கும்
0: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த கட்டளை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், வேற ஒன்னும் இல்ல. இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம அதை மாதிரி சொல்றது இல்ல. இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், சொன்னா போதும் உள்ள தேவன் அவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 9:17 வசனம்.
1: நான் உற்சாகமாய்
0: அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு.
0: பாத்தீங்களா, உற்சாகம் செய்யணும். ஐயோ சொல்லணுமா, வெக்கத்தோட கஷ்டப்பட்டு அப்படி சொல்லக்கூடாது. உற்சாகமா தேவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அப்படி சொன்னா நிச்சயமா நமக்கு பலன் உண்டு. இயேசுகிறிஸ்துவின் வாழ்க்கையில கண்ணீர் துடைப்பார், கஷ்டத்தை மாத்தார், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்கன்னா, உற்சாகமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டு. ஐயோ சொல்லணுமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2 வசனம்.
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: தேவனுடைய வசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். பெரிய பெரிய ஊழியத்துல இருந்துதான் சொல்லணும் இல்ல. நம்ம என்ன செய்யணும், எந்த நேரம் கிடைச்சாலும் யார பார்த்தாலும் நம்ம யாரோ கஷ்டப்படுறாங்க, வியாதியால கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டர் பத்தி சொல்லணும். நீங்க சாகம் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டர் உங்க வியாதி சுகமாக்குவார். நம்ம அவங்கள பார்த்துட்டு அமைதியே போயிடக்கூடாது, அவங்க கண்ணீர் நம்ம துடைக்கணும். உள்ளத்துல சாமார் இல்லாம இருப்பாங்க, அவங்கள பத்தி ஏன் கலங்குறீங்க, ஏன் சாமியை கும்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்ல வேண்டும். அதான் சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம சொல்லணும். நம்ம சொல்லணும்னா நமக்கு அதை அறிஞ்சு அதுக்கேற்ற பலனை தேவன் நம்ம கட்டாயம் தருவார். நீங்க சொல்லணும், சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அன்ற பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:15 வசனம்.
1: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்
0: சத்திய வசனத்தை
1: நிதானமாய் பகுத்து
0: போதிக்கிறவனாயும்
1: உன்னை
0: தேவனுக்கு முன்பாக
1: உத்தமனாக
0: நிறுத்தும்படி
1: ஜாக்கிரதையாயிரு.
0: நிதானமாய் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், நம்ம உத்தமனா இருக்க முடியும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம இங்க இருக்க, நம்ம பூமியில் இருக்கோம், தேவன் வானத்துல இருக்க நம்ம பாக்கிறார், நம்ம நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறாரு, நம்ம உட்கார்ந்துலயும் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிறாரு. நிதானமா போதிக்கணும், உத்தமனா இருக்கணும், அவருக்கு முன்பாக நிற்க நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது நம்ம செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை எப்ப முடியுமோ நமக்கு தெரியாது. இந்த சரீரத்துல இந்த உயிருக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டு வெற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். நம்ம சொல்லும் போது என்ன ஆசீர்வாதம் தந்திருக்க பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26 வசனம்.
1: ஒருவன் எனக்கு
0: ஊழியம் செய்கிறவனானால்
1: என்னை பின்பற்ற கடவன்
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் எங்க இருக்கிறோம், ஊழியக்காராகிய நம்மளும் அவர் இருக்கிற இடத்துலதான் நம்ம இருப்போம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: பாத்தீங்களா, பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருப்போம். பிதாவானவர் கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, ஆண்டு கர்த்தரை ஒப்பு கொடுத்து நம்ம செவம் பண்ணுமா, நம்ம கேட்ட வசனத்துக்கு கர்த்தரை அர்ப்பணிப்போமா.

எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுந்த கர்த்தராகிய தேவன், அப்பா பயப்படாது என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே வாழ்கை என்று சொன்னீர் ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் நீங்க விரும்புகிறீங்க அப்பா, வாழ வைக்க முடியா செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா உம்ம காத்திருக்கும் போது கர்த்தாவே அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் காத்திர புது பன்னெடுத்து சட்டை எடுத்து கழுகை போல எழும்பார்கள், ஓடினால் இழைப்பட நடந்தால் சொல்வடைன்னு சொன்னீரே. அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு சின்ன புளியமாவது நாங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இறக்க செய்யுங்க, கிருவை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செவிக்கிறோம் ஐயா. அண்மையான காரியத்தை செய்ய முடியாத செவிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில தேவைகளை சந்திக்க முடியாது செவிக்கிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவா, என்னை நான் கொடுத்து விட்டேன், அவரே பார்த்துக்கொள்ளும் பக்தன் பாடியிருப்பது போல உங்க ஒவ்வொருவர் தேவையை நீர் அறிந்திருக்கிறப்பா. தேவையை சந்தித்து நிறைவேற்ற முடியாது செவிக்கிறோம் ஐயா. கர்த்தரின் நாமம் மகிப்படட்டும் ஐயா. பலத்தை அற்புதங்களை அடையாளங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்ய முடியாது செவிக்கிறோம். உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, தேவ கிருவச்சு விழுந்து கொள்ளட்டும் ஐயா. அப்பா கண்பார் இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்க, காதுகாக்காதவங்களுக்கு காதுகாக்க உதவி செய்யுங்க, வாய் பேசாதவங்களுக்கு வாய் பேச உதவி செய்யுங்க, கை கால் முடியாதவங்களுக்கு கை கால் சுகத்தை தாரும். அப்பா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா முட்டி வலி கை வலி இடுப்பலினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கன்றவரே. ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யே சப்பா. நானே நல்ல மெய்ப்பன் சொன்னீங்கப்பா, நீ நல்ல மெய்ப்பனாக இருந்து வழி நடத்துங்காண்டவரே. கெஞ்சிறப்பா கெஞ்சிறப்பா, உள்ளத்திரி வெளியிறங்க மார்பு செய்யுங்க சப்பா. தேவனே தேவனே ஒருத்தர் கூட கைவிட்டுறாதீங்க சப்பா. ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டிட முடியாது செவிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீங்களே, நீங்க ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தேவைகளான்னு சந்திங்கப்பா. அன்பின் ஆண்டவரே நாங்க யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்வுதர் வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டாண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க சப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க சப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் குடிச்சு வெறிச்சு தண்ணீர் ஓடு இருக்காங்களப்பா. சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத கஷ்டப்படுறாங்களே சப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அசிங்களை செய்யுங்க சப்பா. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க சப்பா. கத்தோடி நாம ஒன்றே மகிழ்படட்டும். தகப்பனை ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க சப்பா. பெரிந்த குடும்பம் அணைக்க வேண்டிய சப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டிய சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க சப்பா. கெஞ்சிரே சப்பா கெஞ்சிரோ. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆளிகை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட ஆளிகை இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே தேவண்ட ஆளிகை இறங்கட்டும். உன்னை பிரசனத்தை உணரட்டும், மகத்துவத்தை உணரட்டும். மகிமே அப்பா உங்க மேல மூடட்டும், செக்கின மகிமை பார்க்கட்டும் ஆண்டவர. பழத்த காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் யசப்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீரோவும் பரமபிதாவே. ஆமே யசப்பா நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு. சந்தோஷமா இருங்க.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரங்களின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078190 1435. Our email address: asinkaram@gmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம்.
1: முடிவு பரியந்தம்
0: நிலை நிற்பவனே
1: ரட்சிக்கப்படுவான்
0: முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கிறவங்க தான். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம வந்து என்ன சும்மா நீ பைப்பில் வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா. உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்கிறோம், அது மேலே உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா. அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறவே கூடாது. சொல்லுவாங்க இன்னும் நீ அங்கே செவத்து போடலிருந்து தான் என்ன உனக்கு பார்க்கக்கூட முடியறதில்ல, ஜபமும் பண்ணணும், நம்ம எல்லாரும் விட ஐக்கியமா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுது முடிபெருந்த நிலை நிலைப்பவனோ ரட்சிக்கப்படும். முடிபெருந்த நிலை நிக்கல என்ன செய்யணும், முதல்ல என்ன தேவை, முதல்ல வேத வசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கர்த்தர் வேதம் கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும், ஜபம் பரிசுத்தவன் அபிஷேகம் ஐக்கியம் எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிபெருந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமா நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும், வாரத்தில் ரெண்டு நாளாவது இருக்கணும். மத்தியான நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17:21 வசனம்.
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான் தெரியுமா, உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டிருந்து உள்ளத்துல பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான், உள்ளத்துல கொண்டிருந்து குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்ய அப்படி செய்ய, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா, கொஞ்ச நேரம் செய்ய முன்னு, கொஞ்ச நேரம் வேலை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டு யாரு பிசாசு,
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதிரே என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திரன்னு தெரியுமா, மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்குவா, யோசனை உண்டாக்குவா, நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த சாதி பிசாசு என்ன செய்யணும், முத செவ்வாய், ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பரிசுத்தவான் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருந்தான். கத்திரி வேதம் சொல்றது முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்ல உலகமும் வேணும், இயேசுசாமி வேணும் நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு இடத்திலும் வேதனையின் துன்பங்கள் நிறைஞ்ச காலங்கள். அதான் ஆண்டவர் முடிவரை நல்ல நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான் சுவிசேஷம் 22:28 வசனம்.
1: மேலும் எனக்கு நேரிட்ட
0: சோதனைகளில்
1: என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க சோதனைகள்ல கர்த்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு, அவர் சீசர்ல பார்த்து அன்றை சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தவங்கள் நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை, சீசர்களுக்கோ நம்ம மாதிரியே தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்லை அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு எந்த சோதனையில் நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம அதிக நேரம் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும். தான சோதனையில் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யாரை பத்தி சொல்றாரு, சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்காக வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்காக வந்தாங்க, நிலைச்சிருந்தா ஆண்டவுடைய சீசர்கள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கர்த்தருத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் ஆண்டு வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லையா எங்க நடக்கிறோம் என்ன நடக்கிறோம் நமக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது முடிவிறந்து நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கிட்டி சேர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தர்கள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கர்த்தர்கள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தர் ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பாரு. ரட்சிக்கப்பட கர்த்தர் வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சைக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டவர் பிரியாம ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நிறைய நான் எப்பயும் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தர் வேதம்னு சொல்லுது. நம்ம தொண்ணூத்தன சங்கம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாளுக்கு அவளை திருப்தி ஆக்கின் ரட்சிப்பானுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கம் கடைசி வசனம், நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பான். நீடித்த நாட்களா போய் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பாரு, சரியா ரைட்டா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை வாழ்த்து பாருங்க. பிள்ளைப்பேர்ல வாழ்த்து பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 4 7 வாசித்து பாருங்க, 6-7.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் 2:4.
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: நாம்
1: கவலை அற்றிருப்போமானால்,
0: தண்டனைக்கு
1: எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமா.

0: தப்பித்துக் கொள்வோம். எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு, எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிறது கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சை போற வர வந்துடும் அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை கேசுகிறது பரிசுத்த பவுலிமியத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கோ கவலைப்பட. இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கலாம். என்ன தண்டனை, அரகுத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படட்டேன் பரலோகத்து நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பரலோகத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாற்று அதங்க கத்தடி வேதனம் காஸ்தோ. ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படட்ட அதான் கத்தடி வேதனம். ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை கவலை அற்ற இருப்பீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24:3-4.
1: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
0: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
1: இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்தான்.
0: முதல்ல என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாசு இல்லாமல் இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்ம எனசிக்கூட ஒப்புக்கொடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கர்த்தருடைய பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முதல் பாக்கணும் கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், இங்கேயோ போறோம், அங்க போறோம். அதனால நம்ம கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் என்ன, கை கழுவாம இருக்கிறதால சுத்தம் அது இல்ல. கை கழுவும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவணுமா, அந்த சுத்தத்தாண்ட சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அலையிலுயா, அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்க பக்தர்ல பாப்போம். கையில மற்றவங்க பொருள், ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னா கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட, ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்தும் இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம மற்றவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்றவங்க பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்.
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நிலைச்சிருப்பான், அதான் சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா, ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க. உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துல போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம யார்ட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடிய பேனாவா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடி அதை சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:24. அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்,
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன்னிருக்க கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்னேன், இருதயத்துக்கு ஏற்றுவனு சொன்னார். யோவு சொல்றாரு பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க கண்டிப்பா எல்லாரும் அவங்கவுங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, கொடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9.
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேல்மேல்

0: என்ன செஞ்சிருவீங்க? பழத்து போவீங்க. பழத்து போன என்ன ஆசீர்வாதம்? வெம்மேல உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்தில் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமெல்லாம் வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடும்? பழத்து போவோம். ரெண்டாவது சொல்றேன், முத என்ன சொல்றேன், கையில சுத்தமல்ல ஒண்ணும், ரெண்டாவது இறைத்த
1: மாசு இல்லாத
0: இறைத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். நம்ம இறையத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயமுள்ளவன் பாக்கியவா நாம் தேவனே தசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர்கள் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்கள், இதுவரைக்கும் நம்ம செய்தி கேட்டோம், இப்ப சேவம் பண்ணுவோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னியை தொடுங்க ஆண்டவரே, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசின் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் தடக்கணும் சப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சம்மா இல்லாத மக்களுக்கு சம்மான் தரணும், கடன் பரிசில் மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க சப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, கஷ்டப்படலாம் மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும் சப்பா. ஆண்டவரையும் துதிக்கிற ஹார்ட்டு பலவீன படமாக்குங்க. தகப்பனையும் துதிக்கிறோம், ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீன என்னென்ன பலவீனம் சரீரத்தில் இருக்கோ அத்தனை பலவீனத்தை நீக்கி போடுங்க. நான் மட்டும் மங்கிப்படட்டும். தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேசத்தில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. உங்கள் மகத்துவம்ல நான் மாத்திரம் மங்கிப்படட்டும். வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி போட்டும் ஆண்டவரே. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கப்படணும். சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தடைகளாக நீக்கப்படுங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மாத்திரம் ஐக்கியப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. நானே எல்லாவற்றையும் செய்ய கத்தனை சொன்னீங்க தானே, நீங்க செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா. உங்க மகத்துவம்ல நாம மாத்திரம் ஐக்கியப்படட்டுங்க. தகப்பிர எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுத போறாங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரும் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும். உங்க நாம மாத்திரம் ஐக்கியப்படட்டும். அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தரை சேர்த்து கேட்டா சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049001000000 2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம் கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுமாதிரி ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கட்ட தந்த வசனம் வாகம் புஸ்தகம் 15:5.
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்,
0: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்குமாமா? மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான் அளவுதான், இவ்வளவு ஆசீர்வதிப்பார்னு இல்ல. கர்த்தர் ஆசீர்வித்துட்டாரு, எப்படி ஆசீர்வதிப்பாரு? மேலும் மேலும் ஆசீர்வதிச்சுட்டே போயிருவாரு. நம்ம அவர் பாதத்தை மட்டும் பட்டி பிடிச்சுக்கணும், ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்ல. நிச்சயமா கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாரா. நாங்க புஸ்தகம் 24:1.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்,
0: கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஒவ்வொருத்தருமே இஸ்ரேல் தான். இயேசுக்கு ரத்தத்தினால யாவரெல்லாம் கழுவப்பட்டிருக்குமா, அவங்க ஒவ்வொருவருமே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ஆசீர்வதி தான் கர்த்தருக்கு பிரியம். நம்ம வந்து கஷ்டப்படுறதையோ, நம்ம வந்து கவலைப்படுறதோ, நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அப்படி இருப்பது தேவனுடைய பிரியம் இல்ல. கர்த்தருக்கு என்ன பிரியம்? இஸ்ரேல் ஆசீர்வதி தான் கர்த்தருக்கு பிரியமா. பாத்தீங்களா, நம்ம ஆசீர்வதி அவருக்கு பிரியமா. நீங்கள் நம்மள ஒவ்வொருவரும் நம்ம ஆசீர்வாதம் இருப்பது தான் அவருக்கு பிரியம். அப்ப நிச்சயமா ஆசீர்வதிக்கு வல்லவரா இருக்கிறாரு. அதன் தேவரையும் நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. யோவான் 42:2.
1: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
0: செய்ய வல்லவர்.
1: நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: கர்த்தர் செய்ய நினைத்து என்ன செய்ய முடியாது? தடைப்படாது. சரி, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாது இருக்குது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய எண்ணங்கள் நமக்குள்ள அதிகமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நமக்கு எண்ணம் இல்லாதனால கூட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 109:17.
1: சாபத்தை விரும்பினான்,
0: சாபத்தை விரும்பினான்,
1: அது அவனுக்கு வரும்,
0: அது அவனுக்கு வரும்.
1: அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான்.
0: நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான்,
1: அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும்.
0: பாத்தீங்களா, ஆசீர்வாதத்தை விரும்பாம போட்ட ஆசீர்வாதம் என்ன ஆயிருமா? தூரமா நம்ம விட்டு விலகிரும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்விக்க முடியும். அவர் நினைச்சாரு, யாருமே நினைச்ச முடியாது, தடை செய்ய முடியாது. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. நிச்சயமா அவருக்கு ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பணும். நம்ம விரும்பினா என்ன? நம்ம ஒரு நாள் ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள ஆசீர்வதிங்க, நாங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அநேக சனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. நம்ம கேட்கணும், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்விக்கப்பட்ட பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் ஆதியாகம புஸ்தகம் 24:1.
1: ஆபிரகாம்,
0: ஆபிரகாம்
1: வயது சென்று,
0: வயது சென்று
1: முதிர்ந்தவரானார்,
0: முதிர்ந்தவரானார்.
1: கர்த்தர் ஆபிரகாமை,
0: கர்த்தர் ஆபிரகாமை
1: சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆபிரகாம் எப்படி ஆசீர்வித்தாரா? ஒரு காரியம் மட்டும் இல்ல, சகல காரியத்தையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வித்தார். பணம் மட்டும் இல்ல, குடும்பத்துல வேலைக்காரங்க அவங்க குடும்பம் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. சகல காரியம், எல்லா காரியம், குடும்பத்துல பிள்ளைகளை எல்லாமே ஆசீர்விச்சிருக்கிறாரு. அவர் தான் ஆசீர்விக்க முடியும். நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நான் என்னை ஆசீர்வதிங்கப்பா. அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு கேட்கணும். கேட்டா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதான் கத்தடி வேதத்தை சொல்லி ஆசீர்வாதத்தை விரும்பாம போனதுக்கு ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சான்? அவங்களை விட்டு தூரமா போயிடுச்சு. நம்ம ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும், கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எபிரேயன் புஸ்தகம் 6:14.
1: நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து,
0: நிச்சயமாக உறுதியா சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
1: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்,
0: பெருகவே பெருக பண்ணுறார். பாத்தீங்களா, நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து என்ன செய்வாரா? பெருகவே பெருக பண்ணுங்க. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வித்து பெருக பண்ணுவார். ஆசீர்வம் மாத்திர அது ஆசீர்வத்தை என்ன, நாளுக்கு நாள் பெருக பண்ணுகிற தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற அவரால் மட்டும்தான் முடியும், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆபிரகாம் அது விசுவாசித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் தான் சொல்ற, நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆபிரகாம் அது விசுவாசித்தாரா? ஆதியாகம புஸ்தகம் 15:6.
1: அவன் கர்த்தரை விசுவாசித்தான்,
0: கர்த்தரை விசுவாசித்தான்,
1: அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
0: அதே சரி, நீதியா இருந்துச்சு. கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தார். அவர்தான் என்னை மாற்ற முடியும், அவர்தான் என்னை படைத்தவர், அவர்தான் என்னை உருவாக்கினவர், அவரால் மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசித்தாரு. அதனால அவருக்கு என்ன எப்படி இருந்துச்சா? நீதியா எண்ணப்பட்டுச்சு. நம்ம அதை கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தார், அவர் தான் சீவுள்ள தேவன், அவர் மெய்யான தேவன், அவரை தர உலகத்துல தெய்வம் இல்ல, அவர் தான் மெய்யான தெய்வம் சொல்லி நம்ம விசுவாசித்தால் போதும், அது நமக்கு நீதியான கட்டாயம் நம்மள ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் நேற்றும் இன்றும் என்றோ மாறாதவர், நிச்சயமா நம்மளையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர ஆபிரகாம் வந்து தேவன் சொல்றாரு சிநேகிதன்னு சொல்லி, ஆபிரகாம் வந்து தேவனுடைய சிநேகிதன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம், வாசிக்க கேட்போம். யாக்கோபின் புஸ்தகம் 2:23 வசனம்.
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் யாருடைய சிநேகிதன் இருந்தாரா? யாருடைய சிநேகிதன்? தேவனுடைய சிநேகிதன். பாருங்க, உலகத்துல பெரிய ஒருத்தர் யாரா சிநேகிதன், ஐயோ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மேர்வை பாராட்டுறோம். ஆனா ஆபிரகாமுக்கு யாரு சிநேகிதனா இருந்தாங்களா? ஜீவனுள்ள தேவனே கர்த்தரே அவர் சிநேகிதன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அதனாலதான் அவர் ஆசீர்வித்து உயர்த்தினார். தேவனை சொன்னாரு, தேவனை சொன்னாரு, நான் காம்பிக்கும் தேசத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்ய, நீ புறப்பட்டு போயின்னு சொன்னாரு. அவர் என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்ல பாக்கல. பாருங்க, வாஸ்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா 12:1-2.
1: கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
0: கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
1: நீ உன் தேசத்தையும்
0: உன் தேசத்தையும்
1: உன் இனத்தையும்
0: உன் இனத்தையும்
1: உன் தகப்பனுடைய வீட்டையும்
0: உன் தகப்பனுடைய வீட்டையும்
1: விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ.
0: நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன்
0: நீ
1: ஆசீர்வாதமாயிருப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்
0: உன்னை
1: சபிக்கிறவனை சபிப்பேன்
0: பூமியில்
1: உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
0: பாத்தீங்களா, பூமியில வம்சங்களை உனக்குள்ள ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு. உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் எனத்தை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போய் எந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்லல, நான் காம்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. எப்படி டிக்கெட் வாங்கிருப்பாரு பாசல, யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல கழுதியில தான் போயிருப்பாங்கல்ல, எந்த ஊருக்கு போறோம் எங்க போறோம் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஏசுபா சொன்னாங்க, கர்த்தர் சொன்னார் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு அவங்களும் சாராமும் அவங்க அண்ணன் போய் எல்லாம் போறப்பட்டு போறாங்க. எங்க போறேன்னு அவங்களுக்கு உறுதியே கிடையாது. ஆனா ஆண்டு காமிக்கிற தேசம், அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, எந்த தேசத்துக்கு போகணும் சொல்லி ஆண்டவர் அவங்கள காமிச்சிருப்பாரு. உடனே தேவனுக்கு கீழ்படிந்தார் ஆபிரகாம். கீழ்படிந்ததுனாலதான் உடனே என்ன செய்யறது, எதையும் யோசிக்கல. ஐயோ எங்க போறது, எங்க போய் தங்குறது, என்ன செய்யறது, ஆண்டவர் நான் காமிக்கும் தேசத்துக்கு போகணும் சொல்லிட்டாரு, எப்படி போய் தங்குவோம், யார் இடத்துல போறது, என்ன போறது, எதுவுமே அவர் யோசிக்கல. உடனே என்ன செய்ய, புறப்பட்டு போனார். அதான் ஆண்டு சொல்லு, உன்னை ஆசிரியர்கள் ஆசிரியர் போய் சபிக்கிறவங்களே ஆசீர்வத்தை பெருக பண்ணினார். அருமையானவர்களை, நம்மளுக்கு கூட கர்த்தர் என்ன சொல்றாரோ அது உடனே நம்ம கீழ்படிந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் கீழ்படிந்தார். அதனாலதான் ஆபிரகாம் பார்த்து தேவன் சொன்ன என்னுடைய சிநேகிதன் சொன்னார். வாழ்க்கையில இருக்க யாக்கோபின் புஸ்தகம் 2:23.
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான்.
0: அது தேவனுடைய சிநேகிதன் என்று என்னப்பட்டார். ஏன்னா தேவன் சொன்ன உடனே கீழ்படிந்தார். விசுவாசம் இருந்துச்சு, விசுவாசித்து தேவனை விசுவாசித்தார். விசுவாசித்த அவர் இடத்துல கீழ்படிந்தார். அதனாலதான் தேவன் அவருக்கு சகல காரியத்தை தேவன் ஆசீர்வித்தார். அல்லேலூயா. ஆதியாம் புஸ்தகம் 22:18.
1: நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால்
0: சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால்
1: உன் சந்ததிக்குள்
0: பூமியில் உள்ள
1: சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
0: பாத்தீங்களா, தேவனுக்கு எதை செஞ்சு உடனே சொன்னோட தாவரம் என்ன செஞ்சாங்க, கீழ்படிஞ்சு போனாங்க. அதனால சந்ததிக்குள்ள எல்லா சடமும் ஆசிரிக்கப்படும். இன்னொரு வாசி,
1: நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால்
0: உன் சந்ததிக்குள்
1: பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்.
0: அவரம் கீழ்படிந்ததுனால சந்ததிக்குள்ள சகல ஜாதியும் ஆசிரிக்கப்படும். பாருங்க, இஸ்ரேல் மக்களையும் தேவன் ஆசிரிச்சிருக்கிறார். இஸ்ரேல் தேவன் ஆசிரிச்சாரு. அது மாத்திர முஸ்லீம் மக்கள் எல்லாம் தேவன் ஆசிரிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அறியாம கிறிஸ்தவங்கள் ஆண்டவர் அறியாம இருந்து இப்ப ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ மக்களையும் ஆசீர்வதிக்கிற எல்லாரும் என் ஆதி பிதாக்கள், என் தகப்பன், ஆதி தகப்பன்னு சொல்றோம். எல்லாருமே யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்கோம் அத்தனை பேரையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்காரு. யார் நிமித்தமா? ஆபிரகாம் நிமித்தமா தான் நம்மள தேவன் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் முதலாவது தேவன் நினைச்சு மெம்மேல் உன் ஆசீர்விப்பேன்னு சொன்னாரு. யார் முதல் ஆசீர்விச்சாரு? ஆபிரகாம் தேவன் ஆசீர்விச்சாரு. எப்படி ஆசீர்விச்சாரா? சகல காரியத்தை, ஒண்ணு மட்டும் ஆசிரிச்சது இல்ல. என்ன எப்படி ஆசிரிச்சிருக்கிறாரு? சகல காரியத்தை ஆசிரிச்சார். ரெண்டாவது அவன் நம்ம பார்க்கிறோம், ஆதியம் புஸ்தகம் 26:3.
1: இந்த தேசத்திலே வாசம் பண்ணு,
0: இந்த தேசத்திலே வாசம் பண்ணு,
1: நான் உன்னோடே கூட இருந்து,
0: நான் உன்னோடே கூட இருந்து
1: உன்னை ஆசீர்வதிப்பேன்,
0: உன்னை ஆசீர்வதிப்பேன். இத யார பத்தி சொல்றாரு? ஈசாக்கு பத்தி சொல்றாரு. அவரக மகளை பத்தி சொல்றாரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, உன்னோட கூட இருந்து நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அதான் அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்பட வேண்டும். ஏசப்பா என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமா நம்ம ஆசீர்வித்து உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவர் சொன்னோட கீழ்ப்படிஞ்சாரு. வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 26:12-13.
1: ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான்.
0: ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை வைத்தான்.
1: கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்,
0: கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால்
1: அந்த வருஷத்தில்,
0: அந்த வருஷத்தில்
1: 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு விதை விதைத்தார், தேவன் ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்துல எவ்வளவு பலன் அடைந்தாரா? 100 மடங்கு பலன் அடைந்தார்.
1: அவன் ஐஸ்வர்யவனாகி,
0: அது ஐஸ்வர்யனாகி
1: வரவர விருத்தி அடைந்து,
0: வரவர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவனானான்.
0: மகா பெரியவன் ஐஸ்வர்யானாரு, மகா பெரியவனாரு, வரவர விருத்தி அடைந்தாரு. மகா பெரியவனாய் மாற்றினார். கத்திற்கு நம்ம கீழ்ப்படினார். மாணவர்களே, இந்த இடத்துல அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, ஆசீர்வித்தார். அவருக்கு அவன் கீழ்ப்படிந்தார், தேவனை விசுவாசித்தார். அதனால தேவன் அவர் ஆசீர்வித்தார். ரெண்டாவது ஈசாக்கு ஆசிரியப்பேன்னு சொன்னார், அவரும் கீழ்ப்படிந்தாரு. அது மாத்திர ஈசாக்கு கீழ்ப்படிந்த மட்டும் அவரிடத்துல இன்னொரு கொடை இருந்து பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 24:63.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே,
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு என்ன என்ன செஞ்சாரா? தியானம் பண்ண என்ன வெளியே போயிருந்தார், தியானம் பண்றாரு. கர்த்தடி வேதத்தை வாசிக்கிற மாத்திர நம்ம என்ன செய்ய, வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்றதோட நிறைத்திடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவையான வசனத்தை நம்ம என்ன செய்யணும், தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனம் என்ன பேசுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர், இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன ஆண்டவரே, இதை சொல்லித்தாங்க ஆண்டவரே, இந்த வசனம் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டே இருக்கணும். ஈசாக்கு தியானம் பண்ற கூட இருந்துச்சு, கீழ்ப்படிந்தாரு. ரெண்டாவது அவருக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதான் கர்த்தடி வேதம் சொல்லி, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரம்பல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 119:97.
1: உமது வேதத்தில்,
0: உம்முடைய வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வேதத்தில் நான் வந்து எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்.
1: நாள் முழுதும் அது என் தியானம்,
0: நாள் முழுதும் அதனுடைய தியானம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வேலை போறப்ப ஏதாவது அங்க ஆபத்து விபத்து வரக்கூடாது, வேலையில பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறப்ப ஒரு ஒரு வசனம் கேலண்டரை பார்த்து ஒரு வசனம் வாசிப்பாங்க, அதோட போயிருவாங்க. அப்படி இல்ல, கர்த்தடி வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தாதான், உங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, திரியத்தோட வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஸ்தோத்திராண்டவரையும் துதிக்கிறோம். சர்வல்லம்ல கர்த்தாவையும் நோக்கி கெஞ்சுறப்பா அப்பாமே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க, அற்புதங்களை அசியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளாம் சந்திக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. ஆமாண்டவர், நீங்க சொன்னீங்க, உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது, எல்லாவற்றி அறந்திருக்கிறேன்னு சொன்னீரப்பா. எங்க நினைவுகளெல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவரே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவையும் சந்தித்து அவங்களுக்கு கர்த்தாவை வாஞ்சி நிறைவேற்றி தர முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உன்னதை ஆவியில் நிரப்புங்க, உன்னதாக்கில் நிரப்புங்க. உண்மை தேட வாஞ்சியின் தாகத்தை உண்டாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். தாவிராஜ சொன்னார், மானானது நீர் உடைகள் வாஞ்சித்து கதறுது போல என் தேவனே ஆத்மம் வாஞ்சிக்கு கவு கதறுதுன்னு சொன்னாரே. அப்படிப்பட்ட வாஞ்ச தாகம் எங்க மக்களுக்கு நீங்க தர வேண்டும் விடு கெஞ்சுகிறோம் ஐயா. நீ அறிந்து கொள்ளணும், வெண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. அவருடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. பரலோக பிதாவையும் நோக்கி கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ராஜா. எண்ணி முடியாத விஷயங்களையும் தகப்பனே செய்கிற தேவனா இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவை அவங்க குடும்பத்தின் தேவையில் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பா. என்ன தேவையோடு அப்பாமை ஸ்தோத்திர வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசிரித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர முடியாது செவிக்கிறோம். என்ன தேவையை சந்திங்கப்பா. தோட்டத்தில் வெள்ளம் விளைச்சலை இல்லைன்னு சொல்லி கலங்குற மக்கள் எல்லாம் வெள்ளம் விளைச்சலை தர முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்ய, குழந்தை பாக்கி இல்லாத சகுலி குழந்தை பாக்கி தர முடியாது கெஞ்சுகிற ஆண்டவரே. அப்பா அம்மா நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம், கடனால் தவிக்கிற மக்கள் கடன் அடைக்கு வழி உருவாக்கி தாங்க, நீயோ கடன் வாங்காமல் அநேக சனங்களுக்கு கடன் கொடுப்பா என்று சொன்னீரே, கடன் கொடுக்கிற அளவுக்கு எங்களை மாற்றுங்காண்டவர. அப்பாவை ஸ்தோத்திரம், தகப்பரை உள்ளத்திலே வெளிரங்கமா இருப்பது செய்முடியாக கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. சாபத்திற்கு மக்களை சாபத்தை முறித்து போடுங்காண்டவர அப்பா. பாவத்திற்கு மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா. கண்ணீரிலிருந்து விடுதலை செய்யுங்க, கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க, துன்பத்திலிருந்து விடுதலை செய்யுங்க, தொல்லையிலிருந்து விடுதலை செய்யுங்க அப்பா. அப்பா பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவரம் சிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாரும், பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. பரலோக பிதாவே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவை, கெஞ்சுகிறோம் தகப்பனே. முடி பிள்ளைகள் எங்கு சென்றாலும் நீங்க தான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். இந்த உலகத்துல எத்தனை ஆபத்து விபத்து நிறைந்த உலகத்துல வாழ்றோம் சுவாமி. எல்லாத்தையும் பிள்ளைகள் விலைக்கு பாதுகாத்துக்கோங்க. அவங்க படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்களா, எல்லாருக்கும் படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை தந்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லாரும் பேரும் சீப்போசில் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவ பிதாவே. ஆமே. நம்ம செவத்தை கேட்டிருக்க கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12:80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asvinkaram@gmail.com. Our website, hand of Jesus.

0: ரசாயன புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அதுக்கு கேப்போமா.
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்களை நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பார்க்கிற மக்கள் எல்லாம் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாத பெற்ற சந்ததின்னு சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 1:42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்
0: பாத்தீங்களா. அன்னை மரியாதை பார்த்து எல்சபாத்தம் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பள்ளம் என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவள் இருந்த வீட்டில்
0: தேவதூதன் பிரவேசித்து
1: கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாதை பார்த்து தூதர் அதைத்தான் சொன்னாரு. அவங்க எல்சபத்தமாக அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சூதன் சொல்றாரு அன்னை மரியாதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எல்சபத்தம்மா சொன்னாங்க, 2-6 யார் சொன்னா, தூதர் சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களை என்னையும் பார்த்து மற்றவங்களை கர்த்தருக்குள்ள கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே சொல்லணும். அப்படியா மரியாள் என்ன செஞ்சாங்க, மரியாள் வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48 வசனம்.
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அன்னை மரியாள் சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கிறது கூட பாருங்க, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எல்சபத்தமாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மையதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம்.
1: கர்த்தருக்கு முன்பாக
0: தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: உயர்வடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம் வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சிலர் பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாழ்ந்து இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களைதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம் அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனால கத்திரால் உயர்த்தினர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அன்னை மரியார் வயிற்றுல பிறந்தார். என்ன அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். ஒன்னு சாமுவேல் புத்தகம் 26:25.
1: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவர் செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசிரிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிர்வியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கத்தரால் ஆசிரிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
0: நம்ம என்ன செய்ய, சத்துருக்களுக்கு விரோதமான வந்து எதிர்த்து நினைக்க கூடாது. சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். தாவீது அப்படித்தான் செஞ்சார். தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடி கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தர் சவுலை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டேன்னு சொல்லி நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். உன் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சிநேகிங்க, அன்பை காட்டுங்க, உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீது ஆசீர்வித தேவன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீது இன்னொரு கோணம் என்ன கோணம் இருந்தது தெரியுமா? 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
0: அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீன்மையானும் சரி, எல்லா நேரத்திலையும். அதான் சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திருப்பா, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்திலும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்மளை ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்விப்பார். தாவீது ஆசீர்வித தேவன், உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. மூன்றாவது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4.
1: என் சிநேகத்திற்கு பதிலாக
0: என்னை விரோதிக்கிறார்கள்.
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க. நானும் எப்போதும் என்ன செய்வேன்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்தில் சோத்திரித்தார். துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சே இருந்தார். அது மாத்திரல, தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக ஏத்துக்குது சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செவிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கர்த்தர் நிச்சயமா தாவீது ஆசீர்வித தேவன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டன்னு சொல்லி. நீங்கள் நானும் ஆசிரிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல கத்திரிகளை சிநேகிக்கணும். ரெண்டாவது ஒற்றை இருந்த குளம் கத்திரை எக்காலத்தில் சோதித்திருப்பார், துதி எப்போதையும் வாயில இருக்குன்னு சொன்னார். சவமண்ணி கொண்டிருந்தார். கத்திர அவரை ஆசீர்வித்தார்.

0: அதிகாரம் 26 வசனம்.
1: அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சிநேகாதிபதியாகிய
0: சேனாதிபதியாகிய
1: பீகோளும் கேராலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு எடுத்து வந்தாங்க. பாத்தீங்களா, ஈசாக்கு எடுத்து வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஆதியம் புஸ்தகம் 26:29 வசனம்.
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவனை அறியாதவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் சொல்லி. பாத்தீங்களா, அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க. ஈசாகிட்ட என்ன குணம், நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியம் புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையில
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து. பாத்தீங்களா, தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20 வசனம்.
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும்
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது. பாத்தீங்களா, அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கு சுவிசேஷம் 9:23 வசனம்.
1: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
0: விசுவாசிக்கிறவனுக்கு
1: எல்லாம் கூடும் என்றார்.
0: பாத்தீங்களா, ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குணம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவனை அறியாத சனங்கள் கூட வந்து சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதர் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவியதை ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியத்தை என்ன இருந்துச்சு, கர்த்தரை துதிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குணம் இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுமா. எங்களை அன்பான இயேசுவித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை, கொடான குடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், அணுகிறோம். ஐயா அப்பா, டிவி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமாந்தி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வாக்குத்தம்படி நீர் ஆசீர்வதிங்க, சமாந்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும். ஐயா கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவிச்ச நீர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவிச்ச நீர் ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, கர்த்த நபர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரச்சனையை சந்தோஷத்தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் உயிர்ப்பிச்சிடும், உயிர்மீச்சை தாரு, எழுப்புற தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா, எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலி குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரு இயேசுவே, இயேசுவே. புதிய கண் வச்சு கண் பார்வை தாரும் ஐயா, கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா. ஐயா அப்பா மிஸ்தோத்ர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவர், அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்தை அற்புதங்கள் அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே, தகப்பனே அப்பாமி நோக்கி கெஞ்சுரம், காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா. வேலை இல்லாத குடும்பங்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரும், சம்மா இல்லாத குடும்பங்களை சமாளித்து தாரும், கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதியாக்குங்க ஏசப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டி தாங்க. கத்தோடி நாம மட்டும்தான் மகிப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க,
1: தகப்பனே, பெரியவராக இருந்து மணி நடத்தி காத்துக்கொள்ளு.

0: ஓர் பேரின் போஸ்டர் எழுதி கொள்ளுங்க. தேவக்கிருவ எல்லாரையும் சுழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க. தேவக்கிருவை சுழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்லாம் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருவை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொருட்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டாரு. கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .in. God bless.

0: ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற,
0: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற
1: விளக்கு போன்ற அவ்வசனத்தை,
0: விளக்கு போன்ற அவ்வசனத்தை
1: கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை போல வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பி வைக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கபடிக்கணும், வேதம் மேல பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். அது அன்னிக்காரவே எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து போல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1 Peter 2:3 சொல்லுது, திருவசனமாகிய ஞானப்பேர் மேல நினைச்சீங்க, வாஞ்சியா இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யும், வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும், பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா, அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத, ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி ஏறி அவர் அண்டி கொடுற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும், ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்து மேல பிரிய வேணும், தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா, தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு, அதே போல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா, கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பேல் மேல எப்படி இருக்கணும், வாஞ்ச இருக்கணும். வாஞ்ச இருக்கா, பிரிய இருக்கா, தேவனுடைய வசனத்து மேல பிரிய இருக்கா? இல்லைன்னா கேளுங்க, ஆண்டவரே ஆமா ஆண்டவரே, நான் பிரியம் இல்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சி இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்காலல் போல நடப்பட்ட தன் காலத்தில் கண்கடிந்து இலையுதிராறு மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. முதல் என்ன செய்யணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோட நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும், கவனிக்கணும், கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்கப்ப, நான் இங்க இருக்கேன், என்னை காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29-31.
1: தேசத்தின் ஜனங்கள்,
0: தேசத்தின் ஜனங்கள்
1: இடுக்கம் செய்து,
0: இடுக்கம் செய்து
1: கொள்ளை அடித்து,
0: கொள்ளை அடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி,
0: சிறுமையும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க, இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா,
1: கொள்ளை அடித்து,
0: கொள்ளை பாத்தீங்களா, கொள்ளை அடிச்சு மட்டும் மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க, மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி,
0: சிறுமையும் எளிமையான யாரு நியாயம் செய்ய யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி, அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா, சிறுமி எளிமையான ஒடுக்கி.
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்,
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க, அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி,
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரிமலாத காரியம் பாத்தீங்களா, அதான் சொல்றாரு. இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பில் நிற்கிறோமா, ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம், நாலு தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம், நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துட்டு, தேசத்துல எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் பாத்தீங்களா, நான் தேசத்தை அழிக்காத விடுக்கி
1: திறப்பிலே நிற்கவும்
0: திறப்பிலே நிற்கவும்
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக
0: சுவரமே அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்
0: ஒரு மனுஷனை தேடினேன்
1: ஒருவனையும் காணேன்
0: ஒருவனையும் காணேன்
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல்
0: நான் அவர்கள் மேல்
1: என் கோபத்தை ஊற்றி
0: என் கோபத்தை ஊற்றி
1: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
0: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
1: அவர்களை நிருமூலமாக்கி
0: அவர்கள் நிருமூலமாக்கி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு இல்ல ஆண்டவர் நான் ஜெபிப்பாண்டவர் என் தேசத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி நான் ஜெபிக்கிறேன் என் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சபைக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும் எல்லாம் நம்ம ஒன்னா கலந்துடக்கூடாது தேசத்துக்காக தனியா ஜெபிக்கணும் சபைக்காக ஜெபிக்கணும் நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கணும் நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா ஆண்டு வரையே நான் ஜெபிக்கிறப்ப தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஊழியர்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முதல்ல என்ன நம்ம ரட்சிக்கப்படணும் ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும் வேதத்து மேல பிரிய வரணும் மூணாவது என்ன செய்யணும் தேசத்துக்காக செபிக்கணும் வசனம் 31
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி
0: அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி
1: என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி
0: மூர்க்கத்தின் அக்னியால் அவர் நிர்மூலமாக்கி
1: அவர்களுடைய வழியின் பலனை
0: அவர்கள் வழியின் பலனை
1: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன் ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போல தியானத்தை கொண்டே இருப்பேன் ஆண்டவரே வசந்த கவனிப்பாண்டவர் சொல்லி ஒப்பு கொடுப்போம் மூன்றாவதாக என் தேசத்துக்காக நான் செவிப்பேன் என் சபைக்காவே செவிப்பேன் என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஹல்லேலூயா லூக்கான் சுவிசேஷம் 21:23
1: அந்நாட்களில்
0: கர்ப்பவதிகளுக்கும்
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: ஐயோ ஐயோ
1: பூமியின் மேல்
0: மிகுந்த
1: இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும்
0: அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கோபாக்கினி உண்டாகாத பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே நான் செவிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு நாளும் செவிக்க வேண்டும் அதான் என்ன செவிக்கணும் 21:36
1: ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்
0: எப்பொழுது என்ன செய்யணுமா ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பரிசுத்த பேதுரு எழுதுறார் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று 1 Peter 4:7
1: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று
0: இது எந்த எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
0: குழம்பிட்டுறாதீங்க எப்ப என்ன செய்யணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் சமயமாயிற்று இந்த காலத்துல செவிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம் ஆச்சரியப்பட்டார் ஏசாயின் புத்தகம் 59:16
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா ஆச்சரியப்பட்டார் நம்ம செவிக்க வேண்டும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் நமக்கு நேரம் போதாது தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் சபைக்காக ஜெபிக்க வேண்டும் நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் நீங்க பாக்குறீங்க எத்தனையோ பேர் பார்ப்பீங்க நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க எத்தனை குடும்பங்கள் பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா முதலாவது என்ன செய்யணும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும் வேதத்தை கவனிக்கணும் மூன்றாவதாக திறப்பில் நின்று தேசத்துக்காக கதிர் செவிக்கணும் தேசத்துக்காக நம்ம மாநிலத்துக்காக மாவட்டத்துக்காக நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செவிக்கணும் ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும் எல்லா ஊழியர்களுக்காகவும் செவிக்கணும் அல்லேலூயா நான்காவதாக பாருங்க ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவா கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவ கோபம் எங்க இருக்கோ? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்க கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய் கரங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு வசனவாசி,
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: பாத்தீங்களா? சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை என்ன வையவுமா பெறணும். நம்ம கர்த்தர் செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும் சொல்லணும் ஏ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சியோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்ச மேல என்ன கோபக்கனே வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் புத்தகம் 9 அதிகாரம் 16-17,
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட
0: எனக்கு
1: இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
0: என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
1: நான் பிரசங்கியாது இருந்தால்
0: எனக்கு
1: ஐயோ
0: எனக்கு ஐயோ.
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்
0: உற்சாகமா அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம்
0: எனக்கு
1: ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது
0: பாத்தீங்களா? சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அது எப்படி சொல்லணுமா? உற்சாகம் வச்சு அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. இல்லாட்டி சொல்லாட்டாலும் உக்கிற உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில செய்த மற்றவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சாமான் இல்லாம கண்ணீரோடு வேதனோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏச பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாது நினைச்சா என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கத்துடி கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோடைய கோபம் பற்றி அண்டி கொடுற யாவரும் பாய்க்க வேண்டும். முதல் என்ன செய்ய ரட்சிக்கப்படணும். நம்ம பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவிகள் மேல் தேவன் சனம் கொள்கிற தேவன். பாவி ரசிக்குதான் கிறிஸ்தியஸ் இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரம்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டான் திருவசனத்தை சாக்கரையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. கத்துக்கலான் பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நம்ம இப்ப சவம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்க முடியாது, செபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்க தானப்பா சொன்னீங்க கர்த்த நம்பர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும்னு சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்ப அந்த டிவி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அக்கினுமெல்லாம் அது காத்துக்கோங்க. தேவ பிரசனத்தெல்லாம் மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியிறங்கமா இருப்பது செய்ய முடியாது, செபிக்கிறோம். சாபத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை தாங்கப்பா. பாவத்தில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கடன்ல இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா. அதிசயங்களை அற்புதம் எங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாது, செபிக்கிறோம். நீங்க தானே பச்சை, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கலா நீர் ஊற்றால் நிரப்பப்படும் சொன்னீங்களாண்டவரே. அப்படியாகும் பிள்ளைகளுடைய வேதனைகள் துன்பங்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அவை பார்க்கக்கூடிய கிருபங்களை தர வேண்டும் செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் மக்களை சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா. நீ கலபா சபாலபா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை குணமாக்குங்க, குணமாக்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனைகள் பெல்லீசுரியங்கள் இருந்தாலும் என் தேவனாய் கருத்தரை உடைத்து நிர்மணமாக்க முடியாது, செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எந்த பலவீனம் இருந்தாலும் குணமாக்க முடியாது, செபிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லீசுரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் விடுவித்து காத்துக்கோங்க ராஜா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, திருமணமாக அது மக்களுக்கு திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சம்மன் இல்லாத மக்கள் சம்மான் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க அப்பா. தகப்பனே தகப்பனே உதவி செய்யுங்க. அப்ப எத்தனையோ குடும்பங்கள் பண கஷ்டத்திலாம் இருக்காங்களப்பா. பண கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க, மன கஷ்டத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க, மனநோயோடு இருக்க மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எஸ்ப்பா. வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு வேண்டிய உன்னத ஞானத்தை தாங்கப்பா. ஐயாமை தூத்திருந்த டீ பாத்துக்கணும். ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் பெயில் ஆகக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண கிருபு தர முடியாது, செபிக்கிற. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. உன்னத ஞானத்தால் நிரப்ப முடியாது, செபிக்கிறோம். ஐயா பரத்தில் உண்டான ஞானத்தால் நிரப்ப வேண்டும் செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம். உண்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. நம்மக்கு பிடட்டும் எல்லா துதிக்க நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331010000 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
3: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
5: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் God bless you.

0: நான் பாடமாட்டேன்.
1: கர்த்தர்களே, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயின் புஸ்தகம் 66:13.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
1: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுறார், ஒருவனை அவன் தாய் தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றுனா எப்படி சமாதானம் இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராக இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்று, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறார். காரணம் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். ஏசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல் நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்றை வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்.
1: தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பார்வை இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டவர் வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அளிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர்தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதம் நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவரது ஆறுதல். தேவனுடைய வாசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வாசனத்தில் என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
1: பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியர் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துறது மாத்திர உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையில விடுதலாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை
1: உமது
2: அடியனுக்காக
1: நினைத்தருளும்
2: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: அதான் பாத்தீங்களா, சிறுமையில் எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான்லாம் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசுகிறது என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுக்கு கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய
2: பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார் இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க
1: இளைப்பாறுதல்
2: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்
1: ஆமா, அருமையானவர்களே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம், நமக்கு நல்ல பரிசுத்தாவை நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், நம்ம கவலையெல்லாம் மறைந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என்னை உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக்க நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசுக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன மாம்சமனை யாவையாலும் என் ஆவியே ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும்
1: என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
2: அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன் அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்லை, மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 வரைக்கும் கேட்போமா?
2: பெந்தெகோஸ்தே
1: என்னும் நாள் வந்தபோது
2: அவர்கள் எல்லாரும்
1: ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
1: அப்பொழுது
2: பலத்த காற்று அடிக்கிற
1: முழக்கம் போல
2: வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள்
2: அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேச தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமாறும் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முதல் யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக வெண்டுகந்தின் புஸ்தகம் 7:6
2: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் பாத்தீங்களா. சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம நொறுங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: சிறுமைப்பட்டு
1: ஆவியில் நொறுங்குண்டு
2: என் வசனத்துக்கு
1: நடுங்குகிறவனையே
2: நோக்கி பார்ப்பேன்.
1: பாத்தீங்களா எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க. வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டு வசனத்துக்கு நடுங்குறவங்கள ஆண்டு நோக்கி பார்ப்பார். நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசல பேசும்போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. மூன்றாவதாக என்ன செய்யணும்? வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடைய கிருபங்கள் ஆளிகை செய்யட்டும். ஹக்கினால முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தன் அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும்படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தீற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கத்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தாய் உள்ளக்காரவங்களை வைப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமையா? தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் குடமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்கத்தாவே கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்திலும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கிருக்கிற குடும்பங்கள் கண்ணுக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே. தகப்பனே எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு என் பிள்ளைகள் படிக்கலேன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணுக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க. சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறமே. எங்களுக்கு மேல மனம் இறங்குங்கப்பா, மனைவி இறங்குங்கப்பா. கத்துடி கிருவே நானும் அவங்கள தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையுன்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியா செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலையை ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா? கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறையை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா. எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கிலா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாரும் ஐயா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோம் கெஞ்சிரோம் அப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் வண்டாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்கள் வேலையில கன்ஃபார்ம் ஆகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமாளித்து தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உண்மை அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அஞ்ஞான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க அப்பா, அவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. சிவுள்ள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மக

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லனா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க, இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்ஃபெக்ஷன்

0: இருக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 டேஸ் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மறுபடியும் அந்த 10 டேஸ் நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 டைம் டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 மாசம் வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரையை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு தான் அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும்போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா, இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்ட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கா எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 டைம் அப்படி சாப்பிட்ட டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்போ மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன், அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8வது மாதம் அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 நாள் தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9வது மாதத்துல எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு, பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நீல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: அவங்க இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானே இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உண்மை விட்டு விழுந்திருக்கு, உண்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்கிற பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு சொல்லி தருவாரு. பரிசு வாஞ்சியோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேலே எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்களை வீட்டு எனக்கு வேண்டாண்டு விலகிறதே வேண்டாம், நம்ம கூட இருக்கணும் ஆண்டவர், எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசு தேவையில அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் 3 அதிகாரம் 3 வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: அதை கை கொண்டு மனம் திரும்பு. கேட்டிருக்க எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை என்ன வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பி கத்துட்டு ஓடி வர நம்மளதான், இந்த உலக எனக்கு வேண்டாம் எஸ்பா நீ போதும், கை கொண்டு மனம் திரும்பு. வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதோ சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தா அது அது பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க. சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல. கேட்டதே நினைவு கூர்ந்து, நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்னென்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல, நீ கேட்டத நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம என்ன செய்ய, இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி, பாசிட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நடிச்சு, நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஒரு மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். எதுலாம் நம்ம திருந்திரும நமக்கும் கத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொடுற அப்படிங்கிற உங்களுக்கு கத்த என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கத்தர் யாரை சிச்சிப்பாரு, யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை நான் கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்தர் யாரை நேசிக்கிறவங்கள கடிந்து கொண்டு சிச்சிப்பார். அல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்தர் எதை சொல்றாரோ, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரோ, அதை விட்டு தான் ஆகணும். கத்தர் யாரை நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. 4வதாக 1 யோவான் 2:17 வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும்அருமையானவர்களே, உலகமும் இச்சையும் என்ன செஞ்சிரோ ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும். கத்துடைய சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் நினைச்சு என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில எழுந்து உப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தானே செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது, ஆண்டவரே நீர்தான் காமிக்கணும், நீர்தான் போதிக்கணும். கர்த்தர் சொல்ற, கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார். நான் அவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு உண்மையில என் கண்ணவித்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 5:17 வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல்,
0: நீங்கள் மதி அற்றவராயிராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதி அற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கிறது. அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல 19:2 வசனத்துல, ஆத்தும் அறிவெல்லாம் இருப்பது நல்லதல்ல. வாசிங்க 19:2,
1: அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்ற விளையாமல் நினைச்சிருங்க, கத்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் சித்தமா இருக்கும்? இது அப்படி குழப்பங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் ஆண்டு மதியற்றவளை கர்த்தர் சித்தம் இன்னது என்று என்ன செஞ்சிருங்க? உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேரை கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளையில துன்பப்படுத்தின எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பாஸ்டர் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 9 அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 15 4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: நடுங்கி திகைத்து,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். கேட்ட அவசரம் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டு தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்ப ஆண்டவரே, நான் மேல ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல, 1 Samuel 2:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அதை நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும்? கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கு? நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கணும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு உப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குறது தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம செவம் பண்ணுமா, நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். ஆனா நம்ம உடனே ஆண்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை சேர என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம ஆண்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி இருக்கும் உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய என்ன உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன சொல்லி கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: என் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு உப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்மளுடைய சித்தத்தின்படி செய்ய உப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும். என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுரும் ஆண்டவரே. நான் ஒரு ஒரு நாளும் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க. இதுவே வழி, இதுவே பாதை, இதுலயே நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு ஒண்ணும் தெரியல சொல்லி கருத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், நம்ம வீட்டில் யார் பொருள் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா?

0: அவர்களை ஒத்துக்கு வரணும். ஆண்டவரே, முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி, நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கு மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஏற்பமா என் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், என் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளது உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்கு சங்கீதக்காரனை போல எப்பொழுதும் அவோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நினைத்திருப்பான்? கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னார், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்மை சமூகத்தில் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்லுவது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? ஆத்மா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல. கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாள்ல கூட அறைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்கள் இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக் கூடாது, எங்கள் ஆத்தமாய் உலகத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி உங்களை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்களுக்கு குருபை தயவாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுது மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்று நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவரா இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அவன் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரி இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட தீவழியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபமனுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளித்து தாரு, சந்தோஷத்தை தாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே உலகம் கொடுக்கிற சமாளத்துல என்னுடைய சமாளத்தே உங்களுக்கு வைத்து பெருக்கிற உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். கத்தடி கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியா செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியா செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்களில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியா செப்பிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செப்பிக்கிறோம். மாய்மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுகிறது நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செப்பிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுகிறது நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் அவனை கடிந்து நீ கட்டப்படட்டும் ஐயா. இயேசுகிறது நாமத்தில் கட்டப்படட்டும், பொல்லாத ஆவியில் அழிக்கப்படட்டும், இயேசுகிறது நாமத்தில் நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆசீர்வாதத்தையும் சமாதத்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்தணுமே. ரட்சிக்கப்படா சரணங்கள் ரட்சிக்கப்படணும். மீ அறியா சரணங்கள் அறியன்மையா தகப்பனே. மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருப திரும்படிக்காய் செப்பிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. குழந்தை பைத்தை தாங்க அன்பின் தகப்பனை. இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியா கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை உயர்வை தாரு. வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராச்சா. வேலையை பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துமில நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்த முடியா செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும். குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க. மறியர் அறிவுகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க. உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்க சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க. எந்த மந்திரமோ செய்வரையும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சிவந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரிச்சைங்க பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பரே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலிருந்து சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கர்த்த. நாங்கள் கொஞ்சம் காரியம் கேட்டிருக்கோம். கேத்துக்கு என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்துவிட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சேர்ந்தீங்க. ஒரு நன்மை சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர் சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு சொல்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம். லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பார் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and the thesis.in.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின ஏழு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1:18
1: சிலுவை பற்றிய உபதேசம்.
0: சிலுவை பற்றிய உபதேசம்
1: கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது.
0: கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது.
1: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ,
0: ரட்சிக்கப்படுற நமக்கோ
1: அது தேவ பலனாய் இருக்கிறது.
0: அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமாவியானவர்களே, சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிப்போற நமக்கு தேவ பலன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். அது மாத்திர நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதும் நமக்கு தேவ பலன், நம்ம ஆத்மத்துல புது பலன், நம்ம ஆவியில புது பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை தியானிக்கிறோம். அவள் பாடுகள் மரணங்களை நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானிக்க வேண்டும். இந்த நாள்லயும் கூட நம்ம தியானிக்க போறோம். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஏசாயின் புஸ்தகம் 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமும்
1: அவர் காயப்பட்டு,
0: அவர் காயப்பட்டு
1: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்.
0: நொறுக்கப்பட்ட
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது.
0: அவர் மேல் வந்தது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான், நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா அவர் நொடுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டாக்குறது அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்ம சமானமா இருக்குன்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆக்கினை ஏற்றுக்கொண்ட எத்தனை வேதனையான காரியம் பாருங்க. நீங்கள் நானும் சமானமா இருக்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எத்தனை அடிகள், எத்தனை கைகள் ஆணி, கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஓட்டப்பட்டார். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, எனக்காக உங்களுக்காகத்தான். நம்ம இதை கவனத்தோட தேவனுடைய ஏழு வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். முதலாவது நம்ம தியானிக்க போறோம் லூக்கான சுவிசேஷம் 23:34.
1: அப்பொழுது இயேசு
0: பிதாவே
1: இவர்களுக்கு மன்னியும்,
0: இவர்களுக்கு மன்னியும்
1: தாங்கள் செய்கிறது இன்னதென்று,
0: தாங்கள் செய்கிறது இன்னதென்று
1: அறியாதிருக்கிறார்களே என்றார்.
0: அறியாதிருக்கிறார் என்றார். பாருங்க அருமையானவர்களே, யாரை பார்த்து சொன்னார்? அவரை கைகள்லையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டாங்க, முள்ளு முடிச்சு ஊட்டினாங்க, முதுவெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. அத்துடைய வேதம் சொல்லுது, உழவுப்பட்ட நிலத்தை போ அவர் முதுகு தொங்கிச்சு. அது மாத்திரல, அவர் விழாவில் குத்துனாங்க. அவர்கள பார்த்து தான் சொன்னார், இவள் அறியாமை செய்கிறார்கள், பிதாவே இவளுக்கு மன்னியும், அறியாமை செய்கிறாங்களே, மன்னிங்க ஆண்டவரின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்றாடினார். பிதாவை நோக்கி இவள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, பிதாவே இவளுக்கு மன்னியும் சொல்லி நமக்காக தான் சிலுவையில் சொல்லலாம் துயரம். கைகள் ஆணி, காலில் ஆணி, விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். அந்த வேதனையிலையும் கூட அவர் அடித்தவங்களுக்காக சொன்னார், பிதாவே இவள் மன்னியும், இவள் அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட கத்தரை பின்பற்றுகிற நாம கூட மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். உண்மை போல எனக்கு இந்த அன்பை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசுக்கு நமக்கு இந்த அன்பை தருவார். அதான் மார்க்கள் சுவிசேஷம் 11:25.
1: நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது,
0: ஒருவன்
1: பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற,
0: உங்கள்
1: பரமபிதா,
0: உங்கள்
1: தப்பிதங்களை, உங்களுக்கு மன்னிக்கும்படி,
0: அந்த
1: குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
0: அந்த குறையை அவளுக்கு மன்னிங்க. பாத்தீங்களா, யார் பேர்ல உங்களுக்கு குறை இருக்கா? ஜெபம் பண்ண வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பராயிட்டு வர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்துல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. ஐயோ, என்ன இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, நீங்க ஜெபத்துல உட்கார்ந்தா அது என்னதான் உங்களுக்கு வரும்? எத்தனையோ தப்பிதங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம மற்றவங்களை தப்பிதங்களையே நம்ம நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம தப்பிதங்களை மன்னிப்பார்? இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதே நம்ம சொல்லி யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருந்தா நம்ம தப்பிதங்களை எப்படி மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. நம்ம சின்னதுலேருந்து எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ எண்ணி முடியாத பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ மீறி நம்ம தேவனை மன்னிச்சாரா இல்லையா? நம்மளை மன்னிக்க கத்துக்கொள்ளும். நம்ம செபத்துல சொல்றோம், எங்கள் கடன் நாளைக்குள்ள மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னின்னு சொல்லி பரமண்டை செபத்துல சொல்லுகிறோம். மன்னிக்கிறோமா? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. நம்ம சொல்றோம், ஆண்டவரே எங்கள் கடன் ஆலைகளுக்கு மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னின்னு சொல்லி பரமண்ட செபத்துல சொல்றோம். நம்ம நம்ம மன்னிக்கிறோமா? அதை உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். குலோசியன் புஸ்தகம் 3:13
1: ஒருவரை ஒருவர் தாங்கி,
0: ஒருவரை ஒருவர் தாங்கி,
1: ஒருவர் பேரில்,
0: ஒருவர் பேரில்
1: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்,
0: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
1: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல
1: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்,
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாத்தீங்களா அருமையானவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எவ்வளவு பாவங்களை மன்னிச்சிருக்காரு, எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அது போல நம்மளின் நம்ம மேல நமக்கு யார் மேல குறைபாடு உண்டாயிருக்கிறதோ அந்த குறைகளை நம்ம மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல நம்மளும் அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்ம அது மன்னிக்காம மனசுக்குள்ளே வச்சிருப்போமானால் நம்ம செவிக்க முடியாது, தேவனத்தை நெருங்க முடியாது, தேவனத்தை கிட்டி சேர முடியாது. மன்னிக்கக்கூடிய சுவாசத்தை தேவனத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமணி புஸ்தகம் 19:10
1: குற்றத்தை மன்னிப்பது,
0: குற்றத்தை மன்னிப்பது
1: அவனுக்கு மகிமை,
0: அவனுக்கு மகிமை. பாத்தீங்களா அருமையானவர்களே, மற்றவங்க குற்றத்தை நீங்க மன்னிப்பது உங்களுக்கு மகிமையாய் மாறும். மற்றவங்களுக்கு குற்றத்தை மன்னிக்கணும், அது மனசு வச்சுட்டே இருக்க கூடாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு மேல சொன்னா அதை கூட என்ன வச்சிருப்பாங்க மனசுல, ஏன்னா அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரும், எனக்கு அந்த தெய்வீக அன்பை தாரும் அப்பா, அன்பை தாரும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 2 Corinthians 2:11
1: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ,
0: எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ
1: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்,
0: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்.
1: மேலும்
0: மேலும்
1: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ,
0: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ
1: அதை உங்கள் நிமித்தம்,
0: அதை உங்கள் நிமித்தம்
1: கிறிஸ்துவனுடைய,
0: கிறிஸ்துவனுடைய
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மன்னித்திருக்கிறேன்,
0: மன்னித்திருக்கிறேன்.
1: சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு,
0: சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு
1: அப்படி செய்தேன்,
0: அப்படி செய்தேன்.
1: அவனுடைய தந்திரங்கள்,
0: அவனுடைய தந்திரங்கள்
1: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே,
0: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமா அருமையானவளே, நான் மன்னிச்சாலும் பிசாசு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரப்பா, உன்னை அப்படி சொன்னாங்களே, உன்னை இப்படி சொன்னாங்களே, உனக்கு எவ்வளவு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம மறந்தது கூட யாப்படுத்திட்டே இருப்பான். அவனுக்கு தந்திரம், ஏன்னா அப்ப நம்ம மன்னிக்காம இருந்தா கத்து நம்ம செபத்தை கேட்க முடியாது பாத்தீங்களா. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நம்ம உள்ளத்துல சொல்லிட்டே இருப்பான், உன்னை வந்து இப்படிதான் சொன்னாங்களே, அப்படிலாம் சொன்னாங்களே, இப்படி பேசியிருக்காங்க, நீ ஏன் மன்னிக்கிற, நீ அவங்கள பேசுற, நீ அவங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லி மனசுல பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய தந்திரம் தெரியாது இல்லையா. நம்ம ஏன்னா நம்ம மன்னிக்காம இருந்துட்டா தேவன் நம்ம செவத்தை கேட்க மாட்டார், மன்னிச்சுட்டா தேவன் பிரியமான பிள்ளையா மாறிடுமில்ல, அது மாறக்கூடாதுன்னு தான் அவனுடைய தந்திரம். அதனால மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனத்துல கேட்போம், தேவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரு, நீர் எப்படி மன்னிச்சிருப்ப எனக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை தாரும், தீபிக அன்பை என் உலகத்துல ஊற்று மாண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமா நம்ம தருவார். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 23:43
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: இன்றைக்கு நீ என்னுடனே கூட,
0: இன்றைக்கு நீ என்னுடனே கூட அதில் இருப்பாய் என்று
1: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்,
0: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா அருமையானவர்களே, இரண்டாவதாக ஒரு 2 கல்யாண செலவில் அரைஞ்சிருக்காங்க. ஒரு கல்யாணம் பார்த்து ஆண்டவரே அடியே நினைத்தருன்னு சொல்லி செவிக்கிறான், இன்னொரு கல்ல பரியாசம் பண்றா. லூக்காவின் சுவிசேஷம் 23:39 உண்மையான வாசிக்கலாம்.
1: மற்றவன் அவனை நோக்கி,
0: மற்றவன் அவனை நோக்கி,
1: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும்,
0: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும்
1: தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா,
0: தேவனுக்கு பயப்படுறதில்லையா,
1: நாமோ
0: நாமோ
1: நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்,
0: நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இன்னொரு கலை சொல்ற, நீ இவ்வளவு இவ்வளவு செஞ்சும் கூட நீ என்ன தேவனுக்கு பயப்படுறதில்லையா, இவ்வளவு ஆக்கினை வந்தோம் நீ என்ன சொல்லுன்னு தேவனுக்கு பயப்படுறதில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நாம நாய் இப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்லன் சொல்றா. அதுக்கு பாருங்க,
1: நாம் நடப்பித்தவைகளுக்கு
0: தக்க பலனை அடைகிறோம்
1: இவரோ
0: தகாததொன்றையும்
1: நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான்
0: பாத்தீங்களா. ஒரு கல்ல பரியாசம் பண்ற ஆண்டவரே, ஒரு கல்லு தன்னுடைய தப்பு உணர்ந்து ராஜ்யத்துல வரும்போது அடியான நினைத்தருளும்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் நீ சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லி. ஆமரிமானல் அதே போலதான் இந்த உலக மக்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா, உணர்றவங்க வந்து பயப்படுவாங்க, கத்திர பயந்து எந்த வார்த்தையும் பேச பயப்படுவாங்க. இந்த உணராத இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு சொல்லி நிறைய பரியாசம் பண்ணுவாங்க, அவமானமா பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. கத்திருக்கு அவங்க பயப்படுற பயமே இருக்காது, என்ன வேணாலும் பேசுவாங்க. பின்னால் ஆண்டுகிட்ட ஒரு நாள் நம்ம கடன் கொடுக்கறோம், அந்த பயம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு கல்லம் பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பயந்து நினைத்தரலோ அப்படின்னு சொல்லி ஒரு கல்ல ஆண்டுகிட்ட மண்டாடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு பரதேசம் என்னோட கூட இருப்பா என்று சொன்னாரு. ஆமா, நம்ம தப்ப உணர்ந்து நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஒரு நாள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு கல்லன் பாத்தீங்களா, எத்தனை பரியாசம் பண்ணி ஒன்னும் தப்பு இல்லாத மாதிரி பேசுறா. அதே மாதிரி அந்த உலகத்திலையும் கூட எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய தப்பு உணர்றதில்ல, அவங்க அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி மற்றவங்கள எவ்வளவோ வேணாலும் பேசுவாங்க. அப்படியான நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கல்லன் எப்படி தன்னை உணர்ந்தானோ அதே போல நம்மளும் கூட தேவன் பயந்து உணர்வுள்ள இதை தேவனத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபின் புஸ்தகம் 31:33.
1: நான் ஆதாமை போல
0: என்
1: மீறுதல்களை
0: மூடி
1: என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ
0: ஆமா அருமையானவர்களே, ஆதாம் கூட பாருங்க, ஏவல் கொடுத்தப்ப அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த பழத்தை என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம், உடனே சாப்பிட்டாரு. அப்போ அவ என்ன சொல்றா, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் தப்பு உணரல. நீ இந்த கொடுத்த ஸ்திரீ தான் என்னை வந்து சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இந்த பாம்பு தான் என்னை சாப்பிட வச்சிருச்சுன்னு. இந்த ஆதாம் சொல்றேன், நீ கொடுத்த இந்த ஸ்திரீ என்னை படு சாப்பிட வச்சுட்டான்னு சொல்லி. இப்போ தன்னுடைய அவங்க தப்பு என்ன செய்யல உணரல. சிலர் சொல்றாங்க, அவங்களால்தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்களால்தான் இப்படி ஆயிடுச்சு, என் பையன் நல்லவன் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தனால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய தப்பு உணர மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தப்பு உணர மாட்டாங்க, மற்றவங்க மேலேயே குற்றத்தை சாட்டுவாங்க. அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கல்ல எப்படி தன்னுடைய தப்பு உணர்ந்து அந்த அடியானை நினைத்தரலும் அப்படி கெஞ்சி செவித்தாரோ, அதே போல நம்மளும் கூட ஆண்டுகிட்ட தன்னுடைய நம்முடைய தப்பை உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்லனை பார்த்து, இன்றி பரதேசம் என்னோடு கூட இருப்பா என்று சொன்னார். தன்னுடைய தப்பு உணர்றது எவ்வளவு அவசியமா இருக்குது, நம்ம உணர்றோமா, ஆதாமை போல ஒழிச்சு வச்சிருக்கிறோமா, நம்ம ஒழிக்க கூடாது. இன்னைக்கே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஆண்டவரை செய்து தப்புதான்னு சொல்லி அவரு தன்னுடைய தப்பு அவளுக்கு உணர தெரியல. நம்முடைய பாவத்தை நம்ம உணரத்தக்கதாக ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் பாவத்தை உணர்த்தும் சுவாமி, நான் உணர்ந்து நம்ம இடத்துல அறிக்கிடணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 19:12.
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார். ஆமா அருமையானவர்களே, நம்ம பிழையை உணரணும். நான் செய்தது தப்பு தானே, நம்ம யோசிக்கணும், ஐயோ நான் தானே இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் தானே செஞ்சு ஏன் தப்பு தானே அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய பிழையை உணரணும், நம்முடைய குறையை உணரணும், நம்முடைய குற்றங்களை உணரணும். நிறைய பேர் உணரவே மாட்டாங்க, மற்றவங்கள தான் சொல்லுவாங்க, இவங்கள அவங்களால தானே இப்படி ஆயிட்டேன், அவங்க இதை சொல்லியிருக்காம இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன், என் மேல தப்பு இல்ல அவங்க மேல தப்பு அப்படின்வாங்க. இங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தன் பிழை உணர்கிறவன் யார், நம்முடைய பிழையை உணரணும். அந்த உணரக்கூடிய இருதயத்தை தேவனிடத்துல கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா தருவார். 1 யோவான் 1:7-9 வரைக்கும்.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி நம்மை
1: சுத்திகரிக்கும்.
0: இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேனே, என் பாவங்களை மன்னின்னு சொல்லி நம் பாவங்களை உணர்ந்து நம்ம ஆண்டவர்ட்ட அறிக்கையிடணும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம்.
0: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது.
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நாம் அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: பாவங்களை நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மை.

0: நம்ம என்ன செய்யறோம், வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக உண்மையும் உண்மை உள்ளாரா இருக்கிறாரு. நான் பாவத்தை அறிக்கிடணும், என் செய்த பாவங்களை மன்னி மாண்டவர், நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவர், நான் செய்ததான் தப்பு, நம்மளோட தவறை உணர்ந்து மன்னிக்க வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார், தப்பை உணர்ந்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, மற்றவங்களையே நம்ம குற்றப்படுத்திட்டே இருந்தோமா, அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் சொல்றோமா, அப்படியானா இன்னைக்கு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் நம்மளை நிச்சயம் மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 27:11
1: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
0: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அதை உண்டாக்கினவர்,
0: அதை உண்டாக்கினவர்
1: அதற்கு இறங்காமலும்,
0: அதற்கு இறங்காமலும்
1: அதை உருவாக்கினவர்,
0: அதை உருவாக்கினவர்
1: அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்,
0: அதுக்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். பாத்தீங்களா மேனவர்ல, நம்ம உணரவ இருந்தா நம்ம உண்டாக்கி நமக்கு இறங்கவே மாட்டார். அவங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்லியிருக்காங்க, விட்டுறல் அஞ்சு ஆண்டு விட்டுருவார். நம்ம உணரணும், உணர்வுல இருக்க தேவனத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு, எனக்கு உணர்வை தாருமப்பா, உணரணும். அவர் கிருபை செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். நம்ம உணரணும், ஆண்டவரே எனக்கு உணர்வுல இருந்து தாரும், எனக்கு உணர்வை தாரும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். நம் பாவங்களை அறிக்கிட்டோம்னா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்படாட்ட தேவன் ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: வெளிச்சத்திலே நடப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம தப்ப உணர்றோமா, மற்றவங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? குற்றம் சொல்ற யாருடைய காரியம் தெரியுமா, பிசாசுடைய காரியம். மற்றவங்களா குற்றப்படுத்தும் பிசாசு, நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறோமா, இல்ல நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டுகிட்ட அறிக்கிடுறோமா? அப்படி உங்களால உணர முடியா, தேவனத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாருப்பா, நான் உணர்ந்து இருக்கணுமாப்பா, எல்லாத்திலும் உணரணும் ஐயா, எனக்கு உணர்வை தாரு, என் தப்ப உணரக்கூடிய இதயத்தை தாரும், நான் உணர்ந்த இடத்துல அறிக்கிடணும், நான் ரட்சிக்கப்படணும், பரலோ வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவர் கிருபை செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:26-27.
1: அப்பொழுது இயேசு,
0: அப்பொழுது இயேசு
1: தம்முடைய தாயையும்,
0: தம்முடைய தாயையும்
1: அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த,
0: அருகில் நின்று தமக்கு அன்பாயிருந்த
1: சீஷனையும் கண்டு,
0: சீஷனையும் கண்டு
1: தம்முடைய தாயை நோக்கி,
0: தம்முடைய தாயை நோக்கி,
1: ஸ்திரீயே,
0: ஸ்திரீயே,
1: அதோ உன் மகன் என்றார்,
0: அதோ மகன் என்றார்.
1: பின்பு,
0: பின்பு
1: அந்த சீஷனை நோக்கி,
0: அந்த சீஷனை நோக்கி,
1: அதோ
0: அதோ
1: உன் தாய் என்றார்,
0: உன் தாய் என்றார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். அன்பான சீசனை பார்த்து அதோ ஒன்று தாயின்னு சொன்னார், தாயை பார்த்து அதோ ஒன்று மகைன்னு சொன்னார். அருமையான சகோதரி சகோதரியே, நம்ம தாய்க்காக என்ன செய்யறோம், 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்காக என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. ஏதோ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ கொடுத்து கொஞ்சம் காசை கொடுத்துட்டா நம்ம கடமை தீர்ந்துன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அருமையானவர்களே, தாயினுடைய உள்ளம் நம்மிடத்துல அன்பா இருக்க வேண்டும், நம்ம இடத்துல எல்லாமே அன்பா பேசணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நினைப்பாங்க. சகோதரிய சகோதரியே, என் மகன் அன்பா பேச வேண்டும், என் மகன் அன்பா பேச வேண்டும், அன்புக்குத்தான் தாய்மார்ல ஏங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ ஒண்ணுக்கு உதவி செஞ்சுட்டா போதும், அதோட நம்ம கடன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க உங்க பெற்றெடுத்த தாய்க்கு நீங்க என்ன செய்யணும், உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். தேவனை கர்த்தர் விரும்புகிறது அதுதான். ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது கட்டாயம் நீங்க உதவி செய்யணும், செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அதே மாதிரி செய்வாங்க. நீங்க எதை செய்யுங்களோ அதுதான். ஆண்டவரே இயேசுக்கு நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறார், நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். நம்ம அப்படி செய்யறோமான்னு சொல்லி சிலுவையிலும் கூட சொல்லலன்னா, உயரப்படுற நேரத்திலையும் கூட ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்மளால

0: முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும். சரி, உங்களால் உதவி செய்ய முடியாட்டாலும் தாய் தப்புறன்ட்டு அதிகமாக அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு கூற வேண்டும். தேவநாய் கர்த்தரை பார்த்து கொண்டே இருப்பற. பொன்னி பேதின் புஸ்தகம் 2:21
1: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி
0: உங்களுக்காக
1: மாதிரியை பின்வைத்து போனார்.
0: நீங்க அவருடைய அடிச்சர்களை, நீங்கள் நானும் அவருடைய அடிச்சர்களை பின்பற்றி போறோமான்னு சொல்லிதான் நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. தாய்க்கு எப்படி தன்னை சீசனை பார்த்து அதோ தாயின்னு சொன்னாரு, அதே போல நீங்களும் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நீங்க எதை செய்றீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. அது மறந்தே போகாதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி உங்க தாய் தப்பருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். அதுதான் நமக்கு மாதிரியா முன்வைத்து போயிருக்கிறார். நம்ம ஒரு நாளும் அடிச்சவர்கள தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியா பின்வைத்து போயிருக்கிறார். மறந்து போகாதீங்க. எபேசியன் புஸ்தகம் 6:2-3
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது.
0: பாத்தீங்களா, உங்க ஆயுசு வந்து நல்ல தீர்க்க ஆயுசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும், உங்க தாய் தப்பனையும் நீங்க கனம் பண்ணணும். உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தீர்க்காயசா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகணுமா, உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நம்ம கனம் பண்றோமா, எப்படி இருக்கும் அருமையானாலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ஏதோ வர சொசம் தியானிக்கிறோம் அப்படியே விட்டுறோம்னு இருக்கக்கூடாது. உங்க தாய் தப்பனையும் நீங்க என்ன செய்யணும், கனம் பண்ணணும். கனம் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கும். அது மாத்திரல்ல, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் உங்கள் தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 23:22
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
0: பாத்தீங்களா, பாமா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். உங்களை படிக்க வச்சது யாரு, அதை யோசிச்சு பாருங்க. உங்களை படிக்க வச்சு இந்த நிலை கொண்டு வந்தது யாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா போ நீ சும்மா படு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். அதை நீங்க மறந்து போக கூடாது. தாய் வந்து அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். அப்படி இருப்பீரானா, கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நான்காவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27:46
1: 9:00 இயேசு ஏலி ஏலி லாமா
0: சபக்தானி என்று
1: மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
0: அதற்கு
1: என் தேவனே
0: என் தேவனே
1: ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
0: ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. பிதாவாகிய தேவன் அவர் கைவிட்டாரா, இல்லவே இல்லை. கத்த நிச்சயமா கைவிடவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 10:30 வாசிக்க கேட்போம்.
1: நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம். பாத்தீங்களா, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்தார் என்று தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 53:6
2: நாம் எல்லாரும்
1: ஆடுகளைப் போல
2: வழித்தப்பி திரிந்து
1: அவனவன்
2: தன் வழியிலே போனோ
1: கர்த்தரோ
2: நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும்
1: அவர் மேல் விழப்பண்ணினார். பாத்தீங்களா அருமையானவரே, நம்ம எல்லாருடைய அக்கிரமும் ஆண்டவராக இயேசுக்கு மேல் விழுந்தது. அதனால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. நானும் பிதா ஒன்றா இருக்குன்னு சொன்ன அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமும் அவர் மேல் விழுந்தது. அப்ப நம்முடைய பாவங்கள் வந்து அவர் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1:29
2: இதோ
1: உலகத்தின் பாவத்தை
2: சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார்.
1: பாத்தீங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் பிதாவின் முகத்தை அவருக்கு மறைத்தது. அவரிடத்துல பாவமே இல்லையா? 1 பேதுரு 2:22
2: அவர் பாவம் செய்யவில்லை.
1: அவருடைய
2: வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
1: வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யல. கத்தடி வேதஞ்சது தீமை பார்க்க மாட்டாதே சுத்த கண்ணன். அவர் சின்ன பாவம் கூட அவரத்துல கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சுமந்தார். அதனாலதான் பிதான் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. அவர் சின்ன பாவம் கூட இடத்துல இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை. அவர் இடத்துல என்ன இல்லையா? வஞ்சனை காணப்படவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்னா நிச்சயமாகவே தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யும்? பிதான் முகம் மறைக்கப்படும். இனிமேல் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஏசாயின் புஸ்தகம் 59:2
2: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும்
2: உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
1: உங்கள் பாவங்களே
2: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
1: பாத்தீங்களா, நம்முடைய முகத்தை என்ன? நம்முடைய பாவம் தான் ஆண்டவராகிய இயேசுக்கு நம்ம பிதாவாகிய தேவன் நமக்கு செவி கொடுக்காத படிக்கு நம்மளுக்கு மறைக்கிறது. அதான் சொல்றேன், எப்படிலாம் நான் செவிக்கிறேன், என் செவை ஏன் கேட்கப்படல, என் செவை ஏன் கேட்கல, நான் காலையில செவிக்கிறேன் மாலையில செவிக்க எப்ப பார்த்தாலும் செவிச்சிட்டு இருக்கேன், என் செவை ஏன் கேட்கப்படலாம்? நம்முடைய பாவம் தான் அவர் செவி கொடுக்கக்கூடாத ஒடிக்கி நம்முடைய பாவம் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசுகிறதுக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார். அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்ம இப்ப ஆண்டோட முகம் நம்ம மறைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா நம் பாவத்தை அறிக்கிட்டு இனிமேல் பாவத்தை செய்யக்கூடிய பலனை எனக்கு கொடுங்க ஆண்டவர, நம் பாவம் செய்ய அப்படி வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் நோக்கி கேட்போம். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்கணும், இயேசுவே நம்ம பாவம் செய்யக்கூடாதுப்பா, உங்களுடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, நம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெற்றி தாருன்னு சொல்லி நம்ம ஒரு செபம் பண்ணுமா? 5வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28
2: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன்.
1: ஆம் அருமையானவர்களே, இரவெல்லாம் அடிக்கப்பட்டு கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார். அவர் தாகமெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும், நான் எல்லாம் முடிச்சிட்டேனே, எல்லாம் செய்துட்டேனே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் பழைய வழியிலே இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எப்படியாவது நீ மாற்றும் ஐயா, நான் உண்மை போல மாற வாஞ்சிக்கிற, என்னை உண்மை போல மாற்றுன்னு கேளுங்க. ஆண்டவரை இயேசுகிறது உங்க மேலதான் தாகமா இருக்கிறார், நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யோவான் சுவிசேஷம் 4:34
2: என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
1: அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, நம்ம எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம். பிதா இந்த உலகத்துல நான் அனுப்பினத நிறைவேற்ற வாங்கியிருக்கிறேன்னு சொல்றமா. பிதான் சித்தத்தை செய்ய வேண்டுமே. அவர் எனக்காக கொடுத்த பொறுப்பை, அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் தாகமா இருக்கும். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதான் சித்தத்தை செய்யறது என்னோட தாகம். அது மாத்திரல, பிதா எனக்கு கொடுத்த அந்த கிரியை நான் செய்து முடிக்கிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கு அந்த தாகம் வர வேண்டாமா? இந்த உலகத்துல உங்களையும் என்ன ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய கிரியை நம்ம முடிக்கிறோமா? அவர் நம்ம கொடுத்த திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? அவர் நம்மளை குறித்து என்ன சித்த வைத்திருக்காருன்னு நினைச்சாது பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எதற்காக தேவன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்? அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடித்திருக்கிறேனா? ஒரு ஆள் யோசித்தாது பார்த்திருக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புவது ஒரு நோக்கம், ஒரு திட்டம். அதுதான் நம்ம ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்காக கொடுத்த கிரியில நான் செய்து முடிக்கிறேன் என்னோட தாகம் சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எப்படி அசதியா இருந்துட்டப்பா, நிர்வசாரமா இருந்த, இனிமேல் நான் செய்வாண்டவரே. உம்முடைய நீர் எனக்காக செய்து கொடுத்த அந்த கிரியை நான் செய்வாண்டவரே. உம்முடைய சித்தத்தை நான் செய்வாண்டவர், ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்க மேல என் மேலதான் தாகமா இருக்கிறார். நாளுக்கு பொல்லாத ஆனப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதுதான் சொன்னார், தாகமா இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18:14
2: இவ்விதமாக இந்த சிறியரில்
1: ஒருவனாகிலும்
2: கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல
1: சித்தமல்ல. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், தாகமா இருக்கிறேன் சொன்னார். என்ன தாகம்? நம் ஒருத்தரோட கெட்டு போக கூடாது. இந்த சிறியில ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுதான் பிதாவின் சித்தம். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் விட்டு வெள்ளைக்கு தூரமா மாம்சமும் மனமும் இருமறுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்க மேல என் மேல்தான் தேவனுடைய தாகம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் தேவனுடைய தாகம். எப்படி இருக்கிறோம்? பிதான் சித்தத்தை செஞ்சிருக்கிறோமா, இல்ல நம்ம மனமும் மாம்சம் இருமறுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், ஒருவராயில் கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல. இந்த சிறியில் ஒருவராவது கெட்டு போறது உங்கள் பிதான் சித்தம் அல்ல என்று சொன்னார். நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டுக்குள் இருக்கமா? ஆண்டு விட்டு வழி விலகி இருக்கிறோமா? ஆண்டு விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டு கேட்கிறார், மகனே உன் இதயத்தை கொடு, மகனே உன் இதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிப்போமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
2: என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா.
1: உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் கேக்குறது உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீ கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்ம வீட்டு வழிவேறி போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரே, என் இழுத்துக்கொள்ள என் இருதயத்தை விட கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ எனக்குள்ள இந்த வாசம் பண்ணுவீங்க, எனக்குள்ள இங்க தங்கிருங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க எனக்குள்ள வரணும், எனக்குள்ள இந்த வாசம் பண்ணுங்கப்பா. நீங்க என் மேலதான் ஆண்டு தாகமா இருக்கீங்க, என்னை ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டு சொல்லுமா? ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, கெட்டு போறத தேவன் விரும்புறதும் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுக்குமா? அதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவரை இயேசுகிறது தாகமா இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை மூலத்துல அர்ப்பணிக்கிறப்பா, என் இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க, என் இதயத்தை கூட கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை சொல்லுவோமா? உங்களுக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண வாஞ்சியா இருக்கிறார். அவர் தாகமெல்லாம் உங்க இதயத்து மேல என்னுடைய இதயத்து மேலதான் அருமையானவர்களே, ஒப்பு கொடுப்போமா? அது மாத்திரல்ல, இயேசுகிறதுக்கு இன்னொரு தாகம், ஏசாயின் புஸ்தகம் 6:8
2: யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்,
1: ஆமா அருமையானவர்களே, என் சனங்கள் எத்தனையோ பேர் அறியலையே, என் சனங்கள் எங்கேயோ இருக்கிறாங்களே, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா? ஏசாய் சொன்னது போல என்னை அனுப்ப மாட்டேன், நான் போகிறேன் சொல்லுமா? எத்தனையோ சனங்கள் ஆண்டு அறியலையே, எத்தனையோ சனங்கள் மனம் போல மாம்சமும் மாம்சமும் மனசு விரும்பினோடி வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா? அன்று சொல்றாரு, யாரை அனுப்ப, யார் நமது காரியமா போவா என்று சொல்லி ஏசாய் சொன்னார், என்னை அனுப்ப மாட்டேன், நான் போறேன்னு சொன்னாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா? ஆண்டவரே, இன்னும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களால் முடிந்தபடி விழித்து செய்கிற ஆண்டவர், எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கத்தடி ஒழித்து நம்ம செய்ய வேண்டிய அருமையானவர்களே. அன்று அதைத்தான் நம்ம தாகமா இருக்கிற, முதல்ல நம்ம இருத்தி மேல் தாகம், ரெண்டாவது ஆண்டடி ஒழித்து செய்யணும் தாகம். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு ஒப்பு கொடுப்போமா? ஆறாவதாக, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிர்ந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:30 வசனம்.
2: இயேசு காடியை வாங்கின பின்பு,
1: இயேசு காடியை வாங்கின பின்பு
2: முடிந்ததென்று சொல்லி,
1: முடிந்ததென்று சொல்லி
2: தலையை சாய்த்து,
1: தலையை சாய்த்து
2: ஆவியை ஒப்பு கொடுத்தார்,
1: ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமா அருமையானவர்களே, முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 இந்த உலகத்துல பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினத செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்துல வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவரு செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவாகி தேவன் அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தார், அதான் முடிந்தது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 17:4
2: நான் செய்யும்படி,
1: நான் செய்யும்படி
2: நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
1: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
2: செய்து முடித்தேன்,
1: செய்து முடித்தேன். ஆமா அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் செய்யணும் சொல்லி அவர் கிரியை ஒப்பு கொடுத்தாரோ அந்த கிரியெல்லாம் அவரு செய்து முடித்தார். நீங்கள் நானும் கூட கர்த்தர் நமக்காக கொடுத்த கிரியை நம்ம செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு பூர்ணத்தோட ஆண்டவர் ராஜ்யத்துல போய் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆண்டவர் இயேசு நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். நம்மளும் கூட செய்து முடிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் நினைச்சாங்க, வீடு மேல வீடு வாங்கணும், காடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொண்ணை வாங்கணும், பொருளை வாங்கணும், அவங்க வீட்டில் இத்தனை பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன வச்சிருக்கிறோம், இதைத்தான் நினைப்பாங்க. ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், பிதா எனக்கு என்ன நியமித்தாரோ அந்த கிரியை நான் செய்து முடித்தேன் சொன்னார். நம்ம என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களை இருப்பதுனாலயோ வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு அப்படின்னால நம்ம போக முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு எல்லாமே நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். பிதாவை தேவனை நியமித்ததை நான் செய்து முடித்தேன் சொன்னார். அவர் நியமித்த கிரிகளை செய்து முடிச்சார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக, உங்களுக்காக எனக்காக எத்தனை பாடு சொல்லனா துயரத்தை அணிவித்தாரே, எவ்வளவோ பாடுகள் கஷ்டத்தை நமக்காக அணிவித்தாரே, நம்ம கர்த்தராகி தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்றாரு, 2 Timothy 4:7
2: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
2: ஓட்டத்தை முடித்தேன்,
1: ஓட்டத்தை முடித்தேன். பாத்தீங்களா, அவர் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எபிரேயன் புஸ்தகம் 12:1
2: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்,
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
2: பொறுமையோட ஓட கடவோம்,
1: பொறுமையோட ஓட கடவோம். பாத்தீங்களா அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு, அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். அதுங்க பரிசுத்த பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கென்று என்ன ஓட்டம் வச்சாரோ அது ஓடி முடிச்சிட்டாரு. நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம் அருமையான, சிந்தித்து பாருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம், நிச்சயமா நான் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வளர்ந்தோம், வீடை வாங்கினோம், பணத்தை சேர்த்தோம், அதை சேர்த்தோம், இதை சேர்த்தோம்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஏதாவது கொண்டு போக முடியுமா? நிறைய பேர் பாருங்க, ஒரு 10 கூட செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகும்போது எப்படி, அங்க எப்படி அவங்களுக்கு பொக்கிசம் இருக்கும், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக சின்ன ஊழியத்தை கூட செய்ய மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக செவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல என்ன பொக்கிசம் இருக்கும் யோசித்து பாருங்க. பஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்து என்ன ஓட்டம், நமக்காக நியமித்த ஓட்டம் சொல்லி எவ்வரே 12:1 வாசிக்கிறோம். நமக்காக நியமித்த ஓட்டத்தை செய்து முடித்தேன்னு சொல்ற நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அருமையால சிந்தித்து செயல்படுவோம். மோசே சொல்றாரு, யாத்ரா புஸ்தகம் 40:30
2: இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்.
1: மோசே வேலையை முடித்தார், அவர் கொடுத்த வேலை அவர் செய்து முடிச்சிட்டாரு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், எல்லாம் முடிந்தது, இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்காக பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பட்டு முடித்து விட்டேன்னு சொல்ல முடிந்ததுன்னு சொன்னார். எனக்கு பெய்தா நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன்னு சொன்னார். மோசே சொல்ற வேலை முடிந்ததுன்னு சொன்னார். நோவா சொல்றாரு, ஆதியாகமம் 7:22
2: நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
1: பாத்தீங்களா, என்ன திட்டமா சொல்றாரு பாருங்க. நோவாக்கு தேவன் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அப்படியே செய்து முடித்தான். ஆமா அருமையானவர்களே, நம்ம உள்ளத்தை அரசி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே மக்கா செய்யல ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நமக்காக நான் செய்து முடிக்க எனக்கு என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் செய்து முடிக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் 7வது சிலுவையில கூறின வார்த்தை, லூக்காவின் சுவிசேஷம் 23:46
3: இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில்
1: என்
3: ஆவியை ஒப்புவிக்கிறேன்
1: என்று
3: மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
1: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். பிதாவின் கையில அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன தீர்க்கு தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 31:5
3: உமது கையில்
1: என்
3: ஆவியை
1: ஒப்புவிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சங்கீதக்கார நிமித்தமா இந்த தீர்க்கு தரிசனத்தை சொல்லி வைத்திருந்தார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சு. அவர் பிதான் கையில தம்முடைய சீவனை ஒப்பு கொடுத்தனால இப்ப நமக்குள்ள பரிசுத்தாவினர் நமக்குள்ள வந்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4:6-7
3: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்
1: அப்பா பிதாவே என்று
3: கூப்பிடத்தக்கதாக
1: தேவன்
3: தமது குமாரனுடைய ஆவியை
1: உங்கள்
3: இருதயங்களில் அனுப்பினார்.
1: ஆகையால்
3: இனி நீ அடிமையாயிராமல்
1: புத்திரனாயிருக்கிறாய்.
3: நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய்
1: தேவனுடைய
3: சுதந்திரனுமாயிருக்கிறார்
1: அதுக்காக பிதாவுடைய கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவி ஒப்பு கொடுத்தார். குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு சுதந்திரராய் மாற போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு குமாரனாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால தேவனுடைய சுதந்திராய் மாறுறோம். நம்ம அடிமையா வாழ்ந்தோம், இப்போ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுறோம். அப்பா பிதாவை நம்ம கூப்பிடக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரல ரோமர்கள் நிறுவோம் 8:17
3: நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே
1: தேவனுடைய சுதந்திரரும்
3: கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே
1: பாத்தீங்களா, நம்ம சுதந்திரமாய் மாறிட்டோம். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிய நமக்குள்ள குமாரோட ஆவி நமக்குள்ள வந்ததுனால கர்த்தருடைய சுதந்திரராய் மாறிட்டோம். அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அவரு பிள்ளையா மாறும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. ஏசாயின் புஸ்தகம் 19:25
3: இஸ்ரவேலராகிய
1: என் சுதந்திரமும்
3: ஆசீர்வதிக்கப்பட்டது
1: என்று சொல்லி
3: அவர்களை ஆசீர்வதிப்பார்.
1: நம்ம இஸ்ரவேல மாறிட்டோம், அவருடைய சுதந்திரமா மாறிட்டோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய ஆவி பெற்றிருக்கீங்களோ கர்த்தருடைய சுதந்திரமா மாறுறீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரல, அவர் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கேட்டு அன்றுவிடைய ஆவி எனக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே, என் இருத்த ஆவி தாரும், எனக்குள்ள வேணும் ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோட கேட்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டா அவரோட மாறவே முடியாது. ரோமர்கள் நிறுவம் 8:9
3: தேவனுடைய ஆவி,
1: தேவனுடைய ஆவி
3: உங்களில் வாசமாய் இருந்தால்,
1: உங்களில் வாசமாய் இருந்தால்
3: நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல்,
1: நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல்
3: ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள்,
1: ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள்.
3: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்,
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
3: அவருடைய நல்ல
1: பாத்தீங்களா, கிறிஸ்துவின் ஆவி யாராருக்குள்ள இல்லையோ அப்ப நம்ம கிறிஸ்தவங்களை இருக்க முடியாது. உலக பிரகாரமா கிறிஸ்தவங்க சொல்லிக்கலாம், சபையில கிறிஸ்தவங்க சொல்லலாம், அவருடைய மாற முடியாது. அருமையானவர்களே, பசுத்தவன் அபிஷேகத்தை கேளுங்க, ஆண்டவரே ஆவி எனக்குள்ள வரணும், குமாரனுடைய ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் கேட்க வேண்டும். அதனாலதான் பிதாவாகிய தேவனிடத்துல அவர் ஆவியை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பசுத்தவினத்தை நமக்குள்ள வாசம் பண்ணுற எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவங்க பாத்தீங்களா, நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:10
3: நான் என் நேசருடையவள்,
1: நான் என் நேசருடையவள்,
3: அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது.
1: ஆமா அருமையானவர்களே, கத்துடைய ஆவி நமக்குள்ள இருந்தால்தான், கத்துடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் போது நம்ம அவருடையதான் மாற முடியும். அப்ப அது மாத்திரம் இல்ல, அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க மேல அவங்க பிரியமா இருக்காங்க, அந்த பிரியம் இந்த உலகத்தோட முடிந்து விடும். கத்துடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம மேல கத்தர் பிரியமா இருப்பா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா, வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், நீர் ஊற்ற உண்டாக்கினவர், சகலத்தையும் அண்டாசுரத்தை உருவாக்கினவர் நம்ம பிரியமா இருந்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே பரிசுத்தாவினர் எனக்குள்ள வரணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தாவில் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கட்டுமப்பா, நீ பிதாவின் கையில உடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாரனுடைய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு மேலே இறங்கட்டும் எப்பா, இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் ஐயா. அக்கினி எல்லாரும் மேலே போடுங்க ஆண்டவரே, பூமி மேல அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னீரே. தேவ அக்கினை போடுங்க, தேவ எல்லாமே நிரப்புங்க, தேவ பிரசனத்தில நிரப்புங்க, தேவோட மகிமேல நிரப்புங்க ஆண்டவரே. கத்தாவே நீ இறங்கி வாங்கப்பா, அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனை அளவில்லாம ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஆசீர்வத்திலும் அக்கினியால் நிரப்புங்க, உன்னத பழத்துல இடக்கட்டுங்க. தேவ பிரசனை மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற தேவன் ஆசீர்வத்திலும் அவங்க கண்ணீரை துடைங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா, அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க சப்பா. எல்லாரும் ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ கிருவை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கு அனைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் ஆசீர்வித்து அவங்க உயர்த்துங்க. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்து எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் வாழ்க்கையில செய்யுங்க சப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பாமை துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. கற்பத்தின் கனியோ கத்ரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே, நீ குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. அப்பா சமா இல்லாத மக்கள் சமானத்தை தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்க ஏசப்பா. உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில் சிறக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரத்தின் எல்லை பெரிதாக்குங்க, வியாபாரத்தில் நம்முடைய கிருபை தாங்கட்டும், அதிசயங்களா இருக்கிறவங்களை செய்யுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. கேசில இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க, கத்துடி கிருபை, கத்துடி பிரசனம், கத்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யப்பற அன்புக்காக ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொடப்பற அன்புக்காக ரத்தத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு தேவையும் நீங்கள் சந்திங்கப்பா. நிறைவான வரும்போது குறைவிலா ஒளிந்து போடுச்சு, ஒவ்வொரு விளத்தினையும் ஆளிகை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே. ஆமே, கர்த்தன் அமைச்சவர்த்த கேட்டுட்டா
4: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா, கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளி வந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டுலாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரியுடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443079 and 7598112435. Our email address: asinkaram@gmail.com. Our website: andofusers.com. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். அது பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்ச வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே அந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதையா இருக்கணும். பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள எப்படி? இரவெல்லாம் பாச்சிங்க இருந்து செவம் பண்ணி தான் கர்த்தரிச்சாரு. 12 கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? இரவெல்லாம் செவித்துதான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. இப்ப அவங்க செஞ்சிருக்கான், பிசாசா இருக்கு. ஏன் பிசாசா? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இல்ல, இவன் கர்த்தரோடு இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாச என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி குடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நமக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம், நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க, நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலேயே இருக்கலாம்ல, என்ன கருத்துக்குள்ள இருந்தோம், உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதான் நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கத்தோட வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாப்புல இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல ஒதுவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதான் பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர, இதை தர, தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இல்லாத மறந்து பேசுவாங்க. அது மாத்திர நம்ம ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் நீ கேசு தான் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தாலே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்ப வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனை வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்க இது நடக்குது, அங்க இது நடக்கு, அங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம ஏசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாத வடிக்கு நம்ம காத்துக்கலாத. ஆண்டர் சொல்றாரு உபாகம் புஸ்தகம் 5:32 வசனத்துல பாருங்க, அவர் விட்டு வலதுறமும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறமும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு
1: கற்பித்தபடியே
0: செய்ய இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு ஆதிலே இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்மளை தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்பெல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் இல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யற? தேவன் நம்மள ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? நீ ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாம் இல்ல. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியன் புஸ்தகம் 2:5
1: கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபை, தேவனுடைய கிருபையினால் என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவரே எப்படியாவது ரட்சிக்கும் ஐயா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, என்ன முழுமையா என்ன ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு.
0: நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாமல் ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம், அவர் நம்மை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே, மறு ஜென்மம் ஒழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்லை, அவரு கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் மெழுக்கினால நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமான? வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்கிறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பும் மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயின் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
0: தேவன் தாமே
1: சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற
0: இவ்வளவு
1: பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சி பெற்றிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா? பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன செய்ய? பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா? நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 9வது வசனம்,
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக
0: தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இரண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த கிருபைகளை, ஆண்டவர் வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்க நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில் செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாமல் நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனுடைய நம்ம தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமா கொடு. செவத்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான். வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவெல்லாம் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரங்களை நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு, நம்மள அதிகாரம் உடையவில் இருக்கிறதுதான் தேவன் நம்மளை ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமே ஐயா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க, உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, உண்மை அண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வினைகள், பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாக்காத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிற, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அறியிற அறிவில் வளரணும் ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக, பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்கா ஸ்தோத்திரம். எல்லா துதி, கனா, மகிமையும், மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் அன் ISO 9001:2008 சர்டிஃபைட் கம்பெனி எங்கேஜ் இன் மேனுபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஹை பிரஷர் ஹோமோஜனைசர்ஸ், ஹை பிரஷர் பம்ப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிப்ளெக்ஸ் பம்ப்ஸ். Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டியனா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையா கல்யாணம் ஆனப்ப முழுமையா ரட்சிக்கப்படல. சர்ச்சில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்க பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வார வாரம் சர்ச்சுக்கு போனாரு. அதுக்காக நான் கர்த்தர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயின் கிரிக்கை வந்துருச்சு. ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறது எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான் சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல

0: ஜெபிச்ச எஸ்தர் பெருமக்கா வசந்தி அக்காவுக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
1: கரங்களை தட்டிக்க நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம். வேற யாரா சொல்றீங்களா?
2: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மா வந்தா போவாங்க, அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சை அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை, நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம், கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லா தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
3: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா, இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போது தான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னா, இப்ப போன் பண்றா, அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
4: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எங்க பெரியம்மா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணனா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்கள ஒரு ஊர்ல, அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரே பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் 3rd எங்க பசங்க வந்திருக்காங்க 10th. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10th நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டவருடைய கிருபைக்காய் கொடான கோடி நன்றி.
6: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துறதுக்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு என் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.com. God.

0: படிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ,
0: விசுவாசிகளாகிய நாமோ
1: அந்த இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பார்தலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இலை பார்தல் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். விசுவாசம் தான் மிக மிக அவசியம். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்கணும், இயேசுப்பா எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம நான் வாழ்ந்த நாட்கள் போகுது, எனக்கு விசுவாசத்தை தாங்க. அவரே விசுவாசத்தை தொடங்குறது இயேசு கிறிஸ்து தான். விசுவாசத்தை விசுவாசத்தை துவக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் விசுவாச துவக்குற. அப்ப ஆண்டு கேட்கணும், விசுவாச துவக்குகிறவரும் துவக்குறவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். நம்ம ஒரு நாள் விசுவாசத்தை ஆண்டு கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் உள்ளத்துல விசுவாசத்தை துவக்குங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாம பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்டோம். விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இரண்டாவதாக தேவன் ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கணும், பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா என்ன வேணுமா? மத்தியில் சுவிசேஷம் 24:31.
1: வலுவாய் தொலிக்கும் எக்கால சத்தத்தோட,
0: வலுவாய் தொலிக்கும் எக்கால சத்தத்தோட
1: அவர் தம் தூதர்களை அனுப்புவார்.
0: அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார்.
1: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை,
0: அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை
1: வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு,
0: வானத்தில் ஒரு முனை முதல் கொண்டு
1: மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்.
0: 4 திசைகளில் என்ன செய்வாரு? யார்த்து கூட்டி சேர்ப்பாரு? கத்திரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை. மத விசுவாசிங்க விசுவாசித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் இலை பெற முடியும். ரெண்டாவது யாரு கூட்டி சேர்க்கிறாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சங்கீத புஸ்தகம் 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தியை யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நமக்கு பயபக்தி வேணும். பரலோகத்தில் குடியிருக்கும் நமக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். அப்பதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா மாற்றுவாரு. அப்பதான் ராஜ்யத்தில் குடியிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செவத்திலே விளையாண்டுட்டு, செவத்திலே சரியான மழை செவிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. செவத்தில் பயபக்தியோடு கத்தர் யாரை தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ளவளை தெரிஞ்சிட்டார். நான் பக்தியாக இருக்கணும், பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிக்கணும். இப்போ விளையாண்டுட்டு பிள்ளைகளை வச்சுட்டு விளையாண்டுட்டு பிள்ளையோட பேசிட்டு அப்படி இருந்தால் ஆண்டு பயபக்தி இருக்க முடியாது. பக்தி உள்ளவங்களை தான் கர்த்தர் தமக தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் கர்த்தர் வேதம் சொல்லுது. யாரை தெரிஞ்சிட்டாரா? பக்தி உள்ளவில். பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதித்து முழுதயத்தோடும் ஆத்மாத்தோடு முடி பலத்தோடு ஆண்டவர் ஆராதித்து தொழுது கொள்ளும் போது கர்த்தர் அவர் தெரிஞ்சு கொள்றார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பக்தி உள்ளவில் கர்த்தர் தமக்காக தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு யார் வராங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் வந்துட்டேன்னு சொன்னா பயபக்தியோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1:4.
1: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்,
0: அன்பில் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களும்,
1: குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
0: கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செஞ்சிட்டா இருக்கு? எப்படி இருக்கணுமா? நம்ம அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிஞ்சிட்டாரு. இப்ப இல்ல, எப்ப தெரிஞ்சிட்டாரு நம்மள? உலக தோற்றம் அதான் நம்மள இப்ப ஒரு குடும்பம் ஆண்டவர் சேர்த்திருக்காரு. அல்லேலூயா. எங்கேயோ பிறந்தோ எங்கேயோ வளர்ந்தோ இன்னைக்கு கர்த்தர் நம்மள எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் அவருடைய சுத்த கிருபை. அன்பில பரிசுத்தமும் குற்றமில்லாமல் இருக்கிறதுக்குதான் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மள தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சுக்கொண்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
0: உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார். கர்த்தரோடு கூட இருக்கப்பட்டவங்க யாரெல்லாம்? அழைக்கப்பட்டவங்க, ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட, மூணாவது உண்மையில் அதான். முதல் விசுவாசித்தான் நமக்கு இலைப்பரில் கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும், அவர் நம்ம தெரிஞ்சு கொண்டா நினைச்சு நமக்குள்ள பக்தி, பயத்தோடும் பக்தியோடும் தேவனை தொழுது கொள்ளுமானா கர்த்தர் நிச்சயமா நம்மளை தெரிந்து கொண்டிருப்பாரு. அது எப்பயிலும் தெரிஞ்சுக்கிட்டாரா, உலக தோற்றத்துக்கு முள்ள அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களா இருக்கிறதுக்காக உலக தோற்றத்துக்கு முள்ள நம்ம தெரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:23.
1: பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
0: பின்பு அவர் வரும்போது யார் உயிர்ப்பிக்கப்படுவார்? அவருடையவர்கள். முதல் விசுவாசம் உள்ளவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. விசுவாசம் இருந்தால் அவர்கள் நம்மளும் இளைப்பாருவோம். கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார் வரும்போது. அல்லேலூயா. முதல் விசுவாசம் தேவை. ரெண்டாவது என்ன தேவை? தெரிஞ்சு கொண்டா கர்த்தர் ராஜ்யத்தில் இருப்போம், கூட இருப்போம். அழைக்கப்பட்டவர்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர் அவரோடு இருக்க முடியும். மூன்றாவது அவருடையவர்கள். அவருடையவர்கள் யாரு? வாஸ்து பாருங்க, ரோமர்கள் இருப்போம் 8:9.
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
0: அபிஷேகம் யாருக்குள்ள இல்லையா, அவங்கள யாருடையவில்லை, கிறிஸ்துவடைய அல்ல. இன்னும் கர்த்தடி வேதம் சொல்ல, நான் சொல்லல, கர்த்தடி வேதம் சொல்லுது. அபிஷேகத்துல ஒவ்வொரு நாள் நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகம் ஒவ்வொரு நாள் நிறைஞ்சி துதிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா என்ன அடையாளம்? நம்ம நிறையது மாத்திரல, அன்னி பேச பேசுறது மாத்திரல, எது அடையாளம்? பரிசுத்தன் வந்து பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய் திருப்ப குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் சரி, கர்த்தரை போல போதிப்பவர் யார்? அவர் தப்பா ஏதாவது நம்ம தப்பான காரியம் செஞ்சு நம்ம போதிப்பார், இப்படி செய்யக்கூடாது தப்புன்னு சொல்லுவாரு. அது மாத்திரம் இன்னொரு அடையாளம், யோவான் சுவிசேஷம் 16:13.
1: சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்
0: தாம்
1: கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
0: அதுதான் நம்ம பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா பெற்றுக்கொள்ளாங்கிறது அடையாளம். ஒரு வேளைக்கு நம்ம அன்னி பேச பேசிட்டு தானே இருக்கிற அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி மேம் வந்து வரக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் வந்து ஆண்டு அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்புவோம், நான் தான் நிரம்புறேன் அப்படின்னு நம்ம மேம் வரக்கூடாது. பரிசுத்தாவினர் இருந்தாருன்னா என்ன செய்வாரு? பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய் திருப்பி குறிச்சு கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்வாரு? ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதுல நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தோ போதிக்கும், சகல சத்தியத்துக்கு வழி நடத்துறாரு. அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருப்பீங்களா? நான் நிறைய பேர் அபிஷேகம் குறைஞ்சிருக்கீங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதங்க சொல்ற கர்த்தடி வேதம் சொல்லுது 8:9.
1: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
0: அவருடையவன்
1: அல்ல.
0: யாருக்குள்ள கிறிஸ்து ஆவி இல்லையோ அவங்க யாருடையவர் அல்ல? கிறிஸ்துவோடவர் அல்ல. நம்ம ஏமாந்துருக்கோம், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், அண்ணி பேசுற பேசுறேன், நான் பரிசுத்தன் அபிஷேகத்தில் எல்லாரும் நிரம்புவேன், நான் நல்லா நிறைஞ்சிருக்கேன் வச்சு ஏமாந்துடக்கூடாது. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடைய வேற அல்ல. அப்ப நீங்க பரிசுத்தன் நிறையும் போது நமக்கு பரிசுத்தன் நம்ம கூட பேசணும், நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம கண்டிச்சு உணர்த்தணும். அது மாத்திர நம்ம ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது இதுல வழி இல்லை, இதுல நடங்கின ஆண்டு சொல்ற சத்தத்தை கேட்கணும். பரிசுத்தன் வந்து சகல சத்தியத்தை நமக்கு சொல்லி தருவார். அதனால நம்ம பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கிறோமா இல்லையான்னு நம்மளே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி யார் ஏமா வந்து போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திர கிறிஸ்தவர்கள் தான் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 5:24.
1: கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும்
0: அதன் ஆசை இச்சைகளையும்
1: சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
0: கிறிஸ்தவனை யாரு என்ன செய்வாங்களா? அவர் ஆசை இச்சையில என்ன செஞ்சிருக்காங்க? சிலுவில அரைஞ்சிருக்காங்க. ஆண்டவர் நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கிறிஸ்துவோடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவில அரைந்திருக்கிறாங்க அப்படின்னு அறையப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றோமா? அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் விசுவாசம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு, விசுவாசம் இருந்தாத்தான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும்.
2: கற்றுக்கள் மாந்தவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போது நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாடி சித்து வழி நடத்துறீங்க தகப்பரே, கோடான கொடி ஸ்தோத்திரமையா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமான் தேடி ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. கத்துடி கீர்வு அவங்க சூழ்ந்து கொள்ளட்டும். கத்துடைய பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறமையா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்விக்க தேவனாய் கத்தாவையுமே போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் அணுகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பரையுமே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க அப்பா. நீங்க கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களாண்டவரே. எத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை தொடங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நேசுடைய கரம் தாங்கட்டுமப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மன நோயினால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க அப்பா அமை ஸ்தோத்திரம். ஆற்று பெருவினைப்பட்ட மக்களை குணமாக்குங்க, மந்திரக்கட்டு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அமை துதிக்கிறோம். அப்பா அம்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே. அப்பா ஹார்ட்ல பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரும் கவலையும் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்காண்டவரே. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனையுமே. கோடான குடி ஸ்தோத்திரம். அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேண்டிக் கொள்வதற்கு அனைப்பதற்கு அதிகமாய் கிரியிற தேவனை நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரருக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும், தூக்கம் இல்லையன்னு சொல்லி கலைஞருக்கிற குடும்பங்களை தூக்கத்தை தரணும் ஐயா. வீடு கட்ட முடியலன்னு கலைஞருக்கு குடும்பங்களை வீடு கட்ட உதவி செய்யுங்க. கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க. அப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவரை சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்கூலுக்கு பணம் கட்டணுமேனு சொல்லி கலைஞருக்கு மக்களுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டத்தக்கதாக தேவைகளை சந்திக்க முடியாச்சு வைக்கிறோம். கத்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களப்பா. சிங்க கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே. ஆசீர்வித்து உயர்த்தங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் உங்களை ஆளுகை செய்யட்டுமாப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதிக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்துல தாழ்மையாக்கே ஜூரம் பரமசிதாவே. ஆமே. கத்தரை நம்ம சேர்த்து கேட்டா சோர்ந்து போகாதீங்க.

அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்திருக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமம்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறு அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சீங்கன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட்ராய்ட் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address is aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்ய போகுது? பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓரியனித்திருக்க பாவம் அமலுக்கு வந்துருச்சு. அது மாத்திர இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை. வெளியே போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விழுப்புரத்துல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள்லாம் நீ வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவன்கள். நம்ம என்ன செய்யணும்? கோபம் கத்தோடைய கோபம் வரதான் செய்யும். நம்ம அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலகம் நம்ம சொந்த பரலூர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அவரு கோபம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? முத்தஞ்சியில் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையாக அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நானே வழியும் சத்தியமும் சீவன். அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வர போற தேவனுடைய கோவாக்கினுக்கு இது தப்பணும்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்துல பாருங்க எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கமா நடந்து கொண்டிருக்கிறது. எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும்
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
0: அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவரோடு இருக்க வேண்டும். எப்போது அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போதும் ஜெபத்திலும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கோ அவர் அண்டிக் கொள்ளதே நலம். வாசிங்க.
1: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்ப எல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்த பவுல் நமக்கு எழுதுறாரு, என்ன செய்யுங்க? இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியர் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணில் தூக்க வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி.
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க.
0: ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோவாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
0: நீங்கள்
1: வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன செய்யறோம்? பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்
0: அவரை
1: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்.
0: அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்கமா இல்ல நம்ம எப்படியோ இருக்கிறோமா? அப்படி இருக்குமானால் இந்த நாள்லயே நம்ம ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கோபாக்கினு என் மேல வராதிக்கிறோமே, அண்டிக் கொள்ள ஆண்டவரே. எப்போதும் செவ்வாய் துதி ஸ்தோத்திரம் எப்போதுமே நம்ம வாழ்க்கை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா? கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா? கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கிறோமா? நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 7 பதினொன்னாவது வசனம்,
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்கிறாரு? சினம் கொள்கிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நான் பாமா இருந்தாலும் அவர் ஆண்டு சொல்ற என்ன இடத்துல வருவார்? பாவியில ஒருபோதும் தள்ளமாட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37 வசனம்,
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவம் நினைச்சு புறம்பே தள்ளமாட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்ட ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்பி பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேப்பான், என்ன ஆண்டவரு உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களுக்கு மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க போல. அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவிகள் மேல சென்னங்குழு, என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிறோம். அப்பதான் அவர் கோவம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதையே நம்ம பழைய காரியங்களை செய்யும் போது கர்த்தர் மேல என்ன செய்யறாரா? சென்னம் கொள்ளுகிறார். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஏன்னா பாவியை நேசிக்கிறார் உண்மைதான். நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார் நம்மள? கோப்பனம்ல என்ன கோபப்படுறாரு. வாசித்து பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் 7:26 வசனம்,
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
0: மாசில்லாதவரும்
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகள் பாருங்க, குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம்ம பாவம் செய்யும் போது கத்திரனு செஞ்சாரு நம்மளை விட்டு விலகிடுறாரு. ஆண்டு சொன்னாரு, ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்கல்ல. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுதும் இல்ல உன்னை கைவிடும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த நம்மளோடு எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிடுறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு இடம் கொடுக்காத ஒடிக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்திருக்கிறது நம்ம ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உடைய கோவாக்கினை நாள் வர்றதுக்குள்ளாக்க நம்ம அண்டிக்குள்ளனப்பா, என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிமுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்துறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து கண்ணாடி பார்த்து சோப் போட்டு எப்படிலாம் கழுவுறோம். அப்படியான ஆண்டவராக இயேசுக்கு திரு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்துவம் பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்யுமா நமக்கார நன்மைகள் நம்மளே கருத்துக்கொள்றோம். பாருங்க, பிரசிங்க புத்தகம் 9:18 வசனம் பாருங்க,
1: பாவியான ஒருவன்
0: பாவியாக ஒருவன்
1: மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: பத்தி நம்ம காண்ட நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துறோம். அதுக்குதான் நம்ம என்ன செய்ய அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்கப்ப என்னை காமிங்க. அதான் இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அதான் பாவிகள் என்ன செய்யறானா, என்ன செய்யறாங்க? மிகுந்த நன்மைய கெடுக்கிற நம்மளே நம்ம தப்பு பண்ணு. பாவம் சொன்னா பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்லை. கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரையும் வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்யறோம். பாவி என்ன செய்யற? மிகுந்த நன்மைய கெடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்னுடைய என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்த என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கும் அர்ப்பணிக்கிறது இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நீ மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் வணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அவர் ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறதுதான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம், கிறிஸ்தே உலகத்துக்கு வந்தார். 1 Timothy 1:15 வசனம்,
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்கதான் வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஆண்டு விட்டு அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அது எவரே 2:4 என்ன சொல்லுது? இவ்வளவு பேர் அச்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்பமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ள? ரட்சிப்பாக நாம் போராட வேண்டும். வாஸ்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போம்.
0: கவலை அற்றிருப்போம், கவலைப்படாம ரட்சிக்கப்பட அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாம இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதான் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுறனா இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்ம ஆத்மா குணமடை வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, 41:4
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: என்று நான் சொன்னேன். பாத்தீங்களா, நம்ம ஆத்மா குணமடை வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடை வேண்டும். 119:81 பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீர் ஓடு நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்க வேண்டும். ரட்சிமைய எப்படியாவது ரட்சித்தல், உங்களுடைய பிள்ளையான மாத்திக்கோங்க. நான் எப்படியா ரட்சிக்கப்படணும்? எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவன். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியம் சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு பாருங்க, சகரியான் புஸ்தகம் 7:11-12
1: அவர்களோ
0: கவனிக்க மனதில்லாமல், கவனிக்க மனதில்லாமல்
1: தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு
0: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள்,
1: வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு
0: சொல்லி அனுப்பின
1: வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கடுங்கோபம் எழுச்சி வந்துச்சு, சேனையின் கர்த்தரிடத்தில் வந்துச்சு. என்ன செய்யணும்? வசனத்தை கவனிக்கணும், ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்கணும். கர்த்தர் உள்ளத்துல பேசுவாரு, வசனத்தை வந்து நம்ம கவனமா கவனிக்கணும். ஏதோ நம்ம எங்கே ஒரு எண்ணத்தை வச்சு அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். சத்தியத்து மேல உங்களுக்கு அன்பு வரணும், சத்தியத்து மேல உங்களுக்கு தாக வரணும், வசனத்து மேல தாக வரணும். அதுதான் மிக மிக அவசியம். வசனத்தை கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அவர் என்ன சொல்லாம அந்த வார்த்தை கீழ்படியும் போது நம்ம மேல கோபம் வராது. வசனத்தை கவனிக்கலைனா தான் நம்ம மேல கர்த்தருடைய கோபம் வரும். வசனத்துக்களை செவி கொடுக்க வேண்டும். ஆமா ஆண்டவரே, நான் இந்த வசனத்துக்களை செவி கொடுக்கல, இப்படி எல்லாம் செஞ்ச உண்மைதான் ஆண்டவர்னு சொல்லி ஒத்துக்கொண்டு கர்த்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றாரு, ஓசியன் புஸ்தகம் 8:12 என் மகத்துவங்கள் எழுதி கொடுத்து அவர்களோ அந்நியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேதத்துல மகத்துவத்தை படிக்கிறோமா? படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்தின் நடக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோமா? ஏதோ ஒரு அவசரமா ஒரு அதிகாரம் 2 படிச்சுட்டு விட்டுறோமா? கத்து சொல்றாரு, என் வேதத்துல மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவர்களோ அந்நிய காரியமா எண்ணினார்கள். அருமையானவர்களே, கத்திரி வேதம் சொல்லு, கத்திரி வேதத்து மேல பிரியமா இருந்து இரவு தியானமா இருக்கிற மனுஷன் பாக்க அவர் எப்படி இருப்பானா? சங்கீதம் 1:3
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து
0: நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்தருடைய வசனத்தை கவனிக்காம நம்ம செவி அப்படியே விலக்கி நம்ம இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: அவர் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பா.
0: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹலேலூயா. வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனோட வாசனை செவி கொடுக்காம சத்தியத்தை கேட்காம இருக்கிறோமா? சத்தியத்தை செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள வாஞ்சம் இருக்குதா? அறிவியானவர்களை யோசித்து பாருங்க. தேவனோட சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நியக்காரியமா என்றார்கள். வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வசனத்து மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்து மேல என்னை பிரியமா பிரியமா இருக்க உதவி செய்யுமா? ஆண்டவரே, கர்த்தர் வேதத்து மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உறவு நடப்பட்டு தம் காலத்துல தன் கடிதந்து இளைவுதரன் மரத்தை பெருக்கான் செய்வதெல்லாம் வைக்கும். வசனத்துக்கு அதே நேரம் கொடுக்கணும், சத்திய வசனத்தை கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கன்வென்ஷன் போனாலும் எதைய பார்த்துட்டு வரக்கூடாது, வசந்த வேலை கவனமா இருக்க வேண்டும். அதன் கர்த்தர் வேதம் சொல்லுது. 2 பேதுரு புஸ்தகம் 1:19 வசனம்,
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். இது வரைக்கும் சீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம ஜெபம் போடுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமே துதிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர. அப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டிருக்க ஊர் மக்களே, ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தம் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவர. எப்போதும் மோடி இருக்க கிருவை தாரும் அப்பா. பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம். நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன எங்க தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவையை நீங்க சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பா, எல்லா ஞானத்திலும் தேவ கிருபையிலும் தேவ பிரசனத்திலும் தேவையோட மகிமையிலும் உடைய பிள்ளைகள் சிறந்து வழங்க உதவி செய்ய முடியாது செபிக்கிற, ஆசிரியத்து உயர்த்த முடியாது செபிக்கிற ஆண்டவர. அப்பா, என்ன வியாதியோடு இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. எல்லா மாயம் வந்த சக்திகள் பொல்லாத அபிகள் இருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா, அமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் அப்பா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே அப்பா அவங்களோட வல்லமை மகத்துவம் அவங்களை உணரத்தக்கதாக ஒரு பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்ய முடியாது கெஞ்சி செவிக்கிறேன் அப்பா. அப்பா, அப்படி டிவி பார்க்கும் போதே தேவனே உடைய பிள்ளைகள் உள்ளத்துல பழத்த கிரியை நீங்க செய்யணும் ஆண்டவர். இல்லாட்டா யார் நம்புவாங்க ஆண்டவரே? நீர் அற்புதத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம், ஆசீர்வதிக்க முடியாது செவிக்கிறோம், பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு பலன் கொடுத்து சமான் தெரியல ஆசீர்வதிக்கிறான்னு சொல்ல வாக்குபடி உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்தாலும் பலன் கொடுங்க, சமாத்தி சந்தோஷத்தை தந்துடலாம் ஆண்டவர. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க எஸ்அப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தாரணும். கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்கு உதவி செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க, சமான் இல்லாத குடும்பத்தில் சமான் தாரணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிரு தேவனை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, அவரஜர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசல இருக்கும் மக்களை வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. கர்த்தாவே, தேவன் அணைத்தது மனிதன் பிரிக்காத இருக்க கடவுள் சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த குடும்பம் பிரிஞ்சிருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒன்றி சேர கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது கூட கெஞ்சுகிற ஐயா. அப்பா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அப்ப குழந்தைகளுக்கு நல்ல உன்னத ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிற ஐயா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கத்துடி கிருவ கத்துடி வல்லக்காரன் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலையும் கர்த்தாவே, நீ உள்ளத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும். காணா ஒரு கல்யாணத்துல அற்புதங்களை அதிசயங்களை செய்தீரே, அதே போல ஒவ்வொரு உள்ளத்திலேயே அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. அப்பா, அமை ஸ்தோத்திர எல்லா மக்களும் செபிக்கணும் துதிக்கணும், பைபிள் வாசித்து இயேசுவை அறிந்து கொள்ள கிருவை தாரும். உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க எஸ்அப்பா. எல்லா துதியான மகிமுக்கு செலுத்துறோம். எங்களா அன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீரோ பரவப்பிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும்

0: இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, I love users.com. God bless you.

0: காது கேட்கவும் இல்லை,
1: காது கேட்கவும் இல்லை.
0: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்லை, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்லை, இதயத்தில் மனிதருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அன்று அன்பு தேவனத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு,
0: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
1: பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
0: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
1: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தத்தம்? அதான் சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தில், அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜபம், துதி, ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும், உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31.
0: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
1: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும், இருக்க வேண்டும்
1: இருக்க வேண்டும்.
0: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: வேஷம் என்ன செய்யப்போது? கடந்து போயிருங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னாரு, என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இணைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்,
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத அன்புடனே,
1: அழியாத அன்புடனே
0: அன்பு கூறுகிற யாவரோடும்,
1: அன்பு கூறுகிற யாவரோடும். பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்த இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணரும் தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்க கூட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:37.
0: இயேசு அவனை நோக்கி,
1: உன்
0: தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன்
0: முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன்
0: முழு மனதோடும்,
1: அன்பு
0: கூறுவாயாக,
1: முழு இதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், முழு மனதோடும் கர்த்தரை என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுதியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு கூறுவன் சொன்னா அவர் வாக்குத்தத்தை பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீங்கள் வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் வேஷம் கடந்து போவோம். உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான் பாருங்க. நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடம் மடம் மடம் மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், முழுதியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம். முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்து பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
0: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
1: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்து போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போற, ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கத்தடி ஊழியில யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தணும், நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5.
0: அங்கே ராக்காலம் இராது,
1: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
0: விளக்கும்
1: விளக்கும்
0: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
1: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போக போறோம்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
1: தேவனாய் கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
1: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களில் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும், நீயே ஆயத்தப்படுது.
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்து வருக சமீபாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செப்பார், நம்ம சதா காலமும் அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தணும்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கத்திர எதுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கத்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கத்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24.
0: எதை செய்தாலும்,
1: எதை செய்தாலும்
0: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
1: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
0: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
1: அது யாருக்கு செய்யணுமா, கர்த்தருக்கு என்று சும்மா இல்ல, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவர்தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்கு சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்களை பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மரப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு, யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பாக்குறார், மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியான நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி வீண் குழப்பம் எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கும் கர்த்தர் எங்க பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். புலோசியின் புஸ்தகம் 4:17
0: அர்ப்பிக்கை கண்டு,
1: அர்ப்பிக்கை கண்டு
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: நிறைவேற்றும்படி,
1: நிறைவேற்றும்படி
0: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
1: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும், கவனமா. யாரு நமக்கு தோளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாலும் யார் பாக்குறாரு நம்மள, யார் பாக்குறா, ஆண்டவரையே இயேசுக்கு பாக்குறாரு. அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், அன்று வருகை ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்லா, அதுக்கு வேண்டாம். கர்த்தர் ஊழியத்தை செய்யறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
0: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
1: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்களை அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோம். வயிற்று பலவின் அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கினர் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நஸ்ரேனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா, விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வலிய குணமாக்குப்பா, முது தண்டு வலிய குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துவிடுங்க, அவங்க பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்க அறிந்து கொள்ள அண்டிக்குள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க, வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தட பண்ற மக்களை எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலும் உள்ள கஷ்டப்படுற மக்களை பெரும்பாலும் குணமாக்கிருங்க, காத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்பிடட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரம பிதாவே ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரே, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவியில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ள இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளி வந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்துல வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12R80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andabusers.com. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்சை. ஹல்லேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் சொல்ல நம்ம என்ன செய்யணும் பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: ஆயத்தம் பண்ணினவைகளை
1: கண் காணவும் இல்லை
0: கண் காணவும் இல்லை.

0: கத்தடி வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தாரு, அவங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசணும். ஆண்டவரே நமக்கு பிரியமானவங்க லெட்டர் எழுதிட்டாங்கன்னா என்ன செய்வோம், எத்தனையோ தர வாசு வாசு வாசு பாப்பா இல்லையா. அப்ப இதை எழுதி கொடுத்தது யாரு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை என்ன செய்யணும், வாஞ்சியோடு தாகத்தோட வாசிக்கணும். ஈசாக்கு அப்படித்தான் வாஞ்சி தியானமா இருந்தாராம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் வேதத்துல எவ்வளவு எவ்வளவு பிரியமா இருந்த, அதுதான் என்னுடைய நாள் முழுது என்னுடைய தியானம். நீங்களும் தியானிக்கிறீங்களா வசனத்தை, இல்ல ஒரே வசனம் இல்ல ரெண்டு வசனம் வாசித்து விட்டுறம்மா? பைபிள எப்படி இங்க வாஞ்சியோடு வாசிக்கிறீங்க அருமையானவர்களே, உங்களுக்கு இருதயத்தை பாருங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறோம். இருதயத்தை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும், வேதத்தை வாசிக்கணுமே, ஐயோ வாசிக்காட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஏதாவது குழப்பாயிருமா, அப்படி வாசிக்கிறோமா? இல்ல என் தேவன் என்னோட பேசணும், என் ஆண்டவர் என்னோட பேசணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் தேவன் என்னோட பேசணும்னு சொல்லி வாஞ்சியோட வாசிக்கிறீங்களா? வேதத்து மேல தாகம் வாஞ்ச இருக்குதா இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படி ஆண்டவர் சங்கீதக்காரர் சொல்ற வேதத்து மேல எவ்வளவாய் பிரியமா இருக்கிறார், அதே என் நாள் முழுது எனக்கு தியானம்னு சொல்றாரு, அப்படி ஒரு வாஞ்சி எனக்கு தாரும், அப்படி ஒரு எனக்கு தாகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா தேவன் நமக்கு அந்த வாஞ்சியை தருவார். அப்படி ஒரு வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும். முதல் ஆபிரகாம தேவன் ஆசீர்வித்தார், ரெண்டாவது ஈசாக்கு தேவன் ஆசீர்வித்தார், மூன்றாவதாக ஆதியம் புஸ்தகம் 32:29
1: அப்பொழுது யாக்கோபு,
0: அப்பொழுது யாக்கோபு
1: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்,
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்
1: என்று கேட்டான்,
0: என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன்,
0: நீ என் நாமத்தை கேட்பானே
1: என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்,
0: அங்கே அவரை ஆசீர்வித்தார். ஆபிரகாம் பார்த்தா அவர் கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டாரு. ஈசாக்க பார்த்து ஈசாக்கு என்ன பண்ணாரு, எப்பயும் தியானம் பண்ணி கொண்டே இருந்தார், வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். மூன்றாவது யாக்கோப்பிட்ட என்ன கொண்டு இருந்து பாருங்க, ஆசீர்வித்தலோட நாம நினைச்ச மாட்டோம், போக விட மாட்டேன். 26
1: நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார்,
0: பொழுது விடுகிறது என்றார்.
1: அதற்கு அவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய,
0: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
1: உண்மை போக விடேன் என்றார்,
0: உண்மை போக விடேன் என்றார். பாத்தீங்களா, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், போக விடமே மாட்டேன். அப்ப போராடி இவருக்கு செபிக்கிறது ஒரு கோணம் அவருக்குள்ள இருந்தது. அதேமா 32:25
1: யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன்
0: பொழுது விடியும் அளவும்
1: அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சொலுக்கிற்று.
0: போராடி செவிச்சிருக்கிறாரு. எப்படி செவிச்சாரு, போராடி செவிக்கணும். நம்மளும் கூட பாருங்க, நம்ம செபத்தில் செவிச்சிட்டோம் விட்டுட்டோம்னு விட்டுறக்கூடாது, போராடி செவிக்கணும். அன்றைய பாதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி செவிக்கணும். செவிக்க முடியாது, சில நாள் எந்திரிச்சா செவிக்க முடியாது. காலை எந்திரிச்சு செவிக்கும் போது போரா தூக்கம் பலவீனம் அதிகமா இருக்கும், அதை விட்டுறக்கூடாது. போராடி செவிக்கணும், நம்ம போராடி செவிக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தாரு, அவர் வந்து தேவனை விசுவாசித்தாரு, சிறையினா மாறினாரு. அது மாத்திரல தேவர் அவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வித்தார். ஈசாக்கு என்ன செய்ய, தேவனுடைய வசனத்து மேல என்ன எப்படி இருந்தாரா, தியானமா இருந்தார். இவர் யாக்கோபு போராடி செபிக்கிறாரு. ஓசியான் புஸ்தகம் 12:4
1: அவன்
0: தூதனானவரோடே
1: போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: அழுது அவரை நோக்கி என்ன செஞ்சாரா, கெஞ்சி இருக்கிறாரு. தூதனவருடைய போராடி மேற்கொண்டார். அது மாத்திர நம்ம எதுக்கு சும்மா ஏதோ ரெண்டு வாணிச்சர் ரெண்டு ஜபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, போராடி செவிக்கணும். தூதனாரோட என்ன செஞ்சார், போராடி மேற்கொண்டார். அழுது கெஞ்சி இருக்கிறாரு. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தலவர் என்ன செய்ய மாட்டேன், போகவே விட மாட்டேன், அப்படி ஆசீர்வி போராடி செவிச்சாரு. நம்மளும் நீங்கள் நான் கூட போராடி செவிக்க வேண்டிய ஏதோ ஒரு ஜபம், ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் செவிக்கிறது இல்ல. நம்ம ஆண்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னா இந்த உலகத்து ஆசிரியர் மாத்திரல, நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்கு. அப்ப இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், இந்த உலகத்திலே நம்ம செவிச்சாதான், அதுக்கு பிறகு நம்ம செவிச்சாலும் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யணும், போராடி செவிக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல தான் இருக்கு இல்லையா, பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது பாத்தீங்களா, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்துல போராடி செபிக்கணும், போராடணும். ஆண்டவர்கிட்ட அவர் அழுது கெஞ்சினாரா, நம்மள அழுது கெஞ்சணும். நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, பரிசுத்த பவுல் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: பாத்தீங்களா எப்படி பண்ணணுமா, இடைவிடாம. நீங்க சொல்ல இடைவிடாம, நீங்களும் வீட்டிலேயே இருக்கீங்க ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி, நாங்களே இப்படி வேலைக்கெல்லாம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும் நினைக்கலாம். வேலை செஞ்சாலும் நம்ம இருதயத்துல கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். அவங்க ஒரு நாளும் கர்த்தரோடு இணைந்து செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாங்களா ஆசீர்வதிப்பார். இடைவிடாம செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். நம்ம செவிக்கணும், இடைவிடாம செவிக்கணும். அவர் கமிட்ட வந்து கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவன் ஆசீர்வித்தாரு. ஈசாக்கு வசனத்தை தியானித்தாரு. யாக்கூப்ட என்ன கொலை இருந்துச்சு, போராடி செபிக்கிற கொலை இருந்துச்சு. அதனாலதான் அவங்களே ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நம்மளும் தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சொன்னா, நம்மளும் போராடி ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாதிரி தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றா, அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்யும் போது நிச்சயமா நம்மளையும் ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். 4வதாக தாவீத பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 21:6
1: அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர்.
0: நித்திய ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்களை உள்ளவராக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார் தாவீது ராஜாவுக்கு. அவர் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, என்ன ஆசீர்விச்சாரா, நித்திய ஆசீர்வாதங்களால் அவரை ஆசீர்வித்திருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆசீர்விச்சு அவர் உயர்த்தினார். உங்களையும் என்னையும் நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிக்கணும் சொன்னா, நம்மள ஆண்டவரோடு இருக்கணும். தாவீது செய்த இது என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 21:1
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறுகிறார். ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட என்ன, நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லணும். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லணும். நம்ம கூட பேசணும், ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா எனக்கு ஆம்பிங்க ஆண்டவரின் சொல்லி நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார், உன்னத ஆசீர்வாதத்தை நம்மள நிரப்புவார். பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், போராடி கேட்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். அப்போஸ்தலர் நடை புத்தகம் 1:8
1: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலன் அடைந்து,
0: நீங்கள் பலன் அடைந்து
1: எருசலேமிலும்,
0: எருசலேமிலும்
1: யூதேயா முழுவதிலும்,
0: யூதேயா முழுவதிலும்
1: சமாரியாவிலும்,
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும்,
0: பூமி கடைசி பரியந்தமும்
1: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால்,
0: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால் பாத்தீங்களா, பூமி கடைசி வரைந்து சாட்சியா இருக்கணும். பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியும். ஆண்டவர் சொன்னார், படைசி நாள் மாம்சமான யாவர் மேல் ஆவிய ஊற்றி வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17-18
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சவான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, இதுதான் கடைசி நாட்கள். அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம இந்த நாள்ல கேட்கணும், ஆண்டவரே மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொன்னீங்களா, அப்ப நம்முடைய அபிஷேகம் மேல இறங்கட்டும். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள தங்கணும், எனக்குள்ள வாசம் பண்ணணும், எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவ யாக்கோ போய் போல நம்ம போராடி செபிப்போமானால் கத்த நமக்கு அபிஷேகத்தை தருவார். அப்பதான் வெளிச்சரி எருசலேமிலையும், யூதியா முழுவதும், சமாரியாவிலும் பூமி கடைசி இருந்தும் தேவனுக்கு சாட்சியான வாழ முடியும். உலகத்திலேயே நம்ம ஆசீர்விப்பார். அவர் நம்ம தேவன் ஆசீர்வாதத்தில் நிரப்பினார். ஈசாக்கு ஆசீர்வித்து பரவர அவர் பலத்தாரு ஆசீர்விச்சாங்க. யாக்கோப்பையும் தேவன் ஆசீர்விச்சார், நம்மள தாவீதுவும் தேவன் ஆசீர்வித்தார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 1:17:7 இப்போதும்
1: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி,
0: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: நீ என் ஜனமாகிய,
0: நீ என் ஜனமாகிய
1: இஸ்ரவேலின் மேல்,
0: இஸ்ரேல் மேல்
1: அதிபதியாயிருக்கும்படி,
0: அதிபதியாயிருக்கும்படி
1: ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை,
0: பாத்தீங்களா தாவீது என்ன செஞ்சாரு, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை
1: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து,
0: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து
1: நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து,
0: நீ போன இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து
1: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
0: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
1: பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு,
0: பெரியோர் நாமத்திற்கு
1: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கின,
0: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கின. பாருங்க, ஒரு நாள் தாவீதா இருந்தாரு, இஸ்ரேல் பெரிய ராஜாவாய் மாற்றினார். ஹலிலூயா, ஹலிலூயா. அவருக்கு எத்தனை சத்துரு தவுல் எத்தனையோ தர அவரை கொல்ல பார்த்தாரு, ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் விடவே இல்லை. எல்லா அவருக்கு விரோதமா இருக்கிற மத்த மக்கள் கைக்கெல்லாம் விலக்கி காத்து பூமியில பெரிய ஒரு நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். அதே போல நம்மளும் கூட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், பரலோகத்திலே ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கீழ்படியணும். அவரை போல ஆண்டவர் கீழ்படி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்படியும். அவர் விசுவாசிக்கணும், ஈசாக்கு போல தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், யாக்கோபை போல போராடி செபிக்கணும், தாவீதை போல நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நம்ம நிச்சயம் ஆசீர்விப்பார். இவ்வளவு ஆசீர்வாதத்தில் மென்மேல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தம், ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆண்டு விட்ட போராடி செவிக்க கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
1: நாம் எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை நோக்கி பார்த்து இப்பொழுது அமைச்சவங்களை எடுக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை நாம் ஒருவேளை விரும்பாமல் போனால் இந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிட்ட 109 சங்கீதம் 17 வசனம் அப்படி சொல்கிறது, ஆசீர்வாதத்தை ஒருவேளை விரும்பலனா நம்ம விட்டு என்ன ஆயிருமா, விலகும். சில சொல் ரொம்ப அப்படியே தாழ்மை, ஐயோ எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு வாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதம் விரும்பலன்னா அது உன்னை விட்டு தூரம் போயிடும். இன்னைக்கு சொல்லுங்க, விரும்பி கேளுங்க, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். அவர் சொன்னார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆசீர்வித்த 4 விதமான பக்தர்களை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வித்தார். காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாக இருந்து கர்த்தரை விசுவாசித்தபடியினால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாய், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஆம், நாமும் கூட இன்றிலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நானும் உடைய வேதத்தை இரவு பகலாய் தியானிக்க எனக்கு அந்த கிருபையை தயவாய் தாரும் என்று சொல்லி ஈசாக்கை போல நாமும் தியான புருஷர்களாக, தியானம் செய்யக்கூடியவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா. மூன்றாவதாய், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். கண்ணீரோடு கெஞ்சி கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். நாமும் கூட இடைவிடாமல் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா. எப்பொழுதான் நடந்தாலும், நின்றாலும், அமர்ந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை தகப்பனே எங்கள் மீது ஊற்றும் என்று கேட்போம். கடைசியாய், தாவீது என்ற பக்தனை பார்த்தோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருடைய வல்லமையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், ரட்சிப்பிலே கழி கூர்ந்தார். எனவே ஆண்டவராய் கர்த்தர் ஆடு மேய்த்த மனிதனை நான் ஆளுகின்ற ஒரு மாமனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கும் ஒரு வல்லமையை தாரும், என்னையும் உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி அதை திறந்து கேட்போமா.

கர்த்தரே உயர்த்தி எல்லாம் கேட்போம். இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் தொழிலை என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, பக்தன் தாவீதை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அப்ப ஆபிரகாமை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக உமக்கு சிநேகிதர்களா எங்களை வணைந்து கொள்ளும். ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவர்களா, வேத வசனத்தை தியானம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கின்றவர்களா எங்களை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, போராடி ஜெபிக்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் தாரும். ஆண்டவரே, ஆமென். நாம் இதே போல வல்லமையிலே வாஞ்சையா இருக்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். எங்களையும் கூட அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூல்லா தகப்பனே. இப்பொழுது எங்களோடு கூட அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஹல்லேலூயா அப்படி ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது உங்க பிள்ளைகள் எல்லாரும் மீது கடந்து வருவதாக. யாரையெல்லாம் ஆபிரகாமை போல என்னை மாற்றும், ஒரு கீழ்ப்படிதலுள்ளவர்களாக எங்களை மாற்றும், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்பா சிநேகத்தை உம்மீது ஒரு அன்பை எங்களுக்கு தாரும். ஈசாக்கை போல நான் தியானிக்கணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். தாவீதின் போல வல்லமையில வாஞ்சலோன்னு இருக்கணும்னு சொல்லி எங்களோட இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இப்போது அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. உங்க வல்லமையின் கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஆசீர்வதிக்கிற கரம், தொடுகிற கரம், விடுவிக்கிற கரம், உயர்த்துகிற கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். உங்க அனாயிட்டிங் இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆமா, கடைசியாக நாம் கேட்டது போல, ஆம் தாவீது சொன்னார், ஆண்டவரே வல்லமையில நான் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்க ரட்சிப்புல நான் கழிக்கணும். அவர் ஆசை முழுது உலகம் இல்ல, அவர் ஆசை முழுது இருந்தது பரலோகம். ஹல்லேலூயா. பரலோகத்துல இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையிலே அவர் மகிழ்ச்சியா இருந்தார். நாமும் சொல்லுவோமா, அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும். ஏதோ வெறுமையா நான் வந்து போவதில்லை. பரிசுத்தம் வரும் பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று சொன்னாரே, இப்ப சொல்லலாமா? என் மீது அந்த வல்லமை தாரும், அந்த வல்லமின் அபிஷேகத்தை எனக்கு தரும். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு அந்த அபிஷேகம் தாரும். ஆபிரகாமை போல சிநேகிதனா என்னை மாற்றும், ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவனா என்னை மாற்றும். ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உடைய குருபை தா, தாவீதை போல அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மனுஷ என்னை மாற்றும். இறங்கட்டுங்க வல்லமை, வாய் திறந்து சொல்லுங்க, இறங்கட்டுங்க வல்லமை. இந்த பிள்ளைகள் எல்லாரும் மீதும் வல்லமை கடந்து வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை கடந்து வரட்டும் ஐயா, தகப்பன் எங்க வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் கேட்போமா, என்னை நிரப்பும்,

0: அபிஷேக ரங்கட்டா அப்பா, தாவீது அபிஷேகத்தை பெற்றிருந்தார், ரட்சிப்பை பெற்றிருந்தாரப்பா. எங்களை ரட்சித்தல், எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வல்லமைப்படுத்துங்க, அக்கிஞ்சு வாழையை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பார்க்கட்டும், தரிசிக்கட்டும், கட்டு மனக்கண்களை திறந்துடுங்க, ஆன்மீக கண்களை திறந்துடுங்க ஐயா. தரிசனம் பார்க்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் தரிசனம் பார்க்கட்டும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளட்டும், தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமை மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், தேவனுடைய அக்கினி மூடட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தொடுங்க தொடுங்க. வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. மகிமை மகிமை மகிமை ஜீசஸ் ஜீசஸ், தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் என்னென்ன பலன்தாள் இருக்காங்க, ஒவ்வொரு தொடுங்க ஆண்டவரே. அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மகிமை மூடுவதாக இயேசுவே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை, அக்கினி அக்கினி கத்தாவே மகிமை மூடுவதாக, தேவ பிரசரி இறங்குவதாக. ஹல்லேலூயா, ரீகலபா ரபா லபா ரபா லபா ரபா லபா, மகிமை மகிமை மகிமை மகிமை, இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை, இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. யாருமே வெறுமே போக கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஏசவரே, கெஞ்சி கேக்குறே கெஞ்சி கேக்குறே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஒரு வீச எல்லாரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. வல்லமை இறங்கட்டும் இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டுமே, இப்ப இறங்கட்டும் ஆண்டவரே. இப்ப வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை, தொடும் தொடும் தொடும் தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. பரிசுத்தன அபிஷேகம் அளவலாம ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்று ஆண்டவரே, ஊற்று ஆண்டவரே. அப்பா தேவனே தேவனே, இறங்குவீராக இறங்குவீராக, பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. தாகம் தீர்க்கு ஜீவநதியமே, துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மக்களையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது, செவிக்கிறோம் பலப்படுத்துமையா. ஆபிரகாம் ஆசீர்வதித்தீர், ஈசாக்கு ஆசீர்வதித்தீர், யாக்கோபை ஆசீர்வதித்தீரப்பா. தாவீதை நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புறீரே. இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினியில் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, சகல ஆசீர்வதி சம்பூர்ணமா கொடுத்தரலாம் ஆண்டவரே. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வரிய தரும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அன்பின் தகப்பனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் வந்தாங்களோ ஒவ்வொரு குணமாக்குங்க குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. உள்ளத்திலேயும் வெளியிறங்க அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். உங்க நாம மட்டும் மங்கிப்படுத்தும், அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. கர்த்தருடைய கரங்களை தொடட்டும், தொடுங்க தொடுங்க தொடுங்க. உமை தரிசிக்கட்டும், மகிமை பார்க்கட்டும், மகத்தத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்க கூடி இருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீங்க. நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் மகத்தத்தை மகிமை பார்க்கக்கூடிய கிருபை தர முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஏசப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், பரிசுத்தமாகாத மக்கள் பரிசுத்தமாக்கணும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை போல பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவத்தை இறங்கி வருது. மாறுதல் வேற்றுமையான எந்த நிலையில் சொன்னீரு அப்ப, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கு, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்தை தாங்க. சுகப்பிரசத்தை காத்திருக்க மக்கள் சுகப்பிரசத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கஷ்டப்படுற ஒவ்வொரு கண்ணீரையும் தொடங்கிய சப்பா, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரில் வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலையும் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கண்ணீர் துடைக்க முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா தொழில் செய்ய குடும்பங்கள் தொழில் செழிக்கட்டும், நல்ல தொழில் ஆசீர்வாதமா செழிக்கணும், தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தும் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரம், யாப்பேச ஆசீர்வித்த தேவனை கேத்த. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் கேசில வெற்றி கொடுங்க, கேசில இருந்து விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அருமை பிதாவே மை ஸ்தோத்திரி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அண்டதேமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும், சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும். எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் பக்தியிலையும் தேவ கிருவையிலும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பியிருக்கத்தக்கதா கிருவை தாரும். அண்டவரையுமே துதிக்கிற வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க அண்டவரை. உன்னதாவில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் நிரப்புங்க. பெரியவங்களை தொடுங்க, பெரியவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். எல்லார் உள்ளத்திலையும் அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உண்மை போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லார் பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கனமாக்கி முக்கிய சொல்கிறோம்
1: நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: www.god.com.

0: கர்த்தரம் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்ம தெரிஞ்சிட்ட? வானத்தின் பூமி படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கணும், நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்ம அறியாமே வரும். ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். அது பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாமே அந்த பாறை மக்களை வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதை இருக்க, பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: எப்படி இரவெல்லாம் பாச்சிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் நினைச்சாரு, இரவெல்லாம் செவித்துதான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு, சீசர்கள் தெரிஞ்சு கொண்டாரு. இப்ப அவங்க செஞ்சிருக்கா? பிசாசா இருக்கு. ஏன் பிசாசா? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இவன் கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசா என்ன செஞ்சான், அவனை முதல்ல என்ன செஞ்சான், காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான், உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாஸ் முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான், நீ ஏன் இப்படி இருக்க, நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம், நீ ஏன் இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நீ கடவுளுக்கு நல்ல நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலே இருக்கலாம்ல, என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான், தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய, நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதான் நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கர்த்தருடைய வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல உதவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவரை விட்டு வாழ்தரமும் நம்ம செய்யக்கூடாது, அவரை விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ள

0: பட்டவளை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 24 வசனம்.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும்
0: எழும்பி
1: கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கத நினைச்சு பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாத மறந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் கேசு தான் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தானே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்கு இது நடக்குது, அங்கு இது நடக்கு, அங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாதபடிக்கு நம்ம காத்துக்கலாத. ஆண்டவர் சொல்றாரு உபாகம் புஸ்தகம் 5:32 வசனத்துல பாருங்க. அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு கற்பித்தபடியே
1: செய்ய
0: இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13 வசனம்.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவினாலே
0: பரிசுத்தமாக்கப்படுவதனாலும்
1: சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நாம் ரட்சிப்படைதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு ஆதியில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேற்று நம்மளை தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் இல்லாம விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள என்ன செய்யற? தேவன் நம்மள ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சிப்பு வரும். எபேசியன் புஸ்தகம் 2:5 வசனம்.
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபை, தேவனுடைய கிருபையினால் என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவர் எப்படியாவது ரட்சிமையா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும், என்னை முழுமையா என்ன ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 வசனம்
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம இதுவரைக்கும்
0: நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல்
0: தமது இரக்கத்தின்படியே
1: மறு ஜென்மம் ஒழிக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம செய்த நீதினால நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்ல. அவர் கிருபினால அவர் என்ன செஞ்சார்? மறுச்சன் மிழுக்கினால் நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமான வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு படர கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா, அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்கிறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பும் மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயின் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி
0: பகிர்ந்து கொடுத்த
1: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்.
0: ரட்சிப்பா கேட்கும் ஆண்டவரே, நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சிப்பு பெற்றிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா, பரிசுத்தாண்ட பெற்றிருக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? பரிசுத்தாண்ட வந்து என்ன, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நாய்த்திருப்ப குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தாண்ட பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறாரு. இரண்டாவதாக 1 Peter 2:9
1: நீங்களோ
0: உங்களை அந்தகாரத்தில் நின்று
1: தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
0: தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டாவது என்ன, முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டு வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிரு, நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்கி வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கன் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணவும் தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமாக்கணும். செவத்துல ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டவரை கேட்கணும். எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், அவ்வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்காரு, நம்மள அதிகாரம் உடையவர்களா இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கு தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, நம்முடைய சீவுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க, உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க, உண்மை அண்டி கொள்ள உதவி செய்யுங்க, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வனைகள், பெல்லிசனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிற, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்துல விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பறைய, எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. தகப்பறைய, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேஸ்ல இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க, குடும்பத்துல பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா, அறியற அறிவில் வளரணும் ஐசப்பா, கேஸ்ல இருக்கும் மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது, செவ்விக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஐசப்பா, ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க, நீங்க இப்படி செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி, எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம், எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார், கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது, எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: கர்த்தரை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையை கல்யாணம் அனுப்ப முழுமையை ரசிக்கப்படல. வருஷத்துல ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்க பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வார வாரம் சர்ச்சைக்கு போறாரு. அதுக்காக நான் கர்த்தர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அசுதாயின் கிரிகை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கானு சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே இறங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜான்னு எஸ்தர் பெரியமா அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கத்தியோடைய அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமாக்கும் வசந்தி அக்காக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரலை தட்டி கதை நன்றி சொல்லாமா? நன்றியாவே என்ன சோத்திரம்.
1: யாராவது சொல்றீங்களா?
5: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மா வந்தா போவாங்க, அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சை அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதுக்காக அத கிரியை செய்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
6: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னா, இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போது தான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னா, இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
7: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எங்க பெரியம்மா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணனா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்கள ஒரு ஊர்ல, அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரே பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் 3rd எங்க பசங்க வந்திருக்காங்க 10th. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
8: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10th நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காய் கொடான கோடி நன்றி.
9: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திறதுக்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடையும் இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
10: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.com. God bless you.

0: எசாயின் புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அறிக்கை கேட்போமா.
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாத பெற்ற சந்ததின்னு சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 1:42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்
0: பாத்தீங்களா. அன்னை மரியாதை பார்த்து எலிசபெத்தம் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பண்ண நம்ம என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவள் இருந்த வீட்டில்
0: தேவதூதன் பிரவேசித்து
1: கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பாத்தீங்களா, அன்னை மரியாதை பார்த்து தூதன அதைத்தான் சொன்னாரு. அவங்க எலிசபெத்தம்மா அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சுதன் சொல்றாரு அன்னை மரியாதை பார்த்து, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எலிசபெத்தம் சொன்னாங்க, 2 யார் சொன்னா? தூதர் சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை கர்த்தருக்குள்ள கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே சொல்லணும். அப்படியா மரியாள் என்ன செஞ்சாங்க? மரியாள் வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48 வசனம்.
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அன்னை மரியாள் சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுகிறது கூட பாருங்க, அந்த 1000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மை இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மை இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொல்றாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எலிசபெத்தம்மாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மைதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம்.
1: கர்த்தருக்கு முன்பாக
0: தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: உயர்வடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம்ம வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சிலர் பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானால் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாழ்ந்து இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களைதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரியா வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம், அன்னை மரியா தாழ்மையா இருந்தாங்க. அதனால கத்திரால் உயர்த்தினர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அன்னை மரியார் வயிற்றுல பிறந்தார். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 26:25.
1: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவர் செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசிரிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிர்வியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கத்தரால் ஆசிரிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
0: நம்ம என்ன செய்யும்? சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நிற்க கூடாது. சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். தாவீது அப்படித்தான் செஞ்சார். தாவீது கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடி கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தர் சவுலை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டனு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். உன் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சிநேகிங்க, அன்பை காட்டுங்க, உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீது ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீது இன்னொரு கோணம் என்ன கோணம் இருக்கு தெரியுமா? 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீன்மையானும் சரி, எல்லா நேரத்திலையும். அதான் சொல்றாரு, கத்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பார், துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்போதும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்மளை ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதித்த தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. மூன்றாவது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4.
1: என் சிநேகத்திற்கு பதிலாக
0: என்னை விரோதிக்கிறார்கள்.
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க. நானோ எப்போதும் என்ன செய்வேன்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்க அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரித்தார். துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சே இருந்தார். அது மாத்திரல, தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுல உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக ஏத்துக்குது சொன்னார், சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செபிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கத்த நிச்சயமா தாவீது ஆசீர்வித தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிரிக்கப்பட்டவன் சொல்லி. நீங்கள் நானும் ஆசிரிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல கத்தர்களை சிநேகிக்கணும். ரெண்டாவது ஒற்றை இருந்த கூட கத்தரை எக்காலத்தில் சோதித்து துதி எப்போது என் வாயில இருக்கும் சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார். கத்தர் அவரை ஆசீர்வித்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 26:26.
1: அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சேனாதிபதியாகிய
0: பீகோலும் கேராலிருந்து
1: அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க பாத்தீங்களா, ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 26:29
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி, கர்த்தர் தெரியாத ராஜா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவனை அறியாதவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் சொல்லி பாத்தீங்களா. அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க, ஈசாக்கிட்ட என்ன குணம் நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியாம் புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு
0: சாயங்கால வேளையிலே
1: தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து பாத்தீங்களா. தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும்
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது பாத்தீங்களா. அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கு சுவிசேஷம் 9:23
1: இயேசு
0: அவனை நோக்கி,
1: நீ விசுவாசிக்க கூடுமானால்
0: ஆகும்
1: விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்
0: பாத்தீங்களா. ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குலம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவனை அறியாத சனங்கள் கூட வந்து சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதரில் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரன் இங்க தாவியதை ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியத்தை என்ன இருந்துச்சு, கத்திர துதிக்க கூடி கொண்டா இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ண கூடி கொண்டா இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்க கூடி கொண்டா இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கத்திர நோக்கி ஜெபம் பண்ணுமா, எங்களை அன்பானே சித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை கொடான குடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் அணுகிறோம் ஐயா. அப்பா, டிவி நிகழ்ச்சி பாக்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வார்த்தைபடி இரு ஆசீர்வதிங்க, சமான்த்தை தந்துடலும், சந்தோஷத்தை தந்துடலும் ஐயா. கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவது சொன்னீரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருவது சொன்னீரு, ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்த நபர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரச்சனை சந்தோஷத்தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் உயிர்ப்பிச்சிடும் உயிர்மீச்சை தாரு, எழுப்பலை தாரு. சிவுள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலி குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரு இயேசுவே இயேசுவே. புதிய கண் வச்சு கண் பார்வை தாரும் ஐயா. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா ஐயா. அப்பா மிஸ் தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவரே. அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்த அற்புதங்கள் அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே தகப்பனே, அப்பாமை நோக்கி கெஞ்சுரம், காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பயத்தை தாரும், சமா இல்லாத குடும்பங்களை சமானத்தை தாரும். கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதியாக்குங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டி தாங்க, கத்தோடி நாம மட்டும்தான் மகிழப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும், ஒரு பேரின் சீ போஸ்டர் எழுதி கொள்ளுங்க, தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்லாம் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரே அப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசுபா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டாரு. கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aswinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: ஆதியாம் புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வசனம்.
1: நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
0: நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லா வல்லமையும் அவற்றை இருக்குது. வியாதியை குணமாக்குற வல்லமை மாத்திரல, நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரல, நம்மளுக்கு எந்த பலவீனம் இருந்தாலும் குணமாக்குறது மாத்திரல, நமக்கு ஆறுதல் படுத்துற தேவன், நமக்கு எல்லா உதவியும் அவரால் செய்ய முடியாது. அதான் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையால் மாற்ற முடியும், திருமணமாக மக்கள் திருமணம் நடத்த முடியும், குழந்தையில்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தர முடியும், சமான சந்தோஷம் தர முடியும், மகிழ்ச்சியை தர முடியும், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் வழிநடத்தர் வல்லவரா இருக்கிறார். கண்ணி தெரியாத என்னை கூட தேவன் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வழிநடத்தர் வல்லவரா இருக்கிறார். எளிமையானவர்களே, அது மாத்திரல்ல, எரேமியான் புஸ்தகம் 10:6 வசனம்.
1: கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை,
0: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
1: நீரே பெரியவர்,
0: நீரே பெரியவர்,
1: உமது நாமமே வல்லமையில் பெரியது.
0: கர்த்தருடைய நாமம்தான் வல்லமையில பெரியது. ஆமா, அருமையான ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ் எஸ்வே எஸ்வே என்னை குணமாக்கும், எஸ்வே நீ குணமாக்குன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னா நிச்சயமா அந்த ஒரு வல்லமை உங்களை குணமாக்கும். அவர் வல்லமையில பெரியவர், வல்லமையில உயர்ந்தவர். அவர் வல்லமை உயர்ந்தது, வல்லமையில அவர் நாமம் உயர்ந்தது. நீங்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களை குணமாக்குவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மாற்றுவார். குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷம் தருவார். அவர் நாமம் வல்லமையில உயர்ந்தது. இயேசுவின் நாமம் வல்லமையில உயர்ந்தார். மேலே நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, லட்டு இன்னைக்குன்னு சொன்னா அந்த லட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் தெரியும். அதே போல இயேசுகிட்ட கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரு. இல்ல நீங்களே பார்ப்பீங்க இயேசு.

0: செப்பனியன் புஸ்தகம் 3:17
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன்
1: நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர்
0: அவர்
1: ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தமும் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்
0: அவர் ரட்சிக்கிறவர் நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பார் அருமையானவர்களே ரட்சிப்பு என்றால் விடுதலை உங்களுக்கு விடுதலை தருவார் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவர் அவர் உங்களுக்கு ரட்சிப்பார் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1:15
1: பாவிகளை ரட்சிக்க
0: கிறிஸ்து இயேசு
1: உலகத்தில் வந்தார்
0: பாத்தீங்களா ஐயோ நான் பாவத்தில் விடுதலை இல்லையே ஐயோ நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே எத்தனை பேர் உள்ளத்துல போராட்டம் ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன் எனக்கு நிம்மதி இல்ல எனக்கு ஆறுதல் இல்ல இந்த பாவத்துக்கு எங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கும் எங்க போனா நல்ல சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களா ஆண்டவராக இயேசுகிறது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாக தேவாதி தேவன் வானாதி வானவர் எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால கன்னி மறைய வயிற்றுல பிறந்து இந்த உலகத்தில் வந்தார் அவரை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவே என் பாவங்களை மன்னியும் எனக்குள்ள வாரி என் பாவங்களை மன்னி எனக்கு சமாளத்தை கொடுங்க நீங்க கேட்டீங்கன்னா ரட்சிப்பார் சமாந்தர் தருவார் சந்தோஷ் தருவார் உங்கள் பாவத்தில் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார் அருமையானவர்களே அதுதான் நான் சர்வல்லமுள்ள தேவனே சொன்னார் நீங்க யாராயிருந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதத்தா இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் மதம் மாறு அப்படின்னு யாரையுமே அவர் சொல்லல எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அவசியம் இல்லை உங்க மனதில அவர்களுக்கு கூப்பிடுங்க நீங்க எந்த மதம் மாறு ஒரு அவசியம் கிடையாது ஏசு கிறிஸ்துவ நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க உள்ளத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு பெரிய சமாந்தியை சந்தோஷத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார் அதான் பாவி ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வெளிப்பட்டான்னு வேதத்துல வாசிக்கிறோம் நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் இரண்டாவதாக எழுதி ரட்சிக்கிறாரா நம்மள சங்கீத புஸ்தகம் 34:6
1: இந்த ஏழை கூப்பிட்டான்
0: கர்த்தர் கேட்டு
1: அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்
0: பாத்தீங்களா உங்களுக்கு இடுக்கமா பிரச்சனையா கண்ணீரா வேதனையா எல்லா இடுக்கங்களும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார் எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு விடுதலை தருவார் அருமையானவர்களே முதலாவது பார்த்தோம் பாவத்தில் நம்ம பாவத்திற்கு நம்மளை ரட்சிக்கிறார் பாவத்திலிருந்து நிம்மதி இல்லாம சமாளம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கீங்களா இயேசுவின் உள்ளத்துல வாங்க பாவங்கள்லாம் மன்னிங்க உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் உள்ளத்துல பெரிய சமாதான சந்தோஷம் தருவார் இரண்டாவதாக உங்க இடுக்கம் என்ன இடுக்கம் உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆண்டவராக இயேசுகிறது எல்லா இடுக்கங்களிலிருந்து ரட்சிப்பார் எல்லா இடுக்கங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவரா இருக்கார் இன்னொரு வாசிக்க கேட்கலாமா 34:6
1: இந்த ஏழை கூப்பிட்டான்
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை அவன் இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்
0: உங்க இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார் நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும் அவங்களை கேட்டுருவார் உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தொல்லைகளிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார் முதலாவது பார்த்தோம் நம்ம ரட்சிக்கிற தேவன் இரண்டாவதாக யூதா அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு 24
1: வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட
0: உங்களை மாசற்றவர்களாய்
1: நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும்
0: பாத்தீங்களா உங்களை வழுகாதபடி காக்கவும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர் சர்வல்லமுள்ளவர் முதல்ல ரட்சிக்க வல்லமுள்ளவர் இரண்டாவது மாசற்றவளை நிறுத்த நம்மளை வல்லமுள்ளவர் மகிமுள்ள சன்னிதானத்துல நம்மளை கொண்டு நிறுத்த வல்லமுள்ளவர் பிலிப்பியர் புஸ்தகம் 2:15
1: போனலும் மாறுபாடுமான
0: சந்ததியின் நடுவிலே
1: குற்றமற்றவர்களும்
0: கபடற்றவர்களும்
1: தேவனுடைய
0: மாசற்ற
1: பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு
0: பாத்தீங்களா

0: மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நம்மள மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்ம மாற்றவர் வல்லவரா இருக்கிறாரு. யூதா 1:24
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட,
0: மிகுந்த மகிழ்ச்சியோட
1: உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்.
0: பாத்தீங்களா, நம்மள மாசற்றவர்களாய் நிறுத்தவும்
1: வல்லமை உள்ளவரும்,
0: வல்லமுள்ளவர் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், நம்மள மாசற்றால் நிறுத்த வல்லமுள்ளவர். அதன் பிலிப்பியர் மாஸ்கி கேட்டோம், 2:15 மாசற்றவர்களாய் நிறுத்துறதுதான் தேவனாய் கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. அது சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார், முதல் நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவர்களாய் அவர் சன்னிதானத்தை நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திர 2 பேதுரு 3:14 ஆகையால்
1: பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்களும்,
0: எப்படி இருக்கணும் பாருங்க, இவ வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்
0: இல்லாதவர்களுமாய்
1: சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி,
0: அவர் சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையாய் இருங்கள்.
0: ஜாக்கிரதையா இருக்கும், அவர் சன்னதியில் காணப்படும் எப்படி இருக்கணும், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் அவர் சன்னிதில் என்ன செய்யணும், கரை இல்லாம பிழை இல்லாம இருக்கிறதுக்கு சமானத்தோடு அவர் சன்னிதானத்தை காணப்படுங்க, எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளை மாசற்றவர்களை நிறுத்ததான் அவர் வல்லமுள்ளவர். நம்ம கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. தேவ சன்னிதானத்துல சமானத்தோடு காணப்படுறதுக்கு நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனோட சமானமா இருக்கணும், மற்றவங்களோட சமானமா இருக்கணும், நம்ம உள்ளத்துல நம்ம சமானம் இருக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம நினைச்சவரை மாசற்றால் நிறுத்த அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வல்லமுள்ள தேவன் முதல் நம்ம ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது மாசற்றவர்களா சன்னிதானத்தை நிறுத்த அவர் வல்லமுள்ளவர். மூன்றாவதாக வேதத்துல வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 6:14
1: தேவன் கர்த்தரை எழுப்பினாரே,
0: கர்த்தரை எழுப்பினாரே
1: நம்மையும்,
0: நம்மையும்
1: தமது வல்லமையினாலே,
0: நம்முடைய வல்லமையினாலே
1: எழுப்புவார்,
0: எழுப்புவார், நம்மளை எழுப்புவார். ஆண்டவரே இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எப்படி எழுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் எழுப்பார். நம்மளை எழுப்பவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளை அவதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார், உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் பிதாவாகிய தேவன் எழுப்பினாரு, உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார், நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன். அவரால் எல்லாமே செய்ய முடியும், அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நம்மளை எழுப்ப வல்லவரா இருக்கிறார். எதுலேருந்து எழுப்புறாரம் பாருங்க, ரோமருக்கு நிறுவம் 8:11
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி,
0: எழுப்பினருடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்,
0: உங்களில் வாசமாயிருந்தால்
1: கிறிஸ்துவை,
0: கிறிஸ்துவை
1: மரித்தோரிலிருந்து,
0: மரித்தோரிலிருந்து
1: எழுப்பினவர்,
0: எழுப்பினவர்
1: உங்களில் வாசமாயிருக்கிற,
0: உங்களில் வாசமாயிருக்கிற
1: தம்முடைய ஆவியினாலே,
0: தம்முடைய ஆவியினாலே
1: சாவுக்கேதுவான,
0: சாவுக்கேதுவான
1: உங்கள் சரீரங்களையும்,
0: உங்கள் சரீரங்களையும்
1: உயிர்ப்பிப்பார்,
0: உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா, ஒரு வேளைக்கு டாக்டர் கைவிட்டிருக்கலாம், இது நிமர் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம், கேன்சர் இருந்திருக்கலாம், உங்களுக்கு என்ன வியாதியா இருந்தாலும் டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம். சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உங்களை எரிச்சி உயிர்ப்பிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உங்க சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கலங்க வேண்டாம், உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்க சரீரத்தில் என்ன வியாதியா இருந்தாலும், சுகரா இருக்கலாம், அல்லாட்டி டயர்டா இருக்கலாம், கொலாஸ்ட்ரலா இருக்கலாம், பிபி அதிகமாயிருச்சா, உங்கள் வாழ்க்கையில் என்ன வியாதிகள் பலவீனம் அதிகமா இருக்கோ, கர்த்தர் சாவுக்கு வியாதியான வியாதியும் வியாதியில கஷ்டப்படுதாலும் உங்கள் ஆத்மா உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உயிர்ப்பிக்கிறது உறுதி. அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா உயிர்ப்பிப்பார். ஐயோ நான் சோர்வா இருக்கிறேன், என் சோர்விலிருந்து விடுதலை தர முடியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் வாழ்க்கையில் அதிகமான சோர்வு, சோர்வு என்னால செபிக்க முடியல, என்னால துதிக்க முடியல நினைக்கிறீங்களா, உங்கள் சோர்விலிருந்து உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். நீங்க என்ன எந்த எதை குறிச்சி சோர்ந்திருக்கீங்களோ ஆண்டவராய் இயேசுக்கு உங்களை நிச்சயமா உயிர்ப்பிப்பார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். சோர்வில் இருந்து இருக்கிறவங்களை எழுப்பி செவிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், உங்களை தேவன் ஆராதிக்க வைப்பார். ஆகாயின் புஸ்தகம் 1:14
1: பின்பு கர்த்தர்
0: செயல்திலேயின் குமாரனாகிய
1: செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும்,
0: யூதாவின் தலைவனுடைய ஆவியையும்
1: யோத்சதாக்கின்
0: யோசதாக்கின்
1: குமாரனாகிய
0: யோசுவா என்னும்
1: பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும்
0: ஜனத்தில் மீதியான
1: எல்லாருடைய ஆவியையும்
0: எழுப்பினார்.
1: அவர்கள் வந்து
0: தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய
1: கர்த்தருடைய ஆலயத்திலே
0: வேலை செய்தார்கள். உங்களுடைய ஆவியையும் எழுப்புவார். சோர்வா, உங்கள் வாழ்க்கையில கவலையா, துக்கமா, பாரமா, இவனு செவிக்க முடியல, துதிக்க முடியல, இனிமேல எந்திரிப்பனா, இனிமேல் நான் ஊழியம் செய்ய முடியுமா, இனிமேல் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? உங்களோட ஆவி எழுப்புவார். சொருவப்பையில் ஆவி எழுப்பின தேவன் மாறாதவர். யோசுவான் ஆவி எழுப்பினவர் மாறாதவர். அது மாத்திரல்ல, மிகிலான சனத்தினுடைய ஆவி எழுப்பினவர் மாறாதவர். உங்க ஆவி எழுப்பார். ஊழியம் செய்யற சகோதர சகோதரியே சோர்ந்து போயிருக்கீங்களா? பழக்கத்தினால ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? திரும்ப உங்களை தேவனாய் கர்த்தர் ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துவார். செவிக்குமே தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க தடையில மாற்றி உங்களை வல்லமையாய் செவிக்க வைப்பார். உங்களை தேவன் ஆராதிக்க தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கலங்கவே வேண்டாம். பிதாவாகி தேவன் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவனை சொன்னார். முதலாக பார்த்த ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், ரெண்டாவது மாசற்றால் அவர் சரியில் நிறுத்த வல்லவர், மூன்றாவதாக எழுப்ப வல்லவர். சாவு கேதாலும் சரீரமாக இருந்தாலும் உங்களை உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உங்களை செவிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், ஒளிஞ்சிய முடியாத தடை இருக்கா, எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு உங்களை ஆவியை எழுப்பி உங்களை திரும்பவும் ஊழிஞ்சை வைக்க வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க. கடைசியாக லூக்கான் சுவிசேஷம் 1:49
1: வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
0: வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார்.
1: அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது.
0: பார்த்தீங்களா, வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அது உங்களால அது எண்ணி பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை செய்வார். நீங்க கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை யோபின் புஸ்தகம் 9:10 ஆராய்ந்து முடி பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்ய போற. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. தேவனாய் கர்த்தர் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். அவர் சர்வல்லமுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல்ல, உங்களை மாசற்றால் அவர் சனிதனை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல்ல, உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் சோர்விலிருந்து எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல்ல, அவர் வல்லமை மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க. அதிசயங்களையும் பெரிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நம்ம அவரை நோக்கி நம்ம சேவம் பண்ணுமா? எங்களை அன்பார் இயேசுவித்து வழி நடத்துறீங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தையும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்கிறவங்கள சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோடு வந்து உட்கார்ந்துருக்கவங்களும் சன்னிதானத்தில் ஆண்டவரே அவங்க தேவைகளான் சந்திங்கப்பா, நிறைவேற்றி தர முடியாது. செவிக்கிற மனிதன் முகத்தை பார்க்கிறார். நீங்க இறுதித்து அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களே, அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். தேவை கிருவை அவங்களை சூழ்ந்து வழி நடத்த முடியாது. செவிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, அப்பாவை ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சித்தொள்ளும், அப்பாவை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும், தெரியாத மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும், அப்பா உண்மை தேடாத மக்கள் தேடணும். கர்த்தருடைய கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நானே நல்ல மைப்பன் சொன்னீரே அன்பின் ஆண்டவரே, நீங்க நல்ல மைப்பனாக இருந்து அவங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொன்னீரப்பா. நீர் ஆலோசனை தந்து வழி நடத்துங்க. கர்த்தருடைய கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதிக அதிகமா அவங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையில என்ன தேவையோ இருக்கப்பா, அந்த தேவையெல்லாம் நீ சந்தித்து நிறைவேற்றி தர முடியாது செவிக்கிறோம் அப்பா. அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. அதிகமான அப்பா போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் வாழ்க்கையில காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க. எல்லா கஷ்டங்களையும் மாற்றுங்க. எல்லா கண்ணீரையும் தொடங்க, கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்கப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க. வேலை உயர்வை தாரு. வேலை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க. கஷ்டங்களை மாற்றுங்க. கண்ணீரை தொடங்க. குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாரும். நீங்க தானப்பா சொன்னீங்க, அப்பாமை ஸ்தோத்திரம், கற்பத்தின் கனியோ கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களே. நீங்க குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பாமையை நோக்கி கெஞ்சுகிறோம் குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனை உள்ள உடைஞ்சிருக்காங்கப்பா. ஐயா நீங்க சொன்னீங்களே, மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றி குடியிருக்க பண்ணுகிறேன்னு சொன்னீங்க தானே. நீங்க செய்ய முடிக்காய் மன்றாடி கெஞ்சுறோம் ஐயா. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். தகப்பரே இறங்குங்கப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும். திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், வெளிநாட்டு போக முடியலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வெளிநாட்டு போறது கொஞ்சம் வழிவாசல் உருவாக்கி தரங்க தேவையில்லான்னு சந்திங்க சப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். தொழிற்சிற மக்களை ஆசிர்வீங்க சப்பா. வியாபாரஞ்சிற மக்களை ஆசிர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. தகப்பனேமை நோக்கி கெஞ்சுற பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க. எல்லா குடும்பத்திலும் சமாந்த சந்தோஷத்தை தாரும் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். டைவேஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் வாழ்க்கையை கண்ணுக்கி பாருங்க ஆண்டவரே. டைவேஸ் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பம் ஒன்னு சேர்ந்து உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. அருமை ரட்சகராய தெய்வமே மே துதிக்கிறோம். டைவேஸ் பண்ணலான்னு நினைச்சு கொண்டிருக்க சகோதரனே, நீ மனம் திரும்பி குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழ வேணும்னு சொல்லி கத்தர் விரும்புறான்னு சொல்லிடுங்க ஆண்டவரே. சகோதரன் மனம் திரும்பி அந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழத்தக்கதாக தேவனை கத்தர் அனுக்கிற மனம் வெடியாச்சு வைக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் தேவ பலத்திலையும் தேவ கிருவிலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரசகர் இயேசு கிறிஸ்து நீ நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம்.
1: முடிவு பரியந்தும்
0: நிலை நிற்பவனே
1: ரட்சிக்கப்படுவான்.
0: முடிவறிந்து நிலைச்சிருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படும். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம வந்து என்ன சும்மா நீ பைப்பில் வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா? உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்கிறோம், அது மேலே உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா? அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுருவே கூடாது. சொல்லுவாங்க இன்னும் நீ அங்கே செவத்து போனதுலேருந்து தான் என்ன உனக்கு பார்க்கக்கூட முடியறதில்ல, ஜபமும் பண்ணணும், நம்ம எல்லாரோட ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுது முடிபெருந்த நிலை நிலைப்பவனா ரசிக்கப்படும். முடிபெருந்த நிலை நிக்கல என்ன செய்யணும்? முதல்ல என்ன தேவை? முதல்ல வேத வசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கர்த்தர் வேதம் கால்களுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? ஜபம், பரிசுத்தவன் அபிஷேகம், ஐக்கியம், எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிபெருந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமா நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும். வாரத்தில் ரெண்டு நாளாவது இருக்கணும். மத்தியான நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17:21 வசனம்.
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி
0: எவ்விதத்தினாலும்
1: புறப்பட்டு போகாது.
0: உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான் தெரியுமா? உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு உள்ள பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான்? உள்ளத்துல கொண்டு குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்ய அப்படி செய்ய, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் ஜெபம்னு, கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டு யாரு? பிசாசு. செபத்தினாலும் உபாசத்தினாலும் இந்த ஜாதி பிசாசு
1: ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவிதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதிரே என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திரன்னு தெரியுமா? மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்குவ, யோசனை உண்டாக்குவா, நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த சாதி பிசாசு என்ன செய்யணும்? முத செவ்வாய், ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பரிசுத்தவான் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருமா? தான் கத்திரி வேதம் சொல்றது. முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்ல உலகமும் வேணும், இயேசுசாமி வேணும் நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படிதான் சொல்றது. ஒவ்வொரு இடத்திலும் வேதனையின் துன்பங்கள் நிறைஞ்ச காலங்கள், அதான் ஆண்டவர் சொன்னார் முடிவரை நல்ல நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கால் சுவிசேஷம் 22:28 வசனம்.
1: மேலும்
0: எனக்கு நேரிட்ட
1: சோதனைகளில்
0: என்னோட கூட
1: நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க, சோதனைகள்ல கத்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு? அவர் சீசரில் பார்த்து அன்றை சொல்றார், எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தவங்க நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை. சீசர்களுக்கோ நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டோட வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில் நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்லை அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு எந்த சோதனையில் நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம அதிக நேரம் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும். தானே சோதனையில் என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யாரை பத்தி சொல்றாரு? சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கா வந்தாங்க. நிலைச்சிருந்தா ஆண்டவுடைய சீசர்கள் மட்டும்தான். அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கர்த்தருத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் ஆண்டவர் வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லைன்னு எங்க நடக்கிறோம், என்ன நடக்கிறோம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்றது. முடிபெறந்து நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கெட்டி சேர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தர்கள் நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலையும் கர்த்தர்கள் நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தர் ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பார். ரட்சிக்கப்பட கர்த்தர் வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யணும், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சைக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டவர் தெரியாம ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நிறைய நான் எப்பயும் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, நம்ம தொண்ணூத்தன சங்கம் எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாளுக்கு அவரை திருப்தி ஆக்கின் ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்கம் கடைசி வசனம், நீடித்த நாளுக்கு அவனை திருப்தி ஆக்கின் ரட்சிப்பவனுக்கு. நீடித்த நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பார்த்தா சரியா ரைட்டா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை வாழ்த்து பாருங்க. பிலிப்பேர்ல வாழ்த்து பாத்தீங்கன்னா, பிலிப்பேர் நாலாம் அதிகாரத்துல ஏழாவசனம் வாழ்த்து பாருங்க, 6:7.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: கர்த்தர் எங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்குமே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் 2:4.
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி பார்த்துக்கொள்வோம். இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமாறிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா பரப்பர தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிற கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சைக்கு போறோம் வரோம் வந்துடுறோம் அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை இயேசுகிறது பரிசுத்த பவுலும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கும் கவலைப்படும். இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கலாம். என்ன தண்டனை, அரகத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படாட்டம் பர்வத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பர்வத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திர அதான் கத்தடி வேதம் நமக்கு வாசித்தோம். ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படாட்டா அதான் கத்தடி வேதம், ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24:3-4.
1: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
0: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
1: இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து.
0: முதல் என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்தம் வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாசு இல்லாம இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்தும என்ன ஒப்புக்கொடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கர்த்தருடைய பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கயோ எல்லாம் வேலை செய்யறோம், எங்கேயோ போறோம், அங்க போறோம். அதனால கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் கை கழுவாம இருக்கிறதால சுத்தம் அது இல்ல. கை கழியும் போல எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவுமா, அந்த சுத்தத்தான் சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்கிற பக்தர்களை பார்ப்போம். கையில மற்றவங்க பொருளை ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னும் கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பைசா கூட ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம மற்றவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஹலேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்ற பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நினைச்சிருப்பான், அதை சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க, உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்து போகும்போது நம்ம யாராட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடியா பேனாவர்கள், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. கொடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடி அதை சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:24 வசனம். அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்,
1: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற,
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன்னிருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பார்த்து சொன்னேன், இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். யோவு சொல்றார் பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் அவங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, கொடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேன்மேல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பழத்து போவீங்க. பழத்து போன என்ன ஆசீர்வாதம், வெண்மையில உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே, ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமெல்லாம் வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடுவோம், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்ற, முத என்ன சொல்ற, கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன, சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவான் நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 5:8
1: இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நம்ம செய்தி கேட்டோம், இப்ப சேவம் பண்ணுவோம். எங்கள் அன்பாக இயேசுத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பரையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, கிட்னியை தொடுங்க ஆண்டவரே, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுங்க அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் தடக்கணும் சப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க, ஆசிரியத்து உயர்த்துங்க, ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்க மாறுப்பதை செய்யுங்க சப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, கஷ்டப்படலாம் மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும் சப்பா. ஆண்டவரையும் துதிக்கிற ஹார்ட் பலவீன படமாக்குங்க, தகப்பனையும் துதிக்கிறோம், ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீன என்னென்ன பலவீன சரீரத்தில் இருக்கோ அத்தனை பலவீனத்தை நீக்கி போடுங்க, நாம் மட்டும் மங்கிப்படட்டும். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. தொழிற்சிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க மகத்துவம்ல நாம் மாத்திரம் மங்கிப்படட்டும். வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி போட்டு ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்கப்படணும், சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தடைகளாக நீக்கி போடுங்க ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க, நானே எல்லாவற்றையும் கத்தனை சொன்னீங்கதானே, நீங்க செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா. உங்க மகத்துவம்ல நாம மாத்திரம் மகிப்படட்டுங்க. தகப்பிரே, எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுத போறாங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, எல்லாரும் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ண. உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும். அதிசயங்களை செய்ய ஆசீர்வத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தரை விசாரித்து கேட்டா சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-3-3-10-00-00-26-24 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
4: இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அதுக்குள் பிரிமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள்ல நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தெழுந்தனால தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:4
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால்தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்தனால பெரிய மகிழ்ச்சி நமக்கு. தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து
0: விலக்கி
1: உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை
0: எழுப்பி
1: முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்.
0: எதற்காகனா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகிய இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்கு, நம்ம பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் உழந்து இருந்தோம், அதில் விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா, நம்மளாம் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒருவரும் கடீர் வெடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் இல்லை. நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியும். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேட்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அறிவியானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குதான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்குதா அவர் பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழியின் புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: வாழ்க்கையில் உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். வார்த்தையில, பேச்சில், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடுக்கல் வாங்கல்ல, எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? பரிபூர்ண ஆசீர்வாதத்தாரு, ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திர நீதிமொழியின் புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ண ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சாலும் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாகம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி
0: உன்னை ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிடா மென்மேல் ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறது இல்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை கொள்ளாங்கிறது விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுக்கு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: இரண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமானை மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம்
0: நீதிமான்களாக்கப்படுவதற்காக
1: எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3rd உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறினால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்.
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்று மத்தில நமக்கு என்ன கொடுக்கறான்? நன்மை.

0: உண்டாகும். ஒன்னு பேதும் புஸ்தகம் 3:12
1: கர்த்துடைய கண்கள்,
0: கர்த்துடைய கண்கள்
1: நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது,
0: நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது.
1: அவருடைய செவிகள்,
0: அவருடைய செவிகள்
1: அவர்கள் வேண்டுதலுக்கு,
0: அவருடைய வேண்டுதலுக்கு
1: கவனமாயிருக்கிறது,
0: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமான்களா இருப்போமா, நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமாயிருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்க நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது, நம்ம செபத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43.
1: அப்பொழுது நீதிமான்கள்,
0: நீதிமான்கள்
1: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே,
0: நம்முடைய பிதாவின் ராஜ்யத்திலே
1: சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க, சூரியனை போல பிரகாசிப்போம். இதுக்குத்தான் கர்த்தராகிய தேவன் நம்மளை நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகிய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா, ஆண்டவர் வருவீங்களா, கர்த்தர் எனக்காக உயிர் தந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமணி புஸ்தகம் 10:30.
1: நீதிமான்,
0: நீதிமான்
1: என்றும் அசைக்கப்படுவதில்லை,
0: என்றும் அசைக்கப்படுவதில்லை. நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாள்லயும் அசைக்கப்பட மாட்டோம். நம்மளை கர்த்தர் என்ன செய்யறாரு, முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு, நீதிமானுக்கு நம்ம செபத்தை கேட்கிறார். மூன்றாவதாக, பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமான இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தான் தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து மூன்ற நாள் உயிர் வழிந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1:5
1: ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
0: என்னிடத்தில் கேள்விப்பட்ட
1: பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே வந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய்கூடாது. நான் சர்ச்சைக்கு தானே போயிட்டு இருக்கேன், அங்க போறேனே இங்க போறேனே, எனக்கு ஏன் கிடைக்கல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலங்கக்கூடாது. கர்த்தருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திர நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம் பாருங்க. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருந்தோம்னா ஏசாயின் புஸ்தகம் 40:31
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
0: புது பலனடைந்து
1: கழுகுகளை போல
0: செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாது.
0: ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. அது நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தர் காத்திருக்கும் போது பரிசுத்தன் அபிஷேகத்தினம் பெற்றிருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அதுக்கு தான் பரிசுத்தவனை பெற்றுக்கொள்ளும். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், உயிர் தெழுந்த உடனேயும் என் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள்னு சொன்னார். நம்ம ஒவ்வொரு நாள் காத்திருந்து தேவனிடத்துல பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக காத்திருக்கும் போது ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அருமையானவர்களே, நம்ம காத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, காத்திருக்கிறோமா இல்லையே? நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோமா? எவ்வளவு நேரம் காத்திருக்கோம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம், திடீர்னு தோசை, திடீர்னு பரோட்டா, எல்லாம் திடீர்னு அதை மாதிரி நினைக்காதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா பிதான் வாக்குத்தத்தை நிறைவேறத்தக்கதா பரிசுத்தவன் அபிஷேகத்தை கொடுப்பார். அது மாத்திர பரிசுத்தவனர் வந்துட்டாருன்னா நம்ம நடந்தால் ஓடினாலும் இழைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:1
1: கர்த்தருக்காக
0: பொறுமையுடன் காத்திருந்தேன்.
1: அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
0: என் செவத்து பதிலே இல்லையே, நான் செவிச்சுதானே பாக்குறேன், எனக்கு மட்டும் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதல கேட்டார். நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது பொறுமையோடு காத்திருக்கீங்களா? 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? அந்த ஜெபம் இல்லை. அருமையானவர்களே, நீங்க பொறுமையோடு கர்த்தருடைய பாதத்தில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். உங்களிடமாய் சாய்ந்த உங்களுக்கு கூப்பிடுதல் கட்டாயம் கேட்டு கட்டாயம் பதில் கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது மாத்திரல சங்கீதக்காரர் சொல்றாரு, 37:34
1: நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்,
0: அப்பொழுது
1: நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்.
0: கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கைக்கொள்ளுங்க, பூமி முகந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். என் வாழ்க்கையில் இவ்வளவுதானா? என் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் கஷ்டமா? என் வாழ்க்கையில வேதனையா இருக்குதே, எனக்கு ஒரு நிம்மதி கூட இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? நிச்சயமா கர்த்தர் காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுங்க. அவர் என்ன செய்வார்? உங்களை பூமியை சுகந்தரித்துக் கொள்வதற்கு உங்களை உயர்த்துவார், கட்டாயங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. இந்த நாளில் ஆண்டவர் இயேசுக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், கலங்காதீங்க. அது மாத்திரல 33:20
1: நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர்.
0: நம்ம ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்கு துணையும் கேடகமா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை அழி நடத்தி செல்வார். கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. இந்த உலகத்தில் யார் துணை இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் துணையும் கேடகமா இருந்து நம்மளை வழி நடத்துவார்.

0: நான்காவதாக மார்க்கன் சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 வசனம்.
1: பின்பு அவர்
0: அவர்களை நோக்கி
1: நீங்கள்
0: உலகம் எங்கும் போய்
1: சர்வ சிருஷ்டிக்கும்
0: சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த கட்டளை சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல. இயேசு கிறிஸ்துவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்ம அத மாதிரி சொல்றது இல்ல. இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், சொன்னா போதும் ஜீவனுள்ள தேவன் அவர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9 அதிகாரம் 17 வசனம்.
1: நான் உற்சாகமாய்
0: அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு.
0: பாத்தீங்களா, உற்சாகம் செய்யணும். ஐயோ சொல்லணுமா, வெக்கத்தோட கஷ்டப்பட்டு அப்படி சொல்லக்கூடாது. உற்சாகமா தேவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அப்படி சொன்னா நிச்சயமா நமக்கு பலன் உண்டு. இயேசுக்கு வாழ்க்கையில கண்ணீர் துடைப்பார், கஷ்டத்தை மாற்றார், அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்களா, உற்சாகமா சொன்னீங்களா, உங்களுக்கு பலன் உண்டு. ஐயோ சொல்லணுமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:2 வசனம்.
1: சமயம் வாய்த்தாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: தேவனுடைய வசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். பெரிய பெரிய ஊழியத்துல இருந்துதான் சொல்லணும் இல்ல. நம்ம என்ன செய்யணும், எந்த நேரம் கிடைச்சாலும் யார பார்த்தாலும் நம்ம யாரோ கஷ்டப்படுறாங்க, வியாதிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டர் பத்தி சொல்லணும். நீங்க சாம் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டர் உங்க வியாதி சுகமாக்குவார். நம்ம அவங்கள பார்த்துட்டு அமைதியே போயிடக்கூடாது, அவங்க கண்ணீர் நம்ம துடைக்கணும். உள்ளத்துல சாமான் இல்லாம இருப்பாங்க, அவங்கள பத்தி ஏன் கலங்குறீங்க, ஏன் சாமியை கும்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்ல வேண்டும். அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம சொல்லணும். நம்ம சொல்லணும்னா நமக்கு அதை எரிஞ்சு அதுக்கேற்ற பலன் தேவன் நம்ம கட்டாயம் தருவார். நீங்க சொல்லணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அன்றை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:15 வசனம்.
1: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்
0: உன்னை
1: தேவனுக்கு முன்பாக
0: உத்தமனாக
1: நிறுத்தும்படி
0: ஜாக்கிரதையாயிரு. நிதானமாய் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், நம்ம உத்தமனா இருக்க முடியும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம இங்க இருக்கு, நம்ம பூமியில் இருக்கோம், தேவன் வானத்துல இருக்க நம்ம பாக்குறாரு, நம்ம நினைவுகள் எல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறாரு, நம்ம உட்கார்ந்துலயும் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிறாரு. நிதானமா போதிக்கணும், உத்தமனா இருக்கணும், அவருக்கு முன்பாக நிற்க நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதனால நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியாவது நம்ம செய்யணும், கத்திரி ஊழித்து நம்ம செய்யணும். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை எப்ப முடியுமோ நமக்கு தெரியாது. இந்த சரீரத்துல இந்த உயிருக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டு பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். நம்ம சொல்லும் போது என்ன ஆசீர்வாதத்திற்கு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:26 வசனம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை பின்பற்ற கடவன்
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் எங்க இருக்கிறோம், ஊழியக்காராகி நம்மளும் அவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருப்போம்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: பாத்தீங்களா, பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருப்போம். பிதாவானவர் கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுத்து நம்ம செவம் பண்ணுமா, நம்ம கேட்ட வசனத்துக்கு கர்த்தரை அர்ப்பணிப்போமா.

எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுந்த கர்த்தராகிய தேவன், அப்பா பயப்படாதே என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே வாழ்கை என்று சொன்னீர் ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவர் வாழ வேண்டும் நீங்க விரும்புகிறீங்க அப்பா, இது வாழ வைக்க முடியா செவிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா உமை காத்திருக்கும் போது கர்த்தாவே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் காத்திரு புது பல எடுத்து சட்டை எடுத்து கழுகை போல எழும்பார்கள், ஓடினாலும் இழைப்பட நடந்தாலும் சொல்வடைன்னு சொன்னீரே. அப்படியாக உங்களை பிள்ளைகளை ஆசிரியத்து உயர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் எப்படியாவது ஒரு சின்ன ஊழியமாவது நாங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இறக்க செய்யுங்க, கிருவை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செவிக்கிறோம் ஐயா. அண்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில தேவைகளை சந்திக்க முடியாது செவிக்கிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவா, என்னை நான் கொடுத்து விட்டேன் அவரே பார்த்துக்கொள்ளும் பக்தன் பாடியிருப்பது போல உங்க ஒவ்வொருவர் தேவையை நீர் அறிந்திருக்கிறப்பா. தேவைகளை சந்தித்து நிறைவேற்ற முடியாது செவிக்கிறோம் ஐயா. கர்த்தரி நாமும் மகிப்படட்டும் ஐயா. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய முடியாது செவிக்கிறோம். உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, தேவ கிருவச்சு உழுந்து கொள்ளட்டும் ஐயா. அப்பா கண்பார் இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்க, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க உதவி செய்யுங்க, வாய் பேசாதவங்களுக்கு வாய் பேச உதவி செய்யுங்க, கை கால் முடியாதவங்களுக்கு கை கால் சுகத்தை தாரும் அப்பா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோமையா அப்பா. முட்டி வலி, கை வலி, இடுப்பலினால் கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்கே சப்பா. நானே நல்ல மெய்ப்பன்னு சொன்னீங்கப்பா, நீ நல்ல மெய்ப்பனாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கெஞ்சிறப்பா கெஞ்சிறப்பா, உள்ளத்திரி வெளியிறங்கமா அற்புத செய்யுங்கே சப்பா. தேவனே தேவனே ஒருத்தர் கூட கைவிட்டுறாதீங்க சப்பா. ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டிட முடியாது செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீங்களே, நீங்க ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தேவைகளான் சந்திங்கப்பா. அன்பின் ஆண்டவரே நாங்கள் யார் இடத்துல போவோம் ஆண்டவரே? வாழ்வுதர் வார்த்தையெல்லாம் இடத்துல உண்டாண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சப்பா. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க சப்பா. கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை செய்யுங்க அப்பா. எத்தனை குடும்பங்கள் குடிச்சு வெறிச்சு தண்ணீர் ஓடு இருக்காங்களப்பா. சமையல் செஞ்சா கூட சாப்பிட முடியாத கஷ்டப்படுறாங்களே சப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அசியங்களை செய்யுங்க சப்பா. அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க சப்பா. கத்தோடி நாமும் ஒன்றே மகிப்படட்டும். தகப்பனையும் ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க சப்பா. பெரிந்த குடும்பம் அணைக்க வேண்டிய சப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டிய சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா. ஆசீர்வச்சு உயர்த்துங்க சப்பா. கெஞ்சிரே சப்பா கெஞ்சிரோ. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆளிக செய்ய முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு மலையும் தேவண்ட ஆளிக இறங்கட்டும் இறங்கட்டும். இயேசுவே இயேசுவே இயேசுவே தேவண்ட ஆளிக்கு இறங்கட்டும். உங்களுடைய பிரசனத்தை உணரட்டும், மகத்துவத்தை உணரட்டும். மகிமே அப்பா உங்க மேல மூடட்டும், செக்கின மகி பார்க்கட்டும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் யேசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சிரோம் பரமபிதாவே. ஆமே யேசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. இங்க சந்தோஷமா இருங்க.

கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரங்களின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பேர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: இயேசு.
1: வாகம் புஸ்தகம் 5:32 உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் கற்பித்தபடியே செய்ய சமாதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சத்தியம் வலதுபுறமும் சாயக்கூடாது இடதுபுறமா சாயக்கூடாது. தேவன் நம்ம எது களைத்தரோ அதுல என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாத சுகந்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? சுகந்திரத்துக்குள்ள அறிந்து மற்றவங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆபிரகாமும் சாரால் ஒருவரா இருக்க அழைத்து என்ன செய்யற ஆசீர்வத்தை என்ன செஞ்சாரு பண்ணிடுறாரு. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வத்தை தருவி சொல்லி கலாத்தீர்ல 3:9 கலாத்தீர் 3:9 கலாத்தீர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகமுடனே பார்த்தீங்களா, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகமுடனே என்ன செஞ்சாங்களா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வதி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம தேவன் என்ன செஞ்சாரா? சகல ஆசீர்வாதத்தினாலையும் சகல காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சார்? அவரை ஆசீர்வாதம் நிறைய இருக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்விக்க வல்லவராக இருக்கார். நம்ம அழைத்த அழைப்புல மாத்திரம் என்ன செய்யணும்? அது பாத்திரம் இருக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம நிச்சயமா ஆசீர்விப்போம். முத எதுக்கு அழைச்சார் நம்மள? ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இல்லையா? நம்ம என்னெல்லாம் ஆண்டு ஆசீர்விப்பானா அப்படின்னு நம்ம சொன்னா ஆசீர்வாதம் என்ன ஆயிரும்? நம்மளை விட்டு என்ன ஆயிரும்? வேலைக்கு போயிரும். பாருங்க, நம்ம கர்த்தர் நிச்சயமே ஆசீர்விப்பா நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். சங்கீத புஸ்தகம் 109:17 பாருங்க, சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது அவனுக்கு பாத்தீங்களா. ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? விரும்பணும். என்ன ஆசிரியக்கணும்? என் குடும்பம் ஆசிரியக்கும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப நம்ம ஆசிரியப்பாரு. ஆசிரியத்து விரும்பாம போனா எங்க பெருமை? அந்த ஆசீர்வாதம் தூரமா விளைகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்பான், ஆண்டவர் ஆபிரகமோடு விசுவாச மார்க்கத்தார் ஆசிரியப்படுவான்னு சொன்னீரப்பா, நானும் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆண்டவர், என்ன ஆபிரகமோடு என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒருவர் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது என்ன செய்யறான்? தூரமா போயிருமா. நம்ம இன்னைக்கு விரும்பணும், ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தாருன்னு சொல்லி முத பார்த்து தேவன் எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறாரு? சமாதானமா இருக்க. ரெண்டாவது ஆசீர்வதிக்க. யாரை விட முதல் சமாதானம் இருக்கணும்? முதல்ல உள்ளத்துல சமாதானம் இருக்கணும். ரெண்டாவது மற்றவங்களை எல்லாருடைய சமாதானம் இருக்கணும். மூணாவது தேவனோடு நம்ம சமாதானம் இருக்கணும். சரி, மூன்றாவது தேவன் எதுக்கு அழைச்சாரு பாருங்க, வாசிங்க 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மூன்றாவது எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறாரு? தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் எந்த இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணும். அப்ப தேவன் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் அதை கட்டாயம் நமக்கு கொடுப்பாரு. அப்பதான் ஐக்கியம். பாருங்க, இந்த குடும்பம் என்ன ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க? நன்மையா இருந்தாலும் தீமை இருந்தாலும் என்ன செய்வாங்க? பகுத்து கொள்வாங்க இல்லையா? சொல்லுவாங்க, இந்த குடும்பம் பாரு என்ன ஐக்கியம், நிறைய சமாதானம். அப்ப சொல்லுவாங்க, அப்ப நம்ம தேவனிடத்துல ஐக்கியம் இருக்கணும். அவர் என்ன சொல்ற அதை கேட்கணும். அப்ப நம்ம ஆண்டு நம்ம ஏசப்பாட்டை என்ன கேட்கிறோமோ அதை நம்ம கட்டாயம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதான் நம்ம ஒவ்வொரு நாள் தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டு ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம செய்யணும். இதை விடு, இதை செய்யணும் சொல்லுவாரு. இந்த நேரத்துல இந்த செவமுன்னு சொல்லுவாரு. வாசிங்க, என்ன இருக்க? நீங்களோ எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகள் உங்களுக்கு எழுதுற. பாத்தீங்களா, நம்ம தான் ஆண்டவராக இயேசுகிறது பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவது அப்பதான் பிதாவாகி தேவனோடு தேவனுடைய குமாரன் இயேசுகிறது ஐக்கியம் இருக்கும். அப்பதான் சந்தோஷம் எப்படி இருக்குமா? நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். கர்த்தர் அறியாத மக்களோட ஐக்கியம் வச்சிருந்தானா, நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சந்தோஷம் எப்படி இருக்கும்? சந்தோஷமே இருக்காது. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவனோடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா? தன்னுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்க இல்லைன்னு சொன்னா கத்திரி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரின் ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும்ப்பா, அவரை குமாரி இயேசுக்கத்தோட ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு எனக்கு உதவிச்சு அப்பதான் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும். அம்மானமா இருக்கிறதுக்கா தேவன் அழைச்சிருக்கார். ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொடுக்காக. மூன்றாவது தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறதுக்காக. நான்காவது பாருங்க, உன்னித்தேசன புஸ்தகம் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கார்? நான்காவது பரிசுத்தமா இருக்குது. தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். அசுத்தமா ஏதோ மனம் போல வாழறதுக்காக தேவன் அழைக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை கத்திற்காக வாழணும், அதான் சொல்றாரு. அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்துக்குன்றே அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம் வாழ்க்கை தேவன் பில்லுக்கு தான் ஒப்பிட்டிருக்காரு. நல்ல பூ பூத்து மறுநாள் உளுந்து போற அந்த பூக்கு தான் தேவன் நம்மளை ஒப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும்? அசுத்தத்துக்கெல்லாம் எதுக்கு அழைச்சிருக்காரு? நம்மள பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா இருக்கிறாராம். வாசித்து பாருங்க, 1 Peter 1:15-16 பாத்தீங்க. நம்ம அழைத்தவர் எப்படி இருக்காரா? பரிசுத்தரா இருக்கிறது போல. நீங்களோ உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா என்று எழுதியிருக்கிறது. நம்ம உருவாக்கின தேவன், நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அப்படியானா நீங்கள் நான் கூட என்ன செய்யணும்? பரிசுத்தமா தான் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. ஒரே ஒரு ஆள்காரியமான சகோதரிய சகோதரியே தாய்மார்களே, நமது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை பேசி ஏதோ ஒரு வாய் பேசி எப்படியோ வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்தோம்னு சொன்னா இங்க நம்ம எப்படி வேணாலும் செஞ்சிடல, இங்க என்ன நான் பண்ணிடலாம், பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிடும். நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் கத்தர் பயந்து ஆண்டிட்டு உப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்கும் முன் போல மாற்றின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கேட்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம கத்தரை கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், இப்போ உண்மை போல என்னை மாற்றுங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் அவற்றை கேட்கணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டான். அவங்கள பார்த்தா என்ன செய்ய வேண்டாம்? கோபப்பட வேண்டாம், பொறாப்பட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அநியாயம் செய்யற இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோட கூட வருது. பாத்தீங்களா, அசுத்தமா இருக்கிறவ இன்னும் அசுத்தமா இருக்கு. அவங்களை பார்த்து போராடப்பட வேண்டாம், ஒண்ணு போட வேண்டாம், இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி கோப்படும். அவங்களுக்காக நம்ம ஆண்டுகிட்ட போகிறனாலும் நம்ம செவிக்க வேண்டும். அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அணியஞ்சறவன் இன்னும் அணியஞ்சிட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்யறவன் இன்னும் நீதி. அது எங்க வர, எங்க வருதா? அவன் அவனுக்கு அழிக்கும் போல வாசிங்க, அது 12 வாசிங்க. ஆண்டவரா இயேசுக்கு சொல்றேன், இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அழிக்கும் பலன். பாத்தீங்களா, அவங்க நமக்கு நமக்கு அழிக்கிற பலன் எப்போ கருத்து வரும்போது, நமக்கு அவருடைய ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது, நம்ம செய்த நன்மைக்காச்சும் தீமைக்காலும் பரிசுத்தத்துக்காகவும் அசுத்தத்துக்கான கிரிய தேவை நடத்துல வரும். நம்ம இன்றைக்கு நம்ம அசதியா இருந்தோம்னு சொன்னா கர்த்தராக இயேசுக்கு தரும்போது நம்ம எங்க போவோம் யோசித்து பாருங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம பரிசுத்தமா வாழ ஆண்டு கர்த்தரை ஒப்படைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். இறக்கும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்படை, கொடா குடி ஸ்தோத்திரம் ஐயா, அமை துதிக்கிறோம். ஆண்டு வரையும் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்ட ஒவ்வொருவரையும்

0: இருக்கிறோம். நீர் இறக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இழந்தத அப்பாமி ஸ்தோத்திரம். போரில் இழந்திருக்கலாம், அவர் பிரியமானவர்கள் இழந்திருக்கலாம், அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொன்னீங்களே, நீங்க தேற்றி ஆற்றி அரவணைக்க முடியாது செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டு காத்துக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். உள்ளம் உடைந்த உள்ளத்தை நீர் காயத்தை கட்டுகிற தேவனடி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அவங்களை காயத்தை கட்டி அரவணைத்துக் கொள்ள முடியாது செவிக்கிறோம். மகிமுள்ள தேவனை கத்தாவே நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இறங்குமப்பா, நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக இறக்கத்துக்காக கோடாக்குடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. யசப்பா இறங்குங்க, இறங்க உன்னத பலத்தில் இறக்கட்டுங்கப்பா. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க. பரிசுத்தாவின் வரும்போது பலரிடந்து எருசலேமிலும் ஜூதியம் முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடையை சிறந்தும் எனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படியாக இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொருவனையும் தேவாவில் நிரப்ப முடியாது செவிக்கிறோம். அன்பின் தகப்பனே, மே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. யாராவது என்னென்ன பலவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு பலவீனத்தையும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. சொல்ல முடியாத துயரத்தினால ஐயோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி எனக்கு பலனே இல்லை, என்னால கஷ்டப்பட முடியல, தலைவலி வயிறு வலி கால்வலி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி கலங்குற அருமையான சகோதரியும் சகோதரியும் கண்ணுக்கி பாருங்க, உங்களை சுகமாக்குங்க. அருமையான தாய்மார்கள் வயசான போது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா, ஐயோ என் பக்கத்துல யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறாங்களப்பா. அவங்களுக்கு நீங்க கூட இருந்து பயப்படாத உன்னோட இருக்கிற உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உன் சகாயம் பண்ணுவேன், நீதியும் பலதுக்கத்தை தாங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைல அப்பா பேசி ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவர. உலகத்துல யார் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் இருக்க முடியாது தகப்பனே. நீங்க உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்த உங்களை பாத்திரம் மன்றாடி செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க எசப்பா, பலத்த காரியத்தை செய்யுங்க எசப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரை. பலப்படுத்துங்க அப்பாமை, துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கலங்கியிருக்கிற அருமையான குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. ஐயோ நான் ரெண்டு நாளைக்குள்ளாக பணம் கட்டணுமே, இந்த பணத்துக்கு என்ன செய்யறது, கடங்காரம் வந்து தொந்தரப்படுத்துறாங்க. கலங்கியிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. சொன்னீங்க தானப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணு சொன்னீரு அப்பா. வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணி அவங்க கண்ணீர் துடைக்க முடியாது கெஞ்சூரப்பா. நிராதிசயங்களை செய்கிறவர் ஐயா அப்பா, அமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துமுள்ள சாட்சியாவை உண்மை போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் கத்தாவே அப்பா, அமை ஸ்தோத்திரம். மந்திரக்கட்டுகள் செய்வன கட்டிலிருந்து விடுதலை செய்யுங்க எசப்பா. குடும்பத்துல எத்தனை தடைகள் ஆண்டவர, வேலை போனால் தடை, திருமணமாக தடை, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. மீக 2:13 படி தடையில் அகற்ற முன் சொல்லுறான்னு சொன்னீங்களே, தடையில் அகற்றி போடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க எசப்பா. குழந்தை பாக்கியில் சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்கு வேலை பிரமோசம் கிடைக்கணும், வேலை கண்தாமாக மக்களுக்கு வேலை கண்தாமாக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை செய்யணும் ஐயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க ஆசீர்வித்து பெருக பண்ணுங்கிறாச்சா. வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்குற வேண்டிக்கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். ஆசீர்வத்தை உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா பேரும் சீப்போ செலுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மதத்தூட்டி உமக்கு செலுத்துறோம். எங்களை அந்தரத்தில் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கத்தை நம்ம செலுத்த கேட்டுவிட்டா இவர் கலங்காதீங்க.
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக் வருதுங்களா? இன்னும் வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறதுனால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தரிக்கிறவேல் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? 1-2

0: மூணு எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசு கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசு கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி சிஸ்டர்ஸ் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிளை பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா, தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம் ரேடியோ, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
0: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின அந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்பு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையின் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவர் அப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்த நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும் அப்பா. இந்த வெள்ளிக்கிழம வாசல் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழம வாச கொடுத்து எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உமிலே அப்ப வடிவு போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு பிறகு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கரன் பத்திரிகை ஒளித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழு ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா, மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய் ஆகுறது. அதன் பணத்தேவை சந்திப்பீராக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடுப்பீராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலே உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் ஒரு 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏடுக்கப்படும் ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிமைப்படணும். அவ்வளவுதான்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. தயாராக எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியம் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகணம் மகிமெல்லாம் நிறைவேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே, ஹல்லேலூயா.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.com. God bless you.

0: நம்ம இதயத்தில் மாசு இல்லாமல் பார்த்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயமுள்ளவன் பாக்கியவான் நாம் தேவனே தசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் போயிட இருக்காதிங்க அருமையானவர்களே. இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா? இதில் குழப்பம் யோசனை இருக்குதா? இருக்குமான நீ காண்டிருக்கே பாண்டவரே சுத்தி இது தெண்ணில சங்கீதக்காரசி அதுவும் தாவியதம் கேட்டார், என் தேவனை சுத்த இதய தெண்ணில சிருஷ்டிமையா நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இதய தெண்ணில சிருஷ்டிமையா நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மூன்றாவது மத என்ன சரி கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசில, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. 2:8.
1: பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை. பொய்யான மாயை எது? உலகம். அதான் உலகத்தின் வேசம் ஒரு கடந்து போயிரும். பொய்யான மாயை உலகத்தை மாயை பற்றிக் கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவிய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவியை நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பார்ப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே என்ன காமிங்கப்பா, என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பார்த்தா கையில சுத்தம் உள்ளவர்கள், ரெண்டாவது
1: இருதயத்தில் மாசு,
0: இருதயத்துல மாசு, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலோ
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: சும்மாவே கபடா சத்தியம், சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும். நம்ம சும்மா உள்ளத்துல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அத நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன்னு சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120:2-3.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும்
0: பொய் உதடுகளுக்கும்
1: கபடனாவுக்கும்
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்மாவை தப்பியும்,
0: என் ஆத்மாவை தப்பியும்
1: கபடனாவே
0: கபடனாவே,
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்,
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்,
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரிய செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும்.
0: சூரிய செடி எழுக்கும் தளலு அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க, அவங்களுக்கு தெரியல மறந்துட்டாங்க, நம்ம கேட்கல வரு, கொடுக்காட்டா பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்க நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோத் பிறகு தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதில் இருக்கணும், இதயத்துல மாசிருக்கு. ஆண்டவர் கேட்கணும், என் தேவனை சுத்த இதய தண்ணில சிருஷ்டிமையா நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோவு சொன்னாரு, சுத்த கை சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து பரணும். மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், வாழ வரைக்கும் நல்லா இருக்கும், எப்ப நம்ம ஆத்துப்ப என்ன எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத, உள்ளத்துல இருந்து ஏதோ ஒன்னு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவட ஆணையிடாத. அதான் சொல்ற முடிவர் நிலையில போனோம், ரட்சிக்கப்படும், ரட்சிக்கப்பட்ட எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க சங்கீத புஸ்தகம் 37:27.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். நீ கர்த்தரோடு நிலைத்திருக்கும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரில் நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நம்ம விலகணும். நம்ம நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய்ய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தரில் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தரில் என்னென்றைக்கும் நிலைச்சிருப்போம். பாருங்க இங்க சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: என்னை விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கு எனக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க சொல்றாரு, ரெண்டு தீமை. ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்திரிட்டு விலகினாங்க. ஒரு மணிக்கணாலும் பேசுவாங்க அவங்க, இது அதை இது அதே எங்க தொடங்கினாங்க, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்திரையே மறந்துடுவாங்க. அதைதான் சொல்றாரு, ரெண்டு தீமைகளை செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்திரை விட்டுடுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையில அப்படியே ஏ சமயம் மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீவத்தண்ணீராக என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்க போனா, நம்ம கத்திரை ஒரு நாள் விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி விட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்ல, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை விட்டு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73:23
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். கர்த்தர் நிலைச்சிருப்போமானா கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வளர்த்துக்கிற நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சியை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவங்களோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முத சின்ன பேச்சு பேசுறப்ப மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரையும் மறந்துடுவோம். அப்புறம் வந்து செவிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீம் என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37
1: உள்ளதை உள்ளதென்றும்
0: உள்ளதை உள்ளதென்றும்
1: இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினா என்ன இருக்குது? தீமை நாள் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லதென்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம், ஆண்டு மன்னிப்பேட்டு ஆண்டவரே உள்ளதை பேச உதவி செய்யும். ஆண்டவரே, நாம் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே, தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தின் முடியாது. தேவனிடத்தில் நம்ம கேட்டா அவர் செய்வார செய்ய மாட்டாரா? அதான் பலத்தினால் அல்ல, ஆவினால. வாசிங்க சகரியா 4:6 நம்மளால முற்றிய முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட விடக்கூடாது. ஆண்டவரே, பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே, புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே, யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா. சின்ன பொருள் யாராருக்கா கொடுக்கணும் காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கத்துட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூட, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவட ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் நம்ம சொல்லணும். ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை விட்டாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவதா பாருங்க, எரேமியா புத்தகம் 15:19
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: நீ திரும்பினால்,
0: நீ திரும்பினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்துவேன்,
1: என் முகத்திற்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பாய்,
0: நிலைத்தும் இருப்பாய். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கு எனக்கு தெரியும். அதான் சொல்ல, திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்து. முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த,
0: நிலைத்து
1: என் முகத்துக்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பா,
0: நிலைத்தும் இருப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், முடிவறிந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டவரை திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டவரை கேட்கணும். பரிசுத்தவன்கிட்ட கேட்ட பரிசுத்தவர் அழகா சொல்லி தருவாரு. அதான் பலத்தினால் அல்ல, பரகு தேவாவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தணும் ஆண்டவர், எதுல எல்லாம் நான் திருந்தணும் ஆண்டவர், நான் நிலைச்சிருக்கணும்யா, எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்குன்னு சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டவர் நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டாம். அதான் பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5 வசனம்.
1: ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக.
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாங்க. இன்ன நிலை எப்படியா உங்களை நான் சொல்லித்தரேன். என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம இருதயம் எல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு நம்ம ஆண்டவர் கேட்டா, நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்மா ஆண்டவர் விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாதான் இருப்போம், இருதயம் எங்கேயோ இருக்கும். நம்ம இருதயமும் கர்த்தர் ஒண்ணு சேர முடியாது, கர்த்தருடைய இருதயத்தோட நம்ம இருதயம் இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 15:7
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்களை ரட்சி இந்த மக்களை, வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுவினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம உள்ள தலை கர்த்தர் விட்டு நம்ம ஆத்தம எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டுகிட்டு கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இறுதி அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்ட்டினால தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்ட்டினால தான் துதிக்கிறான் ஸ்தோத்திரம் பண்றோம், நல்ல உங்களை கிட்ட முடியும் கிடிச்சார முடியலையே எனக்கு என்ன, நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவின வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால என்ன கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு விலகி, என்ன சொல்ற சும்மா சொல்லு, என்ன சொல்றாரு, விலகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதானே சொல்றாரு. வாசிப்பண்ண இருக்க நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: என்ன தூரமா இருக்கு மட்டும் சொல்ல, என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்திட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி
2: ஆண்டவரே, மாணவரே கத்தோடைய வசனத்தை கேட்டேன்னா இப்பொழுது செபிக்க போறோம். கத்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம். பெரிய காரியத்தைங்க உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அசியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன், ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாருங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அசியங்களை செய்யுங்க, எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைச்சி உங்க மகத்துல நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா தாங்கப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் தேவனாய் கர்த்தர், பெரிய காரியத்தை செய்யுங்க பாரா, நம்முடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாத செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும், தொடுங்க ஆண்டவரை தொடுங்கப்பா, ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, குடும்பத்தில் சமாளம் இல்லை, கடற்பனைக்குள்ள சமாளம் இல்லை, பிரச்சனை இல்லை, குழப்பங்களாக இருக்காங்கப்பா. அப்பா ஒருத்தர் பார்த்த ஒரு பிடிக்காத சூழ்நிலை ஆண்டவர், எல்லாவற்றையும் மாற்றிப்படுங்க. கடற்பனைக்குள்ள ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் கட்டளிட முடியாது ஜெபிக்கிறோம். வியாதியை குணமாக்க, மந்திர கட்டு உடைங்க, செவிலன் கட்டு உடைங்க, பிசாசுக்கு அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தாங்க, சமாளாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க ஆண்டவரே. தொழில் ஆசீர்வதிங்க சப்பா, யாவாரஞ்சிற மக்களை யாவாரத்தை ஆசீர்வதிங்க. கேசருக்கு மக்கள் விடுதலை செய்ய இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியப்படணும். பெரிய காரியத்தை செய்யணாண்டவரை லாரி சாட்சி சொல்லணும். சீவுள்ள சாட்சியாக எழுப்பும் ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த முடியா கூட கெஞ்சுகிறோம். மகிமையான காரியச்சிங்க, மகத்தான காரியச்சிங்க, நன்மைகளான காரியத்தைங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணு பலவீனப்பட்ட மக்களை கண்ணை தொடுங்க, ஆசீர்வங்க, மந்திரம் சேவனை எல்லாம் உடைச்சு போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செஞ்ச ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாசுபாணத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தரை சேர்த்தை கேட்டார் கலங்காதீங்க.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும்
5: வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address